0: ஊழியர் ஜோன்சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ஈசாக்கின் ஜெபத்திலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக, கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. ஈசாக்கின் ஜெபம், ஈசாக்கு ஜெபித்ததை குறித்து பார்ப்பதற்கு முன்பதாக ஈசாக்கு செய்த ஒரு காரியத்தை நாம் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆமென். அவன் என்ன செய்தான் என்றால், ஆதியாகமம் 22 அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்கள்.
2: அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு
1: வந்தார்கள். அங்கே
2: ஆபிரகாம்
1: ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி
2: கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான்.
1: கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை நம்பி கேக்குறான், பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க? அப்பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இதுதான் ஈசாக்கின் நம்பிக்கை. ஈசாக்குள் துவக்கப்பட்ட விசுவாசம் அல்லது ஈசாக்குள் உண்டாக்கப்பட்ட நம்பிக்கை. இந்த நம்பிக்கை ஆபிரகாம் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தையினாலே வந்தது. இந்த நம்பிக்கையில ஈசாக்கு கர்த்தர் சொல்லி இருந்த இடத்திற்கு வந்து ஆபிரகாம் கட்டின பலிபீடத்திலே தன்னை வைக்க ஒப்பு கொடுக்கிறான். ஈசாக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கிறதற்கு முன்னதாக ஈசாக்கு தேவ சமூகத்தில் வந்து தன்னை அர்ப்பணிக்கிறான். ஈசாக்கின் ஜெபத்திலே நாம் கண்டுகொள்ள வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய, கை கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்று சொல்வதை விட பிரதான காரியம் என்ன அப்படின்னா, அவரை நம்பி அவரிடத்துல ஒப்பு கொடுத்துரு. என்ன நம்புறான் அப்படின்னா, கர்த்தர் பார்த்து கொள்வார். அவ்வளவுதான். என் ஃபியூச்சர் கர்த்தர் பார்த்து கொள்வார். என் எதிர்காலம் கர்த்தர் பார்த்து கொள்வார். என் பிள்ளையுடைய காரியம் கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்து கொள்வார். சூழ்நிலை மாறுதே, கர்த்தர் பார்த்து கொள்வார். வயசு போயிட்டு இருக்குது, கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த நம்பிக்கையில இருவரும் கூடி போய் ஹல்லேலூயா. ஆபிரகாம் உண்டாக்கின பலிபீடத்துல ஈசாக்கு முதல்ல தன்னை கட்ட ஒப்பு கொடுக்கிறான், இரண்டாவது தன்னை கிடத்த ஒப்பு கொடுக்கிறான். இதுதான் கம்ப்ளீட்டா ஒப்பு கொடுக்கிறது, கம்ப்ளீட்டா ஒப்பு கொடுக்கிறது. முழுவதுமாய் சரண்டர் ஆவது, நான் போய் பலிபீடத்துல விழுவதல்ல, அவர் என்னை கட்டி என்ன வைக்கணும். ஆண்டவர் இந்த கையை மட்டும் விட்டுருங்க ஆண்டவர், அப்படி கிடையாது. அதான் எங்க அப்பா ஒரு நாள் ஒரு சம்பவம் சொன்னாங்க, ஒருத்தங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கும்போது ஒரு கையை மட்டும் உயர்த்திட்டு முங்கினாராம். உடனே ஞான ஸ்நானம் கொடுத்தவங்க சொன்னாங்க, இல்லம்மா இல்லப்பா, முங்கும்போது இல்லை இல்லை பாஸ்டர், இந்த கையை மட்டும் இப்போ முக்காதீங்க, ஏன் ஒருத்தருக்கு ஒரு அடி மட்டும் கொடுக்கணும். கையை மட்டும் கடைசியில் அவரை சொல்லி அப்படிலாம் இல்லப்பா, முங்கு அதுக்கப்புறம் அடிக்கலாம். ஒரு கையை எப்படி உயர்த்தி வச்சுட்டு, இல்லை இல்லை எனக்கு. அதே மாதிரி இன்னொரு மார்த்தாண்ட பக்கத்தில் இது நடந்த சம்பவம், இங்கே ரெண்டும் நடந்த சம்பவம் தான். இது இப்போ ரீசன்ட், ரீசன்ட் மீன்ஸ் ஒரு 20 முன் உள்ளே நடந்த சம்பவம். ஒரு திருமணத்துக்கு பாஸ்டர் பயங்கரமான செய்தி, செய்தியெல்லாம் முடிச்சுட்டு கேட்பாங்கல்ல, உனக்கு இவ்வளவு திருமணம் செய்ய சம்மதமா? அவன் இல்லைன்ட்டான். கடைசியில் அங்கே ஒரு மாதிரி இதாகி அவனை கூட்டிட்டு, ஏன் இல்லை இல்லை, நீங்கள் நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி வர எனக்கு சம்மதம் தான், ஆனால் நீங்கள் சொல்கிறத படி கேட்டால் ரொம்ப கஷ்டம் பாஸ்டர். உடனே அவர் கூப்பிட்டு சொன்னார், நாங்கள் பாஸ்டர்ஸ் இப்படி தான் சொல்லு, இதெல்லாம் நீ வந்து கண்டக்கூடாது, இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு அல்ல நான் சொல்றது, கட்ட ஒப்பு கொடுக்கணும். கட்டுங்க. ஜீசஸ், ஹல்லேலூயா. அவர் என்னை கட்டட்டும், அப்பா என்னை கட்டட்டும், என்ன மேலிருந்து கீழே வர கட்டுங்க. நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை நம்புறேன். ஹல்லேலூயா. அதனால சில நேரத்தில் வாயை கட்டுவார், நீ பேசாத அப்படிம்பார். இல்லாண்டவர் விடுங்காண்டவர், நான் ரெண்டு வாரத்தை பேசிட்டு இல்ல. இசைக்கேல் என்ன சொன்னார்? நீ ஊமையார் கொஞ்ச நாள் அப்படின்னா. தாவீது சொல்றார், நான் நலமும் பேசாம மௌனமா இருந்து ஏன் வாயை கட்டிட்டார், ஏன் வாயை கட்டினார்? ஏன்னா அவருக்கு தெரியும், என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே அது நீங்க அறிந்திருக்கு. நான் என்ன பேச போறேன்னு தெரியும். நான் பேசி குழப்ப விரும்பல, நான் பேச முடிய நாமத்தை தூஷிக்க விரும்பல. அவருக்கு தெரியும், அதனால சில நேரத்தில் வாயை கட்டுறார், சில நேரத்தில் கையை கட்டுறார், சில நேரத்தில் கண்ணை கட்டுறார். நம்மை தேவன் எப்படி வைத்திருக்கிறார் தெரியுமா? ஈசாக்கை போல. சகோதரரே, இந்த வசனத்தை வாசிங்க, கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் இருக்கிறது, ரைட் சைடில் இருக்கும். கலாத்தியர் 4வது அதிகாரம் எத்தனை வசனம்? 28 வாசிங்க.
2: சகோதரரே,
1: சகோதரரே,
2: நாம் ஈசாக்கை போல,
1: நாம் ஈசாக்கை போல
2: வாக்குத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம்.
1: அவ்வளவுதான், ஈசாக்கை போல வாக்குத்தத்து
2: பிள்ளைகளாய்
1: இருக்கு. ஈசாக்கை போல சுதந்திரிப்போம் நாங்க எழுதல, ஈசாக்கை போல பிள்ளையா இருக்கிறோம். இனி சுதந்திரிக்கிறது நம்ம கட்ட முதல்ல ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. கட்டுவதற்கு என்ன முழு ஆபிரகாம் கட்டி பலிபீடத்துல வச்சான். ஈசாக்கு அங்கிருந்து ஓடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஈசாக்கு குழந்தை கிடையாது, ஈசாக்கு வாலிபன். விறகுகளை சுமந்து கொண்டு மலை மேல ஏறி நடந்து செல்ல பலமுள்ள வாலிபன். தகப்பனை மலையிலிருந்து கீழே தள்ளி விடுவதற்கும் பலமுள்ள வாலிபன். நாம இருந்திருந்தா கீழே ரெண்டு வேலைக்காரங்க, என்ன அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க, என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க, அப்படி கிடையாது. கட்டோ வலுக்கட்டாயமாய் அவர் ஒருவனை கட்ட மாட்டார், காரணம் அவருடைய கயிறின் பெயர் அன்பு.

0: அதான் நேச பிள்ளை. யார கட்டுறார்? நேச பிள்ளை. அப்புறம் என்ன சொன்னார்? நேச குமாரன், நேச குமாரன், யுவர் பிலவட் சன், நேசகுமாரன், நேசகுமாரன் தான் கட்டுறார், கட்டி கிடத்துறார். ஆண்டவரே, என்ன கட்டி போட்டிருக்கிறீங்க ஆண்டவரே, என்ன ஒரு வார்த்தை கூட பேசவே விட மாட்டேங்கிறீங்க ஆண்டவரே. அதான் அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம். பலிபீடத்துல நீங்க அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஈசாக்கினுடைய ஒரு ஜெபத்தை கூட தேவன் தள்ளவில்லை. ஈசாக்கு கேட்டு கிடைக்காத ஒரு காரியத்தை பைபிள்ல பார்க்க முடியும். என் அர்ப்பணிக்கப்பட்டவன் நம்ம முழுவதும் கட்டி என கட்டுங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 32 ஒரு வசனம் இல்ல, கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரை போலவும். சங்கீதம் 32,
1: வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரை போலவும் கோவேர் கழுதையை போலவும்
0: கட்டப்படாதது கிட்ட
1: சேரும்.
0: சொல்லுங்க, கட்டப்படாதது
1: கிட்ட சேரும்.
0: அவர் கட்டுறதே கிட்ட இருக்கிறது. ஹல்லேலூயா. கட்டப்படாதது கிட்ட சேராது. சில பிள்ளைங்க ஹாஸ்டல் போக விரும்புறது எதுக்குதான்? கட்டப்பட கூடாது. அங்க போன லீவுனா கூட வரமாட்டாங்க. கட்டப்படாது, அப்படி இருக்கு, அது புத்தி இல்லாததான். தேவனால் கட்டப்படாதவன் அப்படி இருக்காத. நீ புத்தி உள்ளவனாரு. அர்ப்பணிக்கிறான், பலிபீடத்துல வைக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாய் நின்றான், நின்று கொண்டிருந்தான், நின்றான், நின்று கொண்டிருந்தான். ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாய் நின்று கொண்டிருப்பான், ஆனால் தலைமுறை தன்னை கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்பான். ஹல்லேலூயா. பிள்ளைகளை குறித்து பாரப்படுகிற அன்பு சகோதரா சகோதரி, நான் கர்த்தருக்கு முன்பாய் நின்றோம், நிற்கிறோம் அல்ல, நின்று கொண்டிருக்கணும். எது வரைக்கும்? நம்முடைய கடைசி வரைக்கும். அப்படின்னா கர்த்தர் பார்த்து கொள்வார். பைபிள் அப்படிதானங்க இருக்கு. தாவீது சொல்லுகிற, நான் கர்த்தரை எனக்கு முன்பாக எப்பொழுது வைத்திருக்கிறேன் என்று. தன்னை தன கடைசி வரை கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருக்கிறவன் ஆண்டவர்கிட்ட ஒன்னே ஒன்று கேட்டுட்டு போயிட்டான். என்ன? என் குடும்பம் உமக்கு முன்பாக இருக்கணும்னு. கர்த்தர் பாதுகாத்தார்ல. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து சீர்படுத்த காரணம் என்ன? முன்னாடி வச்சிருந்தனால. ஆமே. நம்ம பிள்ளைங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி தவறி விழுந்தா ஈஸியாக தூக்கிடுவோம். நமக்கு தெரியலன்னா, அப்ப நமக்கு தெரியுமா? எப்பவுமே நம்ம கூட இருக்க முடியுமா? முடியாது. அதனால பெஸ்ட் என்ன? முன்னாடி வச்சிடணும். பலிபீடத்துல பிள்ளை ஒப்பு கொடுக்க, பிள்ளையே ஒப்பு கொடுக்க வைக்கணும். அதுக்கு ஒரே வழி என்ன? ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். ஈசாக்கு வந்து தன்னை கட்ட ஒப்பு கொடுத்து, ஹல்லேலூயா, பலிபீடத்துல வைக்க விட்டு கொடுக்கிறான். மார்த்தாளும் மரியாளும் ஒரே ரிக்வஸ்ட, இயேசுக்கு முன்பாக வைப்பாங்க, ஒரே காரியத்தை வைப்பாங்க. ஆனா ரெண்டு பேரும் வைத்த விதங்கள் வேற. யோவான் 11:21 மார்த்தாள் இயேசுவின் இடத்துல வந்து ஒரு கேள்வியை கேட்கிறாள். என்ன கேள்வி கேட்கிறாள்? 11:21,
1: இயேசுவின் இடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான்,
0: மறிக்க மாட்டான்.
1: இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக் கொள்கிறது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள்.
0: இப்போ இவ ஒரு காரியத்தை வைக்கிறாள். இனி மரியாள் வராள். மரியாளும் ஒரு ஜபத்தை வைக்கிறார். என்ன ஜபத்தை வைக்கிறார்? 32,
1: இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் என்றார்.
0: ஒரே விண்ணப்பம் ரெண்டு பேர் வைக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு கொடுக்கப்பட்ட பதில் வித்தியாசமானது. மார்த்தாள் கேட்கும் போது சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் நீ விசுவாசிக்கிறியா இப்படின்னு கேட்கிறார். ஆமா ஆண்டவரே, நீங்க வரும்போது அப்படின்னு அவ்வளவு சொல்ற. ஓகே, ரைட், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது. மரியாள் வந்து இதே விண்ணப்பத்தை மரியாள் வந்து வைத்ததும், 33 வசனத்தை வாசிங்க,
1: அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது,
0: ஆவியிலே ஆவியிலே கலங்கி
1: துயரம் அடைந்து, அவனை எங்கே
0: வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போய் அவனை எழுப்பி கொண்டு வரார். மார்த்தாள் கேட்டப்போ இதை செய்யணும், ஆனால் மரியாள் கேட்டதும் செய்கிறார். ரெண்டுக்கும் வித்தியாசம், ரெண்டு பேரும் ஒரே ஜபத்தை தான் வைக்கிறாங்க, ஆனால் வைத்த விதங்கள் வித்தியாசமானது. மார்த்தாள் வந்து நின்று இயேசுவினிடத்தில் சொல்லுகிறாள், மரியாள் வந்து பாதத்தில் விழுந்து இயேசுவினிடத்தில் சொல்லுகிறாள். ஒரே ரிக்வஸ்ட் தான், ஆண்டவரே நானும் அதே தான் கேட்குறேன், அவங்களும் அதே தான் கேட்குறாங்க, நான் கேட்டு கிடைக்கல அவங்க கேட்டு கிடைக்குது, ஒரே விண்ணப்பம் தான். நானும் அதே மாதிரி தான் எழுதுறேன், அவங்களும் அதே மாதிரி தான் எழுதுறாங்க, அவங்களுக்கு ஃபுல் மார்க் விழுது, எனக்கு மார்க்கே விழ மாட்டேங்குது, ஒரே விண்ணப்பம் தான், ஒரு வார்த்தை கூட மாறல. ஆனா வைத்த விதங்கள், மரியாள் ஜெபித்து விட்டு பாதத்தில் விழுந்து தன்னை வைக்கிறாள், அதன் பிறகு தன் விண்ணப்பத்தை வைக்கிறாள். நம்ம விண்ணப்பத்தை வைக்கிறோம், நம்மை வைக்க மாட்டேங்கிறோம். இந்த நாளில் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளா இருக்கிற நம்மோடு கூட கத்தர் பேசுகிற வார்த்தை என்னவென்றால், நீ உன் விண்ணப்பத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி நீ ஒன்ன வை, நான் பார்த்துக்கிறேன். யெகோவா இரே, கத்தர் பார்த்துக் கொள்வார்,

0: ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்துல விண்ணப்பமாய் வைப்பதற்கு முன்னே நம்மை வைப்பது மிக அவசியம். நம்மை எந்த அளவுக்கு அவரிடத்தில் அர்ப்பணிக்கிறோமோ அதுதான் விசுவாசத்தை, அதை வைத்துதான் விசுவாசத்தின் லெவல். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை. இந்த விசுவாசத்தினுடைய அந்த முழுமை என்பது என்னவென்றால் நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்பது. நான் அவரை நம்புறேன். பஸ் ஸ்டாண்ட்ல போறோம், அவசரமா பஸ்ல ஏறி போனோம், ஒரு கடைக்கு முன்னாடி நம்ம பைக்கை விடுறோம், பைக்கை விட்டுட்டு பூட்டி சாவி எடுத்துட்டு அந்த கடைக்கார்ட்ட சொல்றோம், சார் நான் போயிட்டு வரேன், கொஞ்சம் பைக்கை பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு போறோம் வரோம். அவர் ஈவினிங் 5 மணியோட கடையை போட்டணும், கொஞ்சம் 5 மணி நேரம் அவர் பார்த்தார், கடையை போட்டிட்டு போனார். நைட்டு வந்து பார்த்தா கடை இல்லை, ஆள் இல்லை, எப்படியோ பைக் இருக்கு. அடுத்த நாளும் வந்து வண்டி விடுறார், வண்டி விட்டுட்டு அவர் கீயை கடைக்காரன்ட்ட கொடுத்துட்டு, சார் நான் போயிட்டு வரேன் நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்த நாள் வராரு, 6-7 மணிக்கு வராரு, கடை பூட்டல்ல, கடை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. வந்ததும் கீயை கொடுக்குறாரு. இப்ப கேக்குற, நேத்து நீங்க சீக்கிரம் போட்டுட்டு போயிட்டீங்க, இன்னைக்கு வெயிட் பண்றீங்க, இன்னைக்கு உங்க கீ என்கிட்ட தந்துட்டு போயிட்டீங்கல்ல, நேத்து நீங்க தந்துட்டு போல, பாத்துக்க சொன்னீங்க, நான் பாத்துட்டேன், அவ்வளவுதான். நீங்க வந்து என்னை நம்பி என் கையில கீயை கொடுத்துட்டீங்க, இனி இதனா ஒப்படைக்கிறது வரைக்கும் நான் வந்து பாக்குறது என் பொறுப்பு இல்லைன்னு நான் உங்ககிட்ட இருந்து கீய வாங்கியிருக்க கூடாது. ஆண்டவர் இடத்துல எப்படி அர்ப்பணிக்கிறோம் நம்மள? பிள்ளைங்களை அர்ப்பணிச்சுட்டு கீயை நம்ம வச்சிருக்கிறோமோ? இந்த கார் உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு கீயை நம்ம பாக்கெட்ல வச்சா நம்ம அப்படிதான் இருக்கிறோம்ல. நம்ம கீனா என்ன அப்படின்னா நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய ஆசைகள். ஆண்டவரே பையனை பிள்ளையனை உமக்கு என்று அர்ப்பணிக்கிறேன், பிள்ளை வாழ்க்கையில இதை நிறைவேற்றுக்கா. வலிவீடத்துல வைக்கப்படுகிறவனை முழுவதுமா கட்டுவார், கட்டி மேலிருந்து கீழே வர அவன் கட்டப்பட்டான். அவனுடைய வலிவீடத்துல நாம் நம்மை வைத்து நம்முடைய விண்ணப்பங்களை வைக்கணும். தாவீதுனுடைய விண்ணப்பம், ஆண்டவர் சொன்னார், தாவீது நீ ஜெபம் பண்றது சரியில்லை சொல்லல, ஏன்னா பலிபீடத்துல வைக்கப்பட்டவனிடத்துல இருந்து வெளிப்படுகிற விண்ணப்பங்கள் எல்லாம் மேன்மையா இருக்கும். அது பலி, மேன்மையான பலியா இருக்கும். கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். அடுத்ததாக இரண்டாவது ஈசாக்கின் ஜெபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், 24வது அதிகாரம் அதனுடைய 62-63 வசனங்கள்.
1: ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான். அப்பொழுது அவன் லகாய்ரோய் எனப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே,
0: தியானம் பண்ண
1: வெளியிலே போய்
0: உட்கார்ந்திருந்து
1: தன் கண்களை
0: ஏறெடுத்து பார்க்கிறான். ஈசாக்கு எப்படி ஜெபிக்கிறார் அப்படின்னா, தியானம் பண்ணி முறையிடுகிறவர், மெடிடேட் பண்ணி ஜெபிக்கிறவர், மெடிடேட் பண்ணி வாக்குத்தத்தத்து பிள்ளை ஈசாக். அப்ப எதைதான் மெடிடேட் பண்ணணும்? ஈசாக்கை போல நாம் வாக்குத்தத்தத்து பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப நம்ம எதன்னு என்ன செய்யணும்? தியானம் பண்ணி. அப்படி தியானம் பண்ணி முறையிட்ட ஒரு ஆள் சொல்லுங்க பைபிள்ல. கரெக்ட். சங்கீதம் 55:17 அந்தி சந்தி மதியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி, நான் மெடிடேட் பண்ணி ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணுவேன், நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். தாவீது சொல்லுகிறார், ஆமே, அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும். அவரை தியானிக்கும் தியானம் ரொம்ப இனிதா இருக்கும். வேற யார நினைச்சாலுமே நைட்டு தூக்கம் வராது. பிள்ளைங்களுக்கு ஐயோ நாளைக்கு இந்த மேடம் வந்தா அப்படி தூக்கம் போயிடும். ஆண்டவரை நினைச்சு பாருங்க, உள்ள நன்றியால் நிரம்பும். காலத்துல அப்படி நினைத்து பழகிறவனுக்கு அவன் நினைக்க மறந்தாலும் உள்ளிந்திரியங்கள் உணர்த்தும். ஏய், அதனாலதான் சமாதானத்தோடய படுத்துக்கொண்டு நீங்க இயேசுவை நினைச்சிட்டு படுத்தீங்கன்னா சூப்பரா தூங்குவீங்க. அல்லேலூயா. நம்ம தூக்கம் வரலனா மட்டும்தான் அப்படி அவரை நினைக்க, அந்த நினைவு அப்படி நினைக்க நினைக்க நினைக்க. இங்கே ஈசாக்கு என்னெல்லாம் தியானம் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கொஞ்சம் தியானித்த போது மூன்று காரியங்களை ஈசாக்கு மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறார். மூன்று காரியங்கள் என்ன அப்படின்னா, ஆபிரகாமுடைய பிரசங்கம், ஆபிரகாமுடைய பிரசங்கம் என்ன, எலியேசரை கூப்பிட்டு சொல்லுவார்ல அதுதான் பிரசங்கம். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையே சொல்றார், ஈசாக்கு இருந்து கேட்டுட்டு இருக்கிறார். ரைட் ரைட், என்னெல்லாம் சொல்றார், மூணு காரியம் சொல்றார். ஒன்று, அழைத்து வந்த தேவனை குறித்து. ஆதியாகமம் 24 அதிகாரம் 7 வசனம்,
1: என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும்.
0: அழைத்த தேவன், அழைத்த தேவனை குறித்து மெடிடேட் பண்றார். இரண்டாவதாக அடுத்து தொடர்ந்து வாசிங்க,
1: உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி
0: ஆணையிட்ட, எனக்கு சொல்லி ஆணையிட்ட தேவனுடைய வாக்கு தத்தம். தேவனை மெடிடேட் பண்றார், தேவனுடைய வாக்கு தத்தத்தை மெடிடேட் பண்றார். ஒரு தேவ பிள்ளை ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து சந்ததிகளே, நாம எதை மெடிடேட் பண்ணி பிரேயர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆண்டவரை, அழைத்தவரை, சர்வ லோகத்துக்கும் ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற நம்ம இயேசு கிறிஸ்துவை, சர்வ வல்லவரை, வார்த்தையினால் சிருஷ்டித்தாரே அவரை, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னாரே அவரை, அல்பா ஒமேகா ஆதி மந்தவுமா இருக்கிறேன் என்று சொன்னாரே அவரை, மரித்தேன் ஆனாலும் இத சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னாரே அவரை. ஆமே. அது மாத்திரம் அல்ல, அவருடைய வாக்கு தத்தங்களை, வாக்கு தத்தங்களை, ஹல்லேலூயா, வாக்கு தத்தங்களை மெடிடேட் பண்ண. மூன்றாவதாக அடுத்து வாசிங்க,
1: நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார்.
0: கர்த்தருடைய செயல்களை, செயல்களை, கர்த்தருடைய செயல்களை, தேவனை, தேவனுடைய வார்த்தைய, தேவனுடைய செயல்களை. ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்திலிருந்து இவைகளை தியானித்து, நீங்க தேவனை எந்த அளவுக்கு நினைவுல கொண்டு வரீங்களோ, அடுத்து இமீடியட்டா அவர் சொன்ன வார்த்தையை கொண்டு வருவீங்க. ஒரு காரியத்துக்கு உங்களுக்கு ஒரு தேவையா இருக்குங்க, ரெண்டு பேர் வராங்க உங்ககிட்ட சொல்றாங்க, கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன், நான் இந்த தேவைக்கான காரியத்தை செய்யறேன். ரெண்டு பேர் சொல்றாங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அதுல ஒருத்தங்க அவங்களுக்கு வேலையும் இல்லை, அவங்க கிட்ட பணமும் இல்லை, இன்னொருத்தங்க கிட்ட நல்ல பணம் இருக்கு, நல்ல வசதி இருக்கு. இப்போ ரெண்டு பேர் வந்து சொல்றாங்க, ஓகே கவலைப்படாதீங்க இந்த காரியத்துக்கு நான் ஏதாவது பண்ணிடுறேன் அப்படி சொல்லி ரெண்டு பேரும் நம்ம கிட்ட சொல்றாங்க. நம்ம யாருடைய வார்த்தையை ரொம்ப நம்புவோம்? பணம் இருக்கிற, அந்த வசதி இருக்கிறவங்க சொன்ன ஏன் வார்த்தையை நம்புறோம்? ஏன்னா நமக்கு அவங்க சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரியுது, அவங்க கிட்ட என்ன இருக்கு, பணம் இருக்கு. அப்போ அவர் சொன்ன வார்த்தையை நம்ம நம்ப காரணம், அவர் சொல்ற அந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடியே சொன்னவரை குறித்த ஒரு அறிவு நமக்கு, அவர் அப்படி சொல்றதுக்கான காரணம், அவர் அப்படி சொல்றது இல்ல, ரெண்டு பேரை குறித்து நமக்கு தெரியல, ரெண்டு பேருடைய பேக்ரவுண்ட நமக்கு தெரியல. இவர் ரெண்டு பேருந்து வாக்கு கொடுக்கும் போது எதை நம்ப, யார நம்ப, இது நடக்குமா, இது நடக்குது, ஒன்று ரெண்டு பேரையும் நம்புவோம், இல்லைன்னா ரெண்டு பேரையும் நம்ப மாட்டோம். ஒருத்தர் வார்த்தையை கொடுக்கிறாருன்னா வார்த்தையை கொடுத்தவரை பத்தி நமக்கு தெரியணும். அழைத்தவரை தியானியுங்கள், அழைத்தவர் சொன்ன வார்த்தையை தியானியுங்கள், அவருடைய செயல்களை. அதுதான் ஆபிரகாம் சொல்றார், இதை ஒரு பிரசங்கமா கேட்கிறார். உட்கார்ந்து 3 ஈசாக்கு கொடுக்கப்படுகிறது. ஈசாக்கு 3 எடுத்துட்டு அவருடைய பிரேயர் டைம்ல போய் உட்கார்ந்திருந்து தியானம் பண்ணுகிறார். ஆமே. ஆண்டு சமூகத்தில் நமக்கெல்லாம் 7 எல்லாம் சர்வசாதாரணமாக ஓடுது. 7 என்ன, 5 என்ன, 3 என்ன, 2 என்ன, அதை அப்படியே எடுத்துட்டு போய் உட்கார்ந்திருந்து நம்முடைய ஜெபத்தில் அதை தியானிக்கணும். நான் திரும்பியே சொல்லுகிறேன்,

அந்த வேர்டு அவர் என்ன பேச போறார், ஒரு முதல்வரோ ஒரு அதிகாரியோ ஒரு பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்டோ அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப மதிப்புக்குரியது. ஏன்னா அந்த அவங்க இருக்கிற பொசிஷன், அவங்களுக்கு இருக்கிற பவர், அவங்களுக்கு இருக்கிற ரைட்ஸ். அழைத்த தேவன் அவரை தெரியணும், அவர் யார் தெரியுமா? அவரை அவர் அறிகிற அறிவுல நம்ம வளர வளரதான் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும். சாஸ்திரிகள் ஏன் நட்சத்திரத்தை பார்த்து வந்தாங்கன்னா அவர்கள் தேவன் அப்படி பெருசா பார்த்திருந்தாங்க. அதனால அவர் அடையாளமா காண்பிக்கிற ஒரு நட்சத்திரத்துக்கு கூட அவ்வளவு வேல்யூ இருக்கு. ஹல்லேலூயா. மெடிடேட் பண்ற, நம்ம மெடிடேட் பண்ணணும். தேவனை தியானிக்கணும், அவருடைய வார்த்தையை தியானிக்கணும், அவருடைய செயல்களை. நம்ம ஜெபத்துல ஃபுல்லா எந்த செயல்கள் நினைவுனா, இவன் இப்படி பண்ணிட்டானே ஆண்டவரே, இவன் இப்படி பண்ணிட்டாளே ஆண்டவரே, இவங்க இப்படி பேசிட்டாங்க. நம்ம நம்முடைய தியானம் எல்லாம் அலறலா மாற காரணம் என்ன அப்படின்னா, நம்ம யாரையோ தியானிச்சுட்டு இருக்கிறோம். நம்முடைய தியானம் எல்லாம் ஆனந்தமா மாறணும்னா நம்ம அழைத்தவரை தியானிக்கணும். ஹல்லேலூயா. அதுல 136 சங்கீதம் சும்மாவா எழுதியிருப்பாங்க? இஸ்ரவேல் படைப்ப துவங்கி தன்னிடத்தில் வரும் வரைக்கும் கொண்டுட்டு வராரு தாவீது. எல்லாம் படைத்தவரை துதியுங்கள், அடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டவரை துதியுங்கள், அவனை அழித்தவரை துதியுங்கள், இவனை அழி, தேவனுடைய செயல்களை அப்படி கொண்டு கொண்டு கொண்டு கொண்டு கொண்டு கொண்டு கொண்டு கொண்டு வந்து தன்னிடத்தில் வரும்போது நம்முடைய

0: ஆமென். ஹல்லேலூயா. அப்படி நம்ம ஆண்டவருடைய செயல். அதனாலதான் பிரசங்கி 7:13 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பிரசங்கி 7:13,
1: தேவனுடைய செயலை,
0: தேவனுடைய செயலை
1: கவனித்து பார்,
0: கவனித்து பார். உன்னுடைய ஃபோக்கஸ் அது மேல இருக்கட்டும். கன்சிடர் த ஒர்க் ஆஃப் காட். நீ அதை கொண்டு வா உன் நினைவுல, நீ அதை பெருசா பார். அடுத்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கோணலாக்கினதை
1: நேர்மையாக்கத்தக்கவன் யார்,
0: நேர்மையாக்கத்தக்கவன் யார். அப்போ அது என்ன, அவர் ஒன்ன செஞ்சிட்டார்னா அந்த விஷயத்துல இன்னொருவனுக்கு என்ன செய்ய முடியும்? தேவன் கோணலாக்கினதையும் ஒருவனுக்கு நேராக்க முடியாது, தேவன் நேராக்கினதையும் ஒருவனுக்கு கோணலாக்க முடியாது. காரணம் வேதம் சொல்லுகிறது, 3:14 அதனுடைய 14 தேவன் செய்வது எதுவோ
1: அது
0: என்றைக்கும் நிலைக்கும் என்று
1: அறிவேன்,
0: அறிவேன்.
1: அதனுடைய ஒன்றும் கூட்டம்.
0: தேவனுடைய செயலை கவனிக்கிறவனுக்குள்ளே இந்த தெளிவு தான் இருக்கும். புரியும்படி பைபிள்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தானியேலின் புஸ்தகம் 1:1 நீங்க பாத்தீங்கன்னா, சரி, தானியேலின் 2:2 ராஜா ஒரு சொப்பனம் பார்ப்பார். அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை தானியேல் சொல்லுவார். தானியேல் சொன்னதும் தானியேல் ராஜா என்ன என்ன செய்தார் என்றால், 2:48 தானியேல் 2:48
1: ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான்.
0: அடுத்த வசனம்,
1: தானியேல் ராஜா
0: தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில்
1: அவன்
0: சாத்ராக்கையும் மேஷாக்கையும்
1: ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான்.
0: இப்ப சாத்ராக்

0: மேஷக் ஆபேத்நேகோ உயர்த்தப்படுகிறார்கள். எப்படி?
1: தானியேல்
0: ராஜாவை
1: வேண்டிக்கொண்டதின்
0: பேரில். நமக்கு ஒருத்தங்களுக்கு நன்மை செய்ய முடியும்னா செஞ்சிடணும். நான் செய்தி என்ன கொண்டு வருகிறேன்னா, தானியேலுடைய ரெக்கமெண்டேஷன்ல இவங்க மூணு பேரும் ஒரு ஸ்தானத்துல வைக்கப்படுறாங்க. ஆமே. ஆனா அடுத்த அதிகாரத்திலே பாத்தீங்கன்னா, இவங்க மூணு பேரும் அக்னியில. அந்த சம்பவத்துக்கு அப்புறமாக மூன்றாவது அதிகாரம் 30வது வசனம், பின்பு ராஜா
1: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான்.
0: இந்த உயர்வு எப்படி வந்துச்சு அப்படின்னா, தானியேலால கிடையாது. இந்த உயர்வு வர காரணம், உயர்ந்த ஒருவர் இறங்கி இவர்களுக்காக வந்தார். அதன் பிறகு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை இருந்தது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஐயோ இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலையே, அவங்க ஹெல்ப் பண்ணலையே, அவர் செஞ்சா நிலைக்கும். அதனாலதான் நீ தேவனுடைய செயலை கவனித்துப்பார். எல்லாருக்கும் தானியேலுக்கு எவ்வளவு தானியேல் கத்திருப்பார்ல, சொல்லியிருப்பார். ரெண்டாவது அதிகாரத்துல தானியேல் சொல்லி சொன்னதுனால உயர்த்தப்பட்ட. மூணாவது அதிகாரத்துல தானியேல் சும்மா இருந்திருப்பார் நினைக்கிறீங்களா? தானியேல் நிச்சயமா ராஜாவை சொல்லியிருப்பார். ராஜா பிளீஸ் விட்டுருங்க கேட்டிருப்பார். ஏன்னா நல்ல இருதயம், தேவனுக்கு முன்பாக அந்த அளவுக்கு உண்மை உள்ளவன். ஆனா மூணாவது அதிகாரத்துல தானியேலுடைய வாய்ஸ் எடுபடல. அப்ப கேட்கலாம், ஏன் தானியேல் வணங்கியிருப்பாரான்னு கூட சிலருக்கு டவுட் வரும். இல்ல, தானியேலுடைய பொசிஷன் வந்து இவங்க எல்லார விட மேல. ராஜா யார் யார் வணங்கணும்னு கட்டளை போட்டாங்களோ அந்த லிஸ்ட்ல தானியேலுடைய பொசிஷன் கிடையாது. ஆமா, தானியேல அப்படி வைத்திருக்கேன். தானியேல ராஜா பார்த்துட்டார். ஸோ அவனை நம்ம கை வைக்க கூடாது. அதனால அவனுக்கு கீழே இருக்கிற அத்தனை பேரும் வணங்க, நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் யார் யார் வணங்கணும்னு அவர் லிஸ்ட் போட்டாரோ அதுக்கு மேலே தான் தானியேலை வைத்திருக்கிறான். அதனால தானியேலுக்கு அந்த பிரச்சனை கிடையாது, வணங்கலைனாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அப்படி கிடையாது, அவன் கீழே இருக்கிறான். ராஜாவுக்கு தானியேல் மட்டும்தான் அவன் கர்த்தருடைய ஆவியை பெற்றவன் தெரியும். ஆனால் தானியேலுக்கு தான் தெரியும், நான் மட்டும் ஜெர்மன்ல, இவங்க மூணு பேரும் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. இது ராஜாவுக்கு தெரியாது, ராஜாவுக்கு தெரியாது. ஆனால் நீ ஜெபிக்கிறவன் என்பதை ஒரு நாள் உலகம் தெரியும், உலகத்துக்கு தெரிய வரும். ஜெபிக்கிற தானியேலை மட்டுமல்ல, ஆராதிக்கிற தானியேலை மட்டுமல்ல கர்த்தர் தெரியப்படுத்துகிறது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவையும் தெரிய பண்ணுவார். ஹல்லேலூயா. சில இடத்துல மனுஷனுடைய ரெக்கமெண்டேஷன்லாம் வேலைக்காகாது, பேசியும் பிரயோஜனம் இல்லை. அன்னைக்கு பேசி நடந்ததுனால அவங்கள நம்பி நீங்க போய் எங்களுக்காக பேசுங்கன்னு சொல்லுவோம். அவங்க போய் சொல்லுவாங்க, நான் பேசி பார்த்தேன், பிரயோஜனம் இல்லை. பேசி சில காரியங்கள் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் தேவன் செய்வது எதுவோ, தேவன் செய்வது எதுவோ. ஆனால் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்லும் போது, ஆமீன், ஈசாக்கை குறித்து பேசி கொண்டிருந்தால் இந்த வார்த்தையை சொல்லும் போது ஆண்டவர் இருதயத்தில் ஒரு வார்த்தையை தந்து பேச வைக்கிறார். உனக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கும் உன்னை தூக்கி விடுறதுக்கோ உங்களுக்கு ஒருவரும் இல்லாத நிலை வரும்போது அந்த அக்னியில அவர் இறங்கி வருவார். இரண்டாவது அதிகாரத்தில் இறங்கி வரல. ஏன்? உனக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு தானியேல் இருந்தா, உனக்கு வாய்ஸ் கொடுக்க ஒரு தானியேல் இருந்ததுனால அவர் சைலண்டா இருந்தார். ஆனா உனக்குன்னு வாய்ஸ் கொடுக்க யாரும் இல்ல, இருக்கிறவங்களாலையும் ஒன்னும் பண்ண முடியல என்ற நிலைமை வரும்போது உன் அக்னி 7 மடங்கு ஆகும். அந்த 7 மடங்கு தான் உனக்கான ஆசீர்வாதம். நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லு. ராபாலா காபா சந்தாரா ராதாரா ஏ பாலா ரா காட் அங்க வருவார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கப்பலின் பின்னணி நித்திர

0: அவன் நல்ல கவனிங்க, நாம் தியானம் பண்ணணும். அப்பதான் நமக்கு ஜெபிக்க அந்த அவரை தியானிக்கும் தியானமும் அவருடைய வார்த்தையை நாம மெடிடேட் பண்றது, அவருடைய செயல்களை செயல்களை இதை நம்ம எந்த அளவுக்கு மெடிடேட் பண்றோமோ அது நம்ம ஜெபிக்க நம்ம ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கும், ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கும். தானியேலை சிங்க கபியில தூக்கி போட்டு அடுத்த நாள் வந்து வாசல்ல நின்னு ராஜா, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தெரியுது. தானியேலால ஜபிக்காம ஏன் இருக்க முடியலன்னா அவரை தியானிக்கும் தியானம். தானியேல் எப்படி ஜபிக்கிறாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது சொன்னதுனால 9:2-3
1: தானியேலாகிய நான் எருசலேமின் பால்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி
0: சொல்லிய வருஷங்களின் தொகையை
1: புத்தகங்களா
0: எந்த புத்தகம் இப்ப படிச்சிட்டு இருக்கிறாரு? எரேமியா புக்கு படிச்சிட்டு அடுத்த வசனம்
1: நான் உபவாசம் பண்ணி
0: அடுத்து ஜெபம் பண்றாரு. சோ அவர் பைபிள் படித்து மெடிடேட் பண்ணி மெடிடேட் பண்ணாதான் அந்த அறிந்து கொள்ள முடியும். யார் மெடிடேட் பண்ணுவாங்க பைபிளை? யார் மெடிடேட் பண்ணுவாங்க? சங்கீதம் 1 சொல்லுங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து யார் கர்த்தருடைய செயலை மெடிடேட் பண்ணுவாங்க? அதுதான் 111:3 கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும்
1: அவைகளில் பிரியப்படுகிற.
0: அதாவது என் வாழ்க்கையில கர்த்தர் இடைபடணும், கர்த்தர் செயல்படணும்னு யார் விரும்புகிறார்களோ, எனக்கு அவங்க செய்யணும் இவங்க செய்யணும்னு விரும்புறவங்க இல்ல, கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற
1: எல்லாராலும்
0: ஆராயப்படுகிறார்கள். அவங்க தான் ஆராய்வாங்க. இவங்க இந்த விஷயத்துல இப்படி ஒரு தடை வந்தப்போ இங்க ஆண்டவர் என்ன செஞ்சார், இப்படி ஒரு நெருக்கம் வந்தபோது இவங்களுக்கு என்ன செய்தார், இந்த வனாந்தரம் ஒண்ணுமே வாழ தகுதி இல்லாத இடத்துல ஜனங்களை கொண்டு வந்து அவர் என்ன செய்தார், இது வந்து அவர் அப்படி எனக்கு செய்யணும், என் வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவைகளில் யார் பிரியப்படுகிறார்களோ அவர்களால் அவைகள் ஆராயப்படுகிறதா. ஹல்லேலூயா. ஐயோ இவங்க எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாங்களே. நம்முடைய வாழ்க்கையில யாருடைய கிரியைகள் இங்க வெளிப்படும்? ஈசாக்கு தியானம் பண்ணி எங்கேயாவது அப்பா கிட்ட, அப்பா எனக்கு இது செஞ்சு கொடுங்க, அது எங்கேயாவது கேட்டாரா? ஏன் கேட்கல? அதன் பிறகு ஈசாக்கு எத்தாவது டிமாண்ட் பண்ணாரா அப்பா கிட்ட? என்னைக்கு தன்னை கட்டி பலிபீடத்துல வைக்க ஒப்பு கொடுத்துட்டாரோ அதன் பிறகு எல்லாத்துக்கும் அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறவனா இருக்கிறான். அவனுக்கு ஒரு அப்பா உண்டு, ஆனாலும் அவன் அங்கதான் பாப்பான். அவன் வந்து கேட்டான், ஈசாக்கு அப்பா எனக்கு வயசாச்சுப்பா, பொண்ணு பார்த்து கொடுங்கப்பா, இல்ல எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுங்க, எதாவது கேட்டாரா? என்னைக்கு அதான் அர்ப்பணிக்கிறதுனுடைய அந்த மேன்மை அதுதான். ஒன்ஸ் ஈசாக்கு பலிபீடத்துல வச்சதுக்கு அப்புறம் ஈசாக்கின் ஒவ்வொரு தேவைக்காக அவன் கண்களை, நம்முடைய பிள்ளைங்க சின்ன வயசுல எப்படி பழகிட்டாங்கன்னா, ஆபிரகம் போனதுக்கு அப்புறம் ஈசாக்கு கண்களை ஏறெடுக்கிறது இல்லைங்க, ஆபிரகம் அதை பார்க்கறான். அவன் ஈசாக்கு கண் தியான போறான், அவன் புறப்பட்டு போறான், எங்க போறான், தியானம் பண்ண போறான், கேட்ட வார்த்தையை மெடிடேட் பண்ண போறான், மெடிடேட் பண்ணிட்டு கண்களை ஏறெடுத்து பார்க்க போறான். ஹல்லேலூயா. நம்ம போயிட்டு அடுத்து வேற வழி இல்லன்னா பிள்ளைங்க கண்களை ஏறெடுத்து தான் ஆகணும். அப்படி இல்லை, நம்ம கண்ணு முன்னாடியே ஒவ்வொரு காரியத்துக்கும் வேதனையை பிள்ளைங்க நம்ம கிட்ட சொல்வதற்கு முன்பதாக அல்லது நம்ம கிட்ட சொல்வதற்கு பதிலாக பிள்ளைங்க ஆண்டவர் சமூகத்திலிருந்து தன்னுடைய இருதயத்தை ஓட்டுறது, தன் தேவைகளை சொல்லுகிறது, தன் காரியங்களை சொல்றது, இப்படி பார்க்கும்போது ஆமே ஈசாக்கு அப்படி இருந்ததுனால அவன் வாழ்க்கையில எது எது எந்தெந்த நேரத்துல நடக்கணுமோ அது அது அந்தந்த நேரத்துல நடந்தது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை சொல்லும் போதே இன்னைக்கு நம்ம ஜெப நேரத்தில் நம்முடைய பிள்ளைங்களை கட்டி கர்த்தருடைய சமயத்தில் வைக்க போறோம். ஆமே. கட்டின்னா வைக்க போறோம்னா அதுல என் விருப்பம் ஒண்ணுமே கிடையாது. ஆமே. அப்படி வைங்க, நீங்க கர்த்தருக்கு முன்பாய் நின்று விசுவாசத்தோட இதை வைங்க. ஆமே. உங்க பிள்ளைங்க தியானம் பண்ணி முறையிடுவாங்க. ஹல்லேலூயா. கட்ட போறோம் ஆண்டவரே. ஆமா, என் விருப்பம் எல்லாம் இல்லை, என்னுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் உடைய சித்தத்துக்கு மாறானதா இருக்குமானால் என் விருப்பத்தை சுட்டறீங்க. என் விருப்பம் உடைய சித்தத்துக்கு ஒத்து இருக்குமானால் என் விருப்பத்தை சுத்திக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இடைப்படுவாராக. தியானம் பண்ணி முறையிடுகிறார். இப்ப இப்படி கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது மூன்றாவதாக அதே வசனத்தை தொடர்ந்து வாசியுங்கள். 64வது வசனம், 63-64.
1: ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான்.
0: சிம்பிளா சொல்லணும்னா சோ பண்ணி முடிச்சு கண்ணை திறந்ததும் நன்மை வருது. கண் முடிச்சு கண்ணை திறந்ததும் எது வருதோ அதற்கு ஈசாக்கு ஆமேன் போடவில்லை. ஜோமணி மாட்டுன அநேகர் உண்டு, அவர்களுக்காக இந்த வார்த்தையை சொல்றேன். ஜோமணி தான் பிரதர் நடந்துச்சு, ஜோமணி தான் நடந்துச்சு. எப்படி நடந்துச்சு? ஜோமணி முடிச்சு கண்களை திறந்து பார்த்ததும் ஒட்டகங்கள் வர கண்கிறான், ரெபேக்காளும் வரா. ஈசாக்கு எப்பொழுது ஏற்றுக்கொண்டான் என்றால் அதனுடைய 66வது வசனத்தை வாசியுங்கள்.
1: ஊழியக்காரன் தான் செய்த
0: சகல காரியங்களையும்
1: ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான்.
0: விவரித்து சொன்னான், இன்னும் சொல்ல வேண்டுமானால் உறுதிப்படுத்தி பிற்பாடு ஏற்றுக்கொள்கிறான். உறுதிப்படுத்தி தெளிவுபடுத்தி அதன் பிறகு எஸ். என நல்ல கவனமா இருக்கணும் தேவ பிள்ளைங்க. உறுதிப்படுத்தாமல் ஒப்புக்கொள்ளாதீங்க. இயேசு கிறிஸ்து ஜோமணி முடிச்சதும் பசியா இருந்துச்சு, யார் வந்தா? மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்குவோம் என்று கர்த்தர் சொல்லிவிட்டு செய்த காரியம் என்ன பார்க்காம சொல்லுங்க. ஆதியாகம 2:18-19.
1: பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும்
0: ஏற்ற துணை உண்டாக்குவேன் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன இருக்கு? சகலவித மிருகங்களையும்
1: ஆகாயத்தின் சகலவித
0: பறவைகளையும்
1: மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி
0: உண்டாக்கி ஆதாமுக்கு முன்னாடி நிறுத்தி அவன் என்ன செய்யறான் பாப்போம். ஆண்டவர் தான் சொல்லிட்டார் ஏற்ற துணையை உண்டாக்க வேண்டும். சிலருக்கு என்னன்னா ஜோமணி முடிச்சு திறக்கும் போது என்ன வசனம் வருதோ அதான் வசனம். ஒரு தேவ பிள்ளை விவரமா ஈசாக் தியானம் பண்ணி விவரமா அந்த காரியங்கள்லாம் எப்படி வந்துச்சு. ஸோ அந்த ரூட்டு ரொம்ப முக்கியம். ஆமே, நம்ம ஃப்ரூட்டை மட்டும் பார்க்கக்கூடாது, ரூட்டையும் பார்க்கணும். நமக்கு அது ரூட் எப்படி இருந்தானே நமக்கு பழம். ரூட்டு ரொம்ப முக்கியம், அதான் விவரமா இது எப்படி வந்துச்சு. அப்போ ஒவ்வொரு காரியம் அறிய அறிய அறிய அறிய அது அடுத்தடுத்து இருதயத்தில் காரியம் உறுதியாயிட்டே இருக்கு. ரைட் ரைட். அவர் சொல்றார், அவரகம் சொல்லி விட்டார்ல, அப்போ நான் போகும்போது அவர் சொன்ன ஜோம் பண்ணிட்டு போனேன் ஃபர்ஸ்ட் டேக். அடுத்து தேவ சமூகத்தில் இப்படி 2-3 அடையாளங்களை வச்சேன், அதே மாதிரி நடந்துச்சு கிளிக். 3வது அங்கே போகிறோம், அங்கே போயிட்டு கிளம்பி நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது சகோதரர்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, இப்படி இல்லை கொஞ்ச நாள் இருந்துட்டு போட்டோன்னு. சரி ரெபேக்கால்கிட்ட கேட்போம், ரெபேக்கால்கிட்ட கேட்டால் ரெபேக்கால் ஆயத்தமாக இருக்கிறான். ஸோ எல்லாமே இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று ஈசாக்குக்கு எல்லாம் விவரித்து சொன்னதும் ஈசாக்கு ஆமேன்னு சொல்கிறார். ஜபத்தில் இந்த கவனம் ரொம்ப தேவை. ஒரு தேவப்பிள்ள ரொம்ப கவ, நான் ஜெபம் பண்ணி முடிச்சு கண்ணை திறந்ததும் எனக்கு வந்துட்டு உடனே சில சொல்லுவாங்க, நான் அதுக்கப்புறம் ஒண்ணுமே யோசிக்கல. எஸ், அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா ஹல்லேலூயா. ஆமே. இது துணை விஷயம் மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயம் தெளிவா தெளிவா. மெல்கிசேதேக்கோடு ஆபிரகாம் உறவாடி விட்டு திரும்பி வரும்போது சோதோமின் ராஜா பொருட்களை கொண்டு வருகிறான். எனக்கு ரூட்டு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரூட்டு போதும் அப்படி நினைக்கிறவங்க கை நீட்டி வாங்கிடுவாங்க. எப்படியாவது என் பிள்ளைக்கு திருமணம் நடந்தால் போதும், எப்படியாவது. அப்படி கிடையாதுங்க, அப்படி கிடையாது. தேவன் பெரியவர், அழைக்கும் போது திட்டத்தை வைத்து தான் அழைத்திருக்கிறார். எப்படியாவது எப்படியாவது இருக்கிறதுக்கு நம்ம எப்படியோ வாழலாமே, எப்படியாவதுக்கா தேவன் அழைத்தார். அத்தனை பேர் ஊரில் ஒருவனும் வம்சத்தில் ரெண்டு பேருமே தேவன் பிரித்தெடுத்தது எப்படியாவது நடக்கிறதுக்கா? இல்ல, அவருடைய சித்தப்படி
2: உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஹலல். அதனாலதான் ஜோ மணி முடிச்சாச்சு வந்தாச்சு பரவாயில்ல, பரவ நான் ரொம்ப விசாரிச்சு இதுவும் போயிட்டு அப்படி இல்லை, வெயிட் பண்றோம். விவரமா காரியங்கள் எல்லாம் சொல்லி முடித்த பிறகு அடுத்த வசனத்தை வாசிங்க, 24வது அதிகாரம் 67 சேர்த்து வாசிங்க.
1: ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான்.
2: அப்பொழுது ஈசாக், இந்த அப்பொழுது எப்பொழுது வந்துனா ரெபெக்காளை கண்ட அப்பொழுது வரல. ஆமே, சிலருக்கு போட்டோவை பார்த்த, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், அப்படி போட்டோவை பார்த்து அப்பொழுது வந்தவர்கள் ஜெபம் பண்ணுங்க, உபவாச ஜெபத்தில் உங்களுக்கு விடுதலை கிடைப்பதாக. கண்களை ஏறெடுத்து பார்த்த அப்பொழுது இல்ல, எல்லாம் விவரமா. இதான் ஒரு தேவ பிள்ளை இதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். அப்பொழுது அவன் ஏற்றுக்கொண்டு அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு
1: அவளை நேசித்தான்.
2: வார்த்தை பார்த்தீங்களா எவ்வளவு தெளிவா இருக்கு. இந்த காலம் நேசித்து தான் ஒரே ஒரு திருமணம் வேதத்தில் வருகையோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஈசாக்கினுடைய திருமணம் மனைவியாக்கி கொண்டு, அதான் ஒழுங்கு என் இதுதான் தெரிஞ்சிச்சு, மனைவியாக்கி கொண்டு. அடுத்த வார்த்தை வாசிங்க, ஈசாக்கு துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். கல்யாணம் முடிஞ்சதோட எனக்கு சமாதானம் போச்சுன்னு சொல்றவங்களுக்கு கத்த தருகிற வார்த்தை, நீங்க நேசிங்க, நீங்க நேசியுங்கள், ஆறுதல் அடைவீர்கள். நேசியுங்கள் மனைவிகளை, உங்கள் புருஷரை நேசியுங்கள், ஆறுதல் அடைவீர்கள். புருஷர்களே உங்கள் மனைவியை நேசியுங்கள். எங்களுக்கு இந்த ஆறுதல் வேண்டான் இருக்க மாதிரி இருக்கிறீங்க நீங்க. அவன் நேசித்தான், ஆறுதல் அடைந்தான். அப்படி ஒரு ஆறுதல் எங்களுக்கு. எங்க உங்க மனைவி மட்டும் சர்ச்சுக்கு வராங்க, நீங்க இப்படி வராம சுத்திட்டு இருக்கிறீங்க. இப்படி இருந்தீங்கன்னா நீங்க உங்க மனைவி போற பரலோகத்துக்கு வர மாட்டீங்க. அவ அங்க போறான்னு நான் வரல, நீங்க இருக்கிற பார்த்தா எங்களுக்கு அந்த ஆறுதல். நேசித்தான் துக்கம் நீங்கி ஆறுதல் அடை. அவன் ஜபத்துல ஜபிக்கிறதுலயும் ஜபத்துக்கு பிற்பாடு அவன் தெரிந்தெடுக்கிற விஷயத்திலையும் ரொம்ப கவனம். ஹலலூயா, நல்ல புரிஞ்சுக்கோங்க. நிக்கிறவனை தான் விளத்தள்ள பிசாசானவன் கண் விழித்து பார்த்துட்டு இருக்கிறான். தெரிந்தெடுக்கப்பட்ட வாக்குத்தத்த சந்ததி. ஹலலூயா, ஹலலூயா. நேரம் போகிறது. அடுத்த 2வது 4வதாக ஆதியாகமம் 25:21-22 வசனங்களை வாசிங்கள்.
1: மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள்.
2: கர்ப்பம் தரித்தாள். இவன் மனைவி இடத்துல ஒரு குறை, இவளுக்கு குழந்தை இல்ல. குழந்தை இல்லாம இருந்த வேதத்தில் இருக்கிற வேற 2-3 பேர் அப்படி குயிக்கா சொல்லுங்க பாக்கலாம். அன்னாள், அடுத்து இன்னும் ஃபர்ஸ்ட் வாங்க, அங்கிருந்து வாங்க. சாராள், அடுத்து ராகேல். ராகேல், சரி, ராகேலுக்கும் அன்னாலையும் எடுத்துட்டு வரும். ராகேலுக்கு குழந்தை இல்லை. ஈசாக்கு எப்படி அதை ரியாக்ட் பண்ணார், சாரி யாக்கோப் எப்படி அதை ரியாக்ட் பண்ணார், நான் என்ன தேவன், அதன் அர்த்தம் என்ன, நீ போய் அவர்கிட்ட கேளு. எல்கானா எப்படி ரியாக்ட் பண்ணார், ஏய் நான் உனக்கு அதிகம் இல்லை, போட்டு போட்டு விடு, ஆறுதல் போட்டு தரேன். ஈசாக் எப்படி ரியாக்ட் பண்ணுற, யாக்கோவு கடும் கோபம், கோபம் கொண்டான் இருக்கு. ஏன்னா அந்த வேதனையை வந்து அவ வந்து எப்படி காட்டணும்னு தெரியாம காட்டுறா. காட்டும் போது நான் என்ன தேவனா அப்படின்னு சொல்லிட்டு கோபம் கொண்டார். எல்கா நான் வந்து சரிம்மா விடுமா போட்டுமா. இந்த 2 கேரக்டரும் நமக்குள்ளே அடிக்கடி வெளிப்படும். ஆனா ஈசாக்கு நடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா, நம்ம இது தேவன் அல்லவா தந்தது. ரெபெக்காள்கிட்ட போய் கோபம் கொள்ளவும் இல்லை, எல்கானா மாதிரி போட்டுமான்னு சொல்லவும் இல்லை, தந்த தேவனிடத்துல போய் வேண்டிக் கொள்றான். உங்க குடும்பத்துல, உங்க துணையினிடத்திலோ, பிள்ளைகளிடத்திலோ ஒரு குறை இருக்குமானால் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனிடத்துல போயிருந்து, பைபிள் சொல்லுது கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். யாக்கோபு ராகேலுக்காக ஜெபித்தான் என்று பைபிள்ல சொல்லல. எல்கானா அன்னாளுக்காக ஜெபித்தான் என்று சொல்லல. ஆறுதல் தரவும் கோபப்படுறதுக்கும் எல்லாரும் ரெடி, ஆனா நமக்காக இருந்து ஜெபிக்கிறதுக்கு. என் மனைவிக்கு இப்படி ஒரு குறை இருக்குதே ஆண்டவரே, மாத்துங்கப்பா. என் புருஷனுக்கு இப்படி ஒரு பலவீனம் இருக்குதே. இது நேரம் வந்து என்னம்மா எழும்பாம இருக்க, உடம்பு சரியில்லை, சரி நான் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன். ஆறுதல் சொல்லலாம், கோபம் காட்டலாம், மலடியா இருந்த, பலவீனமா இருந்த, எழும்ப முடியாம இருந்த, கஷ்டப்பட்டு இருந்த, வேதனையோடு இருந்த தன் மனைவிக்காக, தன் புருஷனுக்காக, தன் பிள்ளைக்காக வேற எங்கேயும் போய் நிற்காம, ஏன்னா அவனுக்கு எங்கேயும் போக முடியாது, ஏன்னா அவருடைய கட்டில் இருக்கிறான், அவருடைய கட்டில் இருக்கிறான். ஆண்டவர் பேசுறாரா, கர்த்தர் அவன் வேண்டுதலை. இப்ப நான் கேட்கிற கேள்வி, ரெபேக்காள் ஜெபம் பண்ணியிருப்பாங்களா மாட்டாங்களா? ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆனா கர்த்தர் யார் ஜெபத்தை கேட்டார்? சில இடத்துல நம்ம ஜெபிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நாம ஜெபம் பண்ணணும். யாக்கோபு சொல்ற, நீ ஜெபம் பண்ணு. நான் என்ன, அதன் அர்த்தம் என்ன? நீ யாக்கோப கேட்கிறார், சட்டையை பிடிச்சு கேட்கிறார், கேட்கிறாங்க ராகேல். அப்போ நீ, நான் என்ன தேவனா, நீ என்கிட்ட கேட்க, அவர்கிட்ட போய் கேள், அதன் அர்த்தம் என்ன? நீ ஜெபம் பண்ணு. நீங்க நாடு மேய்ச்சிட்டு அப்படி ஜாலியாக போயிட்டு வருவேன், உனக்கு வேற என்ன வேலை வீட்டில் இருந்து, நீ ஜெபம் பண்ணு. எல்கானா வருவார், எப்பாருமா அவங்களுக்கு எல்லாம் ஒரு பார்சல் பிரியாணி, உனக்கு மட்டும் 10 சாப்பிடு. என்ன சார் நினைக்கிறது என்னன்னா, அப்படி இதெல்லாம் வாங்கியெல்லாம் கொடுத்த உடனே, கடந்த நாளில் ஒரு சகோதரி சொன்னாங்க, புருஷன் பேசவே மாட்டார், ஒன்றும் செய்ய மாட்டாரா. ஆனால் என்ன, எல்லாம் வீடு இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எல்லாம் இருக்கு. அவங்க என்னன்னா, நான் இதுக்கு மேலே நீ என்ன செய்யணும், என்ன செய்யணும்? எல்கானா வருவாரு, வந்து கண்ணீர் துடைச்சிட்டு, சரிம்மா வாமா நம்ம இருந்து ஜோமனுவோமா, அதெல்லாம் கிடையாது. நீ கொஞ்ச நேரம் அழு, நான் வரும்போது நீ அழுதுட்டு இருக்கணும், நான் வந்தது என் கர்ச்சி எடுத்து தொடப்பே அப்படியே. ஈசாக்கு, சகோதரரே நாம் எல்கானாவை போல அப்படி இல்லை, சகோதரரே நாம் ஈசாக்கை போல. நமக்கு நம்ம தேவன் ஒரு குடும்பத்தில் வைத்திருக்கிறார். பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒன்றும் ஒருவனும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நடந்த விதங்கள் பல விதங்களில் இருக்கலாம், ஆனால் தேவன் அங்கே தான் வச்சிருக்கிறார். அப்போ அந்த வீட்டில் என்ன குறை இருக்கு? மனைவி கிட்ட என்ன குறை இருக்கு? புருஷன் கிட்ட என்ன குறை இருக்கு? பிள்ளைகிட்ட என்ன குறை இருக்கு? பெற்றோரிடத்தில் என்ன குறை இருக்கு? சகோதரத்தில் என்ன குறை இருக்கு? ஈசாக்கு தேவனிடத்தில் இருந்து ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். ஈசாக்கு காத்திருந்தான்லாம் பைபிள்ல சொல்லல, ஈசாக்கு வேண்டினான். ஆபிரகாம் அப்படி இல்லை, கொஞ்சம் இரு உட்கார். ஆமே, கட்டப்பட்டவனுடைய, அதனாலதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அவன் ஜெபிச்சா நடக்காததெல்லாம் நடக்கும். பலிபீடத்தில் கட்டப்பட்டு கிடத்தப்பட நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களே, ஆனால் நடக்காத காரியங்கள் எல்லாம் நீங்க ஜெபிக்கும் போது நடக்கும். ஆமென். 5:26-23
1: அவிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு
2: கர்த்தர் இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகோபோத் என்று பெயரிட்டான் சொல்லிட்டு அங்கேயே உட்காரல. அடுத்த வசனம்,
1: அங்கே இருந்து பெயர் சபாவுக்கு போ,
2: எதுக்கு பெயர் சபாவுக்கு போறாரு? 25
1: அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான்.
2: ஆமென். இவ்வளவுதான், நன்மை கிடைக்க மட்டும் ஆண்டவர் சமூகத்துல போய் அமருகிறதல்ல, பெற்றுக்கொண்ட பிறகும் பெயர் சபாவில் போய், அப்பா

0: பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நன்மைக்கும் ஒவ்வொரு நன்மைக்கும் அடுத்து ஒரு பெயர் சபாவின் அனுபவம் தேவ பிள்ளைக்கு தேவை. அதுதான் நன்றி அறிதல் உள்ளவர்களா இருப்பது. இன்னைக்கு பெற்றுக்கொள்ள கூட்டம் ஜாஸ்தி, நன்றி செலுத்த கூட்டம் எத்தனை பேர். இந்த ஜபத்து போனா அது நடக்கும், இது நடக்கும், அற்புதம் நடக்கும், எல்லாம் ரைட்டு. டிசம்பர்ல மூணு நாள் நன்றி கூட்டம் இருந்துச்சு. வாசல் ஜபத்துக்கு லீவ் போட்டது மாதிரி அதுக்கு லீவ் போடணும். ரகபத்துல இருக்கல, அங்க இருந்து பெயர் சபாவுக்கு போறான் கடைசி வர. அதனாலதான் ஈசாக்கு தாவீது சொல்லுகிறான், என் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர், இது அவர் தந்தது, இந்த ரகபோத் அவர் தந்தது, அதனால நான் என்ன செய்யணும், கண்டிப்பா பெயர் சபாவுக்கு போகணும். சதா காலம் உள்ள தேவனை ஆபிரகாம் பெயர் சபாவில தொழுது கொண்டா, ஈசாக்கு பெயர் சபாவில தொழுது கொண்டா, யாக்கோபும் அதை தொடர்ந்தான். நாம் நன்றி உள்ளவங்களா கடைசி வரை இருப்போம்னா நம்முடைய அடுத்த தலைமுறை அந்த ஸ்தானத்துல இருக்கும். ஆதியாகமம் 46 அதிகாரம் அதனுடைய 1 வசனத்தை வாசிக்கலாம்.
1: இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து,
0: ஏன்னா செய்தி வருது யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், எகிப்துல தானியம் இருக்குது, நல்ல நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை, ஃபாரின்ல வேலை கிடைச்சிட்டு அக்கமடேஷன் ஃபுட் அண்ட் அக்கமடேஷனோட எல்லாம் கிடைச்சிட்டு ஓகேன்னு சொன்னது, அவன்படியே வண்டி எடு கிளம்பு, போன் பண்ணி சொல்லிட்டு போல நினைச்சோம் பாஸ்டர், ஆனா டைமு அப்படி இல்ல. யாக்கோபு யாக்கோபு தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்சபாவுக்கு போய்
1: தன் தகப்பனாகிய
0: ஈசாக்குடைய தேவனுக்கு
1: பலியிட்டான்.
0: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் முன்பாக நின்று கொண்டிருக்கிறான், அவனுடைய பிள்ளை தன்னை கர்த்தருடைய சமத்தில் அர்ப்பணிக்கிறான். ஒருவன் கடைசி வரை நன்றி உள்ளவனா இருக்கிறான், அவனுடைய பிள்ளை அந்த ஸ்தானத்தில் வந்து நிற்கிறான். கர்த்தருடைய வருகை தாமதித்தா இல்லை, நம்முடைய ஓட்டம் முடிந்தாலும் நாம் ஆராதித்த தேவனை, நாம் ஆராதித்த இடத்துல நம்முடைய பிள்ளைங்க தலைமுறை தலைமுறை தலைமுறை தலைமுறையாய், இதுதாங்க ஆசீர்வாதம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறைக்கும். சொல்லணும் மூணாம் தலைமுறை நாலாம் தலைமுறை கர்த்தருடைய வருகை தாமதித்தா சொல்லணும். எங்க தாத்தா இருக்காங்கல்ல, எங்க அப்பா இருக்காங்கல்ல, எங்க தாத்தாக்கு அப்பா இருக்காங்கல்ல. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எஸ் ஆமே. நம்ம தேவன் அப்படிதான் வச்சிருக்கிறார். சகோதரரே, நீங்கள் ஈசாக்கை போல வாக்கு தத்துவத்தை சந்தது. இப்ப நம்ம சோம் பண்ண போறோம், என்ன சோம் பண்ண போறோம்னா, என்ன கட்டுங்க, என்ன கட்டுங்க. எத்தனை பேர் உண்மையா? ரெண்டு காரியம் பிரதானமா வைங்க. ஒன்று, என்னை கட்டுங்கப்பா, உங்க சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். ரெண்டாவது, கடைசி வர நன்றி உள்ளவனா இருக்கணும். என் வாழ்க்கையில எத்தனையோ ரகோபத்தை காண வச்சிருக்கிறீங்க, கடைசி வர அந்த பேர் சபாவில் வந்து உங்க சமூகத்தில் வந்து நான் உங்களை துதிக்கணும். அப்படி முழங்கால் போட முடிந்தவங்க, எழும்பி நிற்க முடிந்தவங்க, உங்களுக்கு எப்படி வசதியோ. ஆமாம், என்னதை ஏன் திருப்பி சொன்னால், உங்கள் சரீர நிலைமை உங்களுக்கு தெரியும், காலிலேருந்து உட்காந்துருக்கிறீங்க. நம்ம ஜெபிக்கும் போது உங்களுக்கு எப்படி வசதி அப்படி உட்காந்துக்கோங்க. நான் காமனாக சம்டைம்ஸ் முழங்கால் போடுவேன்னு சொல்லுவேன், ஆனால் உங்கள் நிலைமை உங்களுக்கு தான் தெரியும். ஏன் முழங்கால் போடலைன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அப்பா சமூகத்தில் இருக்கிறீங்க, அவருக்கு தெரியும் உங்களை. ஸோ இப்போ நம்ம ரெண்டு ஒன்று, என்னை கட்டுங்கப்பா, என்ன முழுவதுமாய்

உங்களுடைய கண்களை மூடி யாரையும் பார்க்காதீங்க. என்ன நீங்கள் ஆண்டவர் மட்டும். ஆபிரகாமும் ஈசாக்கும் இருவரும் கூடி போனது போல இப்ப நானும் இயேசு மட்டும் அவரை நம்பி போறேன். நான் அல்ல நம்பி வரேன். இந்த பலிபீடத்தில் அப்படி

ప్రియపడు సహోదర అర్పణి సహోదరి, அவர் ஃபுல்லா கட்டட்டும் நம்மளை. ஆபிரகாம் ஈசாக்கை கட்டி பலிபீடத்தில் வைத்தது போல அவர் நம்மை கட்டட்டும் அவருடைய அன்பினாலே.

இந்த நிச்சயத்தோடு உங்க வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட இருக்கிற அந்த குறை நீங்க, அல்லது அந்த பலவீனம் நீங்க. ஒருவேளை உங்க பிள்ளை ஞானத்துல குறைவுள்ளவனாய் குறைவுள்ளவளா இருக்கலாம். உங்க மனைவி சரீரத்தில் இருக்கிற குறைகள், புருஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள். மலடியாயிருந்து தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை வேண்டி கொண்டானா? கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டாரா? இந்த நேரத்துல நாம இப்போ சோமட போறோம். உங்க குடும்பத்துல உங்களுக்கு தானே தெரியும், ஈசாக்கு தானே தெரியும், ரெபெக்காளை பத்தி, ரெபெக்காளுக்கு தானே தெரியும் ஈசாக்க பத்தி. யாக்கோபு போல எல்கானா மாதிரி தான் நம்ம லைஃப் போயிட்டு இருக்குது, இல்ல நம்ம ஈசாக்க மாதிரி. நீங்க ஆண்டவர் சமூகத்தில் இப்ப கேளுங்க, சோமண்ணு அவங்களுக்காக. ஈசாக்கு ஏன் சோமண்ணா தெரியுமா? ஈசாக்கு அவ்வளவு நேசித்தானா? நம் துணைக்காக நம்மால சோமண்ண முடியலன்னா நம்ம நேசிக்கல. ஈசாக்கு அவளை நேசித்தானா? இப்பொழுது அவள் சரீரத்தில் குறை, ஆனா ஆரம்பத்தில் ஈசாக்கு அவளால ஆறுதல் அடைந்தான் அல்லவா? அவள் ஆரம்பத்தில் அவளால ஈசாக்கு ஆறுதல் அடைந்தானே, அந்த நன்மையை நினைக்கிறான். அவளுக்காக கர்த்தர் தந்த துணை, கர்த்தர் தந்த பிள்ளை. ஆமா, எனக்கு ஆண்டவர் இப்படிதான் என் பிள்ளைய கொடுத்திருக்கிறார். அதனால ஆண்டவர்கிட்ட தான் கேட்க முடியும், ஆண்டவரே பிள்ளை சரீரத்துல பலவீனம் இருக்கு, என் பிள்ளை சரீரத்துல குறை இருக்குப்பா, என் பிள்ளைக்கு ஆண்டவரே சில காரியத்தை ஃபேஸ் பண்ண முடியற அந்த தைரியம் இல்லப்பா. கேளுங்க, ஆண்டவர்கிட்ட இப்ப கேளுங்க, அர்ப்பணிப்போடு கேளுங்க. உங்க குடும்பத்துல அன்பு சகோதரா சகோதரி, நீங்கள் இந்த நேரத்தில் உங்க குடும்பத்தில் இருக்கிற அவங்க குறைய நீங்க இது நாலு விட்ட சொல்றதுக்கு நீங்க சோமண்ணுங்க. இப்போ சோமண்ணுங்க, அர்ப்பணி போடு. ஏசப்பா கிட்ட கேளுங்க, கர்த்தர் சுகம் தருவா. ஈசாக்கு வேண்டி கொண்டதை கர்த்தர் கேட்டாரா? கர்த்தர் கேட்ட இந்த நம்பிக்கை இருக்கா? நான் என்ன பலிபீடத்துல வச்சு கேக்குறேன், என் பலிபீடத்துல வச்சு கேக்குறேன், என் மனைவிக்காக கேக்குறேன், என் புருஷனுக்காக கேக்குறேன், என் பிள்ளைகளுக்காக கேக்குறப்பா, என் சகோதரர்களுக்காக கேக்குறேன். ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. தெய்வ பிரசன்னத்தை என்னால உணர முடியும். அர்ப்பணிப்போடு வைக்கிற ஜெபங்கள்லாம் அப்பா சமூகத்துல போயிட்டு இருக்கு தெரியுமா? அவருடைய சமூகத்துல

இதாரா ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆமா, நாமளே நம்ம பிள்ளைங்க கிட்ட இருக்க குறைய வச்சு ஒருவேளை யாக்கோபு போல கடிந்து கொண்டிருப்போம். சரி போட்டோன்னு கண்ணீர் தொடச்சிருப்போம், ஆனா அந்த கண்ணீர் மாறணுமே, கண்ணீர் மாறணுமே. அதுக்கு என்ன சார், ஈசாக்க மாதிரி ஜோமண்ணாதான் மாறும். ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா பிள்ளை போட்டுறா விடுறா சொல்லலாம், ஆனா நாளைக்கும் பிள்ளை அழுதா எந்த விஷயத்துக்காக? அந்த கண்ணீர் மாறணும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, ஒரே வழிதான் இருக்கு. ஈசாக்க மாதிரி மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு ஜோமண்ணா, நீங்க கதி, நீங்க தான் கதின்னு வந்திருக்கிறோம்பா.

அது எங்களுக்கு நன்மையை காண்பிக்கிறவன் யாருன்னு சொல்றவங்க அநேகரா இருக்கிறாங்கப்பா. உன்னை நான் ஏதாவது பண்ண கேட்கறது கூட ஆள் இல்லைன்னு சொல்லி துடிந்து செயல்படுறாங்கப்பா. உங்க முகத்தின் ஒளியை பிரகாசிப்பிக்க பண்ணி பிள்ளை

ஒரே ஒரு வார்த்தை சொல்லி வலதுகரத்தை உயர்த்தி என் தலைமுறையை மறக்க கூடாது. தூளிலிருந்து நீங்க உயர்த்தினத நாங்க மறக்க கூடாது. எல்லாரும் துடைத்து போட்டு அழுக்கை போல இருந்த எங்களை அழகாக்கின உங்களை கிருபைய நாங்க மறக்க கூடாது, மறக்க கூடாது. கடைசி வர நன்றி உள்ளவங்களா இருக்கணும், நன்றி உள்ளவங்களா இருக்கணும். இந்த பெயர் சபாவின் அனுபவம் ஈசாக்கோடு முடியாம யாக்கோபிலும் தொடர்ந்தது. அப்படி எங்க தலைமுறை கடைசி வரை கர்த்தருடைய சந்ததி என்று அப்படி ரெண்டு கைகளை உயர்த்தி உங்க பிள்ளைங்க பேரை சொல்லி சொல்லுங்க. எங்க தலைமுறை நீங்க தந்த சுதந்திரம் உம்முடைய சந்ததி என்று அறியப்படணும். அவங்க எங்க இருந்தாலும் அவங்கள நீங்க எங்க வாழும்படி நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறீரோ, அவங்க எங்க இருந்தாலும், அவங்க இங்க இருந்தாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் அல்லது வேற ஸ்டேட்டுக்கு போனாலும் வேற டிஸ்ட்ரிக்ட் வேற கண்ட்ரிஸ் போனாலும் ஆண்டவரே அவங்க எல்லாம் உங்க சந்ததி என்று அறியப்படணும். நீங்க அவங்க கூட இருக்கிறத பார்க்கணும், நீங்க அவங்க கூட இருக்கிறத பார்க்கணும். பிள்ளைங்க யாரும் இல்லாதவங்க அல்ல, கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார். உங்களை நம்பி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் அப்படியே நடத்துவீராக. நன்றி தகப்பனே. மூன்றாவது நாள் கூடுகையில உங்க பிரச்சனத்தில அளவில்லாமல் ருசிக்க ஆண்டவரே எங்கள் இருதயத்தை அறிந்து எங்களோடு பேசி இடைப்பட்ட தயவு நன்றியோடு துதிக்கிறோம். அந்த ஒரே ஒரு கோரஸை மட்டும் பாடி முடிக்கலாமா?

நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதன் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ அதை எண்ணி

நம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர், அற்புதங்களை செய்வதற்கு போதுமானவர். அவரை இணைந்து நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார் என்கிற ஒரு அழகான பாடலை நம் கரங்களை தட்டி சேர்ந்து பாட போகிறோம். கர்த்தர் நல்லவர், அப்படி நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.

அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவதற்கு போதுமானவர். நல்ல கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை. எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறதப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிற நல்ல கரங்களை தட்டி ஓ ராபாலா சலமோ யான் தோரமோ ரிவா கவதனமா. நன்றி நன்றி நன்றி.

சமாதானம் தருகிறார். மீண்டும் அதிசயமானவர், அதிசய அவர் உனக்கு சமாதானம் தருகிறார். உலகம் கொடுக்கிறபடி அல்ல, அவர் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமானது. அவர் கொடுக்கிற சமாதானம் யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒருவேளை இன்றைக்கு போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தமாய், நீ பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தமாய், உன்னை தாக்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தமாய் சமாதானத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறாயோ, இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு சமாதானம் தருகிறார். உன் உள்ளத்தில் அவருடைய சமாதானத்தை கொடுக்கிறார். இது உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, இது யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்பொழுதே ஒரு தெய்வீக சமாதானம் அதை பார்த்து கொண்டிருக்கிற உள்ளங்களுக்குள் இறங்கி வருவதாக, ஒவ்வொரு உள்ளங்களுக்குள் இறங்கி வருவதாக. இன்றைக்கு ஒரு அற்புதங்கள்

நான் அழுகை பார்ப்பதற்கு யாருமே இல்லையே. யாருக்கும் தெரியாமல் இரவு நேரங்களில் அழுது வடித்துக் கொண்டிருக்கிற கண்ணீரை ஓ என் தேவன் பார்க்கிறார். இன்றைக்கு சூழ்நிலை நிமித்தமாய் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற உன் கண்ணீரை அவர் காண்கிறார், உன் வேதனை அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை உண்டு. ஓ வியாதி நிமித்தமாய், பலவீனத்தின் நிமித்தமாய், சூழல் நிமித்தமாய் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலையை என் தேவன் உன்னை விட்டு மாற்றி போடுகிற நல்ல கைகளை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார், உன் கதறுதலை கர்த்தர் கேட்டிருக்கிறார். உன் வியாதி படுக்கையில நீ அவரை நோக்கி ஏடுக்கிற விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். உன் வேதனை அவர் அறிந்திருக்கிறாருங்க. உன் வேதனை கர்த்தருக்கு தெரியும். அன்பு சகோதரனை சகோதரியே, நீ பட்டு கொண்டிருக்கிற வேதனை கர்த்தருக்கு தெரியும். நீ போய் கொண்டிருக்கிற பாதை கர்த்தருக்கு தெரியும். யாருக்கும் தெரியாம இருக்கலாம். உன் வேதனை புரிந்து கொள்ள ஆட்கள் இல்லாம இருக்கலாம். உனக்காக வேதனை பட்டவர் உன் வேதனை இன்னதென்று அறிந்திருக்கிறார். உனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டவர் உன்னுடைய பாடு இன்னதென்று அறிந்திருக்கிறார். பலப்படுவாயா? நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கல, எஸ் இப்பொழுது ஹல்லேலூயா, வேதனைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்துல சரீரங்களில் காணப்படுகிற வேதனைகள் விலகும்படிக்கு கட்டளை கொடுக்கிற, சரீரத்தில் காணப்படுகிற வலி, வேதனைகள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்துல விலகுவதாக. அற்புதங்கள் நடப்பதாக, எஸ் நடப்பதாக, நடப்பதாக. எதிர்காலம் உனக்கு உண்டு. பயந்து போகாதே, பயந்து போகாதே. இன்றைக்கு பயம்தான் அநேகர வியாதிக்குள்ள பிடித்து கொண்டிருக்கிறது. அநேகர் வாழ்க்கையில வந்திருக்கிற பயம், ஐயோ எனக்கு அப்படி ஆயிருமோ, நான் அப்படி வந்துடுவனோ, எனக்கு அது வந்துடுமோ, நான் செத்து போயிடுவனோ, இல்ல எனக்கு இந்த சூழ்நிலை வருமோ, எனக்கு மூச்சு திணறல் வருமோ. தேவையில்லாத பயம் இன்னைக்கு வியாதியை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த பயத்தை தூக்கி எறிவாயா. உனக்கு எதிர்காலம் உண்டு சகோதரி, உனக்கு எதிர்காலம் உண்டு சகோதரி, உனக்கு எதிர்காலம் உண்டு. நான் ஆராதிக்கிற தேவனை வாழ வைக்க போதுமானவர். வேதம் சொல்கிறது காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எஸ், நம்முடைய நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. பயந்து போகாதே, பயந்து போகாதே. பக்கத்துல யாரா இருந்தா பார்த்து சொல்லுங்க, பயந்து போகாதீங்க, பயந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? அவரை போல வேறு ஒருவர் இல்லை. ஒரு குண்ட நெஞ்சமே, நீ இயேசுவை நோக்கி பார்ப்பாயா, இயேசுவை நோக்கி பார்ப்பாயா. ஹல்லேலூயா. எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், தோல்விகள் மத்தியில் கத்தரை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இழந்து போயிட்டீங்களா? உறவுகள் இழந்துட்டீங்களா? இன்னைக்கு கத்தர் உங்கள் உடைந்த உள்ளத்தை கத்தர் தேற்றுகிறார், உடைந்த உள்ளத்தை கத்தர் ஆற்றுகிறார். எஸ் இப்பொழுதே ஒரு தெய்வீக சமாதான உள்ளங்கள் உங்கள் கடந்து வருகிறது. என் தேவன் உங்கள் வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து நடத்துவதற்கு போதுமான கைகளை தட்டி

எதிர்காலம் ஒண்ணு. எதிர்காலத்தை குறிச்சு பயத்தோட அமர்ந்திருக்கிறீங்களா? எதிர்காலம் என்ன ஆகும்னு கலக்கத்தோட அமர்ந்திருக்கிறீங்களா? என் கர்த்தர் உன்னை தேற்றுகிறார். உனக்கு எதிர்காலம் உண்டு, உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. என் கர்த்தர் உன்னை தேற்றுகிறார். உன் சூழ்நிலை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுகிறார். உனக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா. எஸ் நம்ம இன்னொரு பாடலை இணைந்து பாட போகிறோம். எஜமானனே, என் இயேசு ராஜனே, என்னமெல்லாம் ஏக்கமெல்லாமும் சித்தம் செய்வது தானே. இந்த நாட்களில் நம்ம ஆண்டவர் நோக்கி செய்ய வேண்டிய ஜெபமும் இதுதான். இதுவாக தான் இருக்கு போது அப்பா, எங்கள் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உமக்காக வாழ்வதாக மட்டும் இருக்கட்டும். ஆண்டவர், அழிந்து போகிற இந்த உலகத்தில், இல்லாமல் போய் கொண்டிருக்கிற இந்த உலகத்தில், நீங்கள் மட்டும்தான் இப்போ எங்களுக்கு ஆறுதல். முடிய பிரச்சனை மட்டும்தான் எங்களுக்கு ஆறுதல். ஆண்டவரே, உமக்காக நாங்கள் வாழ விரும்புகிறோம்னு சொல்லி அந்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானேன்னு

அந்த தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. அப்பா, எங்க தேசம் எல்லை எங்கும் அப்பா நீர் ஆள வேண்டுமே. எங்கள் தேசத்தில் தேவ பிரசன்னம் இறங்குவதாக. எங்கள் தேசத்தின் ஒவ்வொரு இடங்களிலும் தேவ பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. வியாதி எல்லாம் மாறுவதாக, எல்லா மரண ஓலங்கள் மாறுவதாக, எல்லா மரண பயங்கள் நீங்கி போவதாக. நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஒரு அபாலார் யான் சேராம

தேவனுடைய ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. குடும்பங்களுக்குள்ளே ஆளுகை உண்டாகட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆளுகை உண்டாகட்டும். ஆண்டவரே, தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை

எத்தனை பேர் உண்மையா உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்கப்பா? எங்க எண்ணம் எல்லாம், எங்க ஏக்கம் எல்லாம் நான் இனிமே உங்க சித்தம் செய்வேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இதுதான் இந்த ஆராதனை வேளையில் நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிற ஆராதனைப்பா. எங்க எண்ணம், ஏக்கம், வாஞ்ச, விருப்பம், தாகம் எல்லாம் இனிமே உண்மை மாத்திரமே, உண்மை பார்த்து மாத்திரமே, உம்மிடத்தில் மாத்திரமே இருக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவேளை பழைய நாட்களில், கடந்த காலங்களில உம்முடைய சமூகத்தில் நேரம் செலவு செய்யாமல், உம்மை துதிக்காமல், பாடாமல், ஆராதிக்காமல், தேவ பிரசனத்தில் அமராமல் இருந்திருந்த நாட்கள் உண்டாயிருக்குமானால், இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையை எத்தனை பேர் மாற்றிக்கொள்ள விரும்புறீங்க சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களை மாற்றிக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். எங்க வாழ்க்கை மாறுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலிருந்து எங்கள் வாழ்க்கை மாறுவதாக, எங்கள் வாழ்க்கையில மாற்றங்கள் சம்பவிப்பதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. உண்மையாய் உம்மை சித்தம் செய்ய, உண்மையாய் உமக்காக வாழ, உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்க, உண்மையாய் உம்மை தேடுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் டாடி, எங்களை அர்ப்பணிக்கிறோம் டாடி, எங்களை அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஓ, ஒரே ஒரு விஷயம் பாடி முடிக்க போறோம்.

தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்து. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே, உமக்காய் வாழ்வோம். எங்களை மீட்டு கொண்டவரே, எங்களை அழைத்தவரே, எங்களை முன்குறித்து இருக்கிறவரே, எங்களை உமக்காக தெரிந்து கொண்டிருக்கிற பரிசுத்தமுள்ளவரே, உமக்காய் வாழ்வோம், உம்மையை சேவிப்போம், உம்மையை பின்பற்றுவோம். இனி வாழ்கிற நாளெல்லாம் உமக்காக நாங்கள் வாழ்வோம்ப்பா. இனி இருக்கிற நாட்களில் உமக்காகத்தான் உயிர் வாழ்வோம். உம்முடைய சித்தம் செய்ய, உம்முடைய நாமத்தை உயர்த்த, உமக்கே மகிமை வரப்பண்ண, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். நல்லவர், நல்லவர், நல்லவர், உமக்கு மகிமை வர பண்ணுகிறோம்ப்பா. எல்லா கனம், மகிமை, மாட்சிமை, மகத்துவம், துதி, ஸ்தோத்திரம், புகழ், மேன்மை, ஆராதனை சகலமும் நாங்கள் உமக்கு தருகிறோம்.

0: எங்கள் தகப்பனே, வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தோம். உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கும் உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
2: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு, தோல்விக்கு பொன்னாடை. வெல்கம் ஃபெயிலியர்ஸ். வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 77:12 வசனங்கள். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதலடையாமல் போயிற்று. என் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறீர், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடே சம்பாஷித்துக் கொள்கிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்றுப்போயிற்றோ? வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலதுகரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வகாலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன், உம்முடைய கிரியைகளெல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். இன்றைய மனப்பாட வசனம் நீதிமொழிகள் 24:16. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். The godly may trip 7 times. But each time they will rise again. விசுவாசிகளாகிய நமக்கு பல சமயங்களில் தோல்வி நேரிடுகிறது. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கடவுளுக்கு நன்றி போன்ற வசனங்களை வாசிக்கும் போது திருமறை தவறாய் சொல்லுகிறதோ என்ற சந்தேகம் நமக்கு எழலாம். ஆனால் தோல்வி என்னும் பாடசாலைக்கு, டிசிப்ளின் ஆஃப் ஃபெயிலியர், எவரும் தப்பியது இல்லை என்பதே தேவ மனிதர் அனைவருடைய வாழ்க்கை சரிதையிலிருந்தும் தெளிவாகிற உண்மை. என்னை பொறுத்தவரை வெற்றிகளை விட தோல்விகளிலிருந்தே நான் அதிகம் கற்றுள்ளேன். கடவுள் நமது வாழ்வில் தோல்விகளை அனுமதிப்பது ஏன் என்பதற்கு 5 முக்கிய காரணங்களை இந்த நாள் தியானத்திலே உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். முதலாவது, நம்மை இன்னும் தாழ்மைப்படுத்த, டு மேக் அஸ் ஹம்ப்ளர். அழிவுக்கு முந்தியது பெருமை என்கிறது நீதிமொழிகள் 16:18. நமக்கு எல்லாம் வெற்றியாகவே நடந்து கொண்டிருக்கும் போது பெருமை வருவது இயல்பு. நம்மை பணிய செய்து கடவுளுக்கு முன்பாக தாழ்மையுடன் நடக்க வைக்க தோல்வி ஒன்றுதான் வழி என்றார் ஆண்டவர். அதை நம்முடைய வாழ்வில் அனுமதிக்க தயங்க மாட்டார். கடவுளின் கிருபை மனிதனின் பெருமைக்கு எதிரானது. எனவேதான் வசனம் சொல்லுகிறது, 1 பேதுரு 5:5, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இரண்டாவது காரணம், தேவன் நம்முடைய வாழ்வில் தோல்விகளை அனுமதிப்பதற்கு நம்மை இன்னும் ஞானமுள்ளவர்களாக்க, டு மேக் அஸ் வைசர். நமது வாழ்வில் தோல்வியே இல்லாதிருந்தால் நமது கில்லாடித்தனமும் அறிவுமே நமது வெற்றிகளுக்கெல்லாம் காரணம் என்று நாம் எண்ணிவிட துவங்கி விடுவோம். எனவேதான் ரோமர் 12:16 வாசிக்கிறோம், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். தோல்விகள் நமது வழிகளை ஆராய்ந்து பார்க்க செய்து நாம் அறியாததை விட அறிந்தது மிக மிக குறைவு என்று நம்மை அறிய செய்கின்றன. புத்திமான் என்று தன்னை நினைக்கிறவனை விட புத்தி இல்லாதவன் மேல் என்றுதான் திருவசனம் போதிக்கிறது. நீதிமொழிகள் 26:12, தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பவனை கண்டாயானால் அவனை பார்க்கிலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையாயிருக்கலாம். தேவன் நமது வாழ்வில் தோல்விகளை அனுமதிப்பதற்கு மூன்றாவது காரணம், நம்மை இன்னும் கருணை உள்ளவர்களாக்க, டு மேக் அஸ் கைண்டர். பிறர் மீது கொடூரமாக நடந்து கொள்பவர்களை கடவுள் கண்டிக்கிறார். கலாத்தியர் 6:1, பிரியமானவர்களே, உங்களில் யாராவது ஒருவர் ஒரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் மிகுந்த சாந்தத்தோடு அவனை சீர்பொருந்த பண்ண வேண்டும், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமது சோதனைகளிலும் பாடுகளிலும் ஆண்டவர் நம்மை எவ்வளவு கனிவாய் நடத்துகிறார். அவரது பெயரே ஆறுதலின் கடவுள் என்று இருக்கிறது. 2 Corinthians 1:3, He is the God of all comfort. தலைவலியும் வயிற்று வலியும் அவரவருக்கு வந்தால்தான் தெரியும். பேதுரு தோல்வியடைந்து எழுந்த பின்னர் தான் தனது சகோதரரை திடப்படுத்த முடிந்தது. தேவன் நம்முடைய வாழ்வில் தோல்விகளை அனுபவிப்பதற்கு இன்னொரு காரணம், நம்மை இன்னும் தூய்மையாக்க, டு மேக் அஸ் ஹோலியர். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், அதுதான் இன்றைய மனநவசனம். அவன் நீதிமானாய் இருப்பதால் ஏன் விழுந்தேன் என்று ஒவ்வொரு முறையும் அவன் அலசி பார்ப்பான். அலசி பார்த்து அதற்கான காரணங்களை அவன் கண்டுபிடித்து இனி அதிலே அவன் அதிக கவனமாய் இருப்பதால் அதிகம் அதிகமாய் அவன் புனிதமடைகிறான், பரிசுத்தமடைகிறான். எனவேதான் பவுலப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு எழுதிய 2:17-11 இப்படி சொன்னார், தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது, லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் தீர்த்தலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று என்று பாருங்கள். எனவே தோல்விகளை சரியானபடி நாம் கையாள கற்றுக்கொண்டால் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவோம். 5வது தோல்விகளுக்கான காரணம், நம்மை இன்னும் சகசார்புள்ளவர்களாக மாற்ற, டு மேக் அஸ் மோர் இன்டர்டிபெண்ட். சோதனையின் வேளையில் இயேசு கூட தமது சீடரின் உதவியை நாடினார். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் உடலாகிய திருச்சபையில் நாம் ஒவ்வொருவரும் அங்கங்களாக உறுப்புகளாக இருக்கிறோம். ஒவ்வொரு உறுப்பிற்கும் பிற உறுப்புகளின் உதவி தேவை. கையை பார்த்து கால் நீ வேண்டாம் என்று சொல்லக்கூடாது, காலை பார்த்து கை நீ எனக்கு வேண்டாம் என்று சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஒருவருக்கொருவர் தேவை. We need each other. பிறரது உதவி தேவை என்பதை தோல்விகளை சந்திக்கும் வரை நாம் சரியாக உணர்வதில்லை. பிரசங்கங்களிலும் பிரசுரங்களிலும் ஊழியர்கள் தங்களது வாழ்வில் உள்ள தோல்விகளை வெளியே சொல்லக்கூடியவைகளையாவது சொன்னால் இறைமக்கள் உற்சாகமும் பலமும் அடைவர். திருமறை அப்படித்தானே இருக்கிறது. மேடைகளிலும் பத்திரிகைகளிலும் வெற்றிகள் மட்டுமே முழங்கப்பட்டால் விசுவாசிகள் குற்ற உணர்விலேயே குன்றி போவர். நாம் தோல்வியிலேயே விழுந்து கிடப்பது தேவ சித்தம் அல்ல. ஆனால் நமது நன்மைக்காகவே, அதாவது நம்மை இன்னும் தாழ்மைப்படுத்த, நம்மை இன்னும் ஞானமுள்ளவர்களாக்க, நம்மை இன்னும் கருணையுள்ளவர்களாக்க, நம்மை இன்னும் தூய்மையாக்க, நம்மை இன்னும் சகசார்புள்ளவர்களாக்க தேவன் சில தோல்விகளை நமது வாழ்வில் அனுமதிக்கலாம். ஆனால் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். செபிப்போம். நல்ல ஆண்டவரே, வெற்றியின் மேல் வெற்றியடைந்து முற்றிலும் ஜெயங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே உம்முடைய பரிபூர்ண சித்தமாயிருந்தாலும், கர்த்தாவே, எங்களுடைய நன்மைக்காக நாங்கள் இன்னும் சில காரியங்களை தெளிவாக நடைமுறையிலே கற்றுக்கொள்வதற்காக எங்களை மிருதுவாக்க, எங்களை மென்மையாக்க, எங்களை நொறுக்க, எங்கள் வாழ்க்கையிலே சில வேளைகளிலே நீர் அனுப்புகிற தோல்விகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தோல்விகளிலேயே துவண்டு விடாதபடி ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்த்து நாங்கள் எழுந்து விட, குதித்து விட, கர்த்தாவே, நீர் எங்களுக்கு உதவிதான். இப்பொழுது தோல்வியிலே ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்திலே எழும்ப முடியாமல் கிடக்கிற எவராவது இந்த நாள் தியானத்தை இப்பொழுது

சிந்திப்போம், செயல்படுவோம். கணவரும் மனைவியும் டீ குடிச்சுக்கிட்டே ஒருத்தர் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்திருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுடைய 25வது திருமண நாள். மனைவி கணவனை பார்த்து, நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை சொல்ல ஆசைப்படுவேன், ஆனா சொல்ல நேரம் இல்லாததுனால சொல்லாமலே விட்டுருவேன். இத பத்தி நான் அதிகமா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். நான் 2 டைரி வாங்கியிருக்கிறேன், 1 எனக்கு, 1 உங்களுக்கு. ஒருத்தரை பத்தி ஒருத்தருக்கு ஏதாவது குறை இருந்தா அவரவர் டைரியில எழுதுவோம். நம்முடைய அடுத்த திருமண நாள் வரும்போது இதை திறந்து வாசிப்போம். இது மூலமா நம்முடைய குறைகள் நமக்கு தெரிஞ்சு நாம திருத்திக்கிட வசதியா இருக்கும்னு சொன்னான். கணவனும் முழு மனதா அதை ஏத்துக்கிட்டான். நாளும் எவ்வளவு வேகமா ஓடுது. அவங்க 26 திருமண நாளும் வந்துச்சுது. மறுபடியும் 2 டீ குடிச்சிட்டு பக்கத்துல அமர 2 டைரிகளும் அவங்க முன்னால இருந்த மேஜையில இருந்துச்சு. முதல்ல கணவன் மனைவியோட டைரி எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சான். இன்னைக்கு என்னை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க, ஆனா கூட்டிட்டு போகல. அடுத்த பக்கத்த புரட்டினான். இன்னைக்கு எங்க அம்மா விட்டு சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க, நீங்க அவங்க கிட்ட சரியாவே பேசல. அடுத்த பக்கத்துல இப்படி எழுதியிருந்துச்சு, பல வருஷங்களுக்கு பிறகு எனக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்தீங்க, ஆனா அதுல பழைய காலத்து டிசைன் இருந்துச்சு. இப்படி ஏகப்பட்ட குறைகள் அந்த டைரி முழுசும் இருந்துச்சு. கணவன் கண் கலங்க மனைவியோட கைய பிடிச்சு, நான் தெரியாம செஞ்சுட்டேன், இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன்னு சொன்னான். மனைவி அவனுடைய டைரிய பிரிச்சு பார்த்தா அதுல ஒன்னும் எழுதப்படல. கடைசி பக்கத்துல இப்படி எழுதப்பட்டிருந்துச்சு, கடந்த காலங்கள்ல நீ என்னை அதிகமா நேசிச்சிருக்க, எனக்காக பல தியாகங்களை செஞ்சிருக்க, உன்கிட்ட உள்ள குறைகளை கண்டுபிடிக்கணுங்கிற ஆசை கூட எனக்கு இல்ல. உன்கிட்ட எந்த குறையுமே இல்லைன்னு நான் சொல்ல வரல. உன்னுடைய நேசத்தையும் அர்ப்பணிப்பையும் பாசத்தையும் ஒப்பிடும் போது உன்னுடைய குறைகள் எனக்கு பெருசா தெரியல. கரடு முரடான வாழ்க்கை பாதையில என்னுடைய நிழலா நீ தொடர்ந்து வந்துகிட்டு இருக்க. யாராவது தன்னுடைய நிழலை குறை சொல்லுவாங்களா? மனைவி அழுதுகிட்டே தான் எழுதின டைரிய கிழிச்சு போட்டுட்டு கணவன் தோள்ள சாஞ்சா. கணவன் மனைவி உறவை பத்தி வேதாகமம் என்ன சொல்லுது? அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள்.

பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாளை ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. மத்தேயு சுவிசேஷம் 12 அதிகாரம் அதனுடைய 41 வசனம். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள், இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார்.

கட்டளையிட்டிருக்கிறார். மீன் அவனை விழுங்கினது. 3 நாட்கள் அந்த மீனின் வயிற்றுக்குள் இருந்தான். அதன் பிறகு மீன் அவனை வெளியே கரையிலே கொண்டு போய் கக்கிவிட்டது. அதன் பிறகுதான் அவன் புறப்பட்டு நினைவே பட்டணத்துக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று. இவைகளெல்லாம் நிழலாய் காண்பிக்கப்படுகிறது. என்ன யோனாவிலும் பெரியவர்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்பட்டார், அவர் மரித்தார். அவர் மரித்தபோது எல்லாரும் நினைத்தார்கள், இதோடு இந்த சாப்டர் முடிந்து விட்டதென்று. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாட்கள் கல்லறையில் வைக்கப்பட்டிருந்தார். 3 நாட்கள் முடிந்து இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்து அந்த சுவிசேஷம், அந்த நற்செய்தி சீஷர்கள் மூலமாய் உலகுக்கு தெரிவிக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்தார். அன்று யோனாவின் பிரசங்கத்தினாலே ஒரு பட்டணம் மட்டும் ரட்சிக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து அதன் பிறகு வெளிப்பட்ட அந்த சுவிசேஷத்தினாலே உலகம் முழுவதும், உலகத்தின் பல திசைகளிலிருந்து பல கோடி ஜனங்கள் இந்த ரட்சிப்புக்குள்ளே வந்தார்கள். இவர் யோனாவிலும் பெரியவர். இந்த 3 நாட்கள் மீனின் வயிற்றில் இருந்த யோனா என்ன செய்தான் தெரியுமா? தன்னுடைய ரட்சிப்புக்காக கதறினான், கண்ணீர் வடித்தான். ஆனால் இந்த 3 நாட்கள் அடக்கம் பண்ணப்பட்ட இந்த 3 நாட்கள் இயேசு செய்த காரியம் என்ன தெரியுமா? 1 பேதுரு 3:19 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அந்த ஆவியிலே போய் காவலில் இருந்தவர்களுக்கு, அடைக்கப்பட்டிருந்தவர்களுக்கு, காரணம் இந்த மரணத்தின் பிடி, இந்த பாதாள பிடிக்குள்ளே போய் ஒருவருக்கும் வெளியே வர முடியாது. இயேசு கிறிஸ்து எப்பொழுது சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டு மரித்தாரோ அன்றுதான் பரதேசின் வாசல் திறக்கப்பட்டது. அப்படி என்றால் இந்த நாட்களிலே, இந்த 3 நாட்களிலே ஏற்கனவே மரித்து அடைக்கப்பட்டிருந்தார்கள் அல்லவா? அவர்களிடத்துல போய் என்ன செய்தார் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அவர் பிரசங்கித்தார் என்று. ஆமென். ஆங்கில மொழியில அதனுடைய மூல பாஷையில இப்படி ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் தம்முடைய வெற்றியை ப்ரொக்ளைம் பண்ணினாரா, பிரகடனப்படுத்தினாரா, நான் மரணத்தை ஜெயித்தேன் என்று. எனவேதான் ஆபிரகாம் அவருடைய நாளை காண ஆசையாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், அவர்தான் வாசல். ஆமென். எவ்வளவு பெரிய பரிசுத்தவனா இருந்தாலும் இயேசு இல்லாம பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஆமென். என் ஆண்டவர் 3 நாட்கள் அடக்கம் பண்ணப்பட்ட 3 நாட்களில் யோனாவை மாதிரி கதறவில்லை, மாறாக அவர் ஜெயத்தை பிரகடனப்படுத்தினார். நம் ஆண்டவர் ஜெயித்தவர், சாவை வென்றவர், பாதாளத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர். இவர் யோனாவிலும் பெரியவர். அந்த பெரியவரை கொண்டாடுவோம், மகிமைப்படுத்தி மகிழுவோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வளோ பெரிய தேவனை நாங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். நீர் நல்லவர். மனதாருமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உமக்குரிய மகிமை செலுத்த எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜி ஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையின் வாழ்வு நிகழ்வு கூடாக நீங்கள் கேட்கப் போவது கலங்க வேண்டியது இல்லை. அதற்கான ஜீவ வார்த்தை 1 சாமுவேல் 17:32. இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியது இல்லை. இவன் நிமித்தம் கலங்க வேண்டியது இல்லை என்பதே தாவீது சொன்ன நம்பிக்கையின் வார்த்தையாக இருக்கிறது. பெலிஸ்திய வீரனாகிய கோலியாத்தின் தோற்றம் இஸ்ரவேலர் அனைவரையும் கலங்க பண்ணிட்டு, ஆனால் தாவீதோ கலங்கவில்லை. அது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் கலங்க வேண்டாம் என்று சொல்லி திடப்படுத்துகிறவனாக இருந்தான். உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொருவருக்கும் உபத்திரவம் உண்டு. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் கலங்கி சோர்ந்து போகாமல் ஜெயம் பெறுகிறவர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. எந்த ஒரு மனுஷனுடைய கண்கள் பிரச்சனைகளை நோக்கி பார்க்காமல் கர்த்தரை நோக்கி பார்க்கின்றனவோ அவன் ஜெயம் பெற்றவனாக விளங்குவான். அன்று சவுலும் அவனுடைய சேனை வீரர்களும் கோலியாத்தை பெரிய ராட்சசனாக பார்த்தார்கள். ஆனால் தாவீதோ கோலியாத்திலும் பெரியவர், தன்னுடைய பட்சத்தில் நிற்கிறதை பார்த்தான். கர்த்தருடைய நாமத்தினால் தனக்கு ஜெயம் கிடைக்கும் என்பதை விசுவாசித்ததுடன் கர்த்தருடைய வல்லமையை குறித்தே எண்ணினான். ஒருவேளை தாவீதின் உள்ளத்தில் தான் தோல்வியடைந்தால் என்ன நேரும் என்கிற எண்ணம் வந்திருக்கத்தான் செய்யும். அவன் தோல்வியடைந்தால் அவனுடைய உயிர் முதலாவது போயிருக்கும். சவுல் ராஜா ராஜ்ய பாரத்தை இழந்து போயிருப்பான். இஸ்ரவேலரும் பெலிஸ்தியருக்கு அடிமைகளாகி இருந்திருப்பார்கள். ஆனால் தாவீது அதை குறித்து சிந்தித்து சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய நாமத்தினாலே வெற்றியின் வார்த்தைகளை பேசினான். பெரிய கோலியாத்தை பார்த்து சிறிய தாவீது என்ன சொன்னான் தெரியுமா? இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள் என்றார். சந்திக்கும் பிரச்சனைகளுக்காகவோ உலக மனுஷன் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்பதற்காகவோ கலங்காதேயுங்கள். வேதம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இவ்வாறு ஜோவான் 14:1 கூறுகிறது. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் ஜார் என்று ரோமர் சொல்லுகிறது. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் ஜார் என்று ரோமர் 8:33 காணலாம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படி, தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். இப்படியான வசனங்களை எல்லாம் சொல்லி விசுவாச அறிக்கை செய்யுங்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அப்படி விசுவாச அறிக்கை செய்யும் போது உங்கள் பிரச்சனைகள் நிச்சயமாக முறிந்து ஓடும். உங்களுடைய நினைவுக்காக இன்றைக்கு, விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார். இவ்வாறு 1 சாமுவேல் 17:36-37 காணலாம். அன்பான தேவ ஜனங்களே, இப்படியான நிகழ்ச்சிகளை 24 மணி நேரங்களிலும் நீங்கள் கேட்டு மகிழ, நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.

0: அன்பிலே பயமில்லை என்ற தலைப்பில் சகோதரன் சஹரியா பூனன் அவர்கள் வழங்கும் வேத பாடம்
1: பாகம் 10.
2: Once we learn the true fear of God,
3: மெய்யான தேவ பயத்தை நாம் கற்றுக்கொண்டோமானால்,
2: one of the big advantages is that we don't have to fear anybody else.
3: அவருடைய பெரிய நன்மை என்னவென்றால், நாம் வேறு யாருக்கும் பயப்பட தேவையில்லை.
2: In Isaiah chapter 8,
3: ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 8 அதிகாரம்,
2: we read in verse 12 and 13.
3: 12 13 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம்.
2: Chapter 8 verse 12 and 13.
3: ஏசாயா 8 அதிகாரம் 12 13 வசனங்கள்.
2: You're not to say it's a conspiracy in regard to all that this people call a conspiracy. You're not to fear what they fear or be in dread of it.
3: இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்.
2: See, we are not to speak the language of the world.
3: உலகத்தின் பாஷையை நாம் பேசக்கூடாது.
2: People in the world may say this is a burden.
3: இது ஒரு

0: the Lord of hosts we regard as holy, and he is our fear and he is our dread.
1: சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் அவரே நம்முடைய பயமும் அவரே நம்முடைய அச்சமுமாய் இருப்பாராக.
0: You see the connection there.
1: இங்கே இது இரண்டுக்கும் உள்ள தொடர்பை பார்த்தீர்களா?
0: When God is your fear and your dread, then you don't have any fear or dread what the people in the world fear and dread.
1: தேவனே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருக்கும் பொழுது இந்த உலக மக்கள் பயப்படுகிற அஞ்சுகிற காரியங்களுக்கு நாம் பயப்பட அஞ்ச தேவையில்லை.
0: For more than 30 years this has been a tremendous encouragement to me, this verse.
1: கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு அதிகமாக இந்த வசனமானது எனக்கு அதிக தைரியத்தை கொடுக்க கூடியதாய் இருக்கிறது.
0: And if you come to my house, you'll see a big written in big letters right in my front room.
1: என்னுடைய வீட்டிற்கு வருவீர்கள் என்று சொன்னால் முன் அறையிலே பெரிய ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கும்.
0: I've had it for more than 30 years there.
1: 30 ஆண்டுகளுக்கு அதிகமாக அந்த வாசகம் என்னுடைய வீட்டிலே காணப்படுகிறது.
0: If you fear God, you don't need to fear anything else.
1: தேவனுக்கு பயப்படுவாயானால் வேறு எதற்கும் பயப்பட தேவையில்லை.
0: So many people in the world try to come and create fear in us.
1: இந்த உலகத்திலே अनेक மக்கள் வந்து நமக்குள்ளாக பயத்தை உண்டு பண்ண முயற்சிக்கிறார்கள்.
0: One of these municipal corporation people came to my house.
1: ஒரு முறை இந்த municipal corporation ல இருந்து ஒரு அதிகாரி என் வீட்டுக்கு வந்தார்.
0: And they said we have to revise your building tax.
1: உடைய கட்டிட வரியை நாங்கள் இப்பொழுது மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னார்.
0: We have to take some measurements and all that.
1: ஆகவே நாங்கள் அதெல்லாம் குறுக்கும் நெடுக்குமாக அளக்க வேண்டும் என்று சொன்னார்.
0: Sir, you can do that.
1: நீங்கள் அதை செய்யலாம் என்று சொன்னேன்.
0: Then he did all that and then he came to the room.
1: அதெல்லாம் செய்துவிட்டு அந்த அறைக்கு வந்தார்.
0: And he was waiting for a bribe. So that he would reduce the tax.
1: இந்த வீட்டு வரியை குறைப்பதற்காக என்னிடத்திலிருந்து ஒரு லஞ்சத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்.
0: I said I don't want to reduce any tax. I'll pay whatever is government says, I'll pay.
1: அரசாங்கம் என்ன சொல்லுகிறதோ அந்த வரியை நான் கட்டி விடுகிறேன். அதையெல்லாம் எனக்கு குறைக்க வேண்டாம் என்று சொன்னேன்.
0: And then I said, you see this verse here?
1: இங்கே உள்ள வசனத்தை பார்த்தீர்களா என்று சொன்னேன்.
0: If you fear God, you don't fear anything else.
1: நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களா இருந்தால் எதற்கும் பயப்பட தேவையில்லை.
0: See, that is how I live my life.
1: இப்படித்தான் என் வாழ்நாள் முழுவதுமாய் வாழ்ந்திருக்கிறேன்.
0: So you can write what you like.
1: ஆகவே எது வேண்டுமானாலும் நீங்கள் எழுதுங்கள்.
0: I don't live in fear of you or anybody else.
1: உங்களுக்கோ யாருடைய காரியத்துக்கும் பயப்படுவதில்லை.
0: He went away.
1: அவர் போய்விட்டார்.
0: I never saw him again.
1: அதற்கு பிறகு அவரை பார்க்கவே இல்லை.
0: You know, it doesn't matter what situation you face yourself in.
1: நீங்கள் எவ்விதமான சூழ்நிலையிலே அகப்பட்டு கொண்டாலும் சரி.
0: So many people try to put fear in you.
1: அநேக ஜனங்கள் உங்களுக்குள்ளாக பயத்தை வைக்க முயலுகிறார்கள்.
0: In some places in North India, some of our brothers and sisters face fear from the RSS and police and so many people.
1: நம்முடைய சகோதரர்களிலே அநேகர் வட இந்தியாவிலே RSS மூலமாகவும் போலீஸ் மூலமாகவும் எவ்வளவு பயப்படுத்தப்படுகிறார்கள்.
0: Some of them are being killed.
1: சிலர் கொல்லவும் படுகிறார்கள்.
0: They are being beaten. Their houses are burned.
1: அடிக்கப்படுகிறார்கள். அவருடைய வீடு எரிக்கப்படுகிறது.
0: They cannot keep their children with them in school there because they'll kidnap them.
1: பிள்ளைகளை கடத்தி கொண்டு போய்விடுகிறபடினாலே தங்களுடைய பிள்ளைகளை தங்களோடு கூட வைத்துக் கொள்ள முடியாத நிலைமை.
0: I'm talking about India.
1: நான் இந்தியாவை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
0: We don't face these things in Tamil Nadu.
1: தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்திப்பதில்லை.
0: It is spreading.
1: ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக பரவி கொண்டிருக்கிறது.
0: We never had any problems in Bangalore for so many years.
1: அநேக ஆண்டுகளாக பெங்களூரில் எங்களுக்கு எந்தவித ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது.
0: But now we have a new government in Karnataka.
1: இப்பொழுது கர்நாடகா மாநிலத்திலே ஒரு புது அரசாங்கம் வந்திருக்கிறது.
0: Some of these RSS people have become a little bolder.
1: இப்பொழுது சில RSS மக்கள் தைரியமுள்ளவர்களாய் மாறி விட்டார்கள்.
0: And they, I read the other day that in outskirts of Bangalore they caught some pastors and beat them up.
1: பெங்களூரிலேயே கொஞ்சம் சற்று தூரத்திலே வெளிப்புறத்திலே எல்கையிலே சில பாஸ்டர்களை பிடித்து அடித்திருக்கிறார்கள்.
0: So it is coming to the south also.
1: ஆகவே இப்பொழுது தென்னகத்திற்கும் வந்து கொண்டிருக்கிறது.
0: Now Jesus never said I will protect you from all this persecution.
1: இந்த எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் நான் உங்களை பாதுகாப்பேன் என்று இயேசு சொல்லவில்லை.
0: What did he tell his disciples?
1: நம்முடைய சீஷர்களுக்கு என்ன சொன்னார்?
0: In the world you will have tribulation.
1: இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு.
0: But don't be afraid.
1: ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்.
0: Because I have overcome the world.
1: நான் உலகத்தை ஜெயித்தேன்.
0: And that is a word that we must remember in the coming days.
1: வரக்கூடிய நாட்களிலே நாம் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய வார்த்தை இதுதான்.
0: In the church we hear a prophetic word that prepares us for the future.
1: எதிர்காலத்துக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய தீர்க்கதரிசன வார்த்தைகளை நாம் சபையிலே கேட்கிறோம்.
0: So please listen to this.
1: தயவு செய்து இதை கவனித்துக்
0: கொள்ளுங்கள். John 16:33.
1: யோவான் 16:33 வசனம்.
0: The Lord says.
1: ஆண்டவர் சொல்கிறார்.
0: John 16:33.
1: யோவான் 16:33 வசனம்.
0: I am saying this to you so that you can have peace in me.
1: நீங்கள் என்னிடத்தில் சமாதானம் வைத்திருக்கும்படியாக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
0: What would I promise you in the world?
1: இந்த உலகத்தில் நான் உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணுகிறேன்?
0: Tribulation.
1: உபத்திரவம்.
0: What did God promise the Israelites?

0: blessings in the world.
1: இந்த உலகத்திலே இஸ்ரவேலுக்கு தேவன் என்ன வாக்களித்தார்?
0: Prosperity,
1: செழிப்பு,
0: defeat of the enemies,
1: சத்துருக்களிடத்திலே உள்ள ஜெயம்.
0: No man will be able to stand before you.
1: யாரும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது.
0: They will come one way and run seven ways.
1: ஒரு வழியாய் வருவார்கள், ஏழு வழியாய் ஓடி போவார்கள்.
0: Earthly enemies,
1: பூமிக்குரிய பகைஞர்கள்.
0: And as long as Israel obeyed God, it was true.
1: இஸ்ரவேல் கீழ்ப்படியும் வரை அது மெய்யாக இருந்தது.
0: But when Jesus came,
1: ஆனால் இயேசு வரும்பொழுது,
0: He didn't say all that.
1: இவைகளெல்லாம் இயேசு சொல்லவில்லை.
0: He said, now we are coming into a new covenant.
1: இப்பொழுது நாம் ஒரு புது உடன்படிக்கைக்குள்ளாக வருகிறோம்.
0: Where we are trying to establish the kingdom of heaven on earth.
1: பரலோக ராஜ்யத்தை பூமியிலே நாம் ஸ்தாபிக்கும்படியாக வந்திருக்கிறோம்.
0: And the people on earth don't like that.
1: பூமியில் உள்ள மக்களுக்கு அது பிடிக்கவில்லை.
0: They don't like the kingdom of heaven coming and being established on the earth.
1: பரலோக ராஜ்யமானது இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்படும்படியாக உலக மக்களுக்கு பிடிக்கவில்லை.
0: Their ruler is the devil.
1: ஏனென்றால் அவருடைய அதிபதி பிசாசு.
0: The world, they don't want to love their enemies.
1: அவர்கள் சத்துருக்களை சிநேகிக்க விரும்பவில்லை.
0: But in the kingdom of heaven, you love your enemy.
1: ஆனால் பரலோக ராஜ்யத்திலே நீங்கள் உங்கள் சத்துருக்களை சிநேகிப்பீர்கள்.
0: And you share what you have with other people who are in need.
1: தேவையிலே உள்ள மக்களுக்கு உங்களுக்கு உள்ளதை பகிர்ந்து கொடுப்பீர்கள்.
0: If you have more money, you please help that poor brother who is not even related to you but who loves Jesus.
1: உங்களுக்கு சொந்தக்காரரே இல்லை, ஆனாலும் அவர் தேவனை இயேசுவை நேசிக்கிறபடினாலே உங்களுடைய பணத்தை அவருக்கு பகிர்ந்து கொடுக்கிறீர்கள்.
0: Because that is the kingdom of heaven.
1: இதுதான் பரலோக ராஜ்யம்.
0: But people in the world don't want that.
1: ஆனால் உலகத்தில் உள்ள மக்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை.
0: If I have money, I only give it to my children. That's all.
1: எனக்கு பணம் இருந்தால் பிள்ளைகளுக்கு மட்டுமே கொடுப்பேன், அவ்வளவுதான்.
0: Not for these strangers.
1: அந்நியர்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். அவர்கள் யார்?
0: That is the kingdom of earth.
1: அது பூமிக்குரிய ராஜ்யம்.
0: So this message of the kingdom of heaven, people in the world don't want it.
1: ஆகவே இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய செய்தி இந்த பூமியில் உள்ளவர்கள் யாருக்கும் தேவையில்லை.
0: Because the ruler is the devil.
1: ஏனென்றால் அவருடைய அதிபதி பிசாசு.
0: And the kingdom of heaven says we don't want all these filthy movies and serials on television in our home.
1: நம்முடைய குடும்பங்களிலே டிவியிலே அசுத்தமான காட்சிகள் சீரியல் எல்லாம் தேவையில்லை என்று பரலோக ராஜ்யம் சொல்கிறது.
0: In our homes,
1: நம்முடைய குடும்பங்களிலே
0: there is one outlet for all the rubbish to go out.
1: நம்முடைய வீடுகளிலே கழிவு நீர்கள் எல்லாம் வெளியே போவதற்கு ஒரே ஒரு குழாய் இருக்கிறது.
0: That is a toilet.
1: அதுதான் கழிவறை.
0: We don't want through television something to come inside the house also.
1: நாம் டிவியின் மூலமாக அந்த கழிவு பொருட்கள் வீட்டுக்குள்ளாக வருவதற்கு நாம் விரும்புவதில்லை.
0: You want that?
1: உங்களுக்கு அப்படி கழிவு பொருட்கள் எல்லாம் டிவியின் மூலமாக வீட்டுக்குள்ளே வந்து கொட்ட வேண்டுமா?
0: Or you want it only to go out from the toilet?
1: அல்லது கழிவறை மூலமாக மட்டுமே கழிவுகள் வெளியே போக விரும்புகிறீர்களா?
0: You use the toilet, pour the water and flush it out.
1: நீங்கள் கழிவறையிலே நீங்கள் சென்று தண்ணீரை ஊற்றி சுத்தம் பண்ணி அதெல்லாம் வெளியே அனுப்புகிறீர்கள்.
0: You wanted to come back inside the house through the television.
1: அதற்கு பதிலாக அந்த கழிவு பொருட்கள் எல்லாம் டிவியின் மூலமாக உள்ளே வந்து கொட்ட வேண்டுமா?
0: You be careful.
1: கவனமாக இருங்கள்.
0: We preach that the kingdom of God there is purity.
1: தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது அங்கே பரிசுத்தம் இருக்க வேண்டும்.
0: The world doesn't like that.
1: உலகம் அதை விரும்பவில்லை.
0: No, we need entertainment and all this.
1: இல்லை இல்லை, எங்களுக்கு பொழுதுபோக்கு வேண்டும், எங்களுக்கு அசுத்தமான காட்சிகள் வேண்டும் என்று சொல்கிறது.
0: I'm talking particularly about all these filthy cinemas nowadays.
1: குறிப்பாக இன்றைக்கு காணப்படுகிற அசுங்கியமான சினிமா காட்சிகளை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
0: It's like poison.
1: அது விஷத்தை போல இருக்கிறது.
0: What's you saying? Oh, only 5 seconds they show like those scenes.
1: இப்படிப்பட்ட அசுத்தமான காட்சிகள், ஆபாசமான காட்சிகளை 5 வினாடிகள் மட்டும் தானே காண்பிக்கிறார்கள்.
0: Most of the 2 hours, 3 hours, it is good.
1: 2-3 மணி நேரங்கள் நல்ல காட்சிகளை தானே காண்பிக்கிறார்கள்.
0: It's like saying most of this glass is milk, only 2 drops of poison, that's all.
1: இந்த டம்ளரிலே அதிகபட்சம் பால் தான் இருக்கிறது, 2-3 சொட்டு தானே விஷம் இருக்கிறது என்று சொல்வதை போல.
0: You'll drink it or not?
1: நீங்கள் குடிப்பீர்களா இல்லையா?
0: Only 2-3 drops of poison.
1: 2-3 சொட்டு தானே விஷம் இருக்கிறது, முழுமையாய் விஷம் இல்லை.
0: Whole glass is milk only.
1: முழு டம்ளருமே பால் தான்.
0: That is how the devil fools people with today's cinemas.
1: இன்றைய சினிமா காட்சிகளை வைத்துக்கொண்டு இப்படித்தான் சாத்தான் ஜனங்களை வஞ்சிக்கிறான்.
0: Don't say that, oh, your brother Zach, you're 67 years old, you can talk like that.
1: சகோதர ஜாக் அவர்களே, உங்களுக்கு என்ன 67 வயது ஆகிவிட்டது, நீங்கள் வேண்டுமானால் அப்படி பேசலாம் என்று சொல்ல வேண்டாம்.
0: I said the same thing when I was 23 years old.
1: 23 வயதா எனக்கு இருக்கும்போது இதே காரியத்தை தான் நான் சொன்னேன்.
0: I'm not preaching a different message today than then.
1: அன்றைக்கு காட்டிலும் இன்றைக்கு நான் வித்தியாசமான செய்தியை பிரசங்கிக்கவில்லை.
0: I brought up my children in my home without television.
1: டிவியே இல்லாமல் தான் என் பிள்ளைகளை வீட்டிலே வளர்த்தேன்.
0: And I don't regret it. I never took them to a cinema.
1: நான் சினிமாவுக்கு அவர்களை கூட்டிக் கொண்டு சென்றதில் அதற்காக வருத்தப்படுவதும் இல்லை.
0: I did not even take them to a circus because all those women dress so badly over there.
1: சர்க்கஸ்க்கு கூட என்னுடைய பிள்ளைகளை கூட்டிச் சென்றதில்லை, ஏனென்றால் அங்கே ஆபாசமான விதத்திலே அங்கே உள்ள ஸ்திரீகள் ஆடை அணிந்திருக்கிறார்கள்.
0: I told my children,
1: என் பிள்ளைகளை பார்த்து சொன்னேன்,
0: when you set up your own home, you can run it as you like, but in my home, I run it as I like.
1: உங்களுடைய குடும்பங்களை நீங்கள் ஸ்தாபிக்கும் பொழுது நீங்கள் விரும்புகிறபடி குடும்பத்தை நீங்கள் நடத்தலாம், ஆனால் இது என்னுடைய குடும்பம், நான் விரும்புகிறபடி தான் நான் நடத்துவேன்.
0: I cannot, the same thing I say in a church.
1: இதே காரியத்தை தான் ஒரு சபையிலேயும் சொல்கிறேன்.
0: I have control over various I will make some rules.
1: எங்கெல்லாம் எனக்கு கட்டுப்பாடு இருக்கிறதோ அங்கெல்லாம் சில விதிகளை நான் சொல்லி கொடுப்பேன்.
0: If you don't want to follow that rule in your house, I cannot control your house.
1: உங்களுடைய குடும்பத்திலே அந்த விதிகள் தேவையில்லை என்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்திலே நான் கட்டுப்பாட்டை நான் பயன்படுத்த முடியாது.
0: The world does not like the rules of God's kingdom.
1: தேவனுடைய ராஜ்யத்தினுடைய விதிகள் இந்த உலகத்திற்கு பிடிக்கவில்லை.
0: They like impurity.
1: அசுத்தங்கள் இந்த உலகத்துக்கு பிடிக்கும்.
0: They like gossip, backbiting.
1: புறங்கூறுதல், கோள் சொல்லுதல்,
0: hating people.
1: பகைப்பது.
0: Speaking evil of them.
1: மற்றவளை குறித்து தீமையாய் பேசுவது.
0: I don't want all that.
1: இவைகள் எல்லாம் எனக்கு தேவையில்லை.
0: So what will God give me in the world?
1: ஆகவே இந்த உலகத்திலே தேவன் எனக்கு எதை கொடுப்பார்?
0: Tribulation.
1: உபத்திரவம்.
0: People will hate me.
1: ஜனங்கள் என்னை பகைப்பார்கள்.
0: The devil will hate me more than anybody else.
1: எல்லாரை காட்டிலும் பிசாசு என்னை வெறுப்பான் பகைப்பான்.
0: They will tell lies about me.
1: என்னை குறித்து பொய்களை ஊதுவான்.
0: They may take me to court.
1: வழக்கு மன்றத்துக்கு எடுத்து செல்வான்.
0: They may take me to jail.
1: சிறைச்சாலைக்கு எடுத்து செல்லுவான்.
0: They may kill me.
1: என்னை கொலையும் கூட செய்வான்.
0: That's what Jesus said.
1: இயேசு இதை தான் சொன்னார்.
0: Do you want to follow me?
1: என்னை பின்பற்ற வேண்டுமா?
0: I'm not offering you prosperity and comfort.
1: செழிப்பையும் சுகசியும் நான் உனக்கு வாக்களிக்கவில்லை.
0: If you follow me, you'll have tribulation.
1: என்னை பின்பற்றுவாயானால் உனக்கு உபத்திரவம் உண்டு.
0: But you'll have a glorious entrance into God's kingdom.
1: ஆனால் மகிமையான பிரவேசம் உனக்கு தேவனுடைய ராஜ்யத்திலே காத்திருக்கும்.
0: And if you don't want to face tribulation,
1: உபத்திரவத்தை சந்திப்பதற்கு மனமில்லை என்றால்,
0: don't speak the truth.
1: சத்தியத்தை பேச வேண்டாம்.
0: Just keep quiet and be friendly with everybody.
1: அமைதியாக இருந்து எல்லாரோடும் சிநேகிதராக இருந்து போய்விடு.
0: Don't stand up for the truth.
1: சத்தியத்துக்கு எழுந்து நிற்க வேண்டாம்.
0: Then the devil will also be your friend.
1: அப்படியானால் பிசாசும் உங்களுக்கு சிநேகிதனாகி விடுவான்.
0: He will not trouble you.
1: உங்களை தொந்தரவு செய்ய மாட்டான்.
0: I want the devil to hate me with all his heart.
1: என்னுடைய முழு இதயத்தோடு கூட பிசாசு என்னை எதிர்க்க முடியாது நான் விரும்புகிறேன்.
0: No, I want the devil to hate me with all his heart.
1: பிசாசு தன்னுடைய முழு இதயத்தோடு கூட என்னை வெறுக்க முடியாது பகைக்க முடியாது நான் விரும்புகிறேன்.
0: Then I know I'm on the right track.
1: அப்படியானால் நான் சரியான பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம்.
0: If the devil doesn't trouble me,
1: பிசாசு என்னை தொந்தரவு செய்யவில்லை என்றால்,
0: say what's wrong? Have I become his friend?
1: என்ன நடந்தது? நான் அவனுக்கு சிநேகிதனாய் மாறி விட்டேனோ?
0: He's got to hate me with all his heart.
1: அவன் முழு இதயத்தோடு என்னை பகைக்க வேண்டுமே.
0: But I'm not afraid of him.
1: ஆனால் அவனை குறித்து நான் பயப்படுவதில்லை.
0: There was a time in my life when I was afraid of the devil.
1: பிசாசை குறித்து பயந்த நாட்கள் என்னுடைய வாழ்நாளில்
0: உண்டு. Even after being born again.
1: இரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட.
0: I would be afraid if I met a demon possessed person.
1: பிசாசு பிடித்தவனை பார்த்தாலே நான் பயந்து நடுங்குவேன்.
0: I was afraid if the devil would come into my room.
1: என்னுடைய அறைக்குள்ளாக பிசாசு வந்து விடுமோ என்று பயந்து நடுங்குவேன்.
0: Catch me by the throat or something.
1: என்னை தொண்டையை பிடித்து நெரித்து விடுமோ பிசாசு?
0: But not now.
1: ஆனால் இப்பொழுது எனக்கு அந்த பயம் இல்லை.
0: Now the devil is afraid that I'm going to catch him by his throat.
1: இப்பொழுது பிசாசு தன்னுடைய தொண்டையை நான் பிடித்து நரசிக்கி விடுவேன் என்று அவன் பயப்படுகிறான்.
0: Because my life has become pure.
1: என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறி இருக்கிறது.
0: I want to be free from the love of money because then only I'll have power over the devil.
1: பண ஆசையிலிருந்து நான் விடுதலை ஆகிவிட்டேன் அப்பொழுது மட்டுமே பிசாசின் மீது எனக்கு அதிகாரம் இருக்கும்.
0: Why do we keep on saying don't love money?
1: ஏன் பணத்தை நேசிக்க வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறோம்?
0: Then only you have power over Satan.
1: அப்பொழுது மட்டுமே சாத்தானின் மீது உங்களுக்கு அதிகாரம் இருக்கும்.
0: Love of money is like a hole with all your power will leak out from there.
1: பண ஆசை என்பது உங்களுடைய வலிமை எல்லாம் வழிந்து ஓடக்கூடிய ஓட்டைகளாக இருக்கும்.
0: Why do we say you must love everybody?
1: ஏன் எல்லாரையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறேன்?
0: Hatred is like a hole from which all your power will leak out.
1: உங்களுடைய வல்லமை எல்லாம் வழிந்து ஓடக்கூடிய துவார அந்த பகைப்பது இருக்கிறது.
0: Think of people who hate you.
1: உங்களை பகைக்கிற ஜனங்களை எண்ணி பாருங்கள்.
0: Maybe Christians who hate you.
1: கிறிஸ்தவர்கள் உங்களை வெறுக்கலாம்.
0: Love them.
1: அவர்களை நேசியுங்கள்.
0: Do good to them.
1: அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்.
0: That way you make sure there is no leakage of your power.
1: அப்படியானால் உங்களுடைய வல்லமையானது வழிந்து போகாதபடிக்கு உங்களுக்கு நீங்கள் நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம்.
0: If you have little bit of hatred towards somebody.
1: உங்களுக்கு யார் மீதாவது கொஞ்சம் பகை இருந்தாலும் சரி.
0: You wish some evil for that man who does some harm to you.
1: உங்களுக்கு தீமை செய்கிற அந்த நபருக்கு ஏதாவது தீமை நடக்க வேண்டும் என்று உங்களுக்கு விரும்பினால்.
0: Somebody who is spreading false stories about you.
1: உங்களை குறித்து தவறான கதையை பரப்பி விடுகிறார்கள்.
0: You wish some evil for him.
1: அவர்களுக்கு ஏதாவது கேடு நிறைவேறாத நடக்காதா என்று எண்ணுகிறீர்கள்.
0: Like it, you know these Old Testament psalms, some of them are like that.
1: பழைய ஏற்பாட்டின் சங்கீதங்களிலே சில அப்படி இருக்கின்றன.
0: Oh, smite that fellow.
1: அவனை பாறையிலே மோதி அவனை கொன்று போடும்.
0: Kill his children.
1: அவனுடைய பிள்ளைகள் பாறையில மோதி சாகுவார்களாக.
0: Have you read all this in the psalms?
1: சங்கீதங்களிலே இவளை வாசித்திருக்கிறீர்களா?
0: When you read those psalms, what do you think?
1: அப்படிப்பட்ட சங்கீதங்களை வாசிக்கும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
0: When you read some psalm like this, let me read one.
1: நான் அப்படிப்பட்ட ஒரு சங்கீதத்தை வாசிக்கிறேன்.
0: Lord of psalms are like this.
1: अनेक சங்கீதங்கள் அப்படி தான் இருக்கிறது.
0: Lord finish that man.
1: ஆண்டவர் இந்த மனிதனை ஒரே அடியாய் அடித்து விடும்.
0: And trouble him, kill him.
1: அவனை தொந்தரவு செய்யும் அவனை கொன்று போடும்.
0: In Psalm 35.
1: சங்கீதம் 35.
0: Contend O Lord with those who contend with me, fight against them.
1: ஆண்டவரே என்னோடு கூட சண்டை போடுகிறவர்களோடு நீர் சண்டை போடுவீராக.
0: Let all of them, verse 5, be like chaff in the wind.
1: அவர் எல்லாரும் பதரை போல காற்றினாலே ஓடி போவார்கள்.
0: Let the angel of the Lord chase them. Verse 5.
1: ஐந்தாம் வசனத்திலே தேவ தூதர்கள் அவர்களை துரத்துவார்கள்.
0: Let the way be dark and slippery.
1: ஆறாம் வசனம், அவருடைய வழி இருளும் சறுக்கலுமாய் இருப்பதாக.
0: Angel chasing them.
1: கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடர்வானாக.
0: They dug a pit for me.
1: முகாந்திரம் இல்லாமல் எனக்காக குழியை
0: வெட்டிவிட்டார்.
1: எந்த ஒரு எச்சரிப்பும் இல்லாதபடி அழிவு அவர்கள் மேல் வருவதாக.
0: And then my soul, verse 9, will rejoice.
1: En aathma appozhudhu kartharile kali koorum.
0: Who are you thinking of now?
1: Ippozhudhu neengal yaarai kurithu ennikondirukkireergal?
0: Who are you thinking of that this should happen to them?
1: Idhu pole innaarukku nadakka vendum endru yaarai kurithu ennikondirukkireergal?
0: I hope you are thinking of the lusts in your flesh.
1: உங்களுடைய மாம்சத்தில் இருக்கக்கூடிய இச்சைக்கு அப்படி நடக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
0: That is how we read it in the New Testament.
1: புதிய ஏற்பாட்டில் அப்படித்தான் நாம் வாசிக்க வேண்டும்.
0: The devil.
1: பிசாசு.
0: The lust in my flesh.
1: என்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய
0: இச்சை. These are my enemies.
1: இவைகள் தான் என்னுடைய
0: சத்துருக்கள். Lord, chase them, finish them, kill them.
1: ஆண்டவரே, அவர்களை கொன்று போடும், அவர்களை கத்தாவே துரத்தும்.
0: And when those lusts are killed, my soul will rejoice.
1: அந்த இச்சைகள் கொன்றுபடப்படும் பொழுது என்னுடைய ஆத்மா களி கூரும்.
0: But if you are thinking of some human being,
1: ஆனால் ஏதோ ஒரு மனிதனை நீங்கள்
0: எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்,
1: உங்களுக்கு தீமை செய்தவர்கள் இப்படி ஆக வேண்டும் என்று எண்ணினால்,
0: Lord of believers, when they read these psalms, they are thinking of some boss in their office or some neighbor or some relative who cheated them of their property.
1: அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய எஜமானுக்கு அப்படி நடக்க வேண்டும், அல்லது இன்னும் நம்முடைய சொத்தில் ஏமாற்றினவருக்கு இப்படி நடக்க வேண்டும், நடந்தால் நல்லது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
0: You know, you will destroy yourself if you read it like that.
1: இப்படி நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள்.
0: There are some churches where they have the habit of reading one psalm every Sunday.
1: சில சபைகளிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு சங்கீதத்தை வாசிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது.
0: I don't do it.
1: நான் அதை செய்வதில்லை.
0: Because I say these poor young believers may be thinking of some enemy of theirs and it'll really spoil their life.
1: இந்த சில ஏழை விசுவாசிகள் தங்களுடைய சத்துருக்களை இது போல நடக்க வேண்டும் என்று எண்ணி தங்களுடைய வாழ்க்கை அழித்துக் கொள்ளக்கூடுமே.
0: A lot of Pentecostal churches, I know.
1: அநேக பெந்தகோஸ்த சபைகளிலே.
0: In Kerala, it is an absolute habit in every Pentecostal church. Get up and read one psalm.
1: கேரளாவிலே கண்டிப்பாக வாசித்தே ஆக வேண்டும், எழுந்து நின்று ஒரு சங்கீதத்தை வாசிக்க வேண்டும்.
0: And they don't even explain to them, this is about your lusts and not about your human enemies.
1: இப்படிப்பட்ட காரியங்கள் மனுஷிக சத்துருக்கள் அல்ல, இது உங்களுடைய இச்சைகளை குறித்து தான் நீங்கள் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவதில்லை.
0: That's one reason there's so much carnality in those churches.
1: ஆகவே தான் இப்படிப்பட்ட சபைகளிலே எவ்வளவு மாம்சீகம் காணப்படுகிறது.
0: I said, instead of reading a psalm, I wish you would get up and read an epistle in the New Testament every morning. That would have changed your life.
1: சங்கீதத்தை வாசிப்பதற்கு பதிலாக ஒரு நிருபத்தை வாசியுங்கள், அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்.
0: So, we don't have any human enemies.
1: ஆகவே நமக்கு மனுஷிக சத்துருக்கள் யாரும் இல்லை.
0: We don't wrestle with flesh and blood.
1: மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை.
0: If I wrestle with flesh and blood, I cannot wrestle with Satan.
1: மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் எனக்கு போராட்டம் பண்ணினேன் என்று சொன்னால் பிசாசோடு கூட போராட முடியாது.
0: Yeah, the Lord told me that years ago.
1: அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் எனக்கு
0: இதை சொல்லியிருக்கிறார். You have a choice in your life.
1: நீங்கள் ஒரு தேர்வை செய்து கொள்ளுங்கள்.
0: You can either fight with human beings or fight with the devil. You can't fight with both.
1: ஒன்று மனிதனோடு கூட வேண்டுமானால் சண்டை போடலாம், அல்லது பிசாசோடு கூட வேண்டுமானால் சண்டை போடலாம். இரண்டு பேரோடு கூட நீ சண்டை போட முடியாது.
0: Lord, I will never in my life fight with human beings.
1: ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு முறை கூட நான் எந்த மனிதனோடு கூட போராட மாட்டேன் என்று தீர்மானித்திருக்கிறேன்.
0: Let people cheat me of my property, let people cheat me of anything.
1: என்னுடைய சொத்தை ஏமாற்றறேன், என்னுடைய எது வேண்டும் வேணாலும் ஏமாற்றப்படட்டும், நான் சண்டை போட மாட்டேன்.
0: Harm me, curse me, take me to court, do whatever.
1: எனக்கு தீங்கு செய்யட்டும், என்னை சபிக்கட்டும், வழக்கு மன்றத்துக்கு இழுத்து செல்லட்டும்.
0: I will bless them.
1: நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன்.
0: I will not speak evil of them.
1: அவர்களை குறித்து தீமையாய் பேச மாட்டேன்.
0: I will not wish evil for them.
1: அவர்களுக்கு தீமை நேரிட வேண்டும் என்று வாஞ்சிக்க மாட்டேன்.
0: So there's no hole in my vessel.
1: அப்படியானால் என்னுடைய பாத்திரத்தில் எந்த துவாரமும் இல்லை.
0: Then the devil will be afraid of me.
1: அப்படி இருக்கும் பொழுது பிசாசு என்னை பார்த்து பயப்படுவான்.
0: In the world you will have tribulation.
1: இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு.
0: But
1: ஆனால்
0: in me you can have peace.
1: என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம்
0: உண்டு. John 16:33.
1: யோவான் 16:33.
0: In Christ I have peace.
1: கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கு சமாதானம் உண்டு.
0: Peace means no anxiety.
1: சமாதானம் என்று சொன்னால் பதற்றம் இல்லை, பயம் இல்லை.
0: Even though there's tribulation.
1: உபத்திரவம் இருந்தாலும் கூட.
0: Why?
1: Yen?
0: Because Jesus, verse 33, has overcome the world.
1: Yesu inda ulagathai jeithaar endru 33rd
0: vasanam vaasikkum. That is why he says you can be bold.
1: ஆகவேதான் நீங்கள் தைரியமுள்ளவர்களாய் இருக்க முடியும்.
0: He says be bold, I have overcome the world.
1: நீங்கள் தைரியமாய் இருங்கள், ஏனென்றால் நான் உலகத்தை ஜெயித்தேன்.
0: I believe that's what the Lord says to us today.
1: இன்றைக்கு நம்மோடு கூட ஆண்டவர் இதை தான் சொல்கிறார் என்று நான் நம்புகிறேன்.
0: You will have tribulation.
1: இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு.
0: Be bold.
1: தைரியமாய் இருங்கள்.
0: I have overcome the world.
1: நான் உலகத்தை ஜெயித்தேன்.
0: There is no fear in love.
1: அன்பிலே பயம் இல்லை.
0: In God's love for me.
1: என்னிடத்திலே தேவன் வைத்திருக்கிற அன்பிலே.
0: I have no fear what people will do to me.
1: ஜனங்கள் எனக்கு என்ன செய்வார்கள் என்கிற பயமே எனக்கு இல்லை.
0: You know, Herod wanted to kill the baby Jesus.
1: இயேசு குழந்தையா இருந்த பொழுது ஏரோது கொல்ல வகை தேடினான்.
0: சோ ஹி பிளான்.
1: ஆகவே ஒரு திட்டம் தீட்டினார்.
0: ஹெரோதஸ் காட் ட்ரெமெண்டஸ் பவர்.
1: ஏரோதிற்கு எவ்வளவு பயங்கர வல்லமை சக்தி இருந்தது. எத்தனையோ படை வீரர்கள் இருந்தார்கள்.
0: ஜீசஸ் poor little baby.
1: இயேசு சிறு குழந்தையாய் உதவிட்ட குழந்தையாய்
0: இருந்தார். One poor carpenter Joseph and Mary taking care of them.
1: ஏழை தச்சர்களாகிய யோசேப்பும் மரியாள் அந்த குழந்தையை பராமரிக்கிறார்கள்.
0: Mary is poor, 18 or 19 years old, she doesn't know much.
1: மரியாளுக்கும் விவரம் தெரியாத வயது 17 18 வயதாகிறது.
0: And Herod says, I'm going to kill him. I'll kill all the children in Bethlehem and he'll be killed.
1: பெத்லகேமில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் நான் கொன்று போகப் போகிறேன். அப்பொழுது இந்த இயேசு என்ற குழந்தையும் கொல்லப்படும்.
0: But you think God doesn't know that?
1: இயேசுக்கு அது தெரியாது என்று
0: நினைக்கிறீர்களா? You think God doesn't know what plan Herod is going to make next week?
1: அடுத்த வாரம் ஏரோது என்ன திட்டம் தீட்ட போகிறான் என்று ஆண்டவருக்கு தெரியாதா?
0: So before Herod makes the plan.
1: ஆகவே ஏரோது இந்த திட்டத்தை தீட்டுவதற்கு முன்பதாகவே
0: God takes away Jesus to Egypt.
1: இயேசுவை ஈர்த்துக்கு தேவன் கொண்டு போய் விடுகிறார்.
0: And Herod goes and kills all the children. Jesus is not there.
1: ஏரோது அந்த பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்கிறான். ஆனால் அங்கே இயேசு இல்லை.
0: Now as a human being,
1: மனுஷனா இருக்கிற ஒருவன்,
0: my ways are not God's ways.
1: என்னுடைய வழிகள் தேவனுடைய வழிகள் அல்ல.
0: I would think, Lord, it's better to kill Herod. Why? Isn't that a better way to solve the problem?
1: ஆண்டவரே, பிரச்சனை தீர்ப்பதற்கு எளிதான வழி ஏரோதை கொன்றிருக்கலாமே, இவ்வளவு பிள்ளைகள் கொலை செய்யப்படுவதற்கு பதிலாக.
0: I bow to God and say, God, your ways are different from mine.
1: ஆனால் தேவனுக்கு முன்பாக பணிந்து, ஆண்டவரே, என்னுடைய வழிகளை காட்டிலும் உம்முடைய வழிகள் வித்தியாசமானது என்று சொல்கிறேன்.
0: You know, all these people who started false religions in the world,
1: இந்த உலகத்திலே பொய்யான மதங்களை எல்லாம் ஆரம்பித்தவர்கள்,
0: which has led so many people astray,
1: எவ்வளவோ ஜனங்களை வழி தப்பி போக செய்து விட்டது.
0: I say, Lord, why didn't you kill those founders of false religions when they were little babies?
1: ஆண்டவரே, இந்த பொய்யான மதங்களை ஸ்தாபித்தவர்கள் சிறு குழந்தையா இருக்கும் பொழுது ஏன் அவர்கள் அவர்களை கொன்றிருக்க கூடாது?
0: Because you knew this fellow will grow up and start a false religion.
1: இந்த குழந்தை வளர்ந்து பொய்யான மதத்தை ஸ்தாபிக்க கூடிய ஸ்தாபகராய் மாறப் போகிறது என்று நமக்கு தெரியுமே.
0: And lead so many people astray.
1: அநேக ஜனங்களை தவறான வழியில் நடத்தி விடுகிறார்களே.
0: God allows them to be born, allows them to grow up, allows them to start a false religion.
1: அவர்கள் பிறக்கும் தேவன் அனுமதிக்கிறார், வளர தேவன் அனுமதிக்கிறார், பொய்யான மதத்தை ஸ்தாபிக்க தேவன் அனுமதிக்கிறார்.
0: What is that? Teach me.
1: இது எதை நமக்கு போதிக்கிறது?
0: That I am a stupid man. I don't know God's ways.
1: தேவனுடைய வழிகளை அறியாத ஒரு புத்தியீனன் நான் என்பதை போதிக்கிறது.
0: If I were God, I would have done things very differently.
1: நான் தேவனாக இருந்திருந்தால் காரியங்களை வித்தியாசமாக செய்திருந்திருப்பேன்.
0: But when I go to heaven,
1: ஆனால் நான் பரலோகத்துக்கு செல்லும் பொழுது,
0: I look at the history of the world in 6000 years.
1: 6000 ஆண்டுகளாக உலக சரித்திரத்தை நான் அங்கிருந்து கண்ணோக்கும் பொழுது,
0: I say, Lord, you did it right.
1: ஆண்டவரே, நீர் சரியாக செய்தீர் என்று சொல்லுவேன்.
0: You did it absolutely right. When I was a stupid man on earth, I thought there was a better way.
1: நான் புத்தியனாய் இந்த உலகத்தில் இருந்த பொழுது இதுதான் சிறந்த வழி என்று எண்ணினேன். ஆனால் நீர்தான்
0: சிறந்தது. Now when I see your wisdom, I say your way was perfect.
1: ஆனால் இப்பொழுது உம்முடைய ஞானத்தை நான் கண்ணோக்கும் பொழுது உம்முடைய வழி பூரணமான வழி என்று நான் சொல்ல முடியும்.
0: Look at all the deceivers and people who deceive poor believers and take their money.
1: எத்தனையோ வஞ்சகர்கள், ஏழை மக்களுடைய பணத்தை பறித்துக் கொள்கிற வஞ்சகர்களை நீங்கள்
0: பாருங்கள்.
1: எத்தனையோ போதகர்கள், பிரசங்கியார்கள்.
0: Why doesn't God kill them all?
1: ஏன் தேவன் அவர்களை எல்லாம் கொல்ல கூடாது?
0: So that at least these poor people will not be deceived.
1: இந்த ஏழை மக்களாவது வஞ்சிக்கப்படாமல் இருப்பார்களே.
0: I don't know.
1: எனக்கு தெரியாது.
0: God is wise.
1: தேவன் ஞானமுள்ளவர்.
0: One of the things the Lord told me is this.
1: எனக்கு தேவன் சொன்ன ஒரு காரியம் இதுதான்.
0: I allow these deceivers to exist among my people so that I can test my people.
1: என்னுடைய ஜனங்களை நான் சோதித்து பார்க்கும்படியாக தான் நான் வஞ்சகர்களை இருக்கும்படியாக அனுமதித்திருக்கிறேன்.
0: I allow these deceivers to come.
1: இந்த வஞ்சகர்கள் வருவதற்கு அனுமதிப்பேன்.
0: So that people can be tested.
1: ஜனங்கள் சோதிக்கப்படும்படியாக.
0: So you are being tested.
1: ஆகவே நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள்.
0: I am being tested.
1: நானும் சோதிக்கப்படுகிறேன்.
0: All these false preachers come.
1: பொய்யான போதகர்கள் எல்லாம் வரும்பொழுது,
0: He is testing us.
1: அவர் நம்மை சோதிக்கிறார்.
0: In the world we have deception.
1: இந்த உலகத்திலே வஞ்சனை இருக்கிறது.
0: We have tribulation.
1: உபத்திரவம் உண்டு.
0: We have persecution.
1: உபத்திரவங்கள், நெருக்கங்கள் உண்டு. பாடுகள் உண்டு.
0: He said he will take care of our food and clothing and provide enough for us.
1: ஆனால் நம்முடைய உணவையும் நம்முடைய ஆடை போன்ற காரியங்களை அவர் பொறுப்படுத்திக் கொள்வார்.
0: He will take care of our children.
1: நம்முடைய பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்வார்.
0: David said in Psalm 37 verse 25, it's a wonderful verse.
1: சங்கீதம் 37:25 இலே தாவீது சொல்கிறார், அற்புதமான ஒரு வசனம்.
0: Psalm 37.
1: சங்கீதம் 37.
0: All those who are righteous here can take this verse.
1: இங்கே நீதிமானாய் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை உங்களுக்கு என்று எடுத்துக்கொள்ளலாம்.
0: If you are living a righteous life,
1: நீங்கள் நீதியுள்ள வாழ்க்கை வாழ்வீர்களானால்,
0: you are not cheating anybody,
1: யாரையும் நீங்கள் ஏமாற்றாமல் இருந்தால்,
0: you are living an upright life,
1: நீங்கள் நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்தால்,
0: you are earning an honest living,
1: நீங்கள் நேர்மையாக சம்பாதிப்பீர்களானால்,
0: Psalm 37:25 is for you.
1: சங்கீதம் 37:25 உங்களுக்காகத்தான்.
0: David says,
1: தாவீது சொல்கிறான்,
0: maybe David wrote this maybe 68 69 years old.
1: 68 69 வயதா இருக்கும் பொழுது ஒருவேளை தாவீது இதை
0: எழுதியிருக்கலாம்.
1: அவர் 70 வயதா இருக்கும் பொழுது மரித்தார்.
0: And he says,
1: அவர் சொல்கிறார்,
0: I was once a young man.
1: நான் இளைஞனா இருந்தேன்.
0: Now I'm an old man.
1: இப்பொழுது நான் முதிர் வயதுள்ளவனுமானேன்.
0: For 50 years I watched lot of things.
1: 50 ஆண்டுகளாக அநேக காரியங்களை நான் கவனித்திருக்கிறேன்.
0: I'll tell you something I've never seen till today.
1: இன்று வரை நான் காணாததை ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன்.
0: I have never till today seen God forsaking a righteous man.
1: தேவன் ஒரு நீதிமானை கைவிட்டதை நான் இதுவரை கண்டதில்லை.
0: I have never till today seen even his children or grandchildren begging for bread.
1: அவருடைய பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ சாப்பாட்டுக்காக பிச்சை எடுத்ததை நான் பார்த்ததில்லை.
0: Do you want to take care of your children and grandchildren?
1: உங்களுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் நீங்கள் பொறுப்பெடுக்க வேண்டுமா?
0: Be a righteous man.
1: நீதிமானாயிருங்கள்.
0: Be a righteous woman.
1: நீதிமானாகிய ஒரு ஸ்திரீயாயிருங்கள்.
0: And the world will wonder how it is going with your children and grandchildren.
1: உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்படி இவ்வளவு நன்மை நடக்கிறது என்று இந்த உலகம் பார்த்து ஆச்சரியப்படும்.
0: Where did this man get all this money?
1: இந்த மனிதனுக்கு இந்த பணம் எல்லாம் எங்கிருந்து வந்தது?
0: He didn't get any money.
1: அவன் பணம் எல்லாம் எங்கிருந்தும் பெறவில்லை.
0: The blessing of God.
1: அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்.
0: God gave his children some intelligence to do some work and earn a living.
1: அவருடைய பிள்ளைகள் பிழைப்புக்காக ஒரு வேலை செய்யும்படியாக புத்தியை தேவன் தான் கொடுத்தார்.
0: Because the father was righteous.
1: தகப்பன் நீதிமானாய் இருந்தபடியாலே.
0: Because the grandfather was righteous.
1: தாத்தா நீதிமானாய் இருந்தபடியாலே.
0: You know, you can bless your children and grandchildren long after you have died and gone.
1: நீங்கள் எப்பொழுதோ மரித்து போவதற்கு முன்பதாகவே மரித்து போனாலும் கூட உங்கள் பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்க முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா?
0: You don't have to be afraid.
1: நீங்கள் பயப்பட தேவையில்லை.
0: God will not make them the richest people in the world.
1: இந்த உலகத்திலே மிகுந்த ஐஸ்வர்யவான்களாய் உங்களுடைய பிள்ளைகளை மாற்ற மாட்டார்.
0: That's good. Otherwise they may go astray.
1: அது நல்லதுதான், இல்லாவிட்டால் அவர்கள் வழிவிலகி போய் விட முடியும்.
0: But he will give them enough for their needs.
1: அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாக போதுமான காரியத்தை அவர்களுக்கு தருவார்.
0: He will give them enough intelligence to get a job.
1: நல்ல வேலை கிடைக்கும்படியாக போதுமான புத்திகூர்மையை தருவார்.
0: You be righteous, that's all.
1: ஆனால் தேவையெல்லாம் நீங்கள் நீதிமானாய் இருந்து விடுங்கள்.
0: You make sure there's no hole in your vessel.
1: உங்களுடைய பாத்திரத்திலே ஒழுகி போக கூடாத துவாரம் இல்லை என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள்.
0: That means what?
1: அவனுடைய பொருள் என்ன?
0: That means you don't hate anybody.
1: யாரையும் நீங்கள் பகைக்காமல் இருப்பது.
0: You're not jealous of somebody.
1: யார் மீதும் பொறாமை கொள்ளாது
0: இருப்பது. You're not trying to compete with somebody in the church to show that you're better than him.
1: அவர்களை காட்டிலும் நான் தான் சிறந்தவன் என்று சொல்லி போட்டியின் ஆவி இல்லாமல் இருப்பது.
0: You're willing to step back and let that younger brother come up and be a blessing in the church.
1: இந்த வாலிப சகோதரன் எழும்பி சபையிலே அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நான் சற்று இறங்கி விடுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஆவி.
0: Always willing to step back so that other people may go forward whom God has anointed.
1: தேவன் அபிஷேகம் பண்ணின மற்ற ஜனங்கள் முன்னுக்கு செல்லும்படியாக நான் பின்னாக போய் விடுகிறேன் என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு ஆவி.
0: And everybody may forsake you one day.
1: ஒரு நாளில் எல்லாரும் உங்களை கைவிடலாம்.
0: Makes no difference.
1: இந்த வித்தியாசம் உங்களுக்கு இல்லை.
0: Be of good courage.
1: திடன் கொள்ளுங்கள்.
0: I have overcome the world.
1: நான் உலகத்தை ஜெயித்தேன்.
0: Now what did Jesus say?
1: இயேசு என்ன சொல்கிறார்?
0: John 16:33.
1: யோவான் 16:33.
0: These things I have spoken to you.
1: இவைகளை நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன்.
0: What did he tell them?
1: என்ன சொன்னார்?
0: Please read carefully.
1: கவனமாய் வாசிங்க.
0: Verse 32.
1: 32ஆம் வசனம்.
0: An hour is coming and has already come when all of you will run away to your own home.
1: இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை விட்டுவிடும் காலம் வரும்.
0: I'll be alone.
1: அது இப்பொழுதே வந்திருக்கிறது. நான் தனித்திரேன்.
0: I'm not alone.
1: ஆனாலும் நான் தனித்திரேன்.
0: I can never be alone.
1: ஒரு காலம் நான் தனித்திருப்பதில்லை.
0: Because my father is with me.
1: என்னுடைய பிதா என்னோடு கூட இருக்கிறார்.
0: You are my closest 11 disciples.
1: நீங்கள் என்னோடு நெருங்கிய 11 சீஷர்கள்.
0: I know you're willing to lay down your life for me.
1: எனக்காக உங்கள் ஜீவனையே கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும்.
0: But the Roman soldiers will put so much fear in you when they come.
1: அவர்கள் வரும்பொழுது ரோம போர்ச்சவர்கள் அதிகமான பயத்தை உங்கள் உள்ளத்திலே வைப்பார்கள்.
0: Even though you love me, you'll run away.
1: நீங்கள் என்னை நேசித்தாலும் கூட என்னை விட்டு நீங்கள் ஓடிவிடுவீர்கள்.
0: Because you don't realize how weak you are.
1: நீங்கள் எவ்வளவு பலவீனமானவர்கள் என்பதை உணராமல் இருக்கிறீர்கள்.
0: You will run away.
1: நீங்கள் ஓடிவிடுவீர்கள்.
0: And I'll be alone.
1: நான் தனித்திருப்பேன்.
0: I am not alone.
1: ஆனாலும் நான் தனித்திரேன்.
0: I can never be alone.
1: ஒரு காலம் நான் தனித்திருப்பதில்லை.
0: My father is with me.
1: என் தாப்பன் என்னோடு கூட இருக்கிறார்.
0: I am saying these things to you now.
1: இப்பொழுது இவைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
0: Verse 33.
1: 33ஆம் வசனம்.
0: Because one day other people may run away from you also and leave you alone.
1: ஒரு நாளிலே மற்ற ஜனங்கள் உங்களை விட்டு ஓடி போய் உங்களை தனியே விட்டுவிடும் காலம் வரும்.
0: Your 11 closest disciples may leave you and run away.
1: உங்களுடைய சொந்த 11 சீஷர்கள் உங்களை விட்டு தனியே விட்டுவிட்டு ஓடி விடுவார்கள்.
0: Some brothers you think are so loyal to you in the church may leave you and run away.
1: சபையிலே உங்களுக்கு எவ்வளவோ உண்மையுள்ளவர்களாய் இருக்கக்கூடிய இருப்பது போல இருக்கக்கூடிய சகோதரர்கள் உங்களை விட்டு ஓடி விடுவார்கள்.
0: And remember what I tell you in that day.
1: அந்த நாளிலே நான் உங்களுக்கு சொன்னதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள்.
0: You will not be alone.
1: நீங்கள் தனித்திருப்பதில்லை.
0: I'll be with you.
1: நான் உங்களோடு கூட இருப்பேன்.
0: That was Paul's experience.
1: இதுதான் பவுலுடைய அனுபவம்.
0: I told you the other day he went to court in Rome and everybody ran away.
1: ரோமா புரியிலே உள்ள சிறைச்சாலை வழக்கு மன்றத்துக்கு சென்றார். எல்லாரும் அவரை விட்டு ஓடிவிட்டார்கள் என்று நானிலே சொன்னேன்.
0: He said I was not alone. The Lord stood with me.
1: ஆனாலும் அங்கே நான் தனியாக இல்லை. கர்த்தர் எனக்கு துணையாக நின்றார்.
0: That's what the Lord is saying.
1: இதுதான் ஆண்டவர் சொல்கிறார்.
0: See my own experience he says.
1: என்னுடைய சொந்த அனுபவத்தை பாருங்கள் சொல்கிறார்.
0: You are such good disciples.
1: நீங்கள் நல்ல சீஷர்கள் தான்
0: சந்தேகம் இல்லை. But in that moment you'll run away.
1: ஆனால் அந்த நேரம் வரும்போது ஓடிவிடுவீர்கள்.
0: You don't want to run away.
1: நீங்கள் ஓட விரும்பவில்லை.
0: But you are so weak.
1: ஆனால் நீங்கள் பலவீனமானவர்களாக
0: இருக்கிறீர்கள்.
1: நீங்கள் ஓடி விடுவீர்கள்.
0: But I won't be alone.
1: நான் தனித்திரேன்.
0: Remember that when your time comes.
1: உங்களுடைய நேரம் வரும்போது இதை ஞாபகத்தில் வைத்துக்
0: கொள்ளுங்கள். All these people who say nice things to you may run away.
1: உங்களை பற்றி நல்ல பல காரியங்களை சொல்லுகிறவர்கள் எல்லாம் ஓடி போய் விடுவார்கள்.
0: They may even turn against your church.
1: உங்கள் சபைக்கு விரோதமாக கூட மாறி விடுவார்கள்.
0: I have experienced that.
1: நான் அதை அனுபவித்திருக்கிறேன்.
0: People who are very close loyal workers they turn against the church.
1: மிகவும் நெருங்கிய உண்மையுள்ள ஊழியர்கள் சபைக்கு விரோதமாய் மாறி விட்டார்கள்.
0: They even take us to court.
1: வழக்கு மன்றத்துக்கு கூட இழுத்து சென்றார்கள்.
0: But you think we are alone?
1: நாங்கள் தனியாக இருக்கிறோம் என்று நினைக்கிறீர்களா?
0: I'm not alone.
1: நான் தனியாக இல்லை.
0: It is impossible for me to be alone.
1: நான் தனியாக இருப்பது கூடாத காரியம்.
0: Because Jesus said,
1: என்னால் இயேசு சொன்னார்,
0: I will never leave you.
1: நான் உன்னை கைவிடுவதில்லை.
0: I will never forsake you.
1: உன்னை விட்டு விலகுவதும் இல்லை.
0: That is the word the Lord gives each of us.
1: நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை தான் தேவன் கொடுக்கிறார்.
0: Thank God for good brothers.
1: நல்ல சகோதரர்களுக்காக தேவனுக்கு நன்றி.
0: Thank God for all the brothers who will stand by us.
1: நம்மோடு கூட நிற்கக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கும் தேவனுக்கு நன்றி.
0: But
1: ஆனால்
0: don't let your dependence be on them.
1: உங்களுடைய சார்பு அவர்களை சார்ந்திருக்க வேண்டாம்.
0: Only Jesus can say to you I will never leave you nor forsake you.
1: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று இயேசு மட்டுமே உங்களுக்கு சொல்ல முடியும்.
0: Many of these brothers may be very loyal to you.
1: அநேக சகோதரர்கள் உங்களுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கலாம்.
0: Maybe they don't want to forsake you.
1: உங்களை விட்டுவிட அவர்கள் விரும்பவில்லை.
0: But in your time of need they may not be in your town.
1: உங்களுடைய தேவை என்று வரும்பொழுது உங்களுடைய பட்டணத்திலே அவர்கள் இல்லாமல் இருக்கலாம்.
0: They may be somewhere else 1000 miles away.
1: ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் அவர்கள் போய் விடலாம்.
0: Then who's going to stand with you?
1: அப்பொழுது உங்களுக்கு துணையாக நிற்பது யார்?
0: I'll tell you.
1: நான் சொல்கிறேன்.
0: Jesus.
1: இயேசு.
0: You should be able to say I'm not going to be alone.
1: நான் தனித்திருப்பதில்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டும்.
0: If everybody leaves me.
1: எல்லாரும் என்னை கைவிட்டாலும் சரி.
0: I'm not going to be alone.
1: நான் தனித்திருப்பதில்லை.
0: I have with me somebody who has overcome the world.
1: இந்த உலகத்தை ஜெயித்தவர் நடுவில் இருக்கிறார்.
0: Therefore I'm not afraid.
1: ஆகவே நான் பயப்படுவதில்லை.
0: I want to say to all of you.
1: உங்களெல்லாருக்கும் நான் சொல்கிறேன்.
0: We live in villages where people are afraid of black magic.
1: மந்திர தந்திரங்களை பார்க்கும் பொழுது ஜனங்கள் பயப்படுகிற மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
0: They are afraid of what the devil can do.
1: செய்வனை பிலிசுனியம் போன்ற பிசாசு ஏதாவது செய்து விடுமோ என்று பயப்படுகிறேன்.
0: Yeah, I know the devil has got power.
1: பிசாசுக்கு வல்லமை இருக்கிறது எனக்கு தெரியும்.
0: You must remember this verse.
1: ஆனால் நீங்கள் இந்த வசனத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
0: 1 John 4.
1: 1 யோவான் 4 அதிகாரம்.
0: And verse 4.
1: 4 வசனம்.
0: You are from God, little children, and you have overcome them because greater is He who is in you than he who is in the world.
1: பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்.
0: How shall we look at all these people who do black magic?
1: இந்த மந்திரத்தை செய்கிற மந்திரவாதிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது நாம் எப்படி அவர்களை பார்க்க
0: வேண்டும்? Somebody has got something against you in your village and wants to do some black magic on you.
1: உங்களுக்கு விரோதமாக உங்கள் கிராமத்தில் யாரோ ஒருவர் இருந்து உங்களுக்கு விரோதமாய் செய்வினை செய்கிறார்கள் அல்லது ஏவி விடுகிறார்கள்.
0: Yeah, there is a lot of power in black magic.
1: ஆம், இந்த பில்லி சுனையத்தில் ஏவி விடுகிறதுல அதிக வல்லமை இருக்கிறது.
0: I don't deny that.
1: அதை நான் மறுக்கவில்லை.
0: It's like a dog.
1: ஒரு நாயை போல.
0: Supposing there's a fierce dog.
1: ஒரு நாய் மீது பயம் வந்தால்,
0: fierce and
1: ஒரு கொடூரமான நாய்
0: coming to bark at you.
1: உங்களை குறைத்து கொண்டே உங்களை கடிக்க வருகிறது.
0: Yeah, I'm afraid of such dogs.
1: அப்படிப்பட்ட நாய்களை பார்க்கும்போது நான் பயப்படுகிறேன்.
0: You know, if a dog comes like that to attack me, I don't want to be around there.
1: ஒரு நாய் வெறிபிடித்த நாய் பயங்கரமா என்னை கடிக்க வரும்பொழுது நான் அங்க இருக்க விரும்பவில்லை.
0: But supposing I've got with me a fierce lion walking with me.
1: ஆனால் என்னோடு கூட நடப்பதற்கு ஒரு கொடூரமான சிங்கம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம்.
0: I and the lion are walking down the road.
1: நானும் அந்த சிங்கமும் அந்த சாலையில் நடந்து போகிறோம்.
0: And this dog comes.
1: அந்த நாய் வந்து குறைக்கிறது.
0: What's going to happen?
1: என்ன நடக்க போகிறது?
0: The lion lets out one roar.
1: அந்த சிங்கம் ஒரே ஒரு கர்ஜனையை வெளியிடுகிறது.
0: And all these 10 dogs will put their tails behind their leg and run.
1: 10 நாய்களும் வாளை சுருட்டி பின்னால் வைத்துக்கொண்டு ஓடியே போய்விடும்.
0: I keep walking like a maharaja.
1: நான் ஒரு ராஜாவை போல மகாராஜாவை போல நடந்து செல்வேன்.
0: Let any dogs come, let anybody
1: இந்த நாய் வேண்டுமானாலும் வரட்டும், யார் வேண்டுமானாலும் வரட்டும்.
0: That's what the Bible says.
1: இதைத்தான் வேதம் சொல்கிறது.
0: Jesus is called the lion of Judah.
1: இயேசு யூதாவின் சிங்கம் என்று அழைக்கப்படுகிறார்.
0: Jesus, I'll be with you. Why are you afraid?
1: நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுகிறாய்?
0: The one who is with you is greater than the one who is in the
1: world. உள்ளே இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் பெரியவர்.
0: And the wonderful thing is he is not with me, he is in me.
1: அற்புதமான காரியம் என்னவென்றால் அவர் என்னோடு கூட இல்லை, எனக்குள்ளாக இருக்கிறார்.
0: So wherever I go, he is there.
1: ஆகவே நான் எங்கெல்லாம் செல்கிறேனோ அங்கெல்லாம் அவர் இருக்கிறார்.
0: Because he is in me.
1: அவர் எனக்குள்ளாக இருக்கிறார்.
0: And because Jesus has conquered the devil.
1: இயேசு பிசாசை ஜெயித்தபடியாலே
0: we have no fear of Satan.
1: சாத்தான் மீது நமக்கு பயம் இல்லை.
0: I have in the last many years encountered many people who are demon possessed.
1: கடந்த ஒரு சில வருடங்களாக பிசாசினால் பிடிக்கப்பட்ட அநேகரை நான் சந்தித்து இருக்கிறேன்.
0: Not only in India, in other countries also.
1: இந்திய தேசத்திலே மட்டுமல்ல பிற நாடுகளிலேயும் கூட.
0: I'll tell you something.
1: ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன்.
0: Till today,
1: இன்று வரை
0: I have never seen a demon that doesn't go in the name of Jesus.
1: இயேசுவின் நாமத்தினாலே நான் போக மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிசாசையும் நான் பார்த்ததில்லை. ஒரு பிசாசு கூட போக மறுத்ததில்லை.
0: And you can do that.
1: நீங்கள் அதை செய்ய முடியும்.
0: You can stand against Satan in the name of Jesus.
1: நீங்கள் பிசாசுக்கு விரோதமாக இயேசுவின் நாமத்தினாலே நிற்க முடியும்.
0: He was defeated on the cross.
1: அவன் சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டவன்.
0: Don't ever forget that.
1: அதை ஒரு காலம் மறந்து போக வேண்டாம்.
0: There was once somebody brought a lady to my house for prayer.
1: ஒரு முறை ஒருவர் ஒரு ஸ்திரியை ஜெபிக்கும்படியாக என்னுடைய வீட்டிற்கு கொண்டு வந்தார்கள்.
0: I never met that lady before.
1: அதற்கு முன்பதாக அந்த ஸ்திரியை நான் சந்தித்ததில்லை.
0: She said every time somebody prays for me I fall down.
1: ஒவ்வொரு முறையும் யாராவது ஜெபித்தால் நான் விழுந்து விடுகிறேன் என்று அந்த ஸ்திரீ சொன்னாள்.
0: I said I'll make sure you don't fall down, you sit on this chair.
1: நீ விழாதபடிக்கு நான் பார்த்துக் கொள்கிறேன், ஆகவே இந்த நாற்காலியிலே நன்றாக உட்கார்ந்து கொள் என்று சொன்னேன்.
0: If you sit on a chair you can't fall down, you know that.
1: நாற்காலியிலே உட்கார்ந்து கொண்டால் கீழே விழ முடியாது தெரியுமா?
0: So I said you sit on this chair and I'll pray for you, you won't fall down.
1: நீ இந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொள், நான் உனக்காக ஜெபிப்பேன், நீ விழ மாட்டாய் என்று
0: சொன்னேன். My wife and I were talking to her. நானும்
1: என்னுடைய மனைவியும் அந்த ஸ்திரீயோடு பேசிக்கொண்டிருந்தோம்.
0: I said now you ask Jesus to come into your heart.
1: பிரியசுபேன் உள்ளத்திலே வாரும் என்று கேள்.
0: And you tell the devil.
1: பிசாசை பார்த்து
0: சொல். Satan.
1: சாத்தானே.
0: You were defeated on the cross.
1: நீ சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய்.
0: And she changed her voice.
1: உடனே சத்தம் மாறிவிட்டது.
0: Looked at me.
1: என்னை பார்த்தது.
0: Said I was not defeated on the cross.
1: நான் சிலுவையிலே தோற்கடிக்கப்படவில்லை என்று சொன்னது.
0: ஓஹோ. ஓஹோ. This is somebody else.
1: வேற யாரோ இப்பொழுது வந்து விட்டார்கள்.
0: I thought I was talking to the woman, there's somebody else here.
1: நான் இப்பொழுது இந்த பெண்ணிடத்தில் தான் பேசிக்கொண்டிருந்தேன் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். இப்பொழுது வேற யாரோ வந்து விட்டார்கள்.
0: Inside her there is another person.
1: அந்த ஸ்திரீக்குள்ளாக வேற ஒரு நபர் வந்து விட்டான்.
0: Who is telling me?
1: அவன் என்ன சொல்கிறான்?
0: He was not defeated on the cross.
1: சிலுவையிலே நான் தோற்கடிக்கப்படவில்லை.
0: So I speak to the person who spoke to me, that is the devil.
1: நான் பிசாசு, அந்த பிசாசோட தான் இப்போ பேசிக்கொண்டிருக்கேன்.
0: You are a liar.
1: நீ ஒரு பொய்யன்.
0: Not the woman, this other person inside.
1: அந்த ஸ்திரீ அல்ல, அந்த ஸ்திரீக்குள்ளாக இருக்கக்கூடிய பிசாசு.
0: I said you are a liar.
1: நீ ஒரு பொய்யன்.
0: You were defeated on the cross.
1: நீ சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்ட.
0: Get out of her in Jesus name.
1: இயேசுவின் நாமத்தினால் இந்த ஸ்திரீயை விட்டு புறப்பட்டு செல்.
0: Gone.
1: போய் விட்டது.
0: Now I told the woman.
1: இப்போ அந்த பெண்ணை பார்த்து
0: சொல். Now you tell the devil.
1: இப்போ பிசாசை பார்த்து சொல்.
0: You were defeated on the cross.
1: நீ சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய்.
0: She said it immediately.
1: உடனடியாக சொன்னாள்.
0: And I learned one thing that day.
1: அந்த நாளிலே நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன்.
0: The devil does not like to hear that he was defeated on the cross.
1: தான் சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்ட காரியத்தை குறித்து கேள்விப்பட கேட்கதற்கு மனமே இல்லை.
0: If there's a Pakistan India cricket match, do you like to hear that India was defeated in the match?
1: இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் விளையாடும் பொழுது இந்தியா தோற்கடிக்கப்பட்டது என்ற செய்தியை கேட்பதற்கு உங்களுக்கு விருப்பமா?
0: No.
1: இல்லை.
0: Devil also does not like to hear that he was defeated on.
1: அதே போல பிசாசுக்கும் தான் தோற்கடிக்கப்பட்டேன் என்று கேட்பதற்கு விருப்பமில்லை.
0: When I learned that day.
1: அந்த நாளிலே நான் அதை கற்றுக்கொண்ட பிறகு.
0: Oh, I know.
1: இப்பொழுது எனக்கு தெரியும்.
0: Then I'm going to remind the devil all the time that he was defeated on the cross.
1: எல்லா நேரங்களிலுமே பிசாசை பார்த்து நீ தெல்வாரி சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டவன் என்று நினைப்பிட்டுக் கொண்டே இருப்பேன்.
0: Not only that.
1: அது மட்டுமல்ல.
0: Wherever I go, I'm going to teach people to tell the devil you were defeated on the cross.
1: நான் எங்கெல்லாம் செல்கிறேனோ அங்கெல்லாம் ஜனங்களை பார்த்து பிசாசே நீ சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய் என்று அவனுக்கு சொல் என்று சொல்லப் போகிறேன்.
0: That demon made a big mistake when he spoke to me and said he was not defeated on the cross.
1: நான் தோற்கடிக்கப்படவில்லை என்று அந்த நாளிலே பிசாசு எனக்கு சொன்னதே அப்பொழுது அது ஒரு தவறு செய்து விட்டது.
0: Because I learned something.
1: And now நான் இப்பொழுது ஒன்றை கற்றுக்கொண்டேன்.
0: And what I learned I have taught thousands of people around the world.
1: இப்பொழுது நான் கற்றுக்கொண்ட காரியத்தை உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சொல்லி கொடுத்து
0: கொண்டிருக்கிறேன். Tell the devil you were defeated on the cross.
1: பிசாசை பார்த்து சொல்லுங்கள் நீ கல்வாரி சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய்.
0: I remember once I saw another fierce demon type person.
1: இன்னும் ஒரு கொடூரமான பேய் பிடித்த ஒரு நபரை பார்த்தேன்.
0: And I asked myself,
1: என்னை பார்த்து கேட்டேன்,
0: was this one of the demons that escaped on Calvary or was he defeated?
1: இந்த பிசாசு கல்வாரி சிலுவையில் எப்படியாவது தப்பித்துக் கொண்டதா அல்லது தோற்கடிக்கப்பட்டதா என்று கேட்டுக்கொண்டேன்.
0: No, no, no. Every demon was defeated.
1: எல்லா பிசாசுமே தோற்கடிக்கப்பட்டது.
0: I'm not afraid of him.
1: இப்பொழுது நான் இதை பார்த்து பயப்படுவதில்லை.
0: Because greater is he that is in me.
1: உலகத்திலே இருக்கிறவனை காட்டிலும் என்னிலே இருக்கிறவர் பெரியவர்.
0: I met one lady in America.
1: அமெரிக்காவிலே ஒரு
0: ஸ்திரியை சந்தித்தேன். I told her to say ask Jesus to come into your heart.
1: இயேசுவே உள்ளத்திலே வாரும் என்று சொல்ல சொன்னேன்.
0: She moved her mouth and said I can't say that name. I can't say that name.
1: ஐயோ அந்த பெயரை மட்டும் நான் சொல்ல முடியாதுங்க. பெயரை மட்டும் சொல்ல முடியாதுங்க என்ற அந்த ஸ்திரி சொன்னாள்.
0: She said this American woman has also got a demon.
1: ஓ அமெரிக்க ஸ்திரிக்கும் கூட பிசாசு பிடிக்குமோ?
0: Okay, get out in Jesus name.
1: சரி நாமத்தினாலே வெளியே போ.
0: And it went out.
1: வெளியே போய் விட்டது.
0: Then she could say the name of Jesus.
1: அதற்கு பிறகு இயேசு என்ற நாமத்தை அதனால சொல்ல முடிந்தது.
0: No, it's not me.
1: நான் அல்ல.
0: I'll tell you something.
1: ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன்.
0: If that lion is with you,
1: அந்த சிங்கம் உங்களோடு கூட இருக்கும் பொழுது,
0: you also have that power.
1: உங்களுக்கும் அந்த வல்லமை கிடைக்கிறது.
0: This is not only for some special believers, full-time workers.
1: இது ஏதோ முழுநேர ஊழியர்களுக்கோ விசேஷித்த விசுவாசிகளுக்கோ அல்ல.
0: You're an ordinary young brother.
1: நீ சாதாரணமான வாலிப சகோதரனாய் இருக்கறாயா?
0: You have the authority in the name of Jesus.
1: இயேசுவின் நாமத்தினாலே உனக்கும் அந்த அதிகாரம் இருக்கிறது.
0: There was a man in China, a very godly man.
1: சீனா தேசத்திலே ஒரு தேவபக்தியுள்ள மனிதர் இருந்தார்.
0: He had a great ministry of casting out demons.
1: பிசாசு விரட்டுவதிலே பெரிய ஊழியம் அவருக்கு இருந்தது.
0: He was called conqueror of demons.
1: பிசாசுனுடைய அதிபதி அல்லது பிசாசை ஜெயிக்கிறவர் என்ற பெயர் இருந்தது.
0: So people, any demon possessed person, they would bring him to the house and he would cast out the demon.
1: எங்கே பிசாசு பிடித்துள்ள இருந்தாலும் இவரிடத்திலே கூட்டிக் கொண்டு வருவார்கள். இவர் அந்த பிசாசை விரட்டி விடுவார்.
0: So one day they brought one demon possessed person to the house.
1: ஒரு நாளில் அந்த வீட்டிற்கு பிசாசு பிடித்தவனை கொண்டு வந்தார்கள்.
0: And this man was not there. He had gone out somewhere.
1: அந்த மனிதர் அங்கே இல்லை. அவர் வெளியே போய்விட்டார்.
0: So his 12-year-old son was there.
1: ஆகவே அவங்க 12 வயது பையன் அங்க இருந்தான்.
0: His son had seen the father doing this many times.
1: அநேக சமயங்களிலே அப்பா பேய் விரட்டுறதை பையன் பார்த்திருக்கிறான்.
0: So he came out, 12-year-old boy.
1: 12 வயது பையன் அங்க வெளியே வந்தான்.
0: In the name of Jesus, whom my father preaches, get out.
1: எங்க அப்பா பிரசங்கிக்கிற அந்த இயேசுவின் நாமத்தினாலே போ வெளியே என்று சொன்னான்.
0: Demon went.
1: பிசாசு போய் விட்டது.
0: 12-year-old boy.
1: 12 வயது பையன்.
0: The lion is the same, whether it's a 12-year-old boy or the father.
1: 12 வயது பையனோ அல்லது அப்பாவோ அந்த சிங்கம் அதே சிங்கம் தான்.
0: Jesus.
1: இயேசு என்ற சிங்கம்.
0: Mighty power in the name of Jesus.
1: இயேசுவின் நாமத்தினாலே அவ்வளவு வல்லமை உண்டு.
0: You must know that power.
1: நீங்கள் அந்த வல்லமை அறிந்து கொள்ள வேண்டும்.
0: We have not used that power enough.
1: நாம் போதுமான அளவு அந்த வல்லமையை நாம் இன்னும் பயன்படுத்தவில்லை.
0: You young people,
1: வாலிபர்களே,
0: you sisters,
1: சகோதரிகளே,
0: in the name of Jesus,
1: இயேசுவின் நாமத்தினாலே,
0: the demons will tremble.
1: பிசாசுகள் நடுங்கும், பேய்கள் நடுங்கும்.
0: They will not tremble at the name of Zach Poonen.
1: Zach Poonen என்ற பெயரினாலே பேய்கள் நடுங்க போவதில்லை.
0: They will tremble at the name of Jesus.
1: இயேசுவின் நாமத்தினாலே இந்த பேய்கள் நடுங்கும்.
0: And you are a child of God just as much as me.
1: என்னை போல நீயும் ஒரு தேவ பிள்ளை தானே.
0: When you go into those villages,
1: இந்த கிராமங்களுக்குள்ளாக போகும்பொழுது,
0: so many people,
1: அநேக ஜனங்கள்
0: afraid of witchcraft,
1: பில்லி சூனியத்தை பார்த்து பயப்படுகிறார்கள்.
0: I don't go to those villages.
1: நான் அந்த கிராமங்களுக்கு
0: செல்லவில்லை. How can I come to all the villages where you are?
1: நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் எப்படி நான் வர முடியும்?
0: God doesn't need me there.
1: எனக்கு தேவன் அங்கே நான் அங்கே தேவைப்படுவதில்லை.
0: Because God says he's put you there.
1: உங்களை அந்த இடத்திலே தேவன் வைத்திருக்கிறார் எனக்கு பதிலாக.
0: And you can go and take the authority in the name of Jesus and set these people free.
1: நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உள்ள அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அங்கே உள்ள மக்களை விடுதலையாக்குங்கள்.
0: Don't think the devil will harm you.
1: பிசாசு உங்களை சேதப்படுத்துவான் என்று எண்ண
0: வேண்டாம். I remember in the early days we used to have the meetings in our house.
1: ஆரம்ப நாட்களிலே என்னுடைய வீட்டிலே தான் சபை நடந்து கொண்டிருந்தது.
0: People say, "Oh brother, don't cast out demons inside the house. The devil will get inside your small children."
1: சகோதரே, உங்க வீட்டில் வச்சு நீங்க பிசாசு விரட்டாதீங்க. பிசாசு விரட்டப்பட்ட பிசாசு உங்க வீட்டில் போய் குழந்தைங்களுக்குள்ள போயிடும் என்று சொல்வார்கள்.
0: I said rubbish.
1: அதெல்லாம் குப்பை என்று சொன்னேன்.
0: The devil will be scared of me and of my children also.
1: பிசாசு என்னை பார்த்தும் பயப்படுவான், என்னுடைய பிள்ளைகளை பார்த்தும் பயப்படுவான்.
0: So we used to cast out the demons house because that's where we had the meeting.
1: எங்க வீட்டுக்குள்ளேயே கூட்டம் நடந்தபடினால வீட்டுக்குள்ளேயே பிசாசை விரட்டுவோம்.
0: Now it didn't trouble my children. They got faith when they saw it.
1: என்னுடைய பிள்ளைகளை அது தொந்தரவு செய்யவில்லை. அதை பார்த்த மாத்திரத்தில் என்னுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் உண்டானது.
0: Don't be afraid.
1: பயப்பட வேண்டாம்.
0: Don't think the devil will come into some family member of yours because you cast out a demon.
1: நீங்கள் பிசாசு விரட்டுவதனாலே உங்களுடைய குடும்பத்தாரிலே ஒருவருக்குள்ளாக பிசாசு புகுந்து விடும் என்று நீங்கள் நம்ப வேண்டாம். பயப்பட வேண்டாம்.
0: Don't think when you have some problem, oh, is the devil doing this to me?
1: ஏதோ பிரச்சனை வந்துவிட்டால் பிசாசு தான் எனக்கு செய்கிறான் என்று பயப்பட வேண்டாம்.
0: No.
1: இல்லை.
0: In the my younger days I used to think like that.
1: என்னுடைய இளம் நாட்களிலே அப்படி நான் எண்ணிக் கொண்டிருந்தேன்.
0: Ah, lights went off.
1: கரண்ட் போயிருச்சு.
0: Demon.
1: ஓ பேய்.
0: Not demon. Somebody switched on the motor there. That's why it
1: took. யாரோ ஒருத்தர் மோட்டார் போட்டாங்க அப்பதான் எல்லாம் வோல்டேஜ் டிராப் ஆகி கீழ ஆஃப் ஆயிருச்சு.
0: Don't give the devil the glory for everything.
1: எல்லா காரியத்துக்கும் பிசாசுக்கு மகிமையை கொடுக்க வேண்டாம்.
0: No, he's defeated.
1: இல்லை, அவன் தோற்கடிக்கப்பட்டவன்.
0: This is not devil.
1: இது பிசாசு அல்ல.
0: Jesus has conquered everything.
1: இயேசு எல்லாவற்றையும் ஜெயித்தார்.
0: And devil cannot hinder our work.
1: நம்முடைய வேலையை ஒரு காலம் பிசாசு தடை செய்ய முடியாது.
0: He may hurt me, he may kill me like he killed all the apostles.
1: அப்போஸ்தலரை கொலை செய்தது போல எனக்கு தீங்கு செய்யலாம், கொலை செய்யலாம். ஆனால்
0: he'll be able to kill them only after they finish their work.
1: தங்களுடைய வேலையை செய்து முடித்த பிறகு தான் அவளை கொலை செய்தான்.
0: Have you read of one time when 40 people decided we are not going to eat till we kill Paul?
1: பவுலை கொலை செய்யும் வரை நாங்கள் உணவு உண்ணப் போவதில்லை என்று தீர்மானம் எடுத்துக் கொண்டார்கள்.
0: I don't know what happened to them because Paul lived for another 5-6 years.
1: அடுத்த 5-6 ஆண்டுகள் பவுல் வாழ்ந்து கொண்டிருந்தான் இருந்தார். இவங்களுக்கு எல்லாம் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை.
0: You know, like these politicians who say fast unto death.
1: அரசியல்வாதிகள் சாகும் வரை உண்ணாவிரதம் என்று எடுப்பார்கள்.
0: Then after 2 weeks they'll say
1: இரண்டு வாரங்கள் கழித்து
0: some people have agreed for negotiation so I'll drink now.
1: பேச்சுவார்த்தைக்கு சிலர் ஒத்துக்கொண்டபடினால என்னுடைய உண்ணாவிரதத்தை இதோடு முடித்துக் கொள்கிறேன் என்று சொல்வார்கள்.
0: Those fellows also may have made some excuse and started eating like that.
1: இப்படி அவரும் சாக்குபோக்கு சொல்லிக்கொண்டு அந்த 40 பேரும் சாப்பிட்டுப்பார்கள்.
0: You cannot kill Jesus before his time.
1: இயேசுவினுடைய காலத்துக்கு முன்பாக அவரை கொலை செய்ய முடியாது.
0: You cannot kill Paul before his time.
1: பவுலையும் தன்னுடைய காலத்துக்கு முன்பாக அவனை கொலை செய்ய முடியாது.
0: They cannot kill you and me before our time.
1: உங்களையும் என்னையும் கூட நம்முடைய காலத்துக்கு முன்பதாக யாரும் கொலை செய்ய முடியாது.
0: Remember this, my brothers and sisters.
1: சகோதரர்களே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
0: God is in control.
1: தேவன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார்.
0: God is ruler of this universe.
1: தேவனானவர் இந்த அண்ட சராசரத்தை ஆளுகை செய்கிறார்.
0: See what Jesus said in Matthew chapter 10.
1: மத்தேயு 10 அதிகாரத்தில் இயேசு என்ன சொன்னார் என்று பாருங்கள்.
0: Matthew's Gospel chapter 10.
1: மத்தேயு சுவிசேஷம் 10 அதிகாரம்.
0: We read there.
1: அங்கே வாசிக்கிறோம்.
0: The same thing which we read in Isaiah chapter 8.
1: இயேசு 8 அதிகாரத்தில் வாசித்த அதே காரியம்.
0: What is that?
1: அது என்ன?
0: Don't fear these people but fear God.
1: நீங்கள் இந்த மனிதருக்கு பயப்பட வேண்டாம், தேவனுக்கு பயப்படுங்கள்.
0: That's what Jesus said here.
1: அதை தான் இயேசு இங்கே சொல்கிறார்.
0: Verse 25 last part.
1: 25வது வசனத்தின் கடைசி பகுதி.
0: They call the head of the house Beelzebul, they'll call you by worse names than that.
1: வீட்டு எஜமானையே பெயெல்செபூல் என்று சொன்னார்களானால் அதை காட்டிலும் மோசமாக உங்களை கூப்பிடுவார்கள்.
0: They'll call you the devil and try to harm you.
1: உங்களை பேய் என்று அழைத்து உங்களுக்கு தீமை செய்வார்கள்.
0: But
1: ஆனால்
0: don't fear them. Verse 26.
1: 26வது வசனம். அவர்களுக்கு பயப்படாதிருங்கள்.
0: All their secret plans which they cover up will be revealed.
1: அவர்கள் செய்யக்கூடிய மறைவாயிருந்து செய்யக்கூடிய திட்டங்கள் எல்லாம் வெளிப்படும்.
0: Don't be afraid.
1: பயப்பட
0: வேண்டாம். What I tell you in darkness, go out into the light and speak it.
1: இருளிலே நான் சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே போய் சொல்லுங்கள்.
0: And what you hear in prayer, stand on the housetops and proclaim it.
1: ஜெபத்திலே கேட்கிற காரியங்களை வீட்டின் மேலே நின்று அதை அறிவியுங்கள்.
0: And don't be afraid of those who can kill your body.
1: உங்களுடைய சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவர்களுக்கு பயப்பட வேண்டாம்.
0: But fear him who can even destroy your soul.
1: உங்கள் ஆத்மாவையும் கொல்ல வல்லவருக்கே பயப்படுங்கள்.
0: Same thing we read in Isaiah.
1: ஏசாயாவிலும் இதே
0: தான் வாசித்தோம். Don't be afraid of them but fear God.
1: அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், தேவனுக்கு அஞ்சுங்கள்.
0: If you fear God you don't have to fear anybody else.
1: தேவனுக்கு பயந்தால் வேறு யாருக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை.
0: Aren't there two sparrows sold for 1 cent? Verse 29.
1: ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? 29வது வசனம்.
0: Not even one of them will fall to the ground.
1: ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையில் விழுவதில்லை.
0: You know how often do you see a dead bird on the ground?
1: எவ்வளவு அடிக்கடி நீங்கள் தரையிலே செத்த குருவிகளை பார்த்திருக்கிறீர்கள்?
0: Almost never.
1: ஒரு காலம் நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள்.
0: I don't know where they get their food from.
1: அவைகளுக்கு எங்கிருந்து தான் சாப்பிடுகிறது என்று தெரியவில்லை.
0: They hardly we don't throw food for all the birds of the air.
1: வானத்தில் உள்ள எல்லா பறவைகளுக்கும் நாம் ஆகாரத்தை வீசுவதில்லை.
0: But God feeds them.
1: ஆனால் தேவன் அவைகளை உணவூட்டுகிறார்.
0: It really surprises me where all these millions of birds get their food from.
1: லட்சக்கணக்கான இவ்வளவு பறவைகளுக்கெல்லாம் எங்கிருந்து தான் சாப்பாடு கிடைக்கிறது என்று என்னோடு
0: ஆச்சரியமாக இருக்கு. They get it.
1: எப்படியோ எங்கேயோ போய் சாப்பிட்டு விடும்.
0: God cares for them.
1: தேவன் அவைகளுக்காக கவலைப்படுகிறார்.
0: You think he won't care for you?
1: உங்களுக்காக கவலைப்பட மாட்டாரா?
0: He said even the hairs on your head are all numbered.
1: உங்கள் தலையில் உள்ள மயிர் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார்.
0: God knows exactly how much hair there is on your head.
1: உங்கள் தலையில் எத்தனை முடிகள் இருக்கிறது என்று அவருக்கு தெரியும்.
0: You know that is one of the most unimportant things in life when one hair falls from our head.
1: நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமில்லாத காரியம் ஒன்று இருக்குமானால் தலையிலிருந்து ஒரு முடி கீழே விழுகிறது.
0: You know, supposing you wake up one morning.
1: ஒரு நாள் காலையில் நீங்கள் எழுந்திருக்கிறீர்கள்.
0: And you see one hair on your pillow.
1: உங்கள் தலையணிலே ஒரு முடி விழுந்து விட்டது.
0: What happens?
1: என்ன நடக்கிறது?
0: You worry.
1: ஐயோ ஐயோ ஐயோ என்று
0: கவலைப்படுகிறீர்கள்.
1: ஒரு முடி போய்விட்டதே.
0: I don't have much hair but even I don't worry about such.
1: எனக்கு அவ்வளவு முடி இல்லை, நானே கவலைப்படுவதில்லை.
0: Go what's there one hair.
1: நான் போகட்டும், ஒரு முடி தானே.
0: And Jesus took that most insignificant thing.
1: முக்கியமில்லாத இந்த ஒரு காரியத்தை அவர் எடுத்துக்கொண்டு.
0: You didn't know when that hair fell from your head in the night.
1: அந்த முடி எப்பொழுது இரவிலே விழுந்தது என்று உங்களுக்கு தெரியாது.
0: But God knows.
1: ஆனால் தேவன் அதை அறிந்திருக்கிறார்.
0: At 27 minutes past 2 o'clock at night.
1: 2 மணி 27 நிமிடம் அதிகாலையிலே
0: this child of mine in Nanilam one hair fell from the head.
1: நன்னிலத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய இந்த பிள்ளைக்கு ஒரு முடி கீழே விழ போகிறது.
0: He knew it.
1: அவருக்கு தெரியும்.
0: He saw it.
1: அதை பார்த்தார்.
0: That is the extent to which God cares for us.
1: இந்த அளவுக்கு தான் தேவன் நம்மை பராமரிக்கிறார், கரசனைப்படுகிறார்.
0: He said don't be afraid.
1: ஆகவே பயப்படாதீர்கள் என்று சொல்கிறார்.
0: You know just love God and fear him.
1: தேவனை நேசித்து அவருக்கு பயப்படுங்கள்.
0: And even verse 36 even if your enemies are in your own family
1: உங்களுடைய சத்துருக்கள் உங்கள் வீட்டிலேயே இருந்தாலும் கூட
0: that may happen
1: அது நடக்கலாம்
0: your own relatives may turn against you
1: உங்களுடைய சொந்த உறவினர்கள் உங்களுக்கு விரோதமாய் மாறி விடலாம்
0: I have experienced that relatives turning against me
1: என்னுடைய உறவினர்கள் எனக்கு விரோதமாய் மாறி விட்டார்கள் அதை நான் அனுபவித்து இருக்கிறேன்
0: I don't hate them I love them
1: ஆனால் நான் அவர்களை பகைப்பதில்லை அவர்களை நேசிக்கிறேன்
0: they are spiritually sick
1: அவர்கள் ஆவிக்குரிய எரிதிலே வியாதிப்பட்டிருக்கிறார்கள்
0: if you go to the hospital and you see a sick person do you get angry with them
1: நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு சென்று ஒரு வியாதிப்பட்டவரை பார்க்கும் பொழுது அவர் மீது உங்களுக்கு கோபம் வருகிறதா
0: you feel sorry for them
1: அவர்காக வருத்தப்படுவீர்கள்
0: all these people who hate you they are sick
1: உங்களை பகைக்கிறவர்கள் எல்லாரும் அவர்கள் வியாதிப்பட்டிருக்கிறார்கள்
0: they got a terrible sickness called hatred
1: பகை என்கிறதான கொடிய வியாதி அவர்களை பிடித்திருக்கிறது
0: that's worse than leprosy
1: அது குஷ்டரோகத்தை காட்டிலும் கொடிய வியாதி
0: supposing you see somebody with leprosy
1: யாருக்காவது தொழுநோய் வந்து விட்டால் அவர்களை
0: பார்க்கும்போது
1: உங்களுக்கு அவர்களை பார்த்தால் கோபம் வருகிறதா
0: do you feel sorry
1: நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள் துக்கப்படுகிறீர்கள்
0: whenever I see a person with hatred
1: ஆகவே யா எப்பொழுதெல்லாம் நான் பகையோடு கூட ஒருவரை பார்க்கிறேனோ
0: see poor man
1: பாவம்
0: he's got something worse than leprosy
1: தொழுநோயை காட்டிலும் மோசமான வியாதி வந்திருக்கிறது
0: don't get angry with such people
1: அப்படிப்பட்ட நபர்களை பார்க்கும்போது நீங்கள் கோபப்பட வேண்டாம்
0: feel sorry for them
1: அவர்களுக்காக வருத்தப்படுங்கள்
0: hatred
1: பகை
0: jealousy
1: பொறாமை
0: there are a lot of people in the world who are jealous of me
1: இந்த உலகத்திலே அநேகர் என்னை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள்
0: because the devil instigates them
1: என்னால் பிசாசு அவர்களை தூண்டுகிறான்
0: I am not jealous of them I'm not in competition with anybody in the whole world
1: இந்த முழு உலகத்திலே யாரோடும் கூட நான் போட்டி போடுவதில்லை யாரோடும் கூட பொறாமைப்படுவதும் இல்லை
0: I quietly do my ministry God put some blessing on it and they are jealous of that
1: நான் அமைதியாக ஒரு ஊழியத்தை செய்கிறேன் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை அதன் மீது வைக்கிறார் அதனாலே மற்றவர்கள் பொறாமைப்படுகிறார்கள்
0: but I don't hate them
1: ஆனால் நான் அவர்களை பகைப்பதில்லை
0: they are sick
1: அவர்கள் வியாதிப்பட்டிருக்கிறார்கள்
0: they got a sickness called jealousy
1: பொறாமை என்கிறதான ஒரு வியாதி அவர்களுக்கு வந்திருக்கிறது
0: it is worse than aids
1: aids வியாதியை காட்டிலும் கொடூரமான வியாதி
0: if you see somebody with aids you feel sorry for them
1: யாராவது aids வியாதியோடு நீங்கள் அவர்களை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக வருத்தப்படுவீர்கள்
0: when I see somebody who hates me I feel sorry for him
1: என்னை யாராவது பகைக்கிறவர்களை நான் பார்த்தால் அவர்களை பார்த்து வருத்தப்படுகிறேன்
0: when somebody leaves our church and tries to stab us in the back
1: நம்முடைய சபையில இருந்து கொண்டு முதுகிலே குத்துகிறவர்களை பார்க்கும் பொழுது
0: I feel sorry for them I don't hate them
1: நான் அவர்களை பகைப்பதில்லை அவர்களுக்காக வருத்தப்படுகிறேன்
0: God is my witness I don't hate them
1: நான் அவர்களை பகைப்பதில்லை என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சியாக இருக்கிறார்
0: poor man
1: பாவம் ஏழை மனிதன்
0: he's got a sickness
1: அவருக்கு ஒரு வியாதி இருக்கிறது
0: he's got hatred
1: பகை என்ற வியாதி
0: he's got jealousy
1: பொறாமை என்ற வியாதி
0: he's got backbiting
1: புறங்கூறுகிற வியாதி
0: I thought he only had leprosy he's got leprosy he's got aids he's got tuberculosis he's got everything poor
1: இவருக்கு
0: man
1: தொழுநோய் மட்டும் தான் இருக்கிறது என்று நான் எண்ணினேன் இப்பொழுது அவருக்கு சயரோகம் இருக்கிறது அவருக்கு புற்று வியாதி இருக்கிறது
0: love them
1: அவளை நேசியுங்கள்
0: bless them
1: ஆசீர்வதியுங்கள்
0: pray for them
1: ஜெபியுங்கள்
0: lord
1: ஆண்டவரே
0: poor man has got so many sicknesses
1: பாவம் இவ்வளவு வியாதி இந்த மனிதனுக்கு இருக்கிறது
0: please have mercy on him
1: அவன் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே
0: how healthy you have made me
1: ஆண்டவரே என்னை இவ்வளவு ஆரோக்கியமுள்ளவனாய் மாற்றி இருக்கிறீர்
0: no hatred
1: பகை இல்லை
0: no jealousy
1: பொறாமை இல்லை
0: no bitterness
1: கசப்பு இல்லை
0: God this is not me you only made me so healthy
1: ஆண்டவரே இது நான் அல்ல நீர் தான் என்னை ஆரோக்கியமுள்ளவனாய் மாற்றி இருக்கிறீர்
0: man has got not only one sickness he's got five sicknesses
1: அந்த ஏழை மனிதன் பாவம் அவருக்கு ஒரு வியாதி இல்ல ஐந்து வியாதிகள் இருக்கிறது
0: please have mercy on him
1: அவன் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே
0: heal him
1: குணமாக்க மாட்டவரே
0: that's how we must look at people
1: இப்படி தான் நாம் ஜனங்களை பார்க்க வேண்டும்
0: you don't have to be afraid of them
1: அவர்களை குறித்து பயப்பட தேவையில்லை
0: here is the word of the lord
1: இங்கே தேவனுடைய வார்த்தை வருகிறது
0: in the world you shall have tribulation
1: இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு
0: but be bold
1: ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்
0: i have overcome the world
1: நான் உலகத்தை ஜெயித்தேன்
0: you will never be alone
1: நீங்கள் இனிமாய் தனியாய் இருப்பதில்லை
0: i will never leave you
1: நான் உங்களை கைவிடுவதில்லை
0: i am in you
1: உங்களுக்குள்ளாய் இருக்கிறேன்
0: and i am greater than all the forces in the world
1: இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சக்திகளை காட்டிலும் நான் பெரிய சக்தியாய் இருக்கிறேன்
0: you are not to be afraid of the devil
1: பிசாசை காத்து பார்த்து பயப்பட தேவையில்லை
0: you are not to be afraid of black magic
1: பில்லிசுனைத்தி மந்திரத்தை பார்த்து பயப்பட தேவையில்லை
0: no black magic can touch you or your house or your children
1: உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் எந்த ஒரு மந்திரமும் தாக்க முடியாது
0: in one sentence
1: ஒரு வாக்கியத்திலே
0: in the name of jesus
1: இயேசுவின் நாமத்தினாலே
0: demons will run
1: பேய்கள் ஓடிவிடும்
0: jesus said they go like lightning
1: மின்னலை போல அவைகள் ஓடிவிடும் என்று இயேசு சொன்னார்
0: how fast does the devil go
1: பிசாசு எவ்வளவு வேகமாய் ஓடுவான்
0: like lightning
1: மின்னலை போல
0: so fast he'll go
1: அவ்வளவு வேகமாய் ஓடி விடுவான்
0: resist the devil in the name of jesus
1: இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்
0: we don't hate anybody
1: நாம் யாரையும் பகைப்பதில்லை
0: we hate our own lusts
1: நம்முடைய சொந்த இச்சைகளை நாம் பகைக்கிறோம்
0: we fight against them
1: அவைகளுக்கு விரோதமாய் போராடுகிறோம்
0: we fight against the devil
1: பிசாசுக்கு விரோதமாய் போராடுகிறோம்
0: we do not fight with human beings
1: ஆனால் மனுஷர்களோடு கூட நாம் போராடுவதே கிடையாது
0: because those are people for whom jesus died
1: ஏனென்றால் அவர்களுக்காக இயேசு மரித்திருக்கிறார்
0: many times when I look at people
1: அநேக சமயங்களில் நான் ஜனங்களை பார்க்கும் பொழுது
0: lord help me to see them as people for whom jesus died
1: இயேசு இவர்களுக்காக மரித்தார் என்ற கண்ணோட்டத்தோடு கூட பார்க்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டிருக்கிறேன்
0: young brothers
1: வாலிப சகோதரர்கள்
0: when you see a girl and you are tempted
1: நீங்கள் ஒரு ஸ்திரியை பார்த்து சோதிக்கப்படும் பொழுது
0: say this
1: நீங்கள் இதை சொல்லுங்கள்.
0: That is a girl for whom Jesus died.
1: இந்த பெண்ணுக்காக இயேசு மரித்தார்.
0: Jesus wants her body to be pure.
1: இந்த பெண்ணுடைய சரீரம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
0: Lord, let her be saved.
1: ஆண்டவரே, இந்த பெண் ரட்சிக்கப்படட்டும்.
0: Let her body be pure.
1: அவளுடைய சரீரம் பரிசுத்தமாய் இருக்கட்டும்.
0: You will not be tempted with her anymore.
1: இனிமேலும் நீங்கள் அந்த ஸ்திரீனாலே சோதிக்கப்பட மாட்டீர்கள்.
0: You don't believe me, you try it.
1: நீங்கள் நான் சொல்கிறதை நம்பாவிட்டால் முயற்சி செய்து பாருங்கள்.
0: You cannot be tempted with somebody for whom you are praying that she'll be pure.
1: அவள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒருவரனாலே நீங்கள் சோதிக்கப்பட மாட்டீர்கள்.
0: See how we can overcome temptation.
1: பார்த்தீர்களா சோதனை எப்படி நாம் ஜெயிக்க முடியும்?
0: May God help us.
1: தேவன் நமக்கு உதவி செய்வாராக.
0: Let's pray.
1: நாம் ஜெபிப்போம்.
0: Heavenly Father,
1: பரலோக பிதாவே,
0: we thank you for these three wonderful days.
1: ஆண்டவரே, இந்த அருமையான மூன்று நாட்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
0: You have given us a foretaste of heaven.
1: ஆண்டவரே, பரலோகத்தின் மூன்று சீங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்.
0: You have given us a word from your throne.
1: ஆண்டவரே, உம்முடைய சிங்காசனத்திலிருந்து வார்த்தையை கொடுத்திருக்கிறீர்.
0: To prepare us for the days to come.
1: வரக்கூடிய நாட்களுக்காக எங்களை ஆயத்தப்படுத்தி அருளும்.
0: We give you thanks.
1: ஆண்டவரே, உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம்.
0: We give you thanks for the rich food you have given us.
1: நீர் எங்களுக்கு கொடுத்த திரவிய ஐஸ்வரிய வார்த்தைகளுக்காக ஆகாரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
0: We will not be like those 9 lepers who didn't give thanks.
1: ஆண்டவரே, நன்றி சொல்லாத அந்த குஷ்டரோகியைப் போல நாங்கள் இருக்க மாட்டோம்.
0: We give you thanks.
1: மக்க நன்றி செலுத்துகிறோம்.
0: In Jesus name.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: Amen.

கரத்தை உயர்த்தி தாவீது சொல்றாரு. சொன்னல நீ கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும், சங்கீத 77 வாசனது போல கர்த்தர் செய்த நன்மைகள் நினைவு கூறுவேன். அதே தாவீது சங்கீதக்காரன் 66:12 சொல்றாரு, மனிதர்கள் எங்க தலைக்கு ஏறி போனாலும் ஆண்டவரே, நாங்க தண்ணில நடந்தாலும் அதை மேற்கொள்ள கிருபை கொடுத்தீங்களே. நினைச்சு பாத்தீங்களா, ஆண்டவர் மட்டும் இல்லைன்னு சொன்னா மனிதர்கள் எத்தனை பேர் உங்களை முடிச்சிருப்பாங்க. ஆண்டவர் மட்டும் இல்லனா யோசிச்சு பாருங்க, 7 வழியாய் ஆண்டவர் ஓட செல்லின வாழ்க்கையில் என்ன ஆயிரும் யோசிச்சு பாத்தீங்களா. இன்னைக்கு ஆண்டவர் நிக்க வைத்திருக்கிறதுனால திரும்பி பார்த்து ஆண்டவரை பார்த்து நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, ஆண்டவரை பார்த்து இத்தனை வருஷம் உங்க வாழ்க்கையில கத்தர் செய்த நினைத்து பார்த்து நீங்க திரும்பி பார்த்து, ஆண்டவர் நீங்க அதை செய்யல, ஆண்டவர் நீங்க இதை செய்யல, ஆண்டவர் எனக்கு குழந்தை தரல, எனக்கு கஷ்டம் மாறல, துயரம் மாறல, அதையெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. திரும்பி பார்த்து ஆண்டவரை பார்த்து ஒண்ணு நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, ஆண்டவரே நீ எனக்கு எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறீங்க, நன்றி சொல்ல வார்த்தை இல்லப்பா, திருப்பி தரதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா, ஆனாலும் ஒண்ணு பண்ணுவேன், உமக்காக மரண பரியந்தம் அவனுக்காய் பாடுவேன், நன்றி சொல்லுவேன்.

0: ஆண்டு கருத்தை உயர்த்த.
1: வசனம் சொல்லுது, அவரை நீங்க உயர்த்த உயர்த்த அவர் உங்களை உயர்த்திக்கிட்டு இருப்பார். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்துல வீட்டு இருக்கிற கர்த்தர் நீ உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை உயர்த்துவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவரை நீங்க வாழ்த்த வாழ்த்த, ஆண்டவரை நீங்க துதிக்க துதிக்க, எல்லா காரியங்களும் மாறுதலா உங்களுக்கு முடியும். நீங்க ஆண்டவரை பார்க்க பார்க்க, நீங்க ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க போக போக, நீங்க ஆண்டவருடைய அந்த அன்பை ருசிக்க ருசிக்க உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் என்னை பார்க்கிறார், ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறார். நான் என்ன போராட்டத்தின் மத்தியில இல்ல நெருக்கடியின் மத்தியில் நடந்தாலும் எல் ரோகி என்னை காண்கிறார், எல் ரோகி என்னை சுமக்கிறார், எல் ரோகி என்னை தப்புவிக்கிறான்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையில நீங்க பாருங்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால நல்லா கையை தட்டி ஆண்டவரை துதிக்க துதிக்க அவருடைய மகிமை கடந்து வரும். ஓ நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்பெல்லாம் நல்லவரே வல்லவரே போதுமானவரே எழுந்தாதான் பாடுறாங்க. ஆனா அந்த காலத்துல பாருங்க.

புரியுதா? ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றீங்கன்னா, ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போனா என்ன பண்றீங்க, என்ன பண்றீங்க, நல்லா இருங்க. நீங்க இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்ல போறீங்க, ஆண்டவரே இத்தனை நாள் நான் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கல்ல, இன்னைக்கு ஆண்டவர் எனக்காக செய்த உங்களை நாங்க வாழ்த்துறோம்ப்பா. ஐயோ எனக்காக, ஆனா வாழ்த்துறது எங்களுக்கு, நாங்களோ பெரியாளோ இல்ல உங்களுடைய ரேஞ்சுக்கெல்லாம் நாங்கெல்லாம் துக்கடா, ஒரு தூசி தான். கழுதன் கூட சொல்ல, கழுத கூட பெருசு, நான் ஒரு சின்ன ஒரு தூசி தான். உங்களை போய் நான் வாழ்த்த முடியும், ஆனாலும் நீங்க செய்த நன்மைக்கு நான் வாழ்த்துறேன். நீங்க செய்த அந்த அனுக்கிரகத்திற்கு நான் வாழ்த்துறேன். நீங்க யாரு நிற்காத போது எனக்காய் நின்று எனக்கு பணிந்து பேசி எனக்காக பரிந்து பேசின பிரதான ஆசாரியராய் நீங்க நின்றது நிமித்தமாய் நான் இன்னைக்கு வணங்குகிறேன். வணங்குறதுதான் தெரியுமா, எப்படி தெரியுமா வணங்குறேன், வாங்கிட்டு ஏதாச்சும் ஆசீர்வாதம் வந்துச்சுனா, ஆண்டவரே சூப்பர், ஆண்டவரே சூப்பர் ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவேன். ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே உங்களை நான் வாழ்த்துறேன், உங்களை நான் துதிக்கிறேன்னு சொல்ற ரெண்டு கரத்தை உயர்த்தி

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: இந்த படத்தை பாருங்க. இது என்ன தெரியுமா? இது டிவி இல்ல, மீன் தொட்டியும் இல்ல, இது திரவ வடிவில் மரம், உயிருள்ள மூச்சு விடுற மரம். இந்த மரத்தை நாம குடிக்கிற டீ காஃபி மாதிரி ஒரு கப்ல ஊத்தலாம். கேட்கவே ஆச்சரியமா இருக்குது இல்லையா? இத கண்டுபிடிச்சவரு சர்பியா விஞ்ஞானியான டாக்டர் ஐவன். மிகப்பெரிய நகரங்கள்ல வாழ்ற மக்கள் மரங்களை நட்டு காற்றை சுத்தப்படுத்த முடியாத நிலையில இருக்காங்க. பெரிய நகரங்கள்ல பல மாடி கட்டடங்கள், பல சிலைகள், பல நடைபாதைகள் இருக்கிறதுனால மரங்களை நட இடம் இல்ல. டாக்டர் ஐவன் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சாரு. பெஞ்சுக்குள்ள ஒரு மரத்தை வைக்க முடிவு செஞ்சாரு. அது மரம் மாதிரி காற்றை சுத்தப்படுத்தும், மரம் மாதிரி பச்சை நிறத்துல இருக்கும், ஆனா இதுக்கு வேர்களோ இலைகளோ கிடையாது. இந்த மரத்துக்கு லிக்விட் த்ரீன்னு பெயர் வச்சாரு. இது எப்படி செயல்படுதுன்னா, இதுல தண்ணியும் ஒரு ரகசிய மூலப்பொருளும் கலந்திருக்குது. அதோட பேரு மைக்ரோ ஆல்கே. மைக்ரோ ஆல்கே அப்படிங்கிறது நீர், சூரிய ஒளி, கார்பன் டை ஆக்சைடுல வாழும் உயிரினங்கள். தொட்டில இருக்கும் இந்த உயிரினங்கள் மூச்சு விடும்போது காற்றுல உள்ள மாசுத்தன்மை தொட்டிக்குள்ள வருது, சுத்தமான காற்று வெளியே போகுது. இந்த லிக்விட் ட்ரீய நாம வீட்டுக்குள்ளயும் வைக்கலாம், வெளியிலையும் வைக்கலாம். இது காற்று சுத்தப்படுத்த இதோட நிறம் இன்னும் பச்சை பசேல்னு மாறுது. 20 வருஷம் வாழும் மரம் காற்ற சுத்தப்படுத்தும் அளவுக்கு ஒரு லிக்விட் த்ரீ சுத்தப்படுத்துமா? மரங்களுக்கு பதிலா இதை வச்சுக்கோங்கன்னு டாக்டர் ஐவன் சொல்லல. மரம் நட முடியாத இடங்கள்ல இதை வைக்க சொல்றாரு. நம்ம வீட்டுல உள்ள பார்க்ல உள்ள பெஞ்ச்ல இதை வைக்கலாம். இந்த பெஞ்ச் உட்காரும் இடமா இருக்கும், ஒரு மரமா இருக்கும், காற்றையும் சுத்தப்படுத்தும். அது மட்டும் இல்ல, நம்ம போனையும் இதுல சார்ஜ் பண்ணிக்கலாம். சீக்கிரமா இது நம்ம நாட்டுக்கு வரப்போகுது. இத கேள்விப்படும் போது எனக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது தெரியுமா? கர்த்தர் மோசே காலத்துல பெசலேயேல பேர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும், ரத்தனங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும், மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும், அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார்னு வேதாகமத்துல வாசிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கும் கர்த்தர் பல ஞானிகளுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருள்கிறார்னு தெரிய வருது.

இரண்டு நாளாகமம் 30 அதிகாரம். அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எஸ்ரேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினதும் அன்றி எப்ராயிம் மெனாசே கோத்திரங்களுக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினான். பஸ்காவை 2ஆம் மாதத்தில் ஆசரிக்கும்படி ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் எருசலேமுள்ள சபையார் யாவரும் யோசனை பண்ணியிருந்தார்கள். ஆசாரியர் போதுமான பேர் தங்களை பரிசுத்தம் பண்ணாமலும் ஜனங்களை எருசலேமில் இன்னும் கூடி வராமலும் இருந்தபடியினால் அதன் காலத்தில் அதை ஆசாரிக்க கூடாமற் போயிற்று. இந்த காரியம் ராஜாவின் பார்வைக்கும் சமஸ்த சபையின் பார்வைக்கும் நியாயமாய் காணப்பட்டது. எழுதியிருக்கிறபடி வெகு காலமாய் அவர்கள் அதை ஆசரிக்கவில்லை. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமுக்கு வாருங்கள் என்று பேர்செபா முதல் தான் மட்டுமல்ல இஸ்ரவேல் தேசமெங்கும் பறைசாற்றுவிக்க தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே ராஜாவும் அவருடைய பிரபுக்களும் கொடுத்த நிருபங்களை அஞ்சக்காரர் வாங்கி ராஜாவுடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் யூதா எங்கும் போய் இஸ்ரவேல் புத்திரரே, ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரவேல் என்பவருடைய தேவனாய கர்த்தருக்கு திரும்புங்கள். அப்பொழுது அசிரியருடைய ராஜாக்களின் கைக்கு தப்பியிருக்கிற மீதியான உங்கள் அண்டைக்கு அவர் திரும்புவார். தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தருக்கு துரோகம் பண்ணின உங்கள் பிதாக்களைப் போலவும் உங்கள் சகோதரரை போலவும் இராதேயுங்கள். அதற்காக நீங்கள் காண்கிறபடியே அவர்கள் பாழாய் போகிறதுக்கு ஒப்பு கொடுத்தாரே. இப்போதும் உங்கள் பிதாக்களைப் போல உங்கள் கழுத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு உடன்பட்டு அவர் சதாகாலத்துக்கும் பரிசுத்தம் பண்ண அவருடைய பரிசுத்தலத்துக்கு வந்து உங்கள் தேவராய கர்த்தரை சேவியுங்கள். அப்பொழுது அவருடைய உக்கிரமான கோபம் உங்களை விட்டு திரும்பும். நீங்கள் கர்த்தருக்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறைப்பிடித்தவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுகிறது.

மனாசேயிலும் செபிலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. அப்படியே இரண்டாம் மாதத்தில் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசிரிக்க வெகு ஜனங்கள் எருசலேமில் மகா பெரிய சபையாய் கூடினார்கள். அவர்களும்பி எருசலேமில் உண்டான பலிப்பீடங்களையும் தூபப்பீடங்களையும் அகற்றி கீதரோன் ஆற்றிலே போட்டார்கள். பின்பு அந்த இரண்டாம் மாதம் 14 தேதியில் பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் வெட்கி தங்களை சுத்தம் பண்ணி சர்வாங்க தகன பைகளை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற தங்கள் முறைமையின்படியே தங்கள் ஸ்தானத்திலே நின்றார்கள். ஆசாரியர் லேவியரின் கையிலிருந்த இரத்தத்தை வாங்கி தெளித்தார்கள். சபையிலே அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தார்கள். ஆகையால் சுத்தமில்லாத எல்லாரையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ண லேவியர் அவர்களுக்காக பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடிக்கும் காரியத்தை விசாரித்தார்கள். அதேனென்றால் எப்ராயிம் மெனேசா இசக்கார் செபிலோன் மனுஷரில் ஏராளமான அநேகம் ஜனங்களை தங்களுக்கு சுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தும் எழுதியிடாத பிரகாரமாக பஸ்காவை சாப்பிட்டார்கள். எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நீராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கேற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றான். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். அப்படியே எருசலேமிலே காணப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளளவும் மகா ஆனந்தத்தோடே ஆசரித்தார்கள். லேவியரும் ஆசாரியரும் தினந்தினம் கர்த்தருக்கென்று பேரோசையாய் தொனிக்கும் கீத வாத்தியங்களால் கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நல்ல உணர்வுள்ள எல்லா லேவியரோடும் எசேக்கியா பச்சமாய் பேசினான். இப்படி அவர்கள் பண்டிகையின் 7 நாள் அளவும் புசித்து ஸ்தோத்திரப்பர்களை செலுத்தி தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள். பின்பு வேறே 7 நாளளவும் ஆசிரிக்க சபையார் எல்லோரும் யோசனை பண்ணி அந்த 7 நாளும் ஆனந்தத்தோடே ஆசிரித்தார்கள். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சபைக்கு 1000 காளைகளையும் 7000 ஆடுகளையும் கொடுத்தான். பிரபுக்களும் சபைக்கு 1000 காளைகளையும் 10000 ஆடுகளையும் கொடுத்தார்கள். ஆசாரியரில் அநேகம் பேர் தங்களை சுத்தம் பண்ணினார்கள். யூதாவின் சபை அனைத்தும் ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலிலிருந்து வந்தவருடைய சபை அனைத்தும் ஆகிய இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வந்த அந்நியரும் யூதாவில் குடியிருந்தவர்களும் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலுடைய ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடந்ததில்லை. லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவருடைய சத்தம் கேட்கப்பட்டு அவருடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது.

0: அஞ்ஞானிகள் யார்?
1: மத்தேயு 6:7. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். When you pray, don't babble on and on as the Gentiles do. They think their prayers are answered merely by repeating their words again and again. பிரியமானவர்களே, யார் அஞ்ஞானி? ஜெபத்தில் வீண் வார்த்தைகளை அளப்புகிறவனே அஞ்ஞானி. பேட்டலோகியா என்கிற அந்த கிரேக்க வார்த்தையை பேபிள் என ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதனுடைய சரியான அர்த்தம் உளறுதல், அர்த்தமில்லாத வார்த்தைகளை பேசுதல் என்றெல்லாம் நாம் பொருள் கொள்ள முடியும். நம்பர் 2, மத்தேயு 6:31-32. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். So do not worry saying what shall we eat or what shall we drink or what shall we wear. For the pagans run after all these things and your heavenly father knows that you need them. உண்மையிலே யார் அஞ்ஞானி? உணவுக்கும் உலகப் பொருளுக்கும் அலைகிறவனே அஞ்ஞானி. காக்கை குருவிகளையும் பிழைப்பூட்டும் நம் தேவன் நம்மை விட்டு விடுவாரா என்ன? அப்பத்திற்காக மட்டும் இயேசுவினிடம் வந்த கூட்டமும் உண்டு. ஆனால் தேவன் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், பின்பு நம் தேவைகள் எல்லாம் நிச்சயம் சந்திக்கப்படும். நம்பர் 3, மத்தேயு 18:15-16. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அவன் செவி கொடாமல் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி 2-1 உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. If they still refuse to listen, tell it to the church. And if they refuse to listen even to the church, treat them as you would a pagan or a tax collector. பிரியமானவர்களே, யார் அஞ்ஞானி? பிரிந்து போகிறவன், யாருக்கும் கீழ்ப்படியாதவன், அடங்காதவன், நன்றாய் விசாரணை செய்யும் மேய்ப்பர்களுக்கு கட்டுப்படாதவன், ஒப்புரவாகுதலை வெறுக்கிறவன், இப்படிப்பட்டவனே அஞ்ஞானி என புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. நம்பர் 4, யார் அஞ்ஞானி? 1 Corinthians 12:2. நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. When you were pagans, somehow or other, you were influenced and led astray to mute idols. யார் அஞ்ஞானி? விக்கிரகங்களை வழிபடுகிறவர்களை வேதம் அஞ்ஞானி என்கிறது. அதே போல தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான் என்றும் வேதம் அழைக்கிறது. இதன் அடிப்படையில் தேவன் இல்லை என்று நம்புகிறவர்கள் எப்படி அஞ்ஞானியோ, அதே போல தவறான தேவனை நம்புகிறவர்களும் அஞ்ஞானிகளே. நம்பர் 5, 1 Thessalonians 4:3-6. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தப்படி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகியிருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன்தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார். யார் அஞ்ஞானி? தேவனை அறியாதவன் அஞ்ஞானி என்று வேதம் சொல்லுகிறது போல மோக இச்சைக்குட்படுகிறவனும் அஞ்ஞானியே. தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள வேண்டும் என்பதனுடைய அர்த்தம் தன் மனைவிக்கு துரோகம் இழைக்க கூடாது என்பதே. ஆக வேசித்தன பாவம், உபச்சார பாவம், இப்படிப்பட்ட பாவங்களின் மூலம் தன் மனைவிக்கு அல்லது கணவனுக்கு துரோகம் செய்கிறவர்கள் அஞ்ஞானிகளே.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. எபேசியர் 6:4. ஒருவர் எத்தன்மையுடைய தகப்பன் என்று அறிய அவரை நேரில் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. அவருடைய பிள்ளைகள் தங்கள் தகப்பனை பற்றி அடுத்தவர்களிடம் என்ன சொல்லுகிறார்கள் என்று கவனித்தாலே போதும். ஒரு பெற்றோர் எந்த அளவுக்கு மரியாதைக்கு பாத்திரவான்கள் என்பதை அந்த மனிதனுடைய பிள்ளைகள் அவருக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கிறார்கள் என்பதை வைத்தே அறிந்து கொள்ள முடியும். உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று வேதம் கூறுகிறது. ஆனால் பெற்றோராகிய நாம் எந்த அளவிற்கு கனத்திற்கு பாத்திரமாக நடந்து கொள்ளுகிறோம்? தங்கள் பிள்ளைகள் தங்களை மரியாதை குறைவாய் நடத்தும் சூழ்நிலையில் எந்த பெற்றோரும் வாழக்கூடாது. இது என்னுடைய தாய், இது என்னுடைய தகப்பன் என்று சொல்ல எந்த பிள்ளைகளும் வெட்கப்படும் சூழ்நிலையில் எந்த பெற்றோரும் நடந்து கொள்ளக்கூடாது. கூட்டமான ஒரு இடத்தில் ஒரு பிள்ளை தகப்பனை கை காட்டி இதுதான் என் அப்பா என்று சொல்லுவதிலும் வேற எந்த மகிழ்ச்சியும் ஒரு தகப்பனுக்கு இருக்க முடியாது. எதிர்காலத்தில் என்னைப் போலவே என் மகனும் வர வேண்டும். நான் செய்வதைத்தான் என் மகனும் செய்ய வேண்டும். நான் செல்லும் இடங்களுக்கு என் மகனும் செல்ல வேண்டும் என்று ஒரு தகப்பன் சொல்லக்கூடுமானால் அதுவே உங்கள் பிள்ளைகள் உங்களை மதிக்கும் சூழ்நிலையில் அவர்களை வளர்க்கிறீர்கள் என்பதற்கு ஆதாரம். முன்பு ஒருபோதும் இல்லாத அளவிற்கு இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு பெற்றோரின் அன்பும் வழிகாட்டுதலும் மிக அதிகமாக தேவைப்படுகிறது. இது என் தகப்பன் என்று ஒவ்வொரு பிள்ளையும் சந்தோஷமாக சொல்லும் அளவிற்கு நடந்து கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய பலனையும் ஞானத்தையும் தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ரேகாபியர்கள் என்ற ஒரு வம்சம் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே இருந்தது. அந்த வம்சத்தினர் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் என்று தங்கள் தகப்பனை பற்றி மிக பெருமையாக எரேமியா தீர்க்கதரிசியிடம் கூறினார்கள். எங்கள் தகப்பனாகிய யோனதாப் எங்களை, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமல் இருங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்று மிக பெருமையாக தங்கள் தகப்பன் யோனதாபை பற்றி கூறினார்கள். எனவே தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆம் பிரியமானவர்களே, ரேகாபியரை போல சந்ததி சந்ததியாய் நம் பிள்ளைகளும் நம் வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளும் அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை தெய்வ பயம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். நாம் பின்பற்றும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மாதிரியை வைத்துச் சென்றிருப்பதை போல நம் பிள்ளைகளும் பின்பற்றும்படியாக நாமும் நல்ல மாதிரியை விட்டு செல்ல வேண்டும். இது என் தாய், இது என் தகப்பன் என்று நம் பிள்ளைகளும் நம்மை பார்த்து சந்தோஷமாய் சொல்லட்டும்.

0: ஊழியர் ஜோன்சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: தாவீதின் ஜெப அனுபவத்தை நம்ம தியானிக்க போகிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையில் தாவீதுனாலே நமக்கு ஜெபம்லாம் ஞாபகத்துக்கு வராது. தாவீதுனாலே நமக்கு என்னதான் வரும்? பாட்டு. ஆனால் தாவீதின் சங்கீதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் அத்தனை ஜெபங்களையும் பாட்டாக்கிட்டான். அல்லேலூயா. ஜெபங்கள் எல்லாம் பாட்டாக மாற்றிட்டார். என்ன அதன் அர்த்தம்? ஆமென். தேவை தன் காரியங்களை ஜெபத்தில் வைக்கிறார். பெற்றுக்கொண்டதை பாடி மகிமைப்படுத்துகிறார். அப்ப நம்முடைய ஜெபம் பாடுகளிலே ஜெபம் பிறக்கலாம், ஆனா ஜெபம் முடியும் போது பாட்டோட தான் முடிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். நான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், எல்லாம் சொல்றான். ஆமென். ஆண்டவரே, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் நம்முடைய செட்டை நிலையில இருக்கிற சொல்லிட்டு, ஏ வீணையே விழி அப்படிங்கிறார். எங்க என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை காண்டல, எடு பாடு.

0: எடுத்துட்டு மீதி அப்படியும் விட முடியாது. ஆமே, எதுவுமே விட முடியாது பைபிளில். ஆனாலும் சில காரியங்கள் ரொம்ப தேவை. இன்னைக்கு நம்ம என்ன பிரதானமாக பார்க்க போறோம்னா, தாவீது எப்படி எல்லாம் ஜெபம் பண்ணார், தாவீது எப்படி எல்லாம் ஜெபித்தார். அதுக்கு முன்பதாக தாவீது ஜெபத்தில் தேவனை எப்படி எல்லாம் கூப்பிட்டார் என்பதையும் நம்ம பார்க்கணும். இந்த ஜெபத்தை கேட்கிறவரே என்ற பெயரை வச்சதே யார் தான்? தாவீது. தன் தேவனை அவன் சில பேரில் வைக்கிற கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார், மெய்ப்பர் இருக்கிறான். ஆமே, அதை வச்சு நாம் அடிக்கிறோம் பாட்டு இல்லை. சங்கீதம் 23 வச்சு தாவீதை வச்சு தான் இன்னைக்கு வர்ஷிப் லீடர்ஸோடைய வாழ்க்கையே ஓடிட்டுருக்கு. நீதிமொழிகளை வச்செல்லாம் பாட்டு எழுத முடியுமா? எப்படி இருக்கும்? மனைவியை கண்டடைகிறவன் இப்படிலாம் பாட்டு எழுதுனா அது பாடாயிரும். தாவீதை வச்சு தான் ஒரே பாட்டு இல்லை. சங்கீதத்தை நம்ம ருசிக்கிறதுக்கு, நம்ம ருசித்து படிக்கிறதற்கு கர்த்தர் காரணமாய் பயன்படுத்தின ஒரு பாத்திரம் ஃபாதர் பெர்க்மேன்ஸ். ஆமாம், நம்ம வந்து நம்ம பைபிள் படிக்கிறதுக்கு முன்னாடியே சங்கீதத்தெல்லாம் பாட்டாக கேட்டுட்டோம் இல்லை. அது அப்படி காரணம் இந்த சங்கீதம். சங்கீதத்தில் இயேசுவை நிறைய பார்க்கலாம், ஏன்னா இருதயத்தோடு ரொம்ப நெருங்கி இருந்தான் தாவீது. ஆமாம், தாவீது எப்படியெல்லாம் தேவனை நோக்கி கூப்பிட்டார் என்றால் அதெல்லாம் இப்போ நம்ம டீட்டெயிலாக தியானித்தால் டைம் இருக்காது. அதனால் ஒரு சில வார்த்தை. தாவீது அப்பாங்கிறான், அப்பா என் பிதா. சங்கீதம் 89:26 என் பிதா. பழைய பாட்டில் இப்படி ரொம்ப ரேராக தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா பழைய பாட்டில் எல்லாருமே எப்படி தான் கூப்பிடுவாங்க சொல்லுங்க? பழைய பாட்டில் எப்படி சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். புதிய பாட்டில் தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் ஜெபம் பண்ணுகிற விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற ஆபிரகாமின் தேவன் என்றல்ல, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இதை தாவீது ஃபஸ்ட்டே சொல்லிட்டார். அவன் என்னை நோக்கி, வாசிங்க, அவன் என்னை நோக்கி,
1: அவன் என்னை நோக்கி,
0: நீர் என் பிதா,
1: என்
0: தேவன்,
1: என்
0: ரட்சிப்பின் கண்மலை என்று
1: சொல்லுவான்
0: கர்த்தர் சொல்லுகிறார். ஏ, அவன் என்ன அப்பான்னு கூப்பிடுறான். இந்த பிள்ளைங்க பிறந்து ஃபர்ஸ்டா அப்பான்னு கூட வந்திருக்காது. அது வாயை திறந்தப்போ பான்னு கேட்டிருக்கோம் உடனே. ஏ பிள்ளை, இன்னைக்கு என்ன தகப்பனுக்கு இருக்கிற சந்தோஷம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஏ, அவன் 119 சங்கீதம் காணாம சொல்றான். இதுல எல்லாம் நம்ம இல்ல. ஏ, அவனை பாத்தியா, பைபிள்ல இருக்கிற 66 புத்தகம் காணாம சொல்றான், 119 சங்கீதம் காணாம சொல்றான். இப்படி அவர் சந்தோஷப்படுகிறதை விட மேல அவன் என்ன பார்த்து அப்பான்னு கூப்பிடுறான். அதனால சொல்றாரு, என் கை அவனோடு உறுதியா இருக்கும். சீக்கிரம்

ஜபத்துல அப்பா அப்படி கூப்பிடுறத ஆண்டவர் அதை பெருசா சொல்றார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் தான் சொல்லுவார், நான் பிதாவா இருக்கிறேன், நான் பிதாவா இருக்கிறேன், நான் பிதாவா இருக்கிறேன். ஆனால் அப்பான்னு துணிந்து கூப்பிடுறதுக்கு யாரையும் பார்க்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட மோசையை கொண்டு சொல்றார், ஒரு மனிதன் பிள்ளை சுமக்கிறது மாதிரி அவர் தூக்கிட்டு வரார், அப்போ அப்பான்னு யாரும் கூப்பிடல. அப்போ ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, ஆனா அப்பான்னு கூப்பிட்டு அவரை அடிப்பார்னு அடிக்கட்டும். தாவீதுடைய வார்த்தை தான் அது, நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக. இத்தனை கூட்டத்தின் நடுவில் இப்ப நம்ம எல்லாருமே அப்பான்னு கூப்பிடுறோம், அதுக்கு காரணர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆனா அன்னைக்கே ஒருத்தர்

0: சும்மா இல்ல தாவீது இருதயத்துக்கு. அப்ப அவன் என்னை நோக்கி முதல்ல என்ன சொல்லுவோம், நீரன் பிதா, அப்புறமா என் தேவன், அப்புறமா கட்சிப்பின். நாம் அவரை தேவனாய் பார்க்கிறோம், அதன் பிறகு அப்பாவாய் பார்க்கிறோம். தாவீது முதல்ல அப்பா. ஜெபத்துல அப்பான்னு கூப்பிடணும். அந்த பிள்ளைகளாகும்படி அவர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுவை ஒரு ஆள் நம்பிட்டாங்கனாலே அவர்கள் பரலோக தகப்பனின் பிள்ளைகள். அதான் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும், எல்லாருக்கும் கொடுக்க முடியும். யூதன் அண்டு கிரேக்கன் அண்டு அவர்கிட்ட வித்தியாசம் கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், இந்த மதம் அந்த மதம், இந்த ஜாதி, ஒரு வித்தியாசம் கிடையாது. உண்மையாய் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை அறிக்கை செய்து, ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும், நான் உம்முடையவன், நீர் என் இரட்சகர், இயேசுவே என் ஆண்டவர் என்று ஒருத்தங்க இருதயத்தில் இருந்து சத்தமாய் மனதார அறிக்கை செய்யும் போது அவர் என்ன செய்கிறார், அந்த ரட்சிப்பை ஈவாய் கொடுக்கிறார். ஈவாய்னா கிஃப்டா. அதான் இது உங்களால் உண்டானது அல்ல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது பரலோகம் தகப்பன் தந்த கிஃப்ட். அப்போ அந்த ரட்சிப்பை பெற்ற ஒவ்வொருவரும் இனி அவரை எப்படி கூப்பிடலானா, அப்பா. பயங்கரமான குழியிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் தாவீதை தூக்கி எடுத்ததுனால, அந்த ரட்சிப்பை அவன் என்றென்றைக்கும் தன் இருதயத்திலே வைத்திருந்ததுனால அவன் அவரை எப்படி கூப்பிட்டானா, அப்பா. தாவீதுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, பரமண்டல ஜெபத்தை சொல்லி கொடுக்காமலே அவரு கூப்பிடுறாரு. சொல்லி கொடுத்த பிறகும் தாவீதுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க, தாவீது அந்த அந்த உறவு கூப்பிட வைக்குது. அதான் இருதயத்துக்கு, ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அந்த உறவு உள்ளத்திலிருந்து தாவீது அப்படி கூப்பிட வைக்குது. தாவீது அப்பான்னு கூப்பிட்டத கர்த்தர் பெருசா பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா தாவீத கர்த்தர் எங்க தூக்கி வச்சார் தெரியுமா, கன்மலை மேல. கன்மலை மேல ஒருவன் நிறுத்தப்படுவானால் அவன் அப்பான்னு தான் கூப்பிடுவான். நம்மை நம்முடைய இரட்சிப்பின் கன்மலை ஆகிய கிறிஸ்துவோடு வைத்திருக்கிறார், அவரோடு இணைக்கப்பட்டவன். அதனாலதான் அவருடைய ஆவி நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறது. என்ன சாட்சி கொடுக்குது, நீ அடிமை இல்ல, நீ பிள்ளை. தேவ சமூகத்தில் அர்ப்பணாதான் சில வாரங்களுக்கு முன்பாக சொன்னேன், அர்ப்பணிக்கிற விஷயத்துல எப்படி இருக்கணும் தெரியுமா, அடிமையா இருக்கணும். அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள். பிள்ளையா அர்ப்பணிக்க கூடாது, அடிமை. ஏன்னா அடிமைக்கு ஆப்ஷன் கிடையாது. அடிமைக்கு என்ன கிடையாது, சொன்ன செஞ்சுதான். அர்ப்பணிக்கிற விஷயத்தில் அடிமையாயிரணும், உரிமை பாராட்டுற விஷயத்தில் பிள்ளையாயிரணும், பழகிற விஷயத்தில் நண்பனா. உங்களை நான் சிநேகிதன், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருதயத்தையும் ஓபன் பண்ணும். பழகிறதுல சிநேகிதனாய், ஆயத்தம் ஆகிறதுல மனவாட்டியாய், மனைவியாய். ஒரு சபை இப்படிதான் உருவாக்கப்படுகிறது, உருவாக்கப்பட வேண்டாம். அப்பதான் நம்முடைய எண்ணெய் குறையாம இருக்கும், வஸ்திரம் ஆமே கரைபடாமல் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்பான்னு கூப்பிடுறாரு. 84:9 கேடகமாகி, எங்கள் கேடகமாகிய தேவனே. அவர் கூப்பிடுறதுலயே ஜெபம் இருக்கு. அவர் தாவீது ஆண்டவரை கூப்பிடுறதுலயே எனக்கு என்ன தேவை, எனக்கு பாதுகாப்பு தேவை. அதுக்கப்புறம் தனியா எடுத்து சொல்லணுங்கிறதுல ரெண்டாவது. ஆனா தாவீது கூப்பிடும் போது, என் தேவனே, என் கேடகமாகிய தேவனே அப்படின்னால என்ன அர்த்தம், ஏன்னா இந்த நாமம் தாங்க உயர்ந்த, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமன் அதற்குள்ளே அவனுக்கு என்ன தேவையோ அதை அவருடைய நாமம் அதை நாமத்தோடு வைத்துக் கொண்டுகிறான். என் கேடகம் கேடகம் நீ பாடுவோமே, என் கேடகமாகிய தேவனே, என் கேடகமாகிய தேவனேனா அந்த நாமம் பலத்த துருகல்ல. அப்ப கத்தரை இப்போ தாவீதை கத்தர் சூழ்ந்திருக்கிறார் கேடகமா. எவ்வளவு யுத்தங்கள் தாவீதுக்கு வந்துச்சு, எங்கேயாவது யாராவது தாவீதுனுடைய வஸ்திரத்தினுடைய ஒரு ஓரத்தையாவது வெட்டி எடுத்தாங்களா? இல்ல. தாவீத மாதிரி யாரும் யுத்தத்தை ஃபேஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா தாவீதுக்கு யுத்தம் வெளியிருந்து மட்டும் கிடையாது, வீட்டில இருந்தும். காட்டுல போனாலும் யுத்தம், வீட்டுல வந்தாலும் யுத்தம், நாட்டுல போனாலும் யுத்தம். அதனாலதான் தாவீது சொன்னாரு, நான் விழிக்கும் போது உமது சாயலால் எனக்கு சமாதானம் அங்க மட்டும்தான் பா. காட்டுல போனாலும் சிங்கமும் கரடியும் இருக்கு, வீட்டுல போனாலும் மனைவி இல்ல அற்பமா, பையன் அப்சலோம் நிக்கிறான், நாட்டுல இறங்கினா அங்க வேற பிரச்சனை, சவுலு பிரச்சனை, பெலிஸ்தியர் பிரச்சனை. அதனாலதான் தாவீது, நான் எப்பொழுது உம்முடைய சந்நிதியில் வந்து இப்படி ஜெபிக்கிற சில உள்ளங்கள் இருக்கிறீர்கள். அதனால தாவீது சொல்ற, ஆண்டவரே என் சத்துருக்கள் எவ்வளவு பெருகிருக்கிறார்கள், எனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள். எப்ப சொல்றேன்னா அப்சலோம் துரத்தும் போது. அப்ப அப்சலோம் துரத்தும் போது அப்சலோம மட்டும் பார்க்கல, இதுக்கு முன்னாடி துரத்தின ஆண்டவரே பிரச்சனை முடியற மாதிரி சவுலோட என் பிரச்சனை முடிஞ்சு நினைச்சேன், இல்ல என்ன அடுத்து ஒருத்தன் இதுக்கு சவுலே, நான் எப்போ ஆண்டவர் அங்க வந்து நிற்பேன். தாவீது அதனால சொல்லல, தாவீது காண, அதனால அந்த மான்கள் நீரோடையே. ஆனா நாம காண வாஞ்சித்து சொல்லல, ஆண்டவரே இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு என்ன எடுத்துக்கொள்ளும், எடுத்து அவர் கஷ்டப்படுறதுக்கா? எலியா சொன்னார்ல, போதும் ஆண்டவரே என்ன உனக்கு இப்ப தேவை, ஒரு அப்பத்தை கொடுத்து சாப்பிடு. என் கேடகமாகிய தேவன் என்கிறார் 94:1 சொல்றார், நீதியை சரி கட்டுகிற தேவனே. அவனுக்கு தாவீதுக்கு நீதி சரி கட்டப்பட வேண்டும், தாவீதுக்கு நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும். கூப்பிடும் போதே எப்படி சொல்றார், நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே. இந்த நாமம் பலத்த துருகம். 145:1 சொல்ற, ராஜாவாகிய என் தேவனே. 18:1 சொல்றார், என் பலனாகிய கர்த்தாவே. 59:5 சொல்லுகிறார், சேனைகளின் தேவனாகிய கர்த்தா. இப்படி ஒரு ஆள் ஜெபம் பண்ணார், யாரு? சேனைகளின் கர்த்தாவேன்னு ஜெபம் பண்ணது யாரு? ஏசாயாவில் இருக்குது, யாரு? எசேக்கியா. ஜெபம் பண்ணது சேனையிலேருந்து ஒருத்தர் போய் என்ன பண்ணார், ஒரு தூதன் புறப்பட்டு போய் 100,000 அதிகமான அந்த நாமத்தை சொல்லும் போது வெளிப்படுகிற கிரியைகள், என் கேடகமாகிய தேவனேன் கூப்பிடும் போது ஒரு தேவ பிள்ளைக்கு பாதுகாவல் அவ்வளவு பலனா இருக்கிறது. நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே தாவீது வாழ்க்கையில பார்த்தானதை. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என்று கூப்பிடும் போது யுத்தத்துல கர்த்தர் கூட இருப்பதை பார்க்கிறான், கர்த்தருடைய கை அவனை பலப்படுத்துவதை பார்க்கிறான், கர்த்தருடைய புயம் அவனோட உறுதியா இருப்பதை பார்க்கிறான். ஆமென். இப்படி தாவீது எங்களை ரட்சிக்கும் தேவனே அப்படிங்கிறார். 79:9 சத்தியபரனாகிய கர்த்தாவே என்கிறார். 31:5 என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே என்கிறார். 19:14 இப்படி நிறைய இருக்குது. ஆமென். இன்னைக்கு போயிருந்து மெடிடேட் பண்ணுங்க. நாம நமக்கு தெரிஞ்சு 1-2 வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி, இயேசுவே ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம், ஹல்லேலூயா, அவருடைய நாமம் பலத்த துருகம், என்னை ரட்சிக்கும் தேவனே. இயேசப்பா அவரை கூப்பிடும் போது, நீதியை சரி கட்டுகிற என் இயேசுவே, எனக்கு கேடகமான என் இயேசுவே, எனக்காக யுத்தம் பண்ணுகிற என் இயேசுவே, என் காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணி தருகிற என் இயேசுவே. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அந்த நாமத்தை சொல்லும் போதே, ஏன்னா இதெல்லாம் அவரால் செய்ய முடியும், அவரால் மட்டும்தான். எங்க ஏதாவது ஒரு அரசியல்வாதி ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிருப்பாங்க, அடுத்து ஃப்ளெக்ஸில் எல்லாம் அவர் செஞ்ச காரியத்தை வச்சு தானங்க அவர் பேர் போடுவாங்க. ஒரு ஒரு மினிஸ்டர் போய் மேல இடத்துலேருந்து ஒரு நிதியை வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவர் வர இடத்துல இந்த நிதியை வாங்கி தந்த எங்கள் டேஷ் போர் இதற்காக போராடின போராளியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் எல்லாம் செய்ய வல்லவர். அவரே தம்மை எப்படித்தானே வெளிப்படுத்தினார் ஆபிரகாமுக்கு, எல் ஷடாய் சர்வ வல்லவர். இயேசு நாமத்தில் எந்த ஒரு காரியம் ஆண்டவரே பாதுகாப்பு குறைவா இருக்க எங்கள் கேடகமாகிய அவர் நாமம் தாவீதுக்கு சொல்லப்படவில்லை ஆனால் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நாமம் இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. தாவீது எப்படி எல்லாம் ஜெபித்தார் என்றால் ஆமென். முதலாவது வாசியுங்கள் சங்கீதம் 5 அதனுடைய 3 ஐந்தாவது சங்கீதம் 3வது வசனம்.
1: கர்த்தாவே
0: காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர்,
1: காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன்.
0: தாவீது ஜெபிக்கிற அனுபவத்தை இங்கிருந்து பார்க்க முடிகிறது. என்ன, அவர் ஆயத்தமாகி ஜெபிக்கிறார், பிரேயர் பண்றதுக்கு ஆயத்தம் ரெடி ஆகிறார். ஆமே. அதாவது சும்மா செஞ்சிட்டு போற காரியங்கள் இருக்கிறது, ஆயத்தமாகி செய்யற காரியங்கள் இருக்கிறது. எதெல்லாம் ஆயத்தமாகி செய்வோம் என்றால் எதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அதெல்லாம் ஆயத்தமாகி செய்வோம். புரியும்படி சொல்லணும்னா இன்னைக்கு லீவு, சரி இன்னைக்கு போர் அடிக்கு, ஓகே இன்னைக்கு பிள்ளை கல்யாணம் வச்சிடும், அது ரொம்ப முக்கியமான காரியம். ஆயத்தமாகி எந்த ஒன்றும் வேண்டாங்க, காலையில் பிள்ளைய கிளப்பி ஸ்கூலில் விடுறதுக்கு என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, ஆயத்தமாக இருக்கிறது. தூங்கிட்டு இருக்கிற பிள்ளைய அப்படியே தூக்கி கிளாஸில் கொண்டு வச்சுட்டு அப்படியே வந்து பிள்ளை கண்ணை திறந்து பார்த்துட்டு மாமி ஆயத்தமாக வேண்டியிருக்கு. தாவீது சொல்றாரு, பெரிய ராஜாங்க, எத்தனை ஜனங்களுக்கும் ராஜா, நான் வந்து ஏனோ தானன்னு சொல்ல மாட்டேன்ப்பா, ஆயத்தமாகி காத்திருப்பேன். இதே ஜபத்தை எங்க பார்க்கலாம்னா இயேசுவின் இடத்துல பார்க்கலாம். அவர் அதிகாலையிலே இருட்டோடு இருட்டா எழுந்து போய் வனாந்தரமான ஒரு இடத்துல போயிருந்து ஜபிக்கிறார், ஆயத்தமாகி செபிக்கிறார். ஆமென். நம்ம பிரேயர் பண்றதுக்கு ஆயத்தமாகணும். எந்த டைம் எழும்பி ஃப்ரெஷ் ஆகி ஆண்டவர் என்ன சொன்னார், நீ உபவாசிக்கும் போது கதவு போட்டிட்டு நல்ல எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி குளிச்சுட்டு இல்லை நல்ல வந்திருந்து ஆயத்தமாகி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எப்படி ஜெபம் பண்றோம் நமக்கு தெரியும், உண்மையில எப்படி ஜெபம் பண்றோம். காலைல 3 மணிக்கு நீங்க குளிச்சுட்டு தான் இருக்கணும், குளிச்சுட்டு ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பார் அப்படின்னு நான் சொல்லலை, ஆனால் அதுக்குள்ள அந்த கனத்தை கொடுக்குறோமா. ஆமே. மூடன பெட்ஷீட்டோட அப்படியே எழும்பி கேட்டால் திரைச்சீலைக்கு பின்னாடி இருக்கிறோம், திரைச்சீலெல்லாம் கிழிஞ்சிச்சு. அதான் ஒரு மலையாள பாஸ்டர் ஒரு மலையாளத்தில் ஒரு செர்மன் கேட்கும் போது இப்படி சொன்னார், நைட்டு அப்படி தூக்கத்தில் ஜெபம் சிலர் பண்ணுவாங்களாம், என் தெய்வமே நீ எல்லாம் அறியுன்னு ஞான் இதா மறியுன்னு. நிறைய பேருடைய ஜெபம் வந்து என் தெய்வமே நீ எல்லாம் அறியுன்னு ஞான் இதா மறியுன்னு. ஆண்டவர் எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் சேர்த்து 1 கோடி ஸ்தோத்திரம் கேட்டேன் நான் நேத்து, நீங்க 1000 ஸ்தோத்திரம் தானே சொன்னீங்க, நாங்க 1 கோடி ஸ்தோத்திரம். இல்லை கொஞ்ச நேரம் இருந்தாலும் அவர் சொல்ற நான் ஆயத்தமாகி ஆயத்தமாகி. ஹல்லேலூயா. காரணம் அவரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்வது பழைய கிருபை அல்ல, புதிய கிருபைய. காலையில் எனக்காக கிருபைய ஆயத்தமாக்கி ஃப்ரெஷ்ஷாக தரும்போது நான் என் ஜபத்தை ஃப்ரெஷ்ஷாக ஆண்டவர் சமயத்தில் கொடுக்க வேண்டாம்.

ஆயத்தமாகி ஆயத்தமாய் ஜெபிக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் எழுந்து உட்காரணும். படுக்கையிலேருந்து எழுந்து கொஞ்சம் முகம்லாம் கழுவிட்டு, அப்போ நாளைக்கு எனக்கு ஒரு காரியம் செய்யணும்னா முந்தின இரவே அல்லது முந்தின நாளே அதை நம் மனதில் வைப்போம். இப்போ ஆயத்தம் ஆகிறதுக்கு முதல் தேவை என்ன அப்படின்னா, இப்போ பிள்ளைங்களுக்கு நாளைக்கு ஸ்கூல், நாளைக்கு லீவ் இருக்குது, இப்போ ஸ்கூல் இருக்குதுன்னா நாளைக்கு ஸ்கூல் இருக்குது. அப்போ என்னென்ன காரியங்கள் செய்யப்பட வேண்டுமோ அதை முதல்ல மனதில் கொண்டு வரும், மனதில் கொண்டு வரும், அதுக்கப்புறம் தான் நம்முடைய செயலில் கொண்டு வரும். ஓகே, நாளைக்கு இந்த நேரம் சோகம் பண்ணணும், இங்கேருந்து சோகம் பண்ணணும், இதுக்காக சோகம் பண்ணணும், ஆண்டவரை பார்த்து கேட்கணும் இந்த வசனத்தை. அப்போ ஆல்ரெடி நம்ம என்ன என்ன செய்கிறோம், ஏதோ வந்து சரி போர் அடி கொஞ்சம் நான் சோகம் பண்ணுவோம், அப்படி இல்லை. ஆயத்தமாக ஆண்டவர் இந்த நேரத்தில் சோகம் பண்ணணும், இதுக்காக ஜெபம் பண்ணணும், இதை சொல்லி கேட்கணும், இந்த காரியத்துக்காக அப்படி கேட்கணும். அவர் ஆயத்தத்தோடு வந்திருக்கிறார். ஸோ நம்ம ஆயத்தமாக இருக்கும்போது இது இது தேவனுக்கு நம்ம நாளைக்கு நான் நாளை காலை ஜெபத்துக்கு நான் இன்னைக்கு ஆயத்தமாவேனானால் இன்றே நான் சில காரியங்களை என்னை விட்டு அகற்றுவேன். அதனால தான் தாவீது ஒரு ஜெபத்தில் இப்படி வேதனை உண்டாக்க வழியின் இடத்தில் பாருங்க ஆண்டவரே என்னை நாளை காலையில் வந்து உங்கள் சமூகத்தில் இருக்க வேண்டியிருக்கு. ஆயத்தம் ஆகிறவன் தான் ஆயத்தம் ஆகும் போது சில காரியத்தை அகற்றி கொண்டே இருப்பான், அகற்றி கொண்டே இருப்பான். அதனால தான் 119 சங்கீதத்தில் இருக்கும், பொய் வழியை நான் வெறுக்கிறேன், சில காரியங்களை விட்டு நான் விலகி நிற்கிறேன். எதுக்குன்னா அவன் ஆயத்தமாகி ஜெபிக்கிறவன், ஜெபத்துக்கு ஆயத்தமாகிறவன். ஜெபித்து ஆயத்தமாகிறது இருக்கிறது, நம்ம எல்லாம் ஜெபித்து ஆயத்தமாகிறவர்கள். ஆனா ஜெபித்து ஆயத்தமாகிறதுக்கு முன்னே ஜெபத்துக்கு ஆயத்தமாக வேண்டியது அவசியமா இருக்கிறது. காரணம், நாம் யாரிடத்துல ஜெபிக்கிறோம் தெரியுமா? தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், அநியாயத்தை அவரால் நோக்கி. அதனாலதான் அவர் சொல்றாரு, என் கைகளை கழுவுகிறேன், அந்த பீடத்தையே நான் என்ன வருகிறேன், சுற்றி வருகிறேன். உம் பீ

0: ஆயத்தமாகி சபிக்கிற அனுபவம் தேவை. தாவீதின் வாழ்க்கையில இதை காண முடியும். அடுத்து எப்படி ஜெபம் பண்றார் பாருங்க, 28வது சங்கீதம் 2வது வசனம்.
1: நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சன்னதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும்.
0: தாவீது அடுத்து எப்படி ஜெபம் பண்றார்னா, கைகளை உயர்த்தி ஜெபம் பண்றார். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்றார். கைகளை ஒருத்தங்க ஒருத்தங்களுக்கு முன்னாடி உயர்த்தி நிக்கிறாங்கன்னா சரண்டர், அர்ப்பணித்து ஜெபம். கைகளை உயர்த்தி, நம்ம கையை உயர்த்த சொன்னா ஒண்ணு இப்படி, சிலர் இப்படி, ஐயா நான் உறுதிமொழி எடுக்கிறேன். கைகளை வந்து 141வது சங்கீதம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது,
1: என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும்
0: என் கை எடுப்பு
1: அந்திபலியாகவும் இருக்க கடவது.
0: மாலை நேரத்தில் செலுத்தப்படுகிற பலியாக அது எண்ணப்படுகிறதா? ஒரு தேவ பிள்ளை கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது அது அந்தி பலியாக, ஜெபம் தூபமாகவும் கையெடுப்பு பலியாகவும். அப்ப தாவீது கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது தாவீதின் இடத்திலிருந்து தூபமும் வெளிப்படுகிறது, பலியும் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. தாவீது நினைச்சு எந்த எத்தனை தலைமுறையை பிளஸ் பண்ணார் தெரியுமா? தலைமுறைக்கு தாவீது ஆசீர்வாதமா இருந்தது சேர்த்து வச்ச சொத்து இல்ல, இதெல்லாம் தான். காரணம், இது தூபமா இருக்கு, இது அந்தி பலியா இருக்கிறது. நாம செய்கிற சில காரியங்கள், உதட்டில இருந்து பிறக்கிற ஸ்தோத்திரம், பழைய காலத்தில் காளைகளை பலி செலுத்துவார்களே அந்த பலிக்கு சமமா. கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு லெகுவாக்கி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நமக்கு லெகுவாக்கி தந்திருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் கைகளை உயர்த்தி துதிக்கிறது மாத்திரமல்ல, கைகளை உயர்த்தி ஜெபிக்கணும். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும் போது, அவருடைய மேன்மை, அவருடைய மகத்துவத்தை எல்லாம் சொல்லும் போது, எல்லாரும் இப்ப கையை உயர்த்தின்ல, நம்ம ஆட்டோமேட்டிக்கா கைகள் உயர்த்தப்படும். கையை உயர்த்துறது ஆமே, ஒரு கையை தூக்குறது என்பது ஆமே, எனக்கு ஏதோ ஒன்று இருக்கு. ரெண்டு கைகளை உயர்த்துறது என்பது, நான் யாரை சொல்றேனோ அவரை உயர்த்துகிறேன், நான் யாரை சொல்லுகிறேனோ அவரிடத்துல என்னை விட்டு அர்ப்பணிக்கிறேன். கைகளை உயர்த்தி ஜெபமிடணும். ஆமே. அடுத்து தாவீது எப்படி ஜெபிக்கிறார் என்றால், 55வது சங்கீதம் 17வது வசனம்.
1: அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார்.
0: என்ன நம்பிக்கை பாருங்க, மெடிடேட் பண்ணி ஜெபம் பண்றார். எதை தியானம் பண்றார்? 119:48-49 வசனங்கள். நீர் என்னை நம்ப பண்ணின, 48 தான,
1: நீர்
0: என்னை நம்ப பண்ணின வசனத்தை,
1: 49வது
0: வசனம், 49:50, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை
1: உமது
0: அடியேனுக்காக நினைத்தருளும்,
1: அதுவே
0: என் சிறுமையில் எனக்கு ஆறுதல்.
1: உம்முடைய வாக்கு என்னை,
0: நாம் ஜெபிக்க உட்காரும் போதெல்லாம் கர்த்தர் அன்னைக்கு இப்படி பேசினார்ல, இந்த வார்த்தை மூலம் இடைப்பட்டார்ல, தியானம் பண்ணி முறையெடுக்கிற அனுபவம். நாம் ஈசாக்கின் வாழ்க்கையில் இதை பார்த்தோம். ஒரு தேவ பிள்ளை மெடிடேட் பண்ணி, நேற்று வாக்கு தத்தம் கொடுத்தார், தியான பகுதியில் வார்த்தையை கொடுத்தார், இந்த மாதத்துக்குன்னு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார், வருஷத்துக்கு வாக்கு தத்தம், மாதத்துக்கு வாக்கு தத்தம், வாரத்துக்கு வாக்கு தத்தம், டெய்லி வாக்கு தத்தம். நம்ம எல்லாம் இதை வச்சு மெடிடேட் பண்றோமா? மெடிடேட் பண்ணி ஜெபம் பண்றோமா? இப்படி சொன்னீங்களே ஆண்டவரே, இப்படி சொன்னீங்களே ஆண்டவரே. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் ஜெபம் பண்ணியிருப்பாங்க எல்லாரும். ஆண்டவரே இப்படி சொன்னீங்களே, இப்படி சொன்னீங்களே ஆண்டவரே, அன்னைக்கு நான் இந்த காரியத்துக்காக, என் பிள்ளையுடைய ஒரு காரியத்துக்காக நான் ரொம்ப தளர்ந்த போது, அழுத போது, எனக்கு நீங்கள் இப்படி செய்வேன்ப்பா, உன் பிள்ளைக்கு நான் இதை செய்வேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. எங்க ஆண்டவரே, எங்க ஆண்டவரே, சொன்னீங்களே ஆண்டவரே. ஆமே. அவர் மெடிடே தியானம் பண்றார், தியானம் பண்ணி முறையெடுக்கிறார். அடுத்ததாக எப்படி ஜெபம் பண்றார்னா, 77வது சங்கீதம் ஒன்றாவது வசனம்,
1: நான் தேவனை நோக்கி,
0: நான் தேவனை நோக்கி
1: என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன்.
0: கெஞ்சுறார், கெஞ்சுறார். ஒரு ராஜா கெஞ்ச கூடாது, ஒரு ராஜா கெஞ்ச கூடாது. ரெண்டு நாட்டு ஒரு யுத்தம் பண்ணி ஒரு நாட்டு ராஜாவை பிடிச்சாங்கன்னா கொலை செய்வாங்க, அப்படியே இருப்பார், விட்டு கொடுப்பார். இந்த வீர மரணம் சொல்லுவாங்க தெரியுமா, கெஞ்ச மாட்டார் ராஜா. பிள்ளைங்களெல்லாம் கண்ணு முன்னாடி கொலை செய்வார்கள், கெஞ்ச மாட்டான். ஏன்னா அவன் ராஜா, ராஜ பரம்பரை. அந்த தாவீது சொல்றாரு, நான் கெஞ்சுறேன், ஏன், நான் உமக்கு முன்னாடி கடைசி வர ராஜாவாக இல்லை, நான் பிள்ளை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை உயர்த்துவார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மை நல்ல ஸ்தானத்தில் வைப்பார். அந்த ஸ்தானத்தை கொண்டு தேவனுக்கு முன்னாடி, ஆண்டவரே நான் பாஸ்டர் கேட்குறேன், முதல்ல பிள்ளை. அவர்கிட்ட போய் எப்படி கேட்கணும், ஆக முன்னாடி எப்படி நின்னார் எலியா, தன்னுடைய அடையாளம் என்ன சொன்னார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு முன்னாடி எப்படி நின்னார் தெரியுமா, தலை முழங்கால படுற அளவுக்கு. யாருக்காவது பண்ண முடியுமா, எப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன், மசில் ஏறிட்டு விட்டுட்டேன். நமக்கு எதுக்கு, முழங்காலோட நிறுத்திடுவோம். எவ்வளவு கர்த்தருக்கு முன்னாடி, இதுக்கு மேல நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, இதுக்கு மேல எலியாவுக்கு வளைய முடியாது. ஆண்டவருக்காக எவ்வளவு வேணாலும் வளையலாம், அப்படி வளைஞ்சவன் உலகத்துக்கு முன்னாடி நிமிந்து தான் நிற்பான். ஆண்டவருக்கு முன்னாடி ஒருத்தர் நிமிந்துட்டானா, உலகத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு காரியத்துக்கும் இப்படிதான் நிக்க வேண்டி வரும். எலியாவின் ஜெபத்தை குறித்து பார்க்கும்போது கொஞ்சம் டீட்டெயில் அதை பார்க்கலாம். ஆமே, கெஞ்சுறான். ஒரு காலத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த அப்போ கெஞ்சின, இப்போ எப்பவும் கெஞ்சுவேன், எப்பவும் கெஞ்சுவேனா. ஏன் அப்பா கிட்ட நான் கெஞ்சி கேட்பேன், சொல்லி கேட்பேன், கிடைக்கலையா கெஞ்சி கேட்பேன், ப்ளீஸ்பா ப்ளீஸ்பா. சார், ராஜாவை அரண்மனை, தாவீது அரண்மனையில் பார்க்குற ஆள் இல்லை, ப்ரேயர் ரூமில் பார்க்குற தாவீது. ஹல்லேலூயா. பிரேயர் ரூம்ல சொல்லணும், இவர் ஜெப ரூம்ல போயிட்டாருனாலே குழந்தை கெஞ்சிறார். சிலர் கெஞ்சி கேட்கறது நமக்கு, பார்க்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், சிலருக்கு பிடிக்காது. யோபு எவ்வளவு பெரிய நீதிமான், கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். அதுவும் எங்க பரலோகத்துல பூமியில வாழ்கிற ஒருவனை குறித்து சாட்சி சொல்லப்படுமானால், யோபுக்கு கிடைத்த பெரிய பிளஸிங் அதுதான். குடும்பம், சொத்து, சுகம் இது இல்லை, இதுக்கு மேல பரலோகத்தில் எவ்வளவு வேணும். பாவமே இல்லாத ஒரு இடத்துல சேனைகளின் கர்த்தர், அத்தனை தூதர்கள் சூழ்ந்து நிற்க, பூமியிலே வாழ்கிற பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிற ஒருவனை குறித்து, அவனை மாதிரி உத்தமன், நீதிமான், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன் இல்லை என்று சாட்சி சொல்லப்படுமானால், யோபுவுக்கு கிடைத்த பெரிய ரிவார்டு, பெரிய ரிவார்டு. அந்த யோபு சொல்லுகிறார், 9:15 யோபு 9:15,
1: நான்
0: நீதிமானாய் இருந்தாலும்
1: அவரோட
0: வழக்காடாமல்
1: என்
0: நியாயாதிபதியினிடத்தில்
1: இரக்கத்துக்கு கெஞ்சுவேன்.
0: அப்ப நீதிமானா நான் போய் அவட்ட பேச போறேன்னா என்னதான் செய்வேன், வழக்காடுவேன். நான் உமக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் நடந்ததை மாத்திரம் நினைத்தரலாம். நான் உமக்கு முன்பாக, ஆனா யோபு சொல்றாரு, நான் நீதிமானா இருந்தாலும் என் தேவன் என்னை குறித்து அப்படியே சாட்சி கொடுத்தாலும் நான் என் நியாயாதிபதியினிடத்துல கெஞ்சுவேன். எதுக்கு தெரியுமா, இரக்கத்துக்காக. அதனாலதான் தானியேல் ஜெபிக்கிறான், ஆண்டவரே நான் என் நீதியை நம்பி கேட்கல, உங்க இரக்கத்தை நம்பி கேட்கிறேன். என் நீதி, என் நீதி நிமித்தம் நான் கேட்டா எனக்கு 15 வருஷம் தான் கிடைக்கும், ஆனா உங்க இரக்கமோ தலைமுறை தலைமுறைக்கு அந்த கிருபை கிடைக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீடித்த நாட்களா, நான் உமக்கு முன்பாய் தன் நீதியை வைத்து கேட்டான், 15 வருஷம் கொடுத்தார். ஆனால் அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா அவரை நீடித்த நாட்களால் திருப்தியாக்குவேன். நாம் நம்முடைய காரியங்களை வச்சு கேட்டால் எவ்வளவோ அவ்வளோதான் கிடைக்கும். அதனால தான் யோபு சொல்றார், நான் நீதிமானாக இருந்தாலும் நான் கெஞ்சுவன் இரக்கத்துக்காக. அந்த இரக்கம் என்பது அவனுடைய நீதிக்கு தக்கதை அவனுக்கு கொடுக்கப்படவில்லை, மாறாக அவருடைய இரக்கம். அதனால தான் எல்லாமே டபுளா 4 தலைமுறையை பார்க்க வச்சிட்டார். பிள்ளைங்க வாழ்ந்திருக்கிறதை பார்க்க வைக்கிறார், பூரண வயது. அதனாலதான் தாவீது கெஞ்சுறான். அந்த கெஞ்சுதல் சவுல்கிட்ட இல்லாததுனால தான் குடும்பத்தை விட்டு கிருபை போயிட்டு, கெஞ்சுதல் தாவீதுட்ட இருந்ததுனால தான் குடும்பத்தை விட்டு கிருபை விலகல, கெஞ்சி ஜெபிக்கிறான். 2 நாளாகமும் 33:13 மனாசையின் ஜெபத்தை குறித்து பார்க்க முடியும்.
1: அவரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணி
0: அவர் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது
1: அவன் கெஞ்சுதலுக்கு
0: இறங்கி. எதுக்கு இறங்குறாரா? ஒரு பிள்ளை கெஞ்ச ஆரம்பிச்சுனாலே என்ன செஞ்சிருவோம்? இறங்கிடுவோம். அதுக்கப்புறம் இருதயத்தை அப்படி பிடிச்சிட்டு இருக்க மாட்டோம். இப்படி ஒருத்த கெஞ்சி ஜோமன் இன்னொரு ஆளை சொல்லுங்க பைபிள்ல. யாக்கோவு அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். வேற கெஞ்சி ஒருத்தங்க ஆண்டவர்கிட்ட கெஞ்சிட்டாங்கன்னு வாங்கிடுவாங்க. யாக்கோவு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டார், மனாச இரக்கத்தை வாங்கிட்டான். கேட்டு கிடைக்கல, கெஞ்சுறாங்க. ஒருத்தங்க கிட்ட போய் நம்ம கெஞ்சுறோம்னு அதன் அர்த்தம் என்ன? ஒரு காரியத்துக்காக ஒருத்தங்க கிட்ட போய் கேட்குறோம், அவங்க தரமாட்டேங்கிறாங்க, கெஞ்சுறோம். அதன் அர்த்தம் என்ன? எனக்கு வேற யார்கிட்டையும் இதை கேட்க முடியாது, எனக்கு கேட்கறதுக்கு வேற யாருமே கிடையாது, அதனால அது கெஞ்சுறது. அந்த சிநேகிதன் ஒருவன் போதை தட்டுறான், உள்ள இருக்கிறவர் சொல்றாரு, இப்போ எனக்கு தர முடியாது. திரும்பியும் தட்டிட்டு இருக்கிறான். ஒன்று நம்ம கேட்டு ஒருத்தங்க கிட்ட நம்ம கேட்டு அவங்க தரலன்னு வரும்போது திருப்பி கேட்குறோம் தெரியுமா? திரும்ப அதுதான் கெஞ்சிருது. என்னை விட்டு நான் போகட்டேன்னு சொன்னதும் விட்டுட்டோம் தெரியுமா? அங்கே நான் கெஞ்சலேன்னு அர்த்தம். நம்ம பிரஸ்டீஜ் பார்க்க ஆரம்பிச்சு, நான் யார் தெரியுமா? எங்கள் அப்பா யார் தெரியுமா? இல்லை, நான் விட மாட்டேன். காலே விழுந்து கிடக்கிறான், வஸ்திரத்தை பிடிச்சிட்டு இருக்கிறான். விடமாட்டேன். அவர் விடுங்கிறார் யாக்கோப்ட்ட, விடமாட்டேன், கெஞ்சிறான். பைபிள் சொல்லுது அங்கே அவனை ஆசீர்வதித்தார். தேவ சமூகத்தில் இந்த ஸ்டாண்டர்ட் பார்க்கக்கூடாது, பிரஸ்டீஜ் பார்க்கக்கூடாது. தானியலை எங்கே தேவன் வைத்திருந்தா தெரியுமா? கொலு மண்டபத்தில். இன்னும் சொல்லணும்னா ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில். ஆனால் தானியல் இப்போ புரிந்து கொண்டான் இந்த காரியத்தை. ஜனத்தின் கிரியைகள் நிமித்தம் தேவ கோபம், தேசம் பாழாயிட்டு இருக்கு. இனி நான் வந்து வழக்கமாக ஜெபம் பண்ணி கேட்டாலாம் முடியாது. உடனே என்ன செய்தா தெரியுமா? போய் சாம்பலில் போட்டு உட்காந்துட்டார். சாம்பலில் உட்காந்து கெஞ்சிறாரு. பைபிள் சொல்லுது அவன் வேண்டிக் கொள்ளும் போதே கட்டளை பிறந்துட்டு. சில காரியம் நான் ரொம்ப நான் கேட்டு பார்க்குறேன். சரி, ஜெபத்தில் வச்சிருக்கிறோம், நடக்கலை, ஆனால் நடந்துதான் ஆகணும். தேவ பிள்ளைகளை அரைக்கதவை அடைத்து கொண்டு அப்பா சமூகத்தில் விழுந்து கெஞ்சுங்க. அதுதான் யோபு சொல்றாரு, நான் நீதிமானா இருந்தாலும். ஆண்டவர், நான் ஒழுங்க சர்ச்சுக்கு போறேன்னா ஆண்டவரே, நான் தசம பாகம் கரெக்டாக கொடுக்குறேன்னா ஆண்டவரே, மத்த நாள் ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்றேன் ஆண்டவரே, அப்புறம் ஏன் எனக்கு இப்படி நடக்குது என்பது வழக்காடுது. நான் எல்லாம் கரெக்டா எல்லா நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் போறேன் ஆண்டவரே, சர்மனை திருப்பி வீட்டில் போய் கேட்கிறேன், எல்லாம் செய்யறேன். இப்படி நம்ம கேட்கிறோம், அது எதை வச்சு கேட்கிறோம்? நம்ம நீதியை வச்சு கேட்கிறோம், வழக்காடுகிறோம். தேவனிடத்தில் வழக்காடுகிறோம். யோபு சொல்றார், நான் நீதிமானா இருந்தாலும் ஆண்டவரே என்னை குறித்து சாட்சி கொடுத்தாலும் நான் அவர்கிட்ட வழக்காட மாட்டேன், நான் இரக்கத்துக்காக கெஞ்சுவேன். பைபிள் சொல்லுது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தாராம், கெஞ்சுற பிள்ளையின் முகத்தை பார்ப்பார் அவர். அவர் பார்த்தாலே போதுங்க, அந்த அழகான கண்கள் பார்த்தா போதும்.

0: கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரே கெஞ்சுங்க. நீங்க கெஞ்சிறது பார்க்க பார்க்க சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம், சிலருக்கு அது கொஞ்சம் அருவறுப்பா கூட தெரியலாம். யார் பார்க்கணுங்க? கதவை அடைச்சிட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் எழும்பி இருந்து கெஞ்சுங்க. அவட்ட மனாசே எவ்வளவு பெரிய தப்பு பண்ண தெரியுமா? அவனுடைய செயல் நிமித்தம் அவனை மட்டும் கிடையாது, அவன் குடும்பத்து ஆகானுடைய தப்பு நிமித்தம் அவன் குடும்பத்தின் மேல கல்கு கற்கள் எரியப்பட்டது. மனாசேனுடைய தப்பு நிமித்தம் அந்த யூதா கோத்திரத்தை தள்ளிட்டார். எவ்வளவு தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கி இருப்பான், ஆனா தன் பிள்ளைகளை உணர்ந்து அவன் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். கெஞ்சினதும் பைபிள் சொல்லுது, அவன் கெஞ்சுதலுக்கு அவர் இறங்கினாராம். வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கல, சில காரியங்கள் தடையா இருக்கிறது, சில காரியங்கள் இன்னும் வாய்க்கப்படல, டிலே ஆயிட்டே இருக்குது. என்னைக்கோ கேட்டு விட்டுட்டீங்க. இந்த நாளில கர்த்தர் பேசுகிற வார்த்தை இது, கர்த்தர் தருகிற வார்த்தை இது. தாவீதை போல, யோபுவை போல, மனாசே போல, யாக்கோபை போல, தானியேலை போல போங்க. இதை விட வேற என்னங்க வேலை இருக்கு நமக்கு? வேற என்னங்க செய்ய போறோம்? கெஞ்சுற விஷயத்துல டைம் செட் பண்ணாதீங்க, அது எனக்கு தேவை. ஆண்டவரே, 6 to 9 வரை நான் டிவி பார்க்கறேன், நைட்டு 9 to 11 வரை கெஞ்சுறேன். கெஞ்சுறதுனாலே தேவை இதுக்கு மேல. அதாவது தாகத்தால் நாவு வரழுகிற அனுபவம் தான். எனக்கு எப்படியாவது தண்ணி கொடுத்துருங்க. அந்த பாதாளத்தில் கடந்து அந்த ஐஸ்வர்யவான் கெஞ்சினா பார்த்தீங்களா, எனக்கு எப்படியாவது, எனக்கு எப்படியாவது தண்ணி கொடுத்துருங்க. அவன் கெஞ்சினா எதுக்கு தெரியுமா? ஒரு சொட்டு தண்ணீர். எவ்வளோ எப்படி வாழ்ந்தவன், அவன் வீட்டில் எத்தனை வாட்டர் டேங்க் இருக்கும் இல்லை? ஐஸ்வர்யவான் என்ன என்ன பன்னீரில் சில சொல்லுவாங்க இல்லை, என்ன அவன் குளிக்கிறதே. இப்படி வாழ்ந்தவன் அவனுக்கு கேட்க வருமாங்க. ராஜாவா இருந்து ஒருவன் தரித்திரனானால் அவன் பசியா இருப்பானே தவிர அவன் ஒரு நாளும் பிச்சை எடுக்க மாட்டான். ராஜாவா இருந்து ஒருவன் தரித்திரனானால், யோபு பாத்தீங்களா, ஒண்ணுமே இல்லாம இருந்த நண்பர்கள் வந்தாங்களே, யாரு கிட்டையாவது ஒரு கிளாஸ் தண்ணி எனக்கு கொடுங்கன்னு கேட்டாரா? கேட்க மாட்டான். நல்லா வாழ்ந்துட்டு 4 பேருக்கு கை நீட்டி கொடுத்த அனுபவம் உள்ளவர்கள் திடீர்னு ஒன்னு இல்லாம போனா அவங்க அமைதியா இருப்பாங்களே தவிர அவங்களால. ஆனா வேற வழி இல்ல அப்படின்னா, இந்த ஐஸ்வர்யவானா இருந்தாலும் அங்கிருந்து என்னதான் செய்யணும், கெஞ்சிதான் ஆகணும். எனக்கு வேற வழி இல்ல. ஆண்டவரே, தேவ பிள்ளைகளே, இந்த நாளில இந்த வார்த்தையை பேசும் போதே கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்ல வைத்துக் கொண்டிருக்கிறார். சில காரியங்களுக்காய் நீங்க சும்மா பேச்சு வாக்கில் கேட்டுட்டு விட்டுட்டு இருக்கிறீங்க. நீதி வழக்காடுகிறோம் சில நேரத்தில். இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க? யோபு, தாவீது, தானியேல், யாக்கோபு, இவங்கெல்லாம் ஒரு சூழ்நிலையில் கெஞ்சிதான் ஆகணுங்கிற நிலைமை வந்தபோது கெஞ்சினாங்க, கெஞ்சினாங்க. எதுக்கெல்லாம் கெஞ்சினாங்களோ, கர்த்தர் இறங்கினார்னு இருக்கு. கர்த்தர் இறங்கினார், கர்த்தர் இறங்குவார், கெஞ்சுதலுக்கு இறங்குவார். மனாசேயின் கெஞ்சுதலுக்கு இறங்குவார்னா, மகனே உன் கெஞ்சுதலுக்கு அவர் இறங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காரியத்தில் உங்களுக்கு இறக்க வேணும்? இந்த நாளில் கர்த்தர் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம தாவீது எப்படி எல்லாம் ஜெபம் பண்ணாரு படிச்சுட்டு போவதுக்கு இல்ல. ஆமென். சில ஜெபத்தின் பலனை அவங்க பார்க்க காரணம், அவங்க ஆயத்தமாகி ஜெபிக்கிறவங்க மட்டும் இல்ல, அவங்க கெஞ்சினாங்க, கெஞ்சினாங்க, கெஞ்சினாங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ரெண்டு வார்த்தையை சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமயத்தில் கெஞ்ச போறோம். ஹேமே. சங்கீதம் 6:6, சங்கீதம் 6:6.
1: என் பெருமூச்சினால் இழைத்து போனேன், ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன்.
0: இது இந்த கெஞ்சுதலோடு கூட சேர்ந்து, சும்மா ஆண்டவரே இறங்கும் இறங்க அப்படி இல்லை, அழுது அழுது அழுது பெருமூச்சு விட்டு, பெருமூச்சு விடும்போது உடம்பு இறைமையால இருக்கு நினைக்கிறேன், இடுப்பு நொறுங்கத்தக்க பெருமூச்சு. சில நேரத்தில் பெருமூச்சு விடும்போது ஃபியூ செகண்ட்ஸுக்கு நம்ம மூச்சில் அடைச்சிடும். இப்படிதான் கெஞ்சினாரு, சும்மா தாங்கப்பா தாங்கப்பா இல்ல, அழுறாரு கெஞ்சுறாரு, பெட் ஃபுல்ல கண்ணீரால நினைக்கிறார். ஹல்லேலூயா. இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தாலும் சில காரியத்துக்காக அழுது செபிச்சுதான் ஆகணும். இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தாலும் சில காரியத்துக்காக பெருமூச்சு விட்டு அழுதுதான் ஆகணும். இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தாலும் சில காரியத்துக்காக கெஞ்சி கேட்டுதான் ஆகணும். ஆமே, நான் இதிலே செபிக்க விரும்புகிறேன். சில காரியங்கள் கர்த்தரால் சிநேகிக்கப்பட்டவனா இருந்தாலும் யாக்கோபே, நீ இந்த நேரத்தில் கெஞ்சி கேட்டுதான் ஆகணும். கர்த்தருக்கு மிகவும் பிரியமா இருந்தாலும் தானியலே, நீ கெஞ்சி கேட்டுதான் ஆகணும். ஆமே, ஜெபம் பண்ணலாமா? இங்க ஜெபம் முடிந்தாலும் நீங்க வீட்டில் போய் இதை தொடருங்க. அவர் இறங்கணும், அவர் இறங்கணும்னா நான் நீதிமான் சொல்லி வழக்காடுனால இறங்க மாட்டா, நான் கெஞ்சி நான் இறங்குவார். நீங்க இப்ப யாரையும் பார்க்க கூடாது, உங்களை ஓன அழணும்னா சத்தமா அழுதுருங்க. தெய்வ பிரசன்னத்தை நான் உணர்கிறேன், அதனாலதான் பிரசங்கத்தை பாதியில விட்டுட்டேன். இன்னும் ரெண்டு பாயிண்ட் சொன்னா நமக்கு 7 பாயிண்ட் கம்ப்ளீட் ஆயிரும், நமக்கு அதுல தேவை. ஆனா இந்த பிரசனத்துல தாவீது சொல்றார், என் படுக்க ஃபுல்லா நான் நினைக்கிற கண்ணீரால பெருமூச்சு விட்டு நான் இழைத்து போனேன்னா ஒரு முறை ரெண்டு முறை இல்ல. எல்லாருக்கும் என்ன, இவன் ராஜா, இவனுக்கு என்ன பிரச்சனை, ஆனா என் அறைக்குள்ள வந்து பாரு, நான் எவ்வளவு அழுது இருக்கிறேன் பாரு, எப்படி பெருமூச்சு விட்டுட்டு இருக்கிற. ஆனா எனக்கு தெரியும், என் அப்பா கிட்ட நான் கெஞ்சினா என் அப்பா எனக்கு இறங்குவா. நான் நீதிமானா இருந்தாலும் நான் என் அப்பா கிட்ட வழக்காட மாட்டேன், ஆனா இறக்கத்துக்காக கெஞ்சுவேன். நான் கர்த்தரால் சிநேகிக்கப்பட்டவனா இருந்தாலும் நான் அழுது அவரை நோக்கி கெஞ்சுவேன். நான் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவனா இருந்தாலும் அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சுவேன். தகப்பரே, கொஞ்ச நேரம் நல்ல டைம் இருக்கு, நீங்க கெஞ்சுங்க. ஆண்டவரை பார்த்து கதறுங்க, உங்க சத்தத்தை உயர்த்துங்க. இந்த நேரத்தில் யாரும் சத்தத்தை அடக்கி கொள்ள கூடாது. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே உடைய இரக்கம் ஏ மாறாளாரா ஆண்டவர் சில நேரத்துல எப்படி ஜெபிக்க சொல்றாரோ அப்படி ஜெபம் பண்ணிரணும். குறவு பார்த்துக்கலாம்னு விட்டுறாதீங்க. நேரத்துல அவர் ஜெபிக்க ஏவுகிறதை நாவியில உணர்கிறேன். சகோதரா, நீ சும்மா நிக்க கூடாது, உனக்கு அவருடைய இரக்கம் தேவை, உன் குடும்பத்துக்கு அவருடைய இரக்கம் தேவை. சகோதரி, கர்த்தருடைய இரக்கம் தேவை, எனக்கு இரக்கம் தேவை, கெஞ்சுதலுக்கு இரக்குபவரே, என் கெஞ்சுதலுக்கு இரக்குபவரே. அப்பா, நேத்தெல்லாம் அழுதுட்டு வந்த சகோதரி உன்னோடுதான் கர்த்தர் பேசுகிறான். உன் கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்குவா. இரவெல்லாம் அழுதுட்டு வந்த உள்ளமே, உன் படுக்கையை நீ கண்ணீரால் நினைத்தது, நீ பெருமூச்சு விட்டு இழைத்து போனது யாருக்கும் தெரியாம இருக்கலாம், கர்த்தர் காண்கிறா, கர்த்தர் காண்கிறா. பிள்ளைக்காக நீ வடித்த கண்ணீர் கொஞ்சமா, இப்ப நீ அப்பா கிட்ட கெஞ்சு கேளு, கெஞ்சு கேளு. என்னுடைய சுதந்திரத்தை, என்னுடைய நன்மையை சத்துரு பறித்து கொண்டு தரமாட்டேன் என்று பிடித்து வைத்திருக்கிறான். அப்பா நீங்க நீதி செய்ய, நீதியை சரி கட்டுகிற தேவனே கெஞ்சு, நீதியை சரி கட்டுகிற தேவரே கெஞ்சு. கர்த்தர் அனுக்கிரகம் செய்வோம். எனக்கு வர வேண்டிய நன்மை சிலர் இடையில புகுந்து தடையா நிக்கிறாங்க. அப்பா எனக்கு போராட பலன் இல்ல, எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்ல. என் நீதியை சரி கட்டுகிற தேவனே கெஞ்சுக. ரமல கபரா, ஏரமல கபரா, சிரே ஹண்டரா, ஏரலரா. காத்திருந்து காத்திருந்த ஆண்டவரே அநேகர் அநேகமா பேச ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. இதுக்கு மேல முடியலப்பா, முடியலப்பா, எனக்கு இறங்குங்கப்பா, எனக்கு இறங்குங்கப்பான்னு கெஞ்சு. ஏரே மாமா, காரியத்தை சொல்லுங்க சகோதரர், சொல்லுங்க. அப்பா பிரசன்னம் இங்க இருக்கு. அப்பான்னு கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிட்டு கெஞ்சுங்க. வேற யாத்தையும் இல்லையே, அந்நியரிடத்தில் அல்லவே, தகப்பனிடத்தில் அல்லவா. அப்பா எனக்கு இதை தாங்கப்பா, என் பிள்ளைக்கு இதை செய்யுங்கப்பா, என் குடும்பத்துல இப்படி செய்யுங்கப்பா. கேளு, கெஞ்சு கேளு. அப்பா இரவெல்லாம் அழுது அழுது பெருமூச்சு விட்டு பாருங்கப்பா, இழைத்து போய் ஏறலே ஏறலே விட்டுறாதீங்கப்பா, விட்டுறாதீங்கப்பா. உம்முடைய இரக்கத்துக்காய் கெஞ்சு, உம்முடைய இரக்கத்துக்காய் கெஞ்சு. இதயத்துக்கு ஏற்ற தாவீதே கெஞ்சும் போது நாம் எல்லாம் மாத்துறோம். மிகவும் பிரியமான தானியலே கெஞ்சும் போது நாம் எல்லாம் மாத்துறோம். நீதிமானாக யோபுவே கெஞ்சும் போது நாம் எல்லாம் மாத்துறோம். கர்த்தரால் விரும்பி சிநேகிக்கப்பட்ட யாக்கோபே கெஞ்சும் போது நாம் எல்லாம் மாத்துறோம். மனாசேயின் கெஞ்சுதலுக்கு இறங்கினவரு, இங்க கெஞ்சுதலுக்கு இறங்கு. உங்க இறக்கத்துக்காய் கெஞ்சு. எங்கள் தகப்பனே, நீங்க கேளுங்க, ஆண்டவரே கேட்டுட்டே இருங்க. நீங்க பாடணும்னு கூட இல்ல, நீங்க காரியத்தை இப்ப சொல்லி கெஞ்சி கேளுங்க, கண்ணீரோடு கேளுங்க. கர்த்தர் ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இந்த காரியத்தில் உங்களை குடும்பமாய் சாட்சியா நிறுத்துவாராக. கேளுங்க, விடாதீங்க, விடாதீங்க, அழுது கேளுங்க, விடாபிடியா கேளுங்க. அவர் இரக்கம் உள்ளவர், அவருடைய இரக்கம் அனாதியா இருக்கிறது. அவருடைய இரக்க
2: வாழ்க்கையின்
0: மலரா சதரா குகிரே. அப்பாவை இரக்கத்துக்காய் கெஞ்சிரும், இரக்கத்துக்காய்.

0: இல்லைகளுக்கு இறங்குகப்பா,
1: மாற்றுதலுக்கு
0: இறங்குகிறவரே,
1: நீர் எங்களுக்காய்
0: இறக்கம் செய்யுங்கப்பா,
1: இறக்கம் செய்யுங்கப்பா, எங்க வாழ்க்கை
0: இயேசப்பா
1: மனமிரங்குமே எங்களுக்கு.
0: ஹல்லேலூயா.

நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. பரிசுத்த பிதாவே, நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், போற்றுகிறோம். எங்களோடு இடைப்பட்டீர், பேசினீர், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: சொல்லுவீங்களா ஆண்டவரே?
1: நீ நல்லவராய் வல்லவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் நீர் இருப்பதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லவராய் போதுமானவராய் நீர் இருப்பதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காலை வேளையிலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படி எங்களை அழைத்துக் கொண்டு வந்தபடியே மாபெரும் தயவுக்காக மக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஒவ்வொரு நிமிஷம் நீர் ஆளுகை செய்யும். சுயம் மாறட்டும் சுவாமி, சுயம் மாறட்டும், தேவையற்ற காரியங்கள் மாறட்டும் சுவாமி. தேவனுக்கு பிரியமான ஒரு ஜனமாய், தேவனுக்கு பிரியமான ஆராதனையாய் இந்த ஆராதனை தேவ சமூகத்திலே உயர்த்தப்படட்டும். உடைய பரிசுத்த கரங்களிலே கொடுக்கிறோம் சுவாமி ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முதல் பாடலாக தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம்.

ஆமென். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சொல்லுங்களேன் கர்த்தாவே, நீ சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நீர் உண்மை உள்ளவராயிருக்கிறீர். அதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் வாக்கு என்றும் காக்கிற தேவன் அவர். வானமும் பூமி ஒழிந்து போனாலும் கர்த்தர் சொன்ன காரியங்கள் ஒரு நாளும் மாறவே மாறாது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே உடைய வாக்கு தத்தங்களுக்காக உமக்கு நன்றி, உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. நீ சொன்ன காரியத்தை அப்படியே செய்கிற தேவன், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ராமிசஸ். உடைய எல்லா வாக்கு தத்தங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனாய் இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன், அதற்காக உமக்கு நன்றி. பெரிய காரியங்களை நீ செய்கிறவர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வானமும் பூமியும் ஆண்டவரை கடந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வாக்கு ஒரு நாளும் மாறாததற்காக மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே.

நம்முடைய எளிமை என்று தொடர்ந்து தேவனை துதிப்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தாவே, நீ செய்த எல்லா கிருபைகளுக்காக, நீர் எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக, விதங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்.

சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை போற்றி பாடுவேன். ஆண்டவரே என் உயர்ந்த கண்மலையை உம்மை நான் போற்றி பாடுவேன் ராஜா. ஹாலேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பெரியவர், பரிசுத்தர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லவர், அதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றிலும் எல்லாமும் ஆண்டவரே உம்மை நான் துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரையுமே துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. என்னோடு கூட இருப்பவரையுமே நான் துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. தாயின் கருவில என்னை கண்டவரையுமே துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன். உள்ள கையில் என்னை வரைந்தவரையுமே துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை தாங்குபவரையுமே துதிக்கிறேன் ஆண்டவரே. என்னை தப்புவிப்பவரையுமே துதிக்கிறேன் ஆண்டவரே. என்னை குணமாக்குகிறவரையுமே துதிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ராஜா.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: இந்த படத்தை பாருங்க. இது என்ன தெரியுமா? இது டிவி இல்ல, மீன் தொட்டியும் இல்ல, இது திரவ வடிவில் மரம், உயிருள்ள மூச்சு விடுற மரம். இந்த மரத்தை நாம குடிக்கிற டீ காஃபி மாதிரி ஒரு கப்ல ஊத்தலாம். கேட்கவே ஆச்சரியமா இருக்குது இல்லையா? இத கண்டுபிடிச்சவரு சர்பியா விஞ்ஞானியான டாக்டர் ஐவன். மிகப்பெரிய நகரங்கள்ல வாழ்ற மக்கள் மரங்களை நட்டு காற்றை சுத்தப்படுத்த முடியாத நிலையில இருக்காங்க. பெரிய நகரங்கள்ல பல மாடி

இந்த லிக்விட் ட்ரீய நாம வீட்டுக்குள்ளயும் வைக்கலாம், வெளியிலயும் வைக்கலாம். இது காற்று சுத்தப்படுத்த இதோட நிறம் இன்னும் பச்சை பசேல்னு மாறுது. 20 வருஷம் வாழும் மரம் காற்றை சுத்தப்படுத்தும் அளவுக்கு ஒரு லிக்விட் ட்ரீ சுத்தப்படுத்துமா? மரங்களுக்கு பதிலா இதை வச்சுக்கோங்கன்னு டாக்டர் ஐவன் சொல்லல. மரம் நட முடியாத இடங்கள்ல இதை வைக்க சொல்றாரு. நம்ம வீட்டுல உள்ள பார்க்ல உள்ள பெஞ்ச்ல இதை வைக்கலாம். இந்த பெஞ்ச் உட்காரும் இடமா இருக்கும், ஒரு மரமா இருக்கும், காற்றையும் சுத்தப்படுத்தும். அது மட்டும் இல்ல, நம்ம போனையும் இதுல சார்ஜ் பண்ணிக்கலாம். சீக்கிரமா இது நம்ம நாட்டுக்கு வரப்போகுது. இதை கேள்விப்படும் போது எனக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது தெரியுமா? கர்த்தர் மோசே காலத்துல பெசலேயேல பேர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும், ரத்தனங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும், மரத்தில் சித்திரவேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும், அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார்னு வேதாகமத்துல வாசிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கும் கர்த்தர் பல ஞானிகளுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளுகிறார்னு தெரிய வருது.

அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான இரண்டாம் நிருபம் மூன்றாவது அதிகாரம். பிரியமானவர்களே, இந்த இரண்டாம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவுகூரும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் அங்கே பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதென்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கட்டுப்போகாமல் எல்லாரும் மனந்திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்றுபோம், பூதங்கள் வெந்தி உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதாய் இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதியில்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஹல்லேலூயா.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின்னாவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம் நீ.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு, இது ஏன் நடந்தது? Why did this happen? 9-11. இன்றைய வேத பகுதி லூக்கா 13 அத்தியாயம் முதல் 9 வசனங்கள். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடே கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை விட அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனந்திரமாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே எருசலேமில் குடியிருக்கிற மனிதர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனந்திரமாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். அப்பொழுது அவர் ஓர் ஓமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்திலே ஓர் அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருடமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த ஆண்டும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இன்றைய மனப்பாட வசனம் ஏசாயா 54:8. பொங்கி எழும் சீற்றத்தால் இமைப்பொழுதே என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆயினும் என்றுமுள்ள பேரன்பால் உனக்கு இரக்கம் காட்டுவேன். In a moment of anger, I turned my face away for a little while, but with everlasting love, I will have compassion on you. உலகெங்கிலும் மிகவும் துக்ககரமாக நினைவுகூரப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நாள் இது. இன்றுதான் அமெரிக்காவில் The Twin Towers, உலக வர்த்தக மையத்தினுடைய 2 பெரிய கோபுரங்களும் விழுந்த நாள். என் மனைவியும் நானும் அமெரிக்காவில் கிழக்கு கடலோரத்தில் உள்ள நியூஜெர்சி மாநிலத்திற்கு நண்பர்களை சந்திக்கவும் இடங்களை சுற்றி பார்க்கவும் 2001 செப்டம்பர் 10 அன்று விமான பயணம் செய்தோம். 11 அன்று நியூயார்க் மற்றும் வாஷிங்டன் செல்லவிருந்தோம். காலை சிற்றுண்டி முடித்து தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த போது 9 ஆயிரங்களுக்கு நடந்ததையும் கர்த்தர் எங்களை காப்பாற்றியதையும் கண்டவர்களாய் கண்ணீரில் மூழ்கினோம். தங்கள் நாட்டின் மீது ஆண்டவர் கோபமாயிருக்கிறார் என்று அமெரிக்காவில் உள்ள ஏறத்தாழ எல்லா கிறிஸ்தவர்களுமே கிறிஸ்தவ தலைவர்களுமே ஒத்துக்கொள்கின்றனர். ஏகோவா தேவன் மீதும் அவரது வேதத்தின் மீதும் அடித்தளமிட்டு எழுப்பப்பட்ட நாடு இன்று அவரை விட்டு விலகி போய்கொண்டிருக்கிறது. தேவனது துக்கத்தை கவனியுங்கள். என் மக்கள் 2 தீமைகளை செய்திருக்கிறார்கள். ஜீவத்தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு செய்து கொண்டார்கள். இது அன்று எரேமியாவின் புலம்பல் 2:13 வசனம். அமெரிக்க நாடு புதிய தெய்வங்களை கண்டுபிடித்துள்ளது. உலக வர்த்தக மையத்தின் மீதான தாக்குதல் செல்வச்சருக்கு என்னும் தேவதை அதட்டப்பட்டதாகும். இட் வாஸ் ரெபியூக் ஆன் தி காடஸ் ஆஃப் மெட்டீரியலிசம். கோபுரத்தின் உச்சியில் உள்ள ஒளிபரப்பு சாதனம் விழுந்ததில் உல்லாச பொழுதுபோக்கு என்னும் தேவதை தனது எச்சரிப்பை பெற்றாள். தி காடஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் ரிசீவ் ஹேர் வார்னிங். இராணுவ பலத்தின் மீது சார்ந்திருக்க கூடாது என்று எச்சரிப்பு பென்டகன் என்ற இராணுவ தலையகம் தாக்கப்பட்டதில் மக்களுக்கு கிடைத்தது. விமானங்கள் கடத்தி செல்லப்பட்டதிலிருந்து நாம் நமது விஞ்ஞான அறிவின் முன்னேற்றங்களை எல்லாம் தலையணையாக்க முடியாது என்பது தெளிவாகியுள்ளது. அமெரிக்க நாணயத்தில் காணப்படும் In God we trust, அதாவது நாங்கள் கடவுளையே நம்பியிருக்கிறோம் எனும் வாசகம் மக்களுடைய இருதயங்களில் பொறிக்கப்பட வேண்டும். அறிவிலும் செல்வத்திலும் நிகரற்று விளங்கிய மன்னன் சாலமோன் சொன்னதே சரி. நீதிமொழிகள் 3:5, உன் சொந்த புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. 2005 July 7 அன்று லண்டன் மாநகர் குண்டுவெடிப்பினால் அதிர்ந்துள்ளது. உலகிலேயே வல்லரசு என்றிருக்கும் ஒரே நாட்டில் இத்தகைய சம்பவம் நடக்க தேவன் அனுமதித்தால் அவர் பூவுலகெங்கும் உள்ள மனுக்குலம் முழுவதற்கும் சொல்லுகிறதாவது, அசைக்கப்பட முடியாதவை மட்டுமே நிலைத்திருக்கும்படி அசைக்கப்படக்கூடிய யாவும் அசைக்கப்பட வேண்டும். Everything that can be shaken must be shaken, that only that which cannot be shaken may remain. வல்லரசு அல்ல பிரியமானவர்களே, வல்லவர் அரசே என்றும் நிலை நிற்கும். It is not the super power, but the supernatural power that alone will stand forever. அதே மாதம் 25 அன்று சென்னை நகரில் ரிச்சர் ஸ்கேலில் 5.9 அளவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்தியாவின் எருசலேம் சென்னை தான். இராணுவ பலத்திலோ செல்வ பெருக்கிலோ பாதுகாப்பு இல்லை. உலகில் எந்த இடமும் 100% பாதுகாப்பானது என்று சொல்லுவதற்கில்லை. 17th century இறுதியிலும் 18th century முதல் பாதியிலும் வாழ்ந்த எட்வர்ட் மோட் என்ற தேவ பக்தன் இயற்றிய காலம் போற்றும் பாடல் வரிகளையே நமதாக்குவோம்.

அடுத்த உலக மகா யுத்தத்தை எதிர்நோக்கி இருக்கிறோமா என்பது பலரது கேள்வி. தெரியாது. ஆனால் நாம் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் விண்ணப்பிக்க வேண்டும். பொங்கி எழும் சீற்றத்தால் இமைப்பொழுதே என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆயினும் என்றும் உள்ள பேரன்பால் உனக்கு இரக்கம் காட்டுவேன். எங்கள் மகாபெரிய தேவனே, அமெரிக்க நாட்டிற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உலகம் முழுவதிலும் ஏராளம் வேதாகமங்களையும் வேதாகம ஆராய்ச்சி நூல்களையும் கர்த்தாவே எத்தனையோ ஆசீர்வாதமான ஆவிக்குரிய நன்மைகளையும் உலகிற்கு அளித்த, உலகிற்கு இன்னும் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த பெரிய நாட்டிற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த நாட்டிலிருந்து இந்திய நாட்டிற்கும் உலகமெங்கும் சென்ற ஏராளமான அர்ப்பணிக்கப்பட்ட அபூர்வ மனிதரான மிஷினரிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த நாட்டிற்கு கர்த்தாவே நாங்கள் பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த நாளிலே அந்த நாட்டிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற அந்த நாட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, உம்மை விட்டு அங்குமெங்கும் வழிவிலகி செல்லுகிற எல்லா காரியங்களையும் தேவரீர் அடைத்து நிறுத்தி திரும்பவும் அமெரிக்க கர்த்தாவை உயிருள்ள தேவனை மட்டுமே வணங்கி கர்த்தாவே வேத புத்தகத்திற்கு கொடுக்க வேண்டிய இடத்தை தங்களுடைய எல்லா துறைகளிலும் அது கொடுத்து திரும்பவுமாக ஆண்டவரே அந்த நாட்டை நீர் கர்த்தாவே என்ன நோக்கத்தோடு நிறுவி இவ்விதமான ஒரு வல்லரசாய் நீர் எழுப்பினரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்தியாவிலிருந்தும் மற்ற நாடுகளிலிருந்தும் அநேக கிறிஸ்தவர்கள் கர்த்தாவே அமெரிக்க நாட்டிலே குடியேறியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் அமெரிக்கர்களுக்கு கர்த்தாவே, அமெரிக்க திருச்சபைகளுக்கு ஒரு பெருத்த ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே தாக்குதலை குறித்த எச்சரிப்புகளினால் கர்த்தாவே கதிகலங்கி இருக்கிற இந்த அமெரிக்க நாட்டை கர்த்தாவே நீர் உம்முடைய திருவசனத்திற்கு திருப்பி நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேர் அஸ்திபாரம் மணல்தான் என்று எல்லா தெருக்களிலும் எல்லா மூலைகளிலும் ஆண்டவரே திரும்பவும் ஒலிக்க செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்திய நாட்டிற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஏனோ தானோ என்று இருக்கிற திருச்சபையை கர்த்தர் ஒலுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை இந்த தலைமுறையில் நாங்கள் அத்தனை பேரும் மகிமைப்படுத்த உதவி தாரோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

ஒரு நேரம் அவர் அப்படியே ஆராதிக்கலாம். எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தவரை ஆராதிப்போம். ஆண்டவரே, நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர், நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர், நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர். உமக்கு தெரியாத காரியம் ஒன்றும் இல்லை. எங்கள் கண்களுக்கு அநேக காரியங்கள் புரியவில்லை, எங்கள் சிந்தைக்கு அநேக காரியங்கள் எட்டவில்லை. ஆனால் நீர் எல்லாவற்றையும் அறிந்தவர், நீர் எல்லாவற்றையும் புரிந்தவர். மக்கே ஆராதனை ஆண்டவரே, மக்கே ஆராதனை, மக்கே ஆராதனை. We worship you, Jesus. We worship you, Father.

எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே உம்முடைய செயலில் குறைவே இல்லை, உம்முடைய செயலில் குறைவே இல்லை. நீர் எல்லாவற்றையும் நீர் நேர்த்தியாய் செய்கிறீர், நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறீர். அவைகள் எனக்கு புரிகிறதோ புரியவில்லையோ, நான் விரும்புகிறேனோ விரும்பவில்லையோ, நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறீர். உம்முடைய செயலில் ஒரு நாளும் குறைவு வந்ததே இல்லை அப்பா, குறைவு வந்ததே இல்லை.

ஹல்லேலூயா. நீர் எங்களை சரியான பாதைகளில் எங்களை நடத்துகிறவர். நீர் எங்களை சரியான வழிகளில் நடத்துகிறவர். உம்முடைய வழிகளில் ஒரு குறைவும் இல்லை, உம்முடைய பாதைகளில் ஒரு தவறும் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை நீர் நடத்துகிறீர், உம்முடைய வழிகளில் எங்களை நீர் நடத்துகிறீர். உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களை தொடர்ந்து நடத்துவதாக, வழி நடத்துவதாக. We just want to worship you, Jesus. Hallelujah. கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஆமென். கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அவர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். ஹலலூயா. நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹலலூயா.

எதை குறித்தும் நான் கலங்க போகிறதில்லை ஆண்டவரே. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், நீரங்களை வழி நடத்துகிற தேவன், நீரங்களை வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே, எங்களை வழி நடத்துகிற தேவன். அன்றைக்கு அந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரம் தங்களுக்கு காட்டின வழியிலே அவர்கள் நடந்து வந்த பொழுது ஆண்டவர் அவர்களை சரியான பாதையில் ஆண்டு நடத்தினார். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவர்கள் ஏதோ அந்த பிள்ளையை பார்க்கிற வரைக்கும் ஆண்டவர் நடத்திட்டு அதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனை அப்படின்ட்டு விட்டுல, அவர்கள் திரும்பி செல்லும் வரைக்கும் ஆண்டவர் அவர்களுக்கு வழி காட்டினார். நீங்கள் எந்த வழியாக போகணும் அப்படின்றத ஆண்டவர் அவர்களுக்கு சரியான வழி நடத்தினார். ஆண்டவர் நம்ம பாதி வழியில் கொண்டு வந்துட்டு இல்லை, அவர் வேலை நடக்கிற வரைக்கும் நம்மளை நடத்திட்டு விடுறவர் அல்ல. நாம் திரும்பி சென்று நாம் சேரும் வரைக்கும் ஆண்டவர் நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஒருவேளை நீங்கள் வழி தெரியாமல் எந்த பாதையிலே செல்வதென்று தெரியாமல் கலங்கி போய், ஆண்டவரே நீர் எங்களுக்கு வழிகாட்டும், நீர் எங்களுக்கு பாதை காட்டும் என்ற ஒரு வேளை ஆண்டவரிடத்திலே நீங்கள் இன்றைக்கு ஒரு ஜெபத்தோடு ஆண்டவரே, Lord, it's only you that can show us the way. ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார்.

ஒரே எங்கள் பாதிக்குதி. எங்கள் நடைகளுக்கு நீர் ஒருவரே வெளிச்சம் ஆண்டவே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பாதை காட்டும் அப்பா. நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு நீர் போதி தருளும் ஆண்டவே. அவர் பாதை காட்டுகிறவர் மாத்திரமல்ல, பாதை இல்லாத இடங்களில் பாதைகளை உருவாக்குகிறவர் நம் தேவன். வழி இல்லாத இடங்களில் வழிகளை செய்கிறவர். He makes a way where there's no way. Today maybe you might be just stuck in a corner, stuck in crossroads. You have no way to go. எந்த பக்கமும் செல்வது என்று தெரியாத ஒரு நிலையில் இங்கு வந்திருந்தாலும் ஆண்டவர் வழிகளை இன்றைக்கு உருவாக்க உண்மை உள்ளவர். His ways are not our ways. His thoughts are not our thoughts. He still has the power to make the ways. Just believe with me.

எனக்காய் அவர் பாதைகளை காட்டுவார், பாதைகளை உருவாக்குகிறவர் பாதை காட்டுவார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You make a way where there's no way. You make a way where there's no possibility of a way. இவன் ஆந்திரத்தில் ஆறுகளை உருவாக்குகிற தேவன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. எபேசியர் 6:4. ஒருவர் எத்தன்மையுடைய தகப்பன் என்று அறிய அவரை நேரில் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. அவருடைய பிள்ளைகள் தங்கள் தகப்பனை பற்றி அடுத்தவர்களிடம் என்ன சொல்லுகிறார்கள் என்று கவனித்தாலே போதும். ஒரு பெற்றோர் எந்த அளவுக்கு மரியாதைக்கு பாத்திரவான்கள் என்பதை அந்த மனிதனுடைய பிள்ளைகள் அவருக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கிறார்கள் என்பதை வைத்தே அறிந்து கொள்ள முடியும். உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று வேதம் கூறுகிறது. ஆனால் பெற்றோராகிய நாம் எந்த அளவிற்கு கனத்திற்கு பாத்திரமாக நடந்து கொள்கிறோம்? தங்கள் பிள்ளைகள் தங்களை மரியாதை குறைவாய் நடத்தும் சூழ்நிலையில் எந்த பெற்றோரும் வாழக்கூடாது. இது என்னுடைய தாய், இது என்னுடைய தகப்பன் என்று சொல்ல எந்த பிள்ளைகளும் வெட்கப்படும் சூழ்நிலையில் எந்த பெற்றோரும் நடந்து கொள்ளக்கூடாது. கூட்டமான ஒரு இடத்தில் ஒரு பிள்ளை தகப்பனை கை காட்டி இதுதான் என் அப்பா என்று சொல்லுவதிலும் வேற எந்த மகிழ்ச்சியும் ஒரு தகப்பனுக்கு இருக்க முடியாது. எதிர்காலத்தில் என்னைப் போலவே என் மகனும் வர வேண்டும். நான் செய்வதைத்தான் என் மகனும் செய்ய வேண்டும். நான் செல்லும் இடங்களுக்கு என் மகனும் செல்ல வேண்டும் என்று ஒரு தகப்பன் சொல்லக்கூடுமானால் அதுவே உங்கள் பிள்ளைகள் உங்களை மதிக்கும் சூழ்நிலையில் அவர்களை வளர்க்கிறீர்கள் என்பதற்கு ஆதாரம். முன்பு ஒருபோதும் இல்லாத அளவிற்கு இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு பெற்றோரின் அன்பும் வழிகாட்டுதலும் மிக அதிகமாக தேவைப்படுகிறது. இது என் தகப்பன் என்று ஒவ்வொரு பிள்ளையும் சந்தோஷமாக சொல்லும் அளவிற்கு நடந்து கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய பலனையும் ஞானத்தையும் தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ரேகாபியர்கள் என்ற ஒரு வம்சம் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே இருந்தது. அந்த வம்சத்தினர் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் என்று தங்கள் தகப்பனை பற்றி மிக பெருமையாக எரேமியா தீர்க்கதரிசியிடம் கூறினார்கள். எங்கள் தகப்பனாகிய யோனதாப் எங்களை, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமல் இருங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்று மிக பெருமையாக தங்கள் தகப்பன் யோனதாபை பற்றி கூறினார்கள். எனவே தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆம் பிரியமானவர்களே, ரேகாபியரை போல சந்ததி சந்ததியாய் நம் பிள்ளைகளும் நம் வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளும் அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை தெய்வ பயம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். நாம் பின்பற்றும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மாதிரியை வைத்துச் சென்றிருப்பதை போல நம் பிள்ளைகளும் பின்பற்றும்படியாக நாமும் நல்ல மாதிரியை விட்டு செல்ல வேண்டும். இது என் தாய், இது என் தகப்பன் என்று நம் பிள்ளைகளும் நம்மை பார்த்து சந்தோஷமாய் சொல்லட்டும்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் எபிரேயருக்கு நிருபம் 2 12 வசனத்தையும் 13 வசனத்தையும் நாம் தியானித்து அதனுடைய காரியங்களை நாம் தியானிப்போமாக. உம்முடைய நாமத்தை என் சகோதரர்களுக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த சொல்லியிருக்கிறார் என்றதை வைத்தே நாம் தெரிஞ்சுக்கிறோம், எங்கேயோ யாரோ சொல்லியிருக்கிறத இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதின இந்த ஆசிரியர் இங்கே கோட் பண்ணுறார். இவர் என்ன கோட் பண்ண வருகிறார் அப்படின்றத நாம் இன்றைக்கி ஆராய்ந்து நாம் தியானிக்க போகிறோம். என்ன கோட் பண்ண வருகிறார், இது எங்கே சொல்லியிருக்கிறது, யார் சொன்னார்ன்றத முதல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன சொன்னார், இதன் மூலமாக நமக்கு இங்கே என்ன சொல்ல வர்றாரு எபிரேயரில் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சங்கீதம் 22 சங்கீதத்தில் 22 வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய நாமத்தை என் சகோதரர்களுக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். அன்பாவே, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபையில் உம்மை துதிப்பேன், சபை நடுவில் உம்மை துதிப்பேன் என்று இயேசு ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்னாலே 500 முன்பாகவே, சுமார் 500 முன்பு தாவீது என்ற தீர்க்கதரிசி இப்படியாக எழுதுகிறார், உம்முடைய நாமத்தை என் சகோதரர்களுக்குள் அறிவித்து சபை நடுவே உம்மை துதிப்பேன் என்று. இங்கே இந்த சகோதரர்னு ஏன் அவர் சொன்னார், தாவீது தீர்க்க தரிசனமாக சொன்னது தான் இங்கே எபிரேயரில் இந்த பவுல் எழுதின பவுல் வந்து இங்கே குறிப்பிடுகிறார். என்ன குறிப்பிடுகிறாருன்னா, இந்த எபிரேயர் 12 11 வசனத்திலிருந்து நீங்கள் கடைசி வசனம் வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை புரியுது. என்னென்னா, சகோதரர் அதாவது எப்படி எனில் 11 எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும், நல்லா பாருங்கள், பரிசுத்தம் செய்கிறவர் யார், இயேசாண்டவர். அவர் தான் தன்னுடைய ரத்தத்தினால உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனையும் பரிசுத்தம் செய்ய அவரால் மட்டும்தான் முடியும். பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். யாரால், பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் யாருன்னா நானும் நீனும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற விசுவாசிகள். பரிசுத்தம் செய்கிறவர் இயேசு, பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாகிய நாம். ஆனால் ஒருவராலே உண்டாயிருக்கிறோமா, யாரால, பிதாவாகிய தேவனால் எல்லாரும் உண்டாயிருக்கப்படுகிறோம். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படாமல். இன்னைக்கு ஏசாண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாராம், என்னுடைய சகோதரர். அன்பாலே இன்னைக்கு இதை சொல்லும்போது எனக்கு ஏசாண்டவர் சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏசாண்டவர் ஒரு வீட்டில் உட்காந்துன்னு இருக்கும்போது, அவர் சொற்பொழி ஆட்டிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட சில பேர் வந்து சொல்கிறாங்க, உன்னுடைய சகோதரர்களும் உன்னுடைய தாயாரும் வெளியில் என்ன செய்கிறாங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு. அப்போ உடனே கூப்பிட்டு நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம், ஆஹா எங்கள் அண்ணன் வந்துட்டாரா, இல்லை எங்கள் தம்பி வந்துட்டாரா, எங்கள் அம்மா வந்துட்டாங்களா, கூப்பிடுங்க, அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி உட்கார வைங்க, சேர் போடுங்க அப்படின்னும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, யார் என் சகோதரர், யார் என் தாய், இன்னும் ஒரு கேள்வி கேட்குறார். கேட்டுட்டு எனக்கு ரொம்ப அதை சிந்திக்க வச்சது, இந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் நம்ம இருக்க முடியுமா அப்படின்ட்டு. பாருங்கள், யார் என் சகோதரர், யார் என் தாய், பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவனே எனக்கு சகோதரனும் எனக்கு தாயுமாக இருப்பார் என்று, சகோதரியாக இருப்பார் என்று சொல்கிறார். அப்போ அவருடைய எய்ம் என்ன, ஒவ்வொருவரும் நம் பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அன்பாலே அது அப்போ தான் நம்ம சகோதராய் மாறுகிறோம். அந்த உரிமை கொடுக்குறார். அந்த உரிமை எங்கேருந்து வருது அப்படின்னாக்கா, இன்றைக்கி பாருங்கள், எங்கள் சகோதரர் யார், பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஒரே ஒருவராலே உண்டாயிருக்கிறார், அதனால் சகோதரர் என்று சொல்லலாமேன்னு சொல்லிட்டு தான் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து மற்றவர்களுக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்று சொல்கிறார். இப்போ சகோதரர்களுக்கு அறிவித்துன்னு சொல்கிறார். நேற்று நம்ம பார்த்தோம், அவருக்கு இன்னும் சகலமும் கீழ்ப்படியிலேன்னு சொல்லி ஒரு வசனத்தை, 8வது வசனத்தை நம்ம தியானித்தோம். அன்பாலே, அப்போ நம்ம இன்னும் ஆத்ம பாரத்தை கொண்டு அநேக சகோதரர்கள் சகோதரிகள் இன்னைக்கு ஆண்டவரை அறியாதவர்கள், பாவத்திலிருந்து ரட்சிக்கக்கூடியவர், மரணத்திலிருந்து ரட்சிக்கக்கூடியவரை அறியாமல் இன்றைக்கு எவ்வளோ பேர் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள், பிசாசுடைய பிடியில் மரண பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு அறிவிக்கிறோமா? அதுதான் சொல்கிறார் இந்த தாவீது, உம்முடைய நாமத்தை என் சகோதரர்களுக்குள்ளே அறிவித்து சபை நடுவே உம்மை துதித்து பாடுவேன் என்று சொல்லியிருக்கிறாரே. அப்போ பாரு, நம்ம சகோதரர்களுக்குள்ளே அறிவித்தோம்மா. இன்றைக்கி அதை தான் சொல்கிறாரு, இன்றைக்கி நாம் ஆண்டவரும் நாமளும் ஒரு சகோதரர்கள் என்ற உறவுக்குள்ளே கொண்டு வருகிறார். அப்போ பாருங்கள், அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா தெரியும், 14வது வசனத்துலேருந்து படிக்கிறேன் கேளுங்க. ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இப்போ கடவுளே என்ன செய்கிறாரு, மாமிசமும் ரத்தமும் உடையவனை போல், ஒன்னை போல், என்னை போல ஒரு மனுஷனாக வந்தார். ஆனால் தான் ரெண்டு பேரும் சகோதரர்கள் என்றார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, அவருடைய சிலுவை மரணத்தினால் அழிக்கும்படிக்கு, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு அப்படியானார். இன்றைக்கி மரண பயம் இன்றைக்கி எத்தனை பேருக்கு இருக்குது? இன்றைக்கி இந்த கொரோனா வாழ்க்கையில், கொரோனா பீரியடில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொரோனா என்ற நோய் தொற்று இன்றைக்கி டெல்டான்னு வந்தது, டெல்டா ப்ளஸ்ன்னு வருதுன்றாங்க, 3வது அலைன்றாங்க, 4வது அலைன்றாங்க. இப்படி பல விதத்தில் மக்கள் அலசடிப்பட்டு மரண பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், என்னது, மரண பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்று பாருங்கள். 16வது வசனம் பாருங்கள். ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். இப்போ ஆபிரகாமுடைய சந்ததி யாருன்னா நம்ம தான், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஆபிரகாமுடைய சந்ததி என்று வேதம் சொல்கிறது. அப்போ நமக்கு சகோதரர்களை காப்பாற்றுவதற்காக, சகோதரிகளை காப்பாற்றுவதற்காக அவர் மாமிசத்திலையும் ரத்தத்திலையும் வந்து அவர் மரித்து இந்த மரண பயத்தை நம்மளை விட்டு என்ன செய்கிறாராம், எடுத்து போடுகிறார் என்று பார்த்தோம், எடுத்து போட்டு விட்டார் என்று பார்த்தோம். அப்போ தேவ தூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல், அப்போ அவர் தேவ தூதர்களுக்கு உதவி செய்ய வரல, இன்றைக்கி உலகத்தில் பிறந்திருக்கிற மனுஷனுக்கு உதவி செய்யதும் அவனை மரணத்திலேருந்து விடுதலையாக்கம் தான் வந்தார் அப்படின்றத தீர்க்கமாக சொல்கிறார் இந்த எபிரேயரில். பாருங்கள் அடுத்தது 17வது வசனம் பாருங்கள். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கேதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியாக இருக்கும்படி எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. இங்கேயும் ஒரு சகோதரர் வருது. இப்போ பாருங்கள், இன்றைக்கி பிரதான ஆசாரியராக நம்முடைய அண்ணன் இருக்கிறார். இன்றைக்கி அண்ணன்னு சொல்லலாம் நம்ம, ஏசப்பாவை நான் ஆண்டவரே செல்லம்மா தலைவரேன்னு சொல்லுவேன். இன்றைக்கி அண்ணன் அப்பா இப்படி ஒரு உரிமையாக, ஒரு உறவினுடைய அடிப்படையிலே உரிமை கொடுத்து நாம் அவரை அழைக்கிறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? அண்ணா, ஆண்டவரே, அப்பா, ஆண்டவரை வந்து காதலனாய் பார்க்குறாங்க லேடிஸுங்க, சில பேர் காதலியாக பார்க்குறாங்க, அன்புள்ளவராய் இன்றைக்கி சபையை அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார், மனவாட்டியாக பார்க்குறார், மனைவியாக பார்க்குறார், இன்றைக்கி நாம் அவரை கணவனாய் பார்க்கணும். இப்படி அதில் ஒரு பந்தத்தை தான் கொடுக்குறார், சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியிருக்கிறதே. அடுத்தது அதுதான் கடைசியாக முடிக்கிறார், ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. அதே போல் இன்றைக்கி அண்ணன் இருக்கும்போது நமக்கு பயம் இல்லைன்றார். இன்றைக்கி நமக்கு ஒரு சகோதரர், மூத்த சகோதரராக இன்றைக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தின் பாடுகளின் வழியாக அவர் கடந்து சென்று நமக்கு மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும், பாவத்திலிருந்து நிவர்த்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செஞ்சார், எல்லா சோதிக்கப்பட்டு சோதனையினால் அகப்பட்டு அவர் என்ன செஞ்சார், உதவி செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அவர் தான் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். எல்லா அனுபவத்தையும் பெற்று இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம், எனக்கு வர மாதிரி பாடு யாருக்கும் வரக்கூடாது, எனக்கு வந்த கஷ்டம் மாதிரி யாருக்கும் வரக்கூடாது, யாருக்கும் வராது, யாருக்கும் இல்லை, நான் தான் கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறோம். இல்லை இல்லை அன்பவன்லே, நமக்கு முன்னாடி நமக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கிறார், யார், அவர் இயேசுனார். அவர் நமக்கு வருகிற சோதனை போல் அவருக்கு எல்லா சோதனையும் வந்து அதில் எல்லாத்தையும் மனுஷனாக இருந்து ஜெயித்ததைப் போல இன்றைக்கி நீ நான் ஜெயிக்க முடியும். அவரை விசுவாசிக்கும்போது, அவரை நீ சொந்த அண்ணனாக ஏற்றுக்கொள்ளும்போது, சொந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும்போது அன்பாலே, ஆனால்தான் அவருடைய வார்த்தையை, அவருடைய நாமத்தை இன்றைக்கி நீயும் நானும் வசிக்கிற இந்த வாழ்கிற இந்த பகுதியில் இருக்கிற மற்ற சகோதரர்களுக்கு சகோதரிக்கு நாம் அந்த சகோதர தத்துவ பாசத்தில், அந்த சகோதர தத்துவ அன்பில் நாம் இன்றைக்கி அவர்களை நேசித்து, ஐயோ இவர்கள் மரண அவஸ்தப்படுறாங்க, இவங்க பாவத்திலேருந்து விடுதலை அடையாமல் சிக்கி தவிக்கிறாங்க, இவங்களுக்கு எப்படியாவது நம்மளை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டு நம்மளை மீட்டெடுத்த அந்த பிரதான ஆசாரியனை குறித்து, நம்ம பிரதான சகோதரனை குறித்து நாம் அறிமுகப்படுத்துவோன்னு சொல்லி இன்றைக்கி நாம் அறிமுகப்படுத்துகிறோமா, அறிவிக்கிறோமா? நம்முடைய சகோதரர்கள் மத்தியிலே நாம் அவருடைய நாமத்தை அறிவித்து அவர்களை விடுதலை ஆக்குகிறோமா? அன்பாவில்லை, இப்போ நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சாட்சி கேட்டோம். அவர் ஒரு இந்து மனுஷன், அவர் செம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு, செம்மையான ஒரு குடியில் அடிமையாக இருக்கிறார். அப்போ அவரை கொஞ்சம் ஒரு சர்ச்சில் இருக்கிறவங்க அன்பு செலுத்தி அவரை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மனைவியினுடைய ஜபத்தை கேட்டு அவரை கொஞ்சம் கொஞ்சமாக சபைக்கு வாங்கன்னு கூறுறாங்க. அவர் அதுக்கு வர்றதுக்கு இஷ்டம் கிடையாது. இருந்தாலும் மனைவியை போக சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த TWR ஒரு ஃபேமிலி ரிட்ரீட் நடத்துகிறாங்க. அந்த ஃபேமிலி ரிட்ரீட்டுக்கு இவங்களை இன்வைட் பண்ணுறாங்க. அந்த சர்ச் மக்கள் எல்லோரும் நீங்களும் வாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேமிலியோட போகிறோம் நாங்கள், நீங்களும் ஃபேமிலியோடு வாங்க அப்படின்னு. அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க, இவரும் என்ன செய்கிறாரு வர்றதுக்கு, அப்போ இவர் சொல்கிறாரு, இவர் மனைவியும் சொல்கிறாங்க அவரும் சொல்கிறார், நான் குடிக்கு கொஞ்சம் நான் குடிச்சிட்டு இருப்பேன், குடிக்கு அடிமையாக இருக்கிறேன், நான் வந்து அங்கே வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன், நீங்கள் அதெல்லாம் என்னை பார்த்து என்ன செய்யக்கூடாது, நீங்கள் வருத்தப்படக்கூடாது, அதுக்கு சம்மதம்னா நான் வரேன், என் ஒய்ஃபை நானும் நான் வரேன் அப்படின்றார். அது அவங்க என்ன சொல்கிறாங்க, பரவாயில்ல நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் வந்தால் போதும் எங்களுக்கு அப்படின்றாங்க. உண்மையிலே காரில் நல்லா ஃபுல் பாட்டில் வாங்கி ஏற்றிக்கிட்டு எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு சரக்குலாம் ஏற்றிக்கிட்டு தான் போனாரான் TWR. போய் இறங்கினதுலேருந்து பிஸியாகி மூணு நாள் அந்த சரக்கே மறந்துட்டாரான் அடிக்கிறதுக்கே. அவர் எனக்கு, நான் இதை நினச்சி பார்த்தேன், என்ன நினச்சி பார்த்தேன்னா, நம்மளாக இருந்தால் சரக்கு அடிப்போம் அங்கே வந்து அப்படின்னாக்கா நம்ம வான்னு சொல்லுவோமா, வராது சரக்கு அடிக்கிறவங்களாம் அங்கே வரவே கூடாது அப்படின்னு தான் சொல்லுவோம். இல்லையா, நான் சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். அப்போ தான் நான் என்னை திருத்திக்கிட்டேன். அன்பாவிலே அந்த பலவீனத்தை அவங்க தாங்கிறதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க, அவரை சரக்கையா வா எடுத்துகிட்டு வா, பரவாயில்ல வா, அங்கே வந்து அடிக்கிறியா அடிச்சுக்கோ போ, ஆனால் நீ வந்து உட்காரு, ஃபேமிலியோடு வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி அவரை கூட்டு போய் ஆவியானவர் அங்கே உதவி செய்தார். அன்பாவிலே அந்த சகோதர தன்மை அங்கே நான் பார்த்தேன். அந்த அன்பை எப்படியாவது இவரை விடுதலை ஆக்கணும், எப்படியாவது

நான் அதுக்கப்புறம் இந்த சபை மக்களுடைய ஜபங்கள், ஊழியக்காருடைய ஜபங்கள் அவரை என்ன செஞ்சது, அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அந்த சகோதரனை சபையில் சேர்த்து கொள்ள உதவி செய்தார் ஆவியானவர். அப்புறம் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தாராம். ஞான குடிக்கும்போதே ஞானஸ்தானத்துக்கு பேர் கொடுக்குறார், நான் குடிச்சிட்டு தான் இருக்கிறேன், நல்லா குடிச்சிட்டு வந்து நான் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் விட்டுறேன் அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கிறார். ஆனாலும் அந்த பாஸ்டர் வந்து அது பரவாயில்ல நீ பேர் கொடு அப்படின்னு சொல்கிறார். குடிச்சிட்டு இருக்கிறவருக்கு நாம் என்ன செய்வோம், நீ குடிக்கிறியா இல்லையா, நீ மனம் திரும்பிட்டியா ரட்சிக்கப்பட்டியா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் என்ன செய்வோம், ஞானஸ்தானத்தையே கொடுக்குறோம். ஆனால் அவர் என்ன செஞ்சார், பேர் கொடுத்தார். ஆனால் பாருங்கள், அவருடைய இருதயமே அவரை என்ன செஞ்சது, பண்படுத்தியது. ஆவியானவர் அவரை விடுதலை ஆக்கினார். அவர் இன்றைக்கி குடியிலேருந்து விடுதலையாகி இன்றைக்கி ஒரு ஊழியக்காரனாக இன்றைக்கி சென்னையில் ஒரு பெரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர் சாட்சியை கேட்கும்போது அந்த சகோதர தன்மை நமக்குள்ளே இருக்கிறார், சகோதர பாசம் இன்றைக்கி. அதனால்தான் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் வருது, 1 யோவான் 4:20-21. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்திலே அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனை அவரால் பெற்றிருக்கிறோம் என்று. அதனால் இந்த இதுதான் சகோதர சிநேகிதம். இன்றைக்கி பாருங்கள், சபையில் இருக்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரில் இன்றைக்கி முரண்பட்ட கருத்துகளையும் கோபத்திலையும் வைராக்கியத்திலையும் இன்றைக்கி மன்னிக்க முடியாத இருதயத்திலும் நாம் காணப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கி பெரிய அண்ணன் மூத்த அண்ணன் ஏசாண்டவர் நம்மளை என்ன செஞ்சார், தம்பியாகிய நம்ம மன்னித்து அன்பு செலுத்தினதைப் போல நாம் மற்ற சகோதரரை அன்பு செலுத்த தவறி விடுகிறோம். அதனால இன்றைக்கி இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தாள் அவன் பொய்யன் என்று. இன்றைக்கி குடிக்கிறான் அப்படின்றதுனால, இருந்தால் குடிக்கிறாரு அப்படின்றதுனால அந்த சபை மக்களோ அல்லது அந்த சபை போதகரோ அவரை என்ன செய்யலை, வெறுக்கவே இல்லைங்க. அவரை என்ன செஞ்சாங்க, நேசித்து அவரை ஏற்றுக்கொண்டாங்க. அவரை என்ன செஞ்சாங்க, அன்பு செலுத்தினாங்க. அவருடைய அன்பு, அவங்களுடைய பாசம், அவங்களுடைய ஜபங்கள் இன்றைக்கி அந்த குடியில் அடிமைப்பட்டிருந்த அந்த சகோதரனை என்ன செஞ்சது, விடுதலை ஆக்கியது. ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். அதே போல் இன்றைக்கி ஒரு குடிகாரனாக இருக்கிறவனை, பலவீனமாக இருக்கிறவனை இன்றைக்கி சபையில் இன்றைக்கி ஒரு பலவீனத்தில் இருக்கிற ஒரு கோபத்தில் இருக்கிறவனை நம்ம நேசிக்க முடிகிறதா? அந்த மாயமலமற்ற அன்புனால, அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்புனால, அந்த அகாப்பே அன்புனால, அந்த சகோதர சிநேகத்தினால நாம் அவர்களை அன்பு கூற வேண்டும் என்ற கற்பனையை நாம் அவரால் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கி ஒப்பு கொடுப்போம்மா, ஆண்டவரே இப்படிப்பட்ட அன்பை எனக்கு தாங்க, இப்படியாக சகோதரர்களை நாங்கள் நேசித்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண எங்கள் மற்ற சகோதரர்களுக்குள்ளே உண்மை அறிவிக்க என்னை எங்களையும் அபிஷேகத்தை உபயோகப்படுத்துங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம்மா, ஒப்பு கொடுப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே அந்த தாவீது சொன்ன தீர்க்க தரிசனத்தை இந்த எபிரேயருக்கு எழுதின ஆக்கினோம். ஆண்டவரே பவுல் எப்படியாக குறிப்பிட்டு சொல்கிறார், ஆண்டவரே நீயும் நானும் சகோதரர்கள் என்று. ஆண்டவரே நான் அதே உம்முடைய சகோதரன், ஆண்டவரே நாங்கள் அதே போல் எங்களுடைய சகோதரன் நான் எப்படியாக நேசிக்க வேண்டும் ஆண்டவரே அப்படின்ற ஒரு சத்தியத்தை இந்த 1 யோவான் 20:21, 4:20 எங்களுக்கு தெரியப்படுத்தினீர். அப்படிப்பட்டவர்களாக என்னை எங்களையும் மாற்றுங்க ஆண்டவரே. அநேக சகோதரர்களுக்கு உண்மை அறிவித்து அநேக சகோதரர்கள் அடிமைத்தனத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் மரண கட்டிலிருந்தும் விடுதலை செய்யக்கூடியவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. அப்படியா நீ செய்ய போறீங்க, நன்றி. இந்த சகோதர சிநேகத்தை எங்களுக்கு மாய்க்க செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே, ஆமென். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மத்தேயு சுவிசேஷம் 12:42. தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவர் மோசேயிலும் பெரியவர், அவர் யோனாவிலும் பெரியவர், அவர் சாலமோனிலும் பெரியவர். சாலமோன் யார்? இந்த பூமியில் ஆண்ட ராஜாக்களிலே மிகவும் ஞானவான். யோனா யார்? தீர்க்கதரிசிகளிலே ஒரு பட்டணம் முழுவதையும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தவர். மோசே யார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கான பிரமாணத்தை தேவ சமூகத்திலிருந்து வாங்கி கொடுத்தவன். இவர்கள் எல்லாரிலும் பெரியவர் நாம் ஆராதிக்கிற தேவன். சாலமோன் ஞானம் இல்லாதவனாயிருந்தான். தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொண்டான். இயேசு கிறிஸ்து ஞானமே ஆனவராயிருந்தார். 1 கொரிந்தியர் 1 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே நமக்கு ஞானமானார். அதற்காக அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஞானிகள் என்று எண்ணப்படுகிறார்களே அவர்களை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார், இழிவானவர்களை, அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாய் தம்முடைய ஞானத்தை வெளிப்படுத்தி ஞானிகள் என்று எண்ணப்படுகிறவர்களை வெட்கப்படுத்தினார். ஆலோசனை சங்கத்துக்கு முன்பதாக பேதுரு யோவான் நிறுத்தப்படுகிறார்கள். இப்பொழுது அவர்களிடத்தில் கேள்விகளை கேட்கிறார்கள். வேத பாரகர்கள் இருக்கிறார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள். பேதுரு யோவானும் படிக்காதவர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து பேச ஆரம்பிக்கிறார்கள். இயேசுதானங்க நம்முடைய ஞானம். அவரை பேச ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் பேசுகிற தைரியத்தை கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்னா இவங்க ஸ்கூலுக்கே போகல, இவங்க ஒரு எழுத்து கூட படிக்கல, எப்படி இந்த தைரியம், எப்படி இந்த ஞானம்? பார்த்தீர்களா? அஞ்ஞானிகளை வெட்கப்படுத்த கர்த்தர் பைத்தியங்களை தெரிந்தெடுத்திருப்பது காரணம், அவருடைய ஞானம் என்பது அனந்த ஞானம் உள்ளவர். எவ்வளவேனும் குறையவே இல்லாத ஞானத்தை உடையவர். இன்னும் சொல்ல வேண்டுமானால், சாலமோன் ஒரு தேவாலயத்தை கட்டினார். சாலமோன் தேவாலயம் கட்டுவதற்கு வேண்டியவைகளை சாலமோனுடைய தகப்பன் தாவீது சேர்த்து வைத்திருந்தார். அது மாத்திரமல்ல, சாலமோனுக்கு உதவும்படியான அநேக ஆட்கள் அங்கே சேர்க்கப்பட்டிருந்தார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமானால், யுத்தமில்லாத இளைப்பாறுதல். சாலமோன் ஒரு காரியத்தை செய்யும் போது அதை தடுக்கிறதற்கென்று யாருமே கிடையாது, ஒருவரும் கிடையாது. எல்லாம் செய்யலாம், எல்லாமே அனுகூலமாக இருந்தும் சாலமோன் 7 ஆண்டுகள் எடுத்தார் இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து என்ன சொன்னார் தெரியுமா? ஆமாம், நமக்கு தெரியும், இயேசு இந்த பூமியில் வருவதற்கு முன்னமே பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. யோசேப்பு மரியாளை தள்ளிவிட நினைக்கிறான். அவர் பிறந்த நாளில் பிரச்சனை, அவருக்கு சரியான இடமில்லை. பிறந்து வளர்வதற்கு முன்னமே ஏரோது அவரை கொல்ல வகை தேடுகிறான். அவர் இந்த பூமியிலே தோன்றின நாள் முதல் அவருடைய கடைசி வரைக்கும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, எதுவுமே அனுகூலம் இல்லை. சொந்தத்தால் பகைக்கப்பட்டார், சொந்த சபையிலிருந்து தள்ளப்பட்டார். ஆமென். அவரை கொள்ளை செய்ய வகை தேடினார்கள். எல்லாமே பிரச்சனைகள் தான். அது நடுவில் இயேசு சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளில் நான் அதை எழுப்புவேன் என்றார். ஆமென். இவர் சாலமோனிலும் பெரியவர். அது மாத்திரமல்ல, சாலமோனிடத்திலே பேசவும் சாலமோனின் ஞானத்தை கேட்கவும் சாலமோன் சமூகத்திலே ராஜஸ்திரீ அனுமதிக்கப்படுகிறாள். நம் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? சாதாரணமான என்னை உங்களையும் தெரிந்தெடுத்து ராஜாக்களாக ஆசாரியர்களாய் மாற்றினார். இவர் சாலமோனிலும் பெரியவர், எல்லோரிலும் பெரியவர். இவரை போல் ஒரு நேசர் இல்லை, இவரை போல் ஒரு தெய்வம் இல்லை. அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உயர்த்தி மகிமைப்படுத்துவோம், அந்த பெரியவருக்குரிய கனத்தை மகிமை செலுத்துவோம், கொண்டாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, நீர் பெரியவர் என்று சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷம், உம்மை உயர்த்தும் போது எவ்வளவு மேன்மை. ஆண்டவர், நாங்கள் சாதாரணமானவர்கள், எங்களை தெரிந்தெடுத்து ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் மாற்றி அழகு பார்க்கிற எங்கள் நல்ல தேவனே, உயர்த்தி பணிகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையின் வாழ்வு நிகழ்வு கூடாக நீங்கள் கேட்கப் போவது கலங்க வேண்டியது இல்லை. அதற்கான ஜீவ வார்த்தை 1 சாமுவேல் 17:32. இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியது இல்லை. இவன் நிமித்தம் கலங்க வேண்டியது இல்லை என்பதே தாவீது சொன்ன நம்பிக்கையின் வார்த்தையாக இருக்கிறது. பெலிஸ்திய வீரனாகிய கோலியாத்தின் தோற்றம் இஸ்ரவேலர் அனைவரையும் கலங்க பண்ணிட்டு, ஆனால் தாவீதோ கலங்கவில்லை. அது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் கலங்க வேண்டாம் என்று சொல்லி திடப்படுத்துகிறவனாக இருந்தான். உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொருவருக்கும் உபத்திரவம் உண்டு. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் கலங்கி சோர்ந்து போகாமல் ஜெயம் பெறுகிறவர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. எந்த ஒரு மனுஷனுடைய கண்கள் பிரச்சனைகளை நோக்கி பார்க்காமல் கர்த்தரை நோக்கி பார்க்கின்றனவோ அவன் ஜெயம் பெற்றவனாக விளங்குவான். அன்று சவுலும் அவனுடைய சேனை வீரர்களும் கோலியாத்தை பெரிய ராட்சசனாக பார்த்தார்கள். ஆனால் தாவீதோ கோலியாத்திலும் பெரியவர் தன்னுடைய பட்சத்தில் நிற்கிறதை பார்த்தான். கர்த்தருடைய நாமத்தினால் தனக்கு ஜெயம் கிடைக்கும் என்பதை விசுவாசித்ததுடன் கர்த்தருடைய வல்லமையை குறித்தே எண்ணினான். ஒருவேளை தாவீதின் உள்ளத்தில் தான் தோல்வியடைந்தால் என்ன நேரும் என்கிற எண்ணம் வந்திருக்கத்தான் செய்யும். அவன் தோல்வியடைந்தால் அவனுடைய உயிர் முதலாவது போயிருக்கும். சவுல் ராஜா ராஜ்ய பாரத்தை இழந்து போயிருப்பான். இஸ்ரவேலரும் பெலிஸ்தியருக்கு அடிமைகளாகி இருந்திருப்பார்கள். ஆனால் தாவீது அதை குறித்து சிந்தித்து சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய நாமத்தினாலே வெற்றியின் வார்த்தைகளை பேசினான். பெரிய கோலியாத்தை பார்த்து சிறிய தாவீது என்ன சொன்னான் தெரியுமா? இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள் என்றார். சந்திக்கும் பிரச்சனைகளுக்காகவோ உலக மனுஷன் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்பதற்காகவோ கலங்காதேயுங்கள். வேதம் சொல்லுகிறது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இவ்வாறு யோவான் 14:1 கூறுகிறது. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் ஜார் என்று ரோமர் சொல்லுகிறது. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் ஜார் என்று ரோமர் 8:33 காணலாம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படீர், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். இப்படியான வசனங்களை எல்லாம் சொல்லி விசுவாச அறிக்கை செய்யுங்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அப்படி விசுவாச அறிக்கை செய்யும் போது உங்கள் பிரச்சனைகள் நிச்சயமாக முறிந்து ஓடும். உங்களுடைய நினைவுக்காக இன்றைக்கு, விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார். இவ்வாறு 1 சாமுவேல் 17:36-37 காணலாம். அன்பான தேவ ஜனங்களே, இப்படியான நிகழ்ச்சிகளை 24 மணி நேரங்களிலும் நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: அவள் ஒரு நர்சிங் மாணவி. அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள். பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று எண்ணினாள். 1928 திடீரென்று அவளுடைய உடலில் ஏற்பட்ட எலும்புரிக்கி நோய் கண்டுபிடிக்கப்பட்டது. அது அவளுக்கு மிகவும் மனவேதனையை கொடுத்தது. அவள் சிகிச்சைக்காக அமெரிக்க நாட்டில் உள்ள சாரநாத் ஏரி என்ற இடத்திற்கு அவளுடைய குடும்பத்தால் அனுப்பி வைக்கப்பட்டாள். அவளோ 21 ஆண்டுகள் படுக்கையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவள் பெயர் எலிசபெத் ஸ்மித். பொதுவாக சிலர் இவளை போன்ற சூழ்நிலை வரும்போது தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த எலிசபெத் வித்தியாசமானவள். அவள் படுக்கையில் மரணத்தின் விளிம்பு வரை சென்றவள். ஆனால் வாழ்க்கையில் கசப்புணர்ச்சியே அடைந்ததில்லை. அவள் அதிகமான புத்தகங்களை படித்தாள், கடிதங்களை எழுதினாள், பூகோளம் படித்தாள், மற்ற நோயாளிகளுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்தாள். அவள் படுக்கையிலிருந்து ஒரு இளம் இயற்பியல் அறிஞரின் மூலமாக அணுசக்தி பற்றி கூட தெரிந்து கொண்டாள். அதே மருத்துவமனையில் எலும்புருக்கி நோயினால் பாதிக்கப்பட்ட மற்றும் ஒரு நோயாளி இருந்தார். அவர் அன்புள்ளவர், மிகவும் நல்லவர். இந்த எலிசபெத் அவரை திருமணம் செய்து கொள்வது போலவும் மலையடிவாரத்தில் ஒரு சிறிய வீட்டை கட்டிக்கொண்டு அவரோடு வாழ்வது போலவும் அவள் கனவு கண்டாள். 1948 கனவு கண்டது போலவே அவரை திருமணம் செய்து கொண்டாள். என் வாழ்வில் நான் கண்ட பல நன்மைகள் என்பதை பற்றி ஒரு புத்தகம் எழுதினாள். அது 1955 வெளியிடப்பட்டது. விற்பனையில் அது சிகரத்தை எட்டியது. அந்த விற்பனை மூலம் அவளுக்கு நல்ல வருமானமும் கிடைத்தது. அவள் நினைத்தது போலவே அவள் மலையடிவாரத்தில் நிலம் வாங்கி ஒரு சிறிய வீட்டையும் கட்டினாள். அவளுடைய வாழ்க்கை சோகமானதா? இல்லவே இல்லை. எதையெல்லாம் செய்து முடிக்க வேண்டும் என்று எண்ணினாளோ அதையெல்லாம் அவளால் செய்து முடிக்க முடிந்தது. வாழ்வில் வரும் சிக்கல்கள் நம் குறிக்கோளை தடுத்து நிறுத்த அனுமதிக்க கூடாது. 21 ஆண்டுகள் நாம் படுக்கையில் இருக்கவில்லை. அப்படியானால் நல்ல ஆரோக்கியத்துடன் நடமாடும் திறனுள்ள நாம் எவ்வளவு பெரிய காரியங்களை சாதிக்க முடியும்? நம் வாழ்க்கையில் குறிக்கோள்கள் உண்டா? அவை ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு செயல்படுத்துகின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறோம் என்று பரிசுத்த வேதமும் நம்மை ஊக்கப்படுத்துகிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வாழ்ந்தாலும் நம் குறிக்கோள்களை நிறைவேற்ற எல்லா முயற்சிகளையும் எடுப்போமா?

இயேசுவின் கரத்தில் நீங்களும் நானும் ஒரு அழகான இசைக்கருவி. அவர் சித்தம் போல பயன்படுத்த ஒப்புக் கொடுக்கும்போது இனிதான இசையாக மாறுவோம்.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 5 15 முதல் 20 வசனங்களை நாம் இன்றைக்கு வாசிக்கலாம்.
2: Proverbs chapter 5 verses 15 to 20.
1: நீதிமொழிகள் 5:15-20 வசனங்கள்.
2: Proverbs 5:15 to 20.
1: உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக. அவைகள் அந்நியருக்கு உரியவையாயிராமல் உனக்கே உரியவைகளாயிருப்பதாக. உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன் இளவயதின் மனைவியோடே மகிழ்ந்திரு. அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போலிருப்பாளாக. அவளுடைய ஸ்தனங்களை எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக. அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. என் மகனே, நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து அந்நிய ஸ்திரீயின் மார்பை தழுவ வேண்டியது என்ன?
2: Drink water from your own cistern and running water from your own well. Should your fountains be dispersed abroad, streams of water in the streets, let them be only your own and not for strangers with you. Let your fountain be blessed and rejoice with the wife of your youth. As a loving deer and graceful doe, let her breast satisfy you all times and always be enraptured with her love. For why should you, my son, be enraptured by an immoral woman and be embraced in the arms of a seductress?
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த காலவேளையிலே நாம் ஒரு பகுதியை தாண்டி இன்றைக்கு ஒரு புது பகுதிக்குள்ள வர்றோம்.
2: So this morning we have crossed a passage and we have entered into a new passage.
1: ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே இந்த நீதிமொழிகள் 5 முழுவதும் மிக முக்கியமாக வந்து உறவுகளை கையாள்றத பற்றி அது மையமாக வைத்து பேசுகிறது.
2: This chapter 5 of Proverbs deals with the handling of relationships.
1: விசேஷமாக ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட நெருங்கிய உறவு.
2: Especially the relationship, the intimate relationship a person has.
1: நம்முடைய வாழ்க்கையிலே உறவுகள் ரொம்ப அவசியம்தான்.
2: Relationships are very much important in our life.
1: ஆனால் அவைகள் ரொம்ப கவனமாக செயல்படுத்தப்படணும்.
2: But we have to handle them carefully.
1: உறவுகளால் நமக்கு எத்தனையோ நன்மைகள் வருகிறது. ஆனால் அதை ரொம்ப ஜாக்கிரதையாக அதை நாம் பயன்படுத்தணும்.
2: We receive many benefits through our relationships, but we should be very cautious about it.
1: ஏனென்றால் இந்த உறவுகளினுடைய வலிமை நமக்கு வந்து ஆபத்தா முடிஞ்சிடக்கூடாது.
2: Because the power or the strength of this relationship should not become a danger to us.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இதுல நாம் ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொன்றாய் கற்றுக்கொண்டு வந்து இப்பொழுது 15 20 வரைக்கும் எப்படி நமக்கு இருக்கிறதுல நம்ம திருப்தியா இருக்கணும்ன்றத பத்தி அவர் பேசுறாரு.
2: So we have been learning many things in this chapter and now from verse 15 to 20 he speaks about how to live with contentment.
1: அதாவது ஒரு வாலிபனாக தன்னுடைய மகனுக்கு ஆலோசனை சொல்லும் போது, ஏன்பா உனக்கு அந்நிய பெண்கள்லாம் உனக்கு எதுக்கு, எதுக்கு இந்த ஒழுக்கமற்ற பெண்களோட உறவு, உனக்குன்னு ஆண்டவர் கொடுத்த குடும்பம், உனக்குன்னு ஆண்டவர் கொடுத்த மனைவி, அவள் போதாதா அப்படின்னு கேட்கிறாரு.
2: So when he counsels the young boy, young son, he says, why do you need relationship with immoral women or other women or strange women? Why do you have your family, your own wife? Is that not enough for you?
1: 20 வசனத்துல அதான் சொல்றாரு அவர்.
2: That is what he says in verse 20.
1: என் மகனே, நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து அந்நிய ஸ்திரீயின் மார்பை தழுவ வேண்டியது என்ன?
2: For why should you, my son, be enraptured by an immoral woman and be embraced in the arms of a seductress?
1: Appo idella yen avar solrarna inga parpa nee vandu mudhalla vandu திருப்தியோட வாழ பழகு அப்படின்ற.
2: So he says that you have to live practice to live with contentment.
1: இன்றைக்கு நம்ம செய்தியின் தலைப்பே இதுதான்.
2: This is the title of our sermon today.
1: திருப்தியோடு வாழ பழக வேண்டும்.
2: Live with contentment.
1: திருப்தியோடு வாழ பழக வேண்டும்.
2: Practice to live with contentment.
1: நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா விளங்கிக் கொள்ளணும்.
2: யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட்,
1: ஒரு மனிதனாக நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இந்த உலகத்தில் இருந்தாலும் எல்லாவற்றையும் நீங்கள் பெற முடியாது.
2: So as a human being, no matter how great you are, you cannot receive everything.
1: You cannot have everything. எல்லாவற்றையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது.
2: You cannot have everything in this world.
1: ரெண்டாவது, அப்படியே நீங்கள் பெற முயற்சி செய்தாலும் எல்லாவற்றையும் உங்களால் பராமரிக்க முடியாது.
2: So at the same time, if you have everything, you will not be able to take care of everything.
1: Even if you have everything, you cannot handle everything. எல்லாவற்றையும் நீங்க பராமரிக்க முடியாது, கையாளவே முடியாது.
2: You cannot handle everything.
1: மூன்றாவது, ஒருவேளை நீங்க எல்லாவற்றையும் பெற்று எல்லாவற்றையும் கையாளக்கூடிய அதீத சக்தி உங்களுக்கு இருந்துட்டாலும் எல்லாவற்றையும் உங்களோட நீங்கள் எப்பொழுதும் வைத்துக் கொள்ள முடியாது.
2: ஸோ தோ ஈவன் இஃப் யூ ஹாவ் எவ்ரி திங் அண்ட் ஈவன் இஃப் யூ ஹாவ் தி எபிலிட்டி டு ஹேண்டில் எவ்ரி திங், யூ கேனாட் கீப் எவ்ரி திங் வித் யூ ஃபார்எவர்.
1: யூ கேனாட் ஹோல்ட் எவ்ரி திங் டுகெதர். யூ கேனாட் ஹோல்ட் எவ்ரி திங். ஒருவேளை நீங்கள் எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டி பிடிச்சி நீங்கள் அப்படியே உங்கள் கட்டி வைத்து நீங்கள் உங்கள் கையில் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுருந்தா கூட, யூ கேனாட் பி ஹாப்பி வித் எவ்ரி திங். எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு நீங்கள் சந்தோஷமாக இருந்துடலான்னு மாத்திரம் நினச்சிடாதீங்க.
2: ஈவன் இஃப் யூ கேன் ஹோல்ட் இட் வித் யூ, பட் யூ கேனாட் பி ஹாப்பி வித் எவ்ரி திங்.
1: நாலு வார்த்தை சொன்னேன்.
2: ஐ டோல்ட் யூ ஃபோர் வேர்ட்ஸ்.
1: யூ கேனாட் ஹாவ் எவ்ரி திங். நம்பர் ஒன், எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது, நீங்கள் பெற முடியாது, எல்லாவற்றையும் பெறவே முடியாது. ரெண்டாவது, யூ கேனாட் ஹேண்டில் எவ்ரி திங், எல்லாவற்றையும் உங்களால் கையாள முடியாது. யூ கேனாட் ஹேண்டில் எவ்ரி திங். நம்பர் த்ரீ, யூ கேனாட் ஹோல்ட் எவ்ரி திங் ஈவன் இஃப் யூ ஹாவ் இட். எல்லாம் பெற்றுக்கொண்டா கூட எல்லாவற்றையும் நீங்கள் தக்க வைக்க முடியாது. நீங்கள் பற்றி பிடிச்சு அதை கட்டி வைத்தும் கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்கள் தக்க வைக்கவே முடியாது. அப்படியே நீங்கள் தக்க வச்சுட்டா கூட எல்லாவற்றையும் வைத்து நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது. நம்முடைய தேவன் வந்து அளவிட முடியாதவர் என்பதில் சந்தேகமே இல்லை.
2: And it is no doubt our God is a limitless God.
1: ஆனால் மனிதனை அவர் உண்டாக்கின பொழுது மனிதனை சில அளவீடுகளோடு தான் உண்டாக்கினார் என்பது மறுக்கப்பட முடியாத சத்தியம், உண்மை.
2: But when he created man, he created with certain limitations which is undeniable truth.
1: நீங்கள் சங்கீதம் 8:5 வாசிப்பீர்களானால்,
2: If you read Psalm 8:5,
1: அங்கே சங்கீதக்காரன் வந்து மனிதனுடைய சிருஷ்டிப்பை பற்றி சொல்லும் பொழுது,
2: Here when Psalm speaks about the creation of man,
1: நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர்.
2: For you have made him a little lower than the angels and you have crowned him with glory and honor.
1: மகிமையினாலும் கரத்தினாலும் முடிசூட்டினார், சந்தேகமே இல்ல.
2: He has crowned us with glory and honor, there is no doubt in that.
1: ஆனால் தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினார்.
2: But he has made us a little lower than angels.
1: இதை தாண்டி மனிதன் கீழ்ப்படியாமையின் பாவத்தினால விழுந்து போனாம் பாருங்க, இன்னும் காரியம் ரொம்ப மோசமா போச்சு.
2: So besides this, when the man fell into sin because of disobedience, it became more worse.
1: அதாவது மனிதனுக்கு இருந்த கனம் மரியாதை எல்லாமே அதுலயும் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு.
2: So the glory and honor that man had also reduced in that.
1: மனைவிய பாத்தீங்கன்னா ஆண்டவர் கணவனுக்கு துணையாக உண்டாக்குனாரு ஒரிஜினலா டிசைன் பண்ணும்போது.
2: When the Lord originally designed a woman, he created her as a partner to man.
1: Help, help.
2: Helper.
1: ஆனா

0: அப்படின்னு சொல்றாங்க.
1: Today many pastors claim that they are God, they are the Lord.
0: அப்பா மனுஷனாவே உன் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்குது.
1: See, as a human being, your problem is great actually.
0: நீயே வந்து ஆண்டவரோட உண்டாக்கும் போதே டியூனை கொஞ்சம் குறைச்சுதான் தேவ தூதர்னு சற்று சிறியவனா உண்டாக்கி இருக்கிறார்.
1: Even when God created you, he tuned you and created you lower than angels.
0: அதுல கொடுத்த மகிமையும் கனத்தியுமே குறைச்சிட்டார் இப்போ.
1: So the glory and honor which he gave then, he also reduced that.
0: நீ இந்த நிலையில உட்கார்ந்து கடவுள்னு யோசிக்கிறதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி நினைக்கிறேன்.
1: Now thinking and claiming yourself to be God is greater.
0: அது வந்து வேத அறிவு இல்லாம பேசுறவங்க நிறைய பேர் பேசுறாங்க.
1: So people who are ignorant of the word of God only speaks like that.
0: அதனால நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். மனுஷனுக்கு வந்து ஆசை ஒண்ணும் குறையாம இல்ல, எப்பவுமே அவனுக்கு ஆசைதான்.
1: So man has no limitations for desires, he is always with desires.
0: ஆசையினால தான எல்லாமே கெட்டு போச்சு.
1: So that is why everything is spoiled, right?
0: ஒழுங்கா ஆண்டவர் அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி வச்சிருந்தாரு.
1: The Lord has crowned him with glory and honor.
0: ஆனா பிசாசு வந்து அவனை வஞ்சிக்கிறான் பாருங்க.
1: But Satan came and deceived him.
0: ஆதியாகமம் 3:22 வாசிக்கும் போது,
1: Genesis 3:22
0: இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நீ புசியாம இருக்கும்படி அதுக்கு நான் வேலி போட்டேன் வழி அனுப்பிவிட்டேன்.
1: So God said, you want to eat this and become like God, then I will just put a fence around it that you may not put your hand forth and take it out and eat.
0: அதனால you have to understand the reality. நீங்க இருக்கிற என்ன நிலை என்பதை மனுஷ முதல்ல புரிந்து கொள்ளணும்.
1: So man has to understand the reality.
0: அதனாலதான் மத்தேயு 25 ஆண்டவர் கொடுத்த அந்த ஓமானத்தை பாருங்க. 3 வித்தியாசமான தாளந்துகளை பற்றிய அந்த ஓமானத்தை நீங்க படிச்சு பாருங்க.
1: If you read about the talents which the Lord has told in Matthew chapter 25,
0: நீங்கள் அதுல 5 தாளந்து பெற்ற ஒருவன், 2 தாளந்து பெற்ற ஒருவன், 1 தாளந்து பெற்ற உள்ள ஒருவன் என்று வாசிக்கிறோம்.
1: We read the Lord gave 5 talents to one man, 2 talents to another, and to another he gave 1 talent.
0: அதுல இந்த தாளந்துகளை ஏன் இப்படி வித்தியாசமா பிரித்து கொடுத்தார் அப்படின்றதுக்கு ஆண்டர் காரணம் கொடுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா 15 அவனவனுடைய திராணிக்கு தக்கதாக தான் கொடுத்தாராம்.
1: So the reason why the Lord gave them talents in this way is found in verse 15, that he gave them each according to his own ability.
0: அப்ப தேவனுக்கு தெரியும் ஒவ்வொருவனுடைய திராணி என்ன, அளவு என்னன்னு தெரியும்.
1: So the Lord knows what is the ability, what is the capacity of a person.
0: அதனால மனுஷன் வந்து இந்த பிரம்மையில போய கூடாது, நான் அளவற்றவன் அப்படினு போய கூடாது.
1: So a person or human being should not be taken away with this concept that he is limitless.
0: தேவன் ஒருவர் தான் அளவிட முடியாதவர்.
1: Only God is limitless.
0: மனிதனுடைய எல்லாவற்றையும் அளந்து விடலாம்.
1: But we can measure everything of man.
0: ஏனென்றால் அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன்.
1: Because he was created.
0: நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 16:17 பார்ப்பீர்களானால்,
1: If you read Deuteronomy 16:17,
0: ஆண்டவர் சொல்கிறாரு, அவனவன் கர்த்தருடைய சந்நிதியில வெறுங்கையோடு வரக்கூடாது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்காக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கை கொடுக்க கொண்டு வர கடவன்.
1: Here the Lord says every man should not come empty handed, but every man shall give as he is able according to the blessing of the Lord your God.
0: அப்போ ஆண்டவருக்கு தெரியும் எல்லாருக்கும் ஒரே தகுதி இல்ல, எல்லாருக்கும் ஒரே திராணி இல்ல, அவனவன் கொண்டு வரணும்.
1: So the Lord knows everyone does not have the same ability and capacity, everyone should bring it according to his ability.
0: கொஞ்சம் யோசித்து பாருங்க, இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய பணக்காரன் யாருன்னா தாவீது ராஜா தான்.
1: So just consider, David is the richest man in the nation of Israel.
0: அவருடைய இருதயத்தில் ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்தை கட்டணும்னு விருப்பத்தை கொடுத்தார்.
1: The Lord gave a desire to build the temple of God in his heart.
0: திரளான ஐஸ்வர்யத்தையும் பொன்னையும் வெள்ளியையும் சவதரித்து கொடுத்த தாவீதால ஒரே மனுஷனால இந்த ஆலயத்தினுடைய அத்தனை தேவைகளையும் அவனால் கொடுக்க முடியல.
1: So David, who was able to store up all the riches and wealth in abundance, he was not able to provide all that is required for the construction of the temple.
0: எத்தனையோ யுத்தங்களுக்கு போய் ஜெயித்து கொள்ளை அடிச்சு பொன்னையும் வெள்ளியையும் சேர்த்து கூட one man cannot suffice. அவனுக்கு மற்றவருடைய உதவி தேவையா இருந்தது.
1: So though he has waged war against many nations and he has conquered and plundered from all of the nations, a single man could not suffice and he needed the help of other people.
0: அதனால தான் பாருங்க, காணிக்கை கொண்டு வரும்போது கூட சில பேர் ஏழைகள் தரித்திரர்கள் இருக்கும்போது அவர்களுக்கு ஏற்ற விதமாய் காணிக்கைகள் பலிகள் எல்லாம் வந்து சற்று அளவு குறைத்து கொடுக்கப்பட்டது.
1: So that is why when you bring offerings also, since you may have these poor people and needy, the offering was also designed in such a way according to their ability.
0: இதற்கு ஒரு உதாரணம் தான் லேவியர் ஆகமம் 14:22.
1: An example of this you can find in Leviticus 14:22.
0: நீங்க பாத்தீங்கன்னா

0: ராணிக்கு தக்கபடி இரண்டு காட்டு புறாக்களையாவது, இரண்டு புறா குஞ்சுகளையாவது, ஒன்று பாவ நிவாரண பலிக்காக, மற்றொன்று சர்வாங்க தகன பலிக்காக செலுத்தும்படி வாங்கணும்னு சொல்லி போட்டிருக்கு.
1: He says, and two turtle doves or two young pigeons such as he able to afford.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
1: Glory be to the name of the Lord.
0: நமக்கு சோதனை கொடுக்கும் போது பாருங்க,
1: even when our temptation is given,
0: ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 10:13 பாருங்க.
1: Read 1 Corinthians 10:13.
0: வேதம் சொல்கிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்கிறது இல்ல.
1: No temptation has overtaken you except such as is common to man, but God is faithful, who will not allow you to be tempted beyond what you are able.
0: கொஞ்சம் யோசிங்களா இத நீங்க?
1: Just think about this.
0: கொடுக்கறதையும் அளவோட தான் கொடுக்கறாரு.
1: What the Lord gives also he measures and gives.
0: வாங்குறதையும் அளவோட தான் வாங்குறாரு.
1: And whatever he receives also he receives with a limit.
0: சோதனையும் அளவோட தான் கொடுக்கறாரு.
1: And even temptation he allows with a limit.
0: ஏன் அப்படினா மனுஷனால எல்லாத்தையுமே கையாள முடியாது.
1: It's because human being or man cannot handle everything.
0: மனிதனுக்கென்று சில அளவீடுகள் இருக்கிறது.
1: There is certain limitations for man.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: அதனால தான் நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய தேவன் வந்து நாம வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாகவே நமக்கு செய்க வல்லவர் என்று எபேசியர் 3:20 வாசிக்கிறோம்.
1: That's why we read in Ephesians 3:20 that the Lord is able to do exceedingly abundantly above all that we ask or think.
0: ஆனால் இப்படி நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாகவே தேவன் செய்ய வல்லவர்னு சொன்ன அதே பவுல் தான், நீங்கள் 1 தீமோத்தேயு 6:6 வாசிக்கும் போது, போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் எழுதுறாரு.
1: The same apostle Paul who said that the Lord is able to do exceedingly above all that we ask or think, he also said in 1 Timothy 6:6, but godliness with contentment is great gain.
0: இந்த நீதிமொழிகள் 5:15-20 நீங்க திரும்ப திரும்ப வாசித்து பாருங்க. அதுல மெயினான ஒரு ஜெனரல் தீம் என்னன்னு கேட்டா, எப்பா நீ கொஞ்சம் இருக்கிறதுல சந்தோஷமா இரு, உன்னுடைய ஆசைகளுக்கு கொஞ்சம் அளவு வச்சுக்கோ, உன் இன்பங்களுக்கு கொஞ்சம் அளவு இருக்கட்டும், எல்லாவற்றையுமே நீ போதும் என்ற மனதுடனே வாழ்ந்துரு அப்படின்ற ஒரு கருத்தை மீண்டும் மீண்டும் பலவிதமான உருவகங்களால் அவர் ரொம்ப உறுதிப்படுத்துறாரு.
1: So when you read again this Proverbs 5:15-20 again and again, you can see only one concept that is revolving around, that you have to live with contentment and be happy with whatever you have, be happy with the limited pleasures, limited entertainment that you have.
0: ஒரு வேடிக்கையாக ஒரு கதை சொல்வார்கள்.
1: They used to say a funny story.
0: ஒரு முறை ஒருவன் வந்து ஒரு அவனுக்கு ஒரு மேஜிக் லாம்ப் அவன் கையில கிடைத்ததான்.
1: Once a person got a magic lamp in his hand.
0: Magic lamp. எப்படி? அற்புத விளக்கு. சரி, விளக்கு கிடைச்சதான். அப்போ அந்த விளக்கு அவனை பார்த்து சொல்லிச்சான், நீ 3 ஆசைகள், என்ன ஆசை கேட்டாலும், எதை நீ ஆசைப்பட்டாலும் அதை கொடுத்துறேன்னு
1: சொல்லிச்சு. So that lamp said, if you ask 3 desires, I will give you whatever you ask for.
0: அப்போ உடனே அவன் யோசித்தானா, இந்த 3 என்ன கேட்கலான்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னானா, உலகத்திலேயே எனக்கு ரொம்ப மிகப்பெரிய வீடு எனக்கு வேணும்னு சொன்னான்.
1: So first he thought and told, I need the biggest house in this world.
0: உடனே அவனுக்கு ஒரு மிகப்பெரிய வீடு அவனுக்கு கிடைத்தது, அந்த வீட்டுக்குள்ள அவன் இருந்தானா.
1: So immediately he got a big house and he lived in that house.
0: அப்போ உடனே அடுத்த உன்னுடைய விண்ணப்பம் என்னன்னு கேட்டான்.
1: It asked, what is your next desire?
0: அப்போ அவன் சொன்னானா, நான் தொடறதெல்லாம் தங்கம் ஆயிடணும் அப்படினான்.
1: So he told, whatever I touch must turn gold.
0: சரின்னு சொன்னா, எதெல்லாம் தொட்டானோ அத்தனை தங்கமா மாறிடுச்சு.
1: So whatever he touched it all turned into gold.
0: அப்பா யோசனை, இனி என்ன கேக்குறதுன்னு சொல்லி.
1: Then he thought what to ask for.
0: அப்பா சொன்னானா, உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே என்ன ரொம்ப பிடிக்கணும் அப்படினான்.
1: Then he told, everyone in this world must like me.
0: இமிடியேட்டா அவன் சாக்லேட்டா மாறிட்டானா.
1: Instantly he turned into chocolate.
0: ஆசைக்கு ஒரு அளவு இருக்கணும்.
1: There should be a limitation for a desire.
0: அளவில்லாம நீங்க பாட்டுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா அது பிராக்டிக்கலா இட்ஸ் நாட் பாசிபிள்.
1: When you desire beyond limit, that is not practically possible.
0: நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க தெரியுமா, அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாயிடும் சொல்லுவாங்க.
1: That's what they used to say, too much of anything is good for nothing.
0: இது தேவனிடத்திலிருந்து வர ஆசை கிடையாது.
1: This is not a desire that comes from God.
0: 1 யோவான் 2:16 வாசிக்கும் போது,
1: If you read 1 John 2:16,
0: மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள்னு போட்டிருக்கு.
1: For all that is in the world, the lust of the flesh and the lust of the eyes and the pride of life is not of the Father but is of the world.
0: நமக்கு இந்த இச்சையிலிருந்து ஒரு விடுதலை வரணும்.
1: We need a deliverance from this lust.
0: பேராசையிலிருந்து ஒரு விடுதலை வரணும்.
1: We need a deliverance from greed.
0: நமக்கு என்ன வேணும்னா, covetousness இல்ல, நமக்கு இச்சை அல்ல, நமக்கு போதும் என்ற ஒரு மனது நமக்கு தேவை.
1: We should not have this covetousness but a heart of contentment.
0: சாலமோன் தன் கண் கண்ட ஒன்றையுமே அவர் விட்டு வைக்கலன்னு
1: சொன்னாரு. We read that Solomon never spared anything whichever he saw.
0: ஆனா அவருடைய முடிவு வந்து ரொம்ப சந்தோஷமா இல்ல.
1: But the end was not happy one.
0: அது நன்மையா முடியல.
1: It did not end good.
0: அவனுடைய சந்ததிகள் மேல ஒரு மிகப்பெரிய பழுவை அவன் வைத்துட்டு போனான்.
1: He laid a great burden upon his generation.
0: நமக்கு अनेक காரியங்களை பார்க்கவும் அறியவும் நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும்.
1: We may have chances to see many things and know many things.
0: ஆனா நமக்கு ஒன்னு தெரியணும், நான் ஒரு அளவீடு உள்ள மனுஷன், என்னால எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது, எல்லாவற்றையும் என்னால கையாள முடியாது, எல்லாவற்றையும் என்னை பற்றி பிடிக்க முடியாது, எல்லாவற்றாலும் நான் சந்தோஷம் அடைய முடியாது.
1: But we should know and have an understanding. I am a man of limitations. I cannot have everything. I cannot handle everything. I cannot hold everything. I cannot be happy with everything.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இந்த covetousness அல்லது இந்த இச்சை அப்படிங்கற வார்த்தைக்கு வந்து நான் விளக்கம் தேடினேன். எப்படி இத விளக்கறது அப்படினு.
1: I searched for an explanation to explain this word covetousness.
0: And then I found out that it's a combination of four important thoughts. நான்கு விதமான சத்தியங்கள் தத்துவங்களினுடைய ஒரு காம்பினேஷன் நான் பார்த்தேன். என்ன காம்பினேஷன் எழுதி கொள்ளுங்க. இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ராங் மோட்டிவ், யூசிங் ராங் மெத்தட்ஸ், ஆஸ்கிங் இட் அட் த ராங் மோமெண்ட், அண்ட் சீக்கிங் இட் இன் ராங் மெஷர். ஃபோர் எம்ஸ். ராங் மோட்டிவ், தவறான நோக்கம் உள்ள ஒரு காரியத்தை கேட்கறது. ரெண்டாவது, யூசிங் ராங் மெத்தட்ஸ், தவறான விதத்தில் அதை பெறணும்னு ஆசைப்படுறது. மூணாவது, அட் த ராங் மோமெண்ட், தவறான நேரத்தில் அது கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. நாலாவது, தவறான அளவில் அது என்ன வந்து சேரணும்னு நினைக்கிறது. இது நாலுமே ரொம்ப ஆபத்தானது.
1: All these four are very dangerous.
0: இத நாலையும் கம்பைன் பண்ணீங்கன்னா அதோட விளைவு வந்து இச்சை.
1: So when you combine all these four, that is covetousness.
0: Motive, methods, moment and measure. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்முடைய நோக்கங்கள்ல கூட ஒரு அளவு தான் இருக்கணும்.
1: So even in our motives there should be some limitations.
0: நம்ம யூஸ் பண்ற விதங்கள் கூட எல்லாமே நம்மளால யூஸ் பண்ண முடியாது.
1: Even our methods should have limitations where we cannot use all the methods.
0: நம்முடைய நேரத்துக்காக நம்ம காத்துறக்கணும்.
1: We have to wait for our moment.
0: ஆசைப்பட்டதெல்லாம் கடச்ச கண்ட நேரத்துக்கு வந்து நமக்கு சேராது.
1: You will not have or receive whatever you want at any time you want.
0: அதே போல கேக்குற அளவெல்லாம் கிடைக்காது.
1: And you will not receive whatever measure you want.
0: நான் சொன்ன இந்த நாலையும் வந்து மொத்தமா கம்பைன் பண்ணி இதை வந்து தயவு செய்து நீங்க ஆகாப் நாபோத் சம்பவம் இருக்கு பாத்தீங்களா, இதுல போய் நீங்க கொஞ்சம் கோரிலேட் படி பாருங்க. இது நான் சொன்ன நாலு வார்த்தை எங்க நீங்க கனெக்ட் பண்ணலாம்னு பாருங்க. அது ஒரு சின்ன எக்ஸசைஸா எடுத்துடுங்க.
1: So if you combine all these four things and correlate with the incident of Ahab and Naboth, you can find it where you can correlate and connect this.
0: Wrong motive, wrong method, wrong moment, wrong measure. இது நாலுமே சீர்கட்டு போனதுனாலதான் இந்த ஆகாபுடைய ஆசை, அவனுடைய இச்சை அவனுக்கு ஒரு பேர் ஆபத்தை அவன் லைஃப்ல கொண்டு வந்தது.
1: Since these four things were present in the life of Ahab, this covetousness brought a great destruction in the life of him.
0: இதெல்லாம் பார்த்து தான் இவர் சொல்றாரு, எப்பா நான் வந்து 1000 பெண்களை கல்யாணம் பண்ணேன், என்ன 1000 பெண்கள் என்னுடைய அரண்மனையில் இருந்தாங்க, அந்த புறத்தில் இருந்தாங்க. ஆனா மகனா உனக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்றேன், நீ எல்லா பெண்களையும் விரும்பிடாத, உனக்குன்னு ஒரு மனைவி இருக்கு, அதை மட்டும் ஆசைப்படுன்றாரு.
1: So seeing this he says, see I had 1000 wives in my palace, but I tell you this advice, you don't love everybody but you have your own wife.
0: இவர் இந்த தமிழ்ல சொல்ல சூடுபட்ட பூனைன்னு வாங்க பாருங்க, அந்த கதை இது.
1: So a cat that is wounded,
0: cat that is burnt, அது சூடுபட்ட உடனே அந்த பக்கமே வராது. அதே போல தான் இவரு வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் நான் ஒரு கண்ட்ரோலே இல்லாமல், எந்த ஒரு மெஷர் இல்லாமல் நான் பாட்டுக்கு அலைஞ்ச ஒரு நாள் இருந்துச்சு. ஆனால் முதிர் வயதாகும் போது அவருக்கு ஒரு பாடம் படித்தாரு, இதுவல்ல வாழ்க்கை.
1: So this man lived a life of uncontrollable life, living on his own, but at the end of his life he learnt a lesson, this is not the actual life.
0: அங்கே சொல்கிறார், உன் சொந்த மனைவி, உன்னுடைய சொந்த ஊற்றுக்கண், அது உனக்கு போதும்.
1: He says your own wife, your own sister, that is enough.
0: இன்றைக்கு இந்த ஆசைகளின் கட்டுப்பாடோடு வாழுவது அப்படின்னு சொல்லும்போது சில காரியங்கள் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
1: So today when I speak with living with contentment, I want to share few things with you.
0: திருப்தியுடன் வாழு அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கு எப்படி சில காரியங்களை வந்து அளவிற்கு மிஞ்சினால் அது ஆபத்தாக முடியுன்றதை வேதத்திலும் சிலதை காட்டுறேன்.
1: So today I want to show you certain things from the Bible how too much of anything becomes dangerous for us.
0: முதலாவது
1: First
0: பிரசங்கி 2:1 பாருங்க.
1: Ecclesiastes 2:1
0: 2:1
1: 2:1
0: நான் என் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டது என்னவென்றால், வா இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினால் சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன், இதோ இதுவும் மாயையாயிருந்தது.
1: I said in my heart, come now, I will test you with mirth, therefore enjoy pleasure, but surely this also was vanity.
0: இன்பத்தை அனுபவி என்று சொன்னாராம்.
1: He said, come and enjoy pleasure.
0: அதாவது இந்த இன்பம் அந்த இன்பம்லாம் ஒண்ணு வகையறையே கிடையாது. ராஜாவா உட்கார்ந்துட்டு என்ன கேட்டாலும் அந்த இன்பம் அவருக்கு கிடைச்சிரும்.
1: So there is no differentiation of this pleasure and that pleasure. As a king, whatever he requires, he will get it.
0: எல்லாத்தையும் வாங்கிட்டு அவர் சொல்றாரு, எல்லாமே என்னதா இருக்குன்னா கடைசியில மாயை.
1: Having received everything, he says, everything is vanity.
0: மாயை.
1: Everything is vanity.
0: எழுதி கொள்ளுங்க முதலாவது.
1: Write down the first point.
0: Too much fun is dangerous. அளவிற்கு அதிகமான இன்பம் ரொம்ப ஆபத்தானது.
1: Too much fun is dangerous.
0: நமக்கு இருக்கும் சந்தோஷங்களை கூட நாம் ஒரு அளவீடோடு நாம கையாள்வது பெறுவது நல்லது.
1: So it is always good to receive the fun and the pleasure that we have with limitations.
0: நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 17 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கும் போது,
1: If you read Deuteronomy 17 and verse 17,
0: அங்கே இஸ்ரவேலிலே ராஜாக்கள் எழும்புற காலத்தில் அவங்க எச்சரிப்பா இருக்க வேண்டிய காரியத்தில் ஒன்று அவர் சொல்லுகிறாரு, அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம், வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாக பெருக பண்ண வேண்டாம்.
1: Neither shall he multiply wives for himself, lest his heart turn away, nor shall he greatly multiply silver and gold for himself.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நம்முடைய வாழ்க்கையில வந்து இன்பங்கள் தேவைதான்.
1: We need fun and pleasures in our life.
0: சந்தோஷம் தேவைதான்.
1: We need pleasures in our life.
0: ஆனால் அது ஒரு அளவோடு இருக்கணும்.
1: But that should be with a limit.
0: அந்த சந்தோஷத்தின் அளவீடுகளை எல்லைகளை நாம் தாண்டுவோமானால் அது நமக்கு ரொம்ப வேதனையா முடிச்சிடும்.
1: When we cross the boundaries of that fun and pleasure, that becomes dangerous.
0: இதைதான் இந்த நீதிமொழிகள் 5:19 சொல்றாரு.
1: This is what he says in Proverbs 5:19.
0: உன்னுடைய சொந்த மனைவியை பற்றி பேசும்போது,
1: When he speaks about his own wife,
0: அவளை நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடு போல் இருப்பாளாக, அவளுடைய ஸ்தனங்களை எப்பொழுது முனை திருப்தி செய்வதாக, அவளுடைய நேசத்தினால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக.
1: As a loving deer and a graceful doe, let her breast satisfy you at all times and always be enraptured with her love.
0: அதை எச்சரிப்பாருப்பா, உனக்கு ஆண்டவர் கொடுத்த மனைவி போதும், அவள்கிட்ட நீ சந்தோஷமா இருக்கிறல்ல அது போதும், அதற்கு மிஞ்சி ஒரு சந்தோஷத்தை தேடாத.
1: So you be careful, you have a wife and you are happy with her, so you don't seek any pleasure or joy beyond that.
0: நான் சொல்லுவேன், இந்த சந்தோஷம் அப்படின்றது வந்து வெறும் கணவன் மனைவிக்குள்ள மாத்திரம் இல்ல, எல்லா பகுதியிலும் இதே பிரின்சிபிள் தான் நம்ம follow பண்ணணும்.
1: So when I say this fun of pleasure, this is not only in the relationship of husband and wife, but this principle ought to be followed in all the relationships.
0: நான் சொல்லுவேன், even ஆகாரத்துல கூட இந்த ஒரு கட்டுப்பாடு நமக்கு இருக்கணும்.
1: Actually even in food we need this restriction.
0: ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நம்ம கவனிச்சிருக்கோம்ல, நீ வந்து ஒரு இடத்துல விருந்துக்கு போறப்போ தொண்டையில கத்தியை வைன்னு போட்ருக்கு.
1: So the word with the Lord said, when you go out for a feast you have to place your knife in your neck.
0: Throat. Put a knife in your throat. நீங்கள் சங்கீதம் 78:18 வாசிக்கும் போது,
1: If you read Psalm 78:18,
0: தேவன் வந்து ஒழுங்கா உங்களுக்கு மன்னா கொடுத்துட்டு இருந்தாரு 40 வருஷமா.
1: The Lord has been giving you manna for 40 years.
0: ஆனால் அவங்க என்ன செய்தாங்கன்னா, இப்போ தங்களுடைய இச்சையின் நிமித்தம் என்ன செய்தாங்கன்னா, அவங்க போஜனத்தை கேட்டாங்க.
1: But now they tempted God by asking meat.
0: அதனால தேவனை பரீட்சை பார்த்தார்கள்.
1: And therefore they tempted God.
0: முடிவை பார்த்தீங்கன்னா அந்த வனாந்திரத்திலே அவங்க எல்லாரும் கொல்லப்பட்டார்கள்.
1: But the end is they were killed in the wilderness.
0: நீங்க 106 சங்கீதம் 14 வசனம் வாசிக்கும் போது இதே வார்த்தை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா எழுதி இருக்கு.
1: If you read Psalm 106 and verse 14, the same thing is written in a different way.
0: அதாவது தமிழ்ல வந்து வனாந்திரத்தில் இச்சையுள்ளவர்களாகின்னு போட்டிருக்கு, ஆனா தமிழ்ல இங்கிலீஷ்ல வந்து they lusted exceedingly in the wilderness nu or vaartha irukku, adhavu alavirku adhigamaga avargal enna seidanga na vanandrathila ichithargal.
1: They lusted exceedingly in the wilderness.
0: Karthude naamathirku mahime undavu.
1: Glory be to the name of the Lord.
0: Ivanga ichchayinala kaadigala vaangitaanga.
1: So through, by lusting they received quails.
0: Ana dayu seidhu 105th sangeetha 40th vasanam paarenga.
1: But read Psalm 105 verse 40.
0: கேட்டார்கள், அவர்கள் காடை அவர் காடைகளை வரப்பண்ணினார்.
1: They asked and he brought quails.
0: வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தி ஆக்கினார்.
1: And satisfied them with the bread of heaven.
0: திருப்தி எங்க இருந்து வந்துச்சு?
1: Where did they receive the satisfaction?
0: காடையில இருந்து வரல.
1: Not from the quail.
0: உண்மையான திருப்தி எங்க இருந்து வருதுன்னா வானத்துல இருந்து அப்பத்தினால தான்.
1: The real satisfaction came from the bread of heaven.
0: ஆனா இவங்களுக்கு திருப்தியை விட்டுட்டு இன்னும் அதிகம் தேவை.
1: But they need more than the satisfaction.
0: அதை கேட்கும் போது தான் பிரச்சனை வந்தது.
1: Only then they had a problem.
0: நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதுல திருப்தி உள்ளவர்களாக அளவிற்கு மிஞ்சின சந்தோஷங்கள்ல நம்ம கால் வைக்காம இருக்கிறது நல்லது.
1: So even in our life we should be content with what God has given and we should not go into things beyond a limit.
0: அதனால தான் இயேசு வந்து ஜெபத்தை சொல்லி கொடுக்கும்போது அன்றன்றுள்ள அப்பத்தை இன்றைக்கு எங்களுடைய அப்பத்தை எங்களுக்கு தாரும் என்று சொன்னார்.
1: That is why when Jesus taught to how to pray he said give us today our daily bread.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: அதனால நாம நம்முடைய இன்பங்கள்ல கூட ஒரு கட்டுப்பாடை வைப்பது நல்லது.
1: So it is always good to have a limitation in our fun.
0: அளவிற்கு அதிகமான இன்பங்கள் நமக்கு துன்பமாக முடியும்.
1: Too much of fun and pleasure will end in sorrow.
0: இரண்டாவது ஒன்று கவனிங்க.
1: The second one.
0: அளவிற்கு உள்ள இருக்க வேண்டியது இரண்டாவது என்னன்னா ஆதியாகமம் 11:4.
1: The second one Genesis 11:4.
0: ஆதியாகமம் 11:4.
1: Genesis 11:4.
0: இங்கே ஒரு சம்பவம் இருக்குது. ஜனங்கள் எல்லாரும் ஒன்றா கூட்டம் கூடி ஒரு யோசனை பண்றாங்க. பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அழாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள்.
1: And they said, "Come, let us build ourselves a city and a tower whose top is in the heavens. Let us make a name for ourselves, lest we be scattered abroad over the face of the whole earth."
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை.
1: Glory be to the name of the Lord.
0: Second, first one, too much fun is dangerous. Number two, too much fame is also very dangerous. அளவிற்கு அதிகமான பிரபலமும் பேரும் புகழும் ரொம்ப ஆபத்தானது.
1: Too much fame is also dangerous.
0: இங்க இந்த பாபேல் கோபுரத்தை கட்டினவங்க வந்து எதுக்காக கட்டினாங்கன்னா ஏதோ வாசம் பண்ணுறது கட்டினேன் தங்குறது கட்டினேன்னா பரவாயில்ல. அவங்க கட்டினது நோக்கம் என்னன்னா நமக்கு பூமி எங்கும் இவங்களுக்கு பேர் வேணுமா.
1: So here, the people who constructed or built this tower, the reason why they built was not to live in, but they need a name all over the world.
0: உலகம் முழுவதிலும் உங்களுக்கு பேர் வரணுமா?
1: They need a name and a fame all over the world.
0: நான் அன்றைக்கும் சொல்வேன், இன்றைக்கும் சொல்வேன், எந்த காரியத்துக்கு நீங்க பூமி எங்கும் பேர் வாங்கணும்னு நீங்க திட்டமிட்டு செய்தாலும் கண்டிப்பா அந்த முயற்சியின் முடிவு நீங்க சிதறி போவீங்க.
1: So I tell you, even today and also in those days, whichever thing you start to bring a name from all over the world, so that will be totally scattered.
0: நான் சொல்லுகிற வார்த்தை நல்லா கவனிங்க.
1: You have to listen carefully to the word.
0: நம்ம எல்லாருக்கும் நல்ல பெயரும் புகழும் தேவை என்பது சந்தேகமே இல்ல.
1: So it is no doubt we all need good fame and name.
0: ஆண்டவரே ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும்போது உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் சொன்னார்.
1: Even when the Lord blessed Abraham, he said, "I will make your name great."
0: உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் சொன்னார்.
1: So he said, "I will make your name great and popular."
0: ஆனா பூமி எங்கும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் தேவனுக்கு மட்டும்தான்.
1: But the name and fame all over the world is only for God.
0: Oh Lord, how majestic is your name in all the earth. என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் பூமி மீதெங்கும் எவ்வளவு பெரிதா இருக்கிறது. பூமி எங்கும் பேர் பெற வேண்டிய ஒரே இடம் தேவனுக்கு மட்டும்தான். அந்த இடத்துல மனுஷன் போய் உட்கார்ந்தான் அவனுக்கு பெரிய ஆபத்து.
1: So it is only God who should receive the name and fame all over the world. If man try to sit there, that is a great danger.
0: இன்றைக்கு வரை நான் சொல்ற வார்த்தையை கவனிச்சு பாருங்க. எந்த அரசாங்கம் எந்த ஒரு தலைவன் தன்னுடைய நாடு உலகமெங்கும் புகழ் பெறணும்னு சொல்லி அவன் எதை ஒன்று செய்தாலும் அதனுடைய முடிவு அவன் மிகப்பெரிய ஒரு தீங்குக்குள்ள போயிடுவான்.
1: Just consider any ruler or any nation which try to get fame all over the world, that always end in a great danger.
0: நம்முடைய கனமும் மரியாதையும் புகழும் வந்து ஒரு அளவு தான் இருக்கணும்.
1: Our honor, fame and name should be with certain restrictions.
0: நம்ம கட்டுப்படுத்த முடியாத அளவு ரொம்ப புகழ் வந்துருச்சுன்னா அது முடிவு வந்து ரொம்ப வேதனையா போயிடும்.
1: If you have received fame beyond restriction, then that is really dangerous.
0: இப்படிப்பட்ட ஆசை தேவனுடைய பிள்ளைகளிலிருந்து வருகிற ஆசை கிடையாது. பரிசுத்தாவினர் கொடுக்கிற ஒரு ஆசை.
1: So such a kind of desire is not from the Lord. The Holy Spirit doesn't give such kind of desires.
0: யார் இதை கொடுக்கிறா?
1: Who creates it?
0: ஏசாயா 14 அதிகாரம் 13-14 வாசிங்கன்னா அதுடைய ரகசியம் உங்களுக்கு புரியும்.
1: When you read Isaiah 14:13-14, you can find out the secret.
0: இப்படிப்பட்ட ஆசையில மிதக்கிறது முதலாவது யாருன்னு சொன்னா பிசாசானவன்.
1: So it is Satan who first floats in such kind of desires.
0: நான் வானத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பானவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே.
1: For thou hast said in thine heart, I will ascend into heaven, I will exalt my throne above the stars of God, I will sit also upon the mount of the congregation in the sides of the north, I will ascend above the heights of the clouds, I will be like the most high.
0: இவ்வளவு ஆசைப்பட்டவனுடைய முடிவு என்னன்னு கேட்டா, மேலிருந்து கீழே தள்ளப்பட்டான்.
1: So what is the end of the person who desires so much? He was just pushed down from heaven.
0: அதே ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்?
1: But how will the motives or thoughts of a spiritual man?
0: மூன்று வசனங்களை சொல்றேன், வேகமா எழுதிடுங்க.
1: I will tell you three verses, note it down.
0: 1 கொரிந்தியர் 15:9.
1: 1 Corinthians 15:9.
0: அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவராய் இருக்கிறேன்.
1: When apostle Paul says, I am the least of the apostles.
0: எபேசியர் 3:8 பாருங்க.
1: எபேசியன்ஸ் 3:8.
0: அங்கே எல்லா பரிசுத்தவான்களிலும் நான் சிறியவனாய் இருக்கிறேன்.
1: He says, I am the very least of all the saints.
0: 1 Timothy 1:15 பாருங்க.
1: Look at 1 Timothy 1:15.
0: பாவிகளிலே பிரதான பாவியா இருக்கிறேன்.
1: He says, I am the foremost of sinners.
0: இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலா இருந்தாலும் வானபரியந்த எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவ தரிசனங்களை பெற்று மனுஷர் பேசக்கூடாத பரலோக பாஷையெல்லாம் கேட்ட மனுஷனா இருந்தாலும் அவரும் தன்னை ஒரு கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டாரு.
1: So no matter whether it is Paul or a person who was taken up to clouds who also heard languages which beyond the human language, but he had a limitation for himself.
0: இயேசுவோடு இருந்த அப்போஸ்தலர்களோடு தன்னை இணையாக வைக்கல, அவர்கள் எல்லாரிலும் நான் தான் சின்னவன் சொன்னார்.
1: So he did not compare himself equal to the disciples of Jesus, but he said, I am the least of all of them.
0: எல்லா பரிசுத்தவான்களிலும் ரொம்ப சிறியவன் என்று எளியவன் என்று சொன்னார்.
1: He said, I am the least of all the saints.
0: அதே இது பாவியில பிரதான பாவின்றார்.
1: And at the same time, I am the foremost of sinners.
0: தன்னுடைய புகழுக்கு ஒரு கட்டுப்பாடு வச்சிட்டார்.
1: He set a limitation to his fame.
0: நான் சொல்லுவேன், இது ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு.
1: I tell you, this is very good for us.
0: நம்ம ரொம்ப புகழ்ச்சியை நம்ம பெறுவதற்கு முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது நமக்கே பெரிய ஆபத்தா முடிஞ்சிடும்.
1: If you take efforts to receive too much fame, that becomes dangerous to us.
0: நான் சொல்லுவேன், நம்மளால கையாளக்கூடிய ஒரு புகழை நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் பாராட்டு தேவை, அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன்.
1: So we all need certain limits of fame and appreciation.
0: அப்ரிசியேஷன் இல்லை, அப்ரிசியேஷன் கொஞ்சம் இருந்தா தான் நம்ம கொஞ்சம் உற்சாகம் வரும், கொஞ்சம் முன்னால போகணும்னு நினைக்கும்.
1: So only when we have appreciation, we will be motivated to go further.
0: ஆனா ஒரு அளவுக்கு மிஞ்சி போனா நமக்கே தெரியும், தலை கொஞ்சம் கனக்குதுன்னு தெரியும்.
1: But we know when it goes beyond a limit, we know we are really it is too much.
0: ஒரேடியா புகழ்ந்தாலும் அது வந்து நமக்கு ரொம்ப ஆபத்து.
1: So too much of appreciation is also dangerous.
0: அப்ப நம்ம அது என்ன பண்ணனும்னா, ஒன்னு அதை வந்து நம்ம வந்து நிராகரிச்சிடணும்.
1: Either we have to reject it.
0: அப்படி இல்லனா அதை கொண்டு போய் தேவ சமூகத்துல கொண்டு கொட்டி நம்ம வந்து தாழ்த்திரணும்.
1: Otherwise we have to pour it at the feet of God and humble ourselves.
0: ஒரு தேவ மனுஷன் இப்படி செய்வாராம்.
1: A man of God used to do this.
0: பெரிய எழுப்புதல் பிரசங்கியார், எனக்கு பெரிய பேர் என உடனே ஞாபகம் வர மாட்டேங்குது.
1: I don't remember the name of his, that pastor. He is a great revival.
0: அவருடைய பிரசங்கங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பாராட்டு புகழ்ச்சி ஒரு வரவேற்பு இருக்குமா?
1: So there will be great welcome and great fame for his preaching itself.
0: அவர் பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே என்ன பண்ணுவாராம், எல்லாரையும் பார்த்து பேசிட்டு அந்த அந்த மேடைக்கு பக்கத்தில் ஒரு அறை இருக்குமா, அந்த அறையில் போய் முழங்கால பறிட்டு சொல்லுவாராம், ஆண்டவரே இந்த கிரீடம் எல்லாம் என்னுடையது இல்லை, உம்முடையது உம்முடையது, அது எல்லாத்தையும் உம்முடைய சிங்காசனத்தில் நான் வச்சிடறேன்னு சொல்லுவாராம்.
1: So after his preaching, he will go to the room that is beside that stage and he will pray saying, Lord, I give all this crown at your feet, it all belongs to you and it's not mine, and he will pray it seems.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது.
1: Glory be to the name of the Lord.
0: சைனா தேசத்தில் உலக புகழ் பெற்ற ஒரு ஊழியத்தை, மிக பிரம்மாண்டமான ஒரு ஊழியத்தை செய்தவர் ஹட்சன் டெய்லர் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனுஷன்.
1: So there was a man of God named Hudson Taylor who did a great ministry for God in China.
0: அவர் ஒருமுறை மெல்பர்ன் என்று சொல்லுகிற ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்பர்ன்ல ஒரு பெரிய பிரெஸ்பிடேரியன் சர்ச்சில் அவரை பிரசங்கம் பண்றதுக்கு அழைத்திருந்தார்.
1: So once he has been invited to speak at a large Presbyterian church in Melbourne.
0: அப்போ அந்த சபையினுடைய போதகர் இந்த ஹட்சன் டெய்லர் என்கிற அந்த மிஷினரியை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஒரு பெரிய விளக்கத்தையும் ஒரு பெரிய முன்னுரையும் சொல்லி சொன்னாராம், வி ஹாவ் ஆர் இல்லஸ்ட்ரியஸ் கெஸ்ட்ன்னு சொன்னாராம். ரொம்ப அருமையான ஒரு பிரசங்கியார் வந்து சொல்லி புகழ்ந்து அவரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணார்.
1: ஸோ when the pastor of the church introduced this Hudson Taylor, he introduced him saying that he is our illustrious guest and praised him and appreciated him.
0: இப்போ இதை சொல்லி முடிச்ச உடனே ஹட்சன் டெய்லர் மேடைக்கு வந்தார்.
1: So Hudson Taylor then came to the stage.
0: ஒரு நிமிடம் அமைதியா இருந்தாராம்.
1: He remained calm for a moment.
0: அமைதியா இருந்துட்டு சொன்னாராம், Dear friends, I am the little servant of an illustrious master. ஒரு மிகப்பெரிய எஜமானுடைய ஒரு சிறிய சேவகன் நான் என்று சொன்னார்.
1: He said, Dear friends, I am the little servant of an illustrious master.
0: என்ன தேவ மனிதருடைய இருதயம் எப்படி இருந்துச்சு பாருங்க.
1: See how was the heart of this man of God.
0: அவங்களுக்கு தெரியும் அளவுக்கு மிஞ்சின மகிமை நமக்கு தகுந்ததல்ல.
1: They know too much fame is not deserved for
0: us. நிறைய பேர் வந்து தங்க பேரை சொல்லல, தங்க பேரை குறிப்பிடலன்றதுக்கு என்ன கோபம் வந்துருது.
1: Today many people become angry when their name is not mentioned.
0: வேடிக்கையா ஒரு கதை அப்பா சொல்வாங்க.
1: Father used to say a funny story.
0: ஒரு முறை ஒரு அம்மா சாட்சி சொல்ல வந்ததாம்.
1: Once a woman came to give a testimony.
0: அப்போ அந்த அம்மா சொன்னதாம், நான் மூணு வாரமா ரொம்ப உடம்பு முடியாம இருந்தேன்.
1: So I've been sick for 3 weeks.
0: எல்லாரும் எனக்கா நீங்க ஜெபம் பண்ணீங்க.
1: And everyone prayed for me.
0: கர்த்தர் படுத்த படுக்கையா இருந்து என்ன உயிர்ப்பித்து என்னை இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாரு, கர்த்தருக்கு மகிமை அப்படின்னு
1: சொன்னா. She said the Lord has brought me back to life who was totally bedridden and so glory to God.
0: பின்னால இருந்த அந்த ஊழியர் வந்து சொன்னாங்க, வாமா எங்க இப்படி ஒழுங்கா சொல்லு சாட்சிய, ஒழுங்கா சாட்சி சொல்லு.
1: The pastor at the back, he said, see what you are saying, say the testimony properly.
0: நமக்கு என்னன்னு புரியல.
1: She could not understand what
0: was சொன்னாங்களா. எனக்கு திரும்ப என்னம்மா ஆண்டருக்கு எனக்கு ரொம்ப வியாதியா இருந்தேன், படுத்த படுக்கையா இருந்தேன், நீங்க எல்லாரும் எனக்காக ஜெபம் பண்ணீங்க, உங்க எல்லாருக்கும் நன்றி, கர்த்தர் வந்து எனக்கு சோகம் கொடுத்தார்.
1: She repeated again, see I was sick and bedridden and you all prayed for me and I and the Lord healed me, so all glory to God.
0: அது சொல்லிட்டு இறங்கி பாமா எங்கம்மா போற, ஒழுங்கா சொல்லு.
1: Again he called her, see where are you going, say the testimony properly.
0: அப்ப இந்த அம்மாக்கு ஒண்ணும் புரியல.
1: So she did not understand again.
0: மூணாவது முறை சொல்லுச்சான்.
1: The third time she said,
0: ரொம்ப உடம்பு முடியாம படுத்த படுக்கையா கிடந்தேன்.
1: I was sick and bedridden.
0: நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணீங்க.
1: You all prayed for me.
0: நம்ம பாஸ்டர் ஐயா கூட எனக்காக ரொம்ப ஜெபம் பண்ணாங்க.
1: Even our pastor prayed for me very earnestly.
0: ஆண்டவர் கிருபையா என்ன சுகமாக்க.
1: And the Lord graciously healed me.
0: அந்த பாஸ்டர் போ போ போ உட்கார்.
1: Then pastor said, go and sit now.
0: இப்ப என்ன பிரச்சனை அவருக்கு?
1: What is the problem now?
0: உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சிருக்கும்.
1: So you would have understood the problem now.
0: நிறைய பேருக்கு தங்க பேர், தங்களுடைய புகழ், தங்களுடைய மகத்துவம் வெளியே வரணும். அது வரலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும்.
1: Many people want their name, their fame to be manifested. Otherwise
0: அது அங்க அச்சில் இருக்கணும்.
1: That should be etched there.
0: அது இல்லன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை.
1: Otherwise that's a big problem.
0: ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், பெரிய சண்டே நடந்துச்சு கல்யாணத்துல.
1: I've been to a wedding, there was a big fight there.
0: என்ன சண்டை தெரியுமா?
1: Now what is the fight?
0: ஸ்டேஜ்ல பின்னால பொண்ணுடைய பேரை மேலே போட்டாங்க, பையனுடைய பேரை கீழே போட்டாங்க.
1: So they have stuck the bride's name first and then below that is the groom's name.
0: So and so wed so and so. பொண்ணு பேர் மேலே போயிடுச்சு, பையன் பேர் கீழே வந்துருச்சு. அடி தடிங்க.
1: The bride's name was first mentioned and then the groom's name and that's why there was a great fight there.
0: ஏன்னா அவர் பேர் மேலே இருக்கணுமா?
1: It's because his name should be up
0: itself. அது வாழ்ந்து பேர் வாங்குறது வேற.
1: So living and getting a fame is different.
0: அந்த தெர்மோகால்ல கட் பண்ணி வச்ச ஒரு பேருக்கு அவன் முடிச்சவன உடைச்சு போட போறான், அந்த பேருக்கு சண்டை.
1: But just for the thermocol name there's a big fight there.
0: எனக்கு அந்த பட்டம் கொடுக்கல.
1: They did not give me the title.
0: எனக்கு அந்த புகழ் கொடுக்கல.
1: They did not give me that fame.
0: நான் சொல்லுவேன், too much of fame is very very dangerous. It's not good. யோவான் சொன்ன பிரின்சிபல் ரொம்ப நல்ல பிரின்சிபல். யோவான் சானகன்.
1: The principle of John the Baptist is very nice.
0: நான் சிறுகணும், அவர் பெருகணும்.
1: Let me decrease and let him increase.
0: அவர் எவ்வளவுனா பெருகிட்டே போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: Let him increase how much he want. There's no
0: problem. நான் வந்து எவ்வளவு சிறுகிறனோ அவ்வளவு நல்லது.
1: But the more I decrease myself is more good for me.
0: நான் எப்பொழுதும் சொல்றதை திரும்ப சொல்றேன்.
1: I repeat it again.
0: இயேசு சொன்னாரு, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவனோ தாழ்த்தப்படுவான்.
1: Jesus said he who humbles himself shall be exalted, he who exalts himself shall be humbled.
0: அப்போ இதுல ஒரு பிரின்சிபல் படிச்சிடுங்க.
1: You have to learn a principle here.
0: தாழ்த்துற வேலையே நாம எடுத்துட்டோம்னா உயர்த்துற வேலையே கர்த்தர் எடுத்துக்குவாரு.
1: So if we take the work or task of humiliating ourselves, the
0: humbling,
1: Lord
0: humbling,
1: humbling ourselves, the Lord will exalt us.
0: God will take the job of exalting us. உயர்த்துற வேலையை நாம எடுத்தோம்னா தாழ்த்துற வேலையை கர்த்தர் எடுத்துருவார்.
1: If we take the job of exalting us, then the Lord will take the job of humbling us.
0: கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்துவாரானால் யாரும் அவனை தாழ்த்த முடியாது.
1: If the Lord exalts a person, no one can humble him.
0: அதே வழியில கர்த்தர் ஒரு மனுஷனை தாழ்த்திட்டாரு, அவன் என்ன உயிர் கொடுத்து வேலை செஞ்சாலும் மேலே வர முடியாது.
1: At the same time, if the Lord humbles a person, no one can exalt him.
0: எப்பொழுது நம்முடைய மனம் எப்படி இருக்கணும்? எப்பா இந்த புகழ் போதும்பா, இந்த பாராட்டு போதும்பா, இதுக்கு ரொம்ப கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கு, இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு நாமளே என்ன பண்ண, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது நல்லது.
1: So it is always good for us to restrict the fame and the name and the appreciation that we receive as saying that this is enough.
0: அதை கொண்டு போய் தேவனுடைய பாதத்தில் வச்சு பலிபீடத்தில் நம்ம வச்சுட்டு, ஆண்டவரே எல்லா துதியும் கனமும் புகழும் ஸ்தோத்திரமும் ஒருவருக்கே உண்டாவதாக.
1: We have to place that at the feet of the Lord Jesus and also upon his altar and say, Lord, all glory, honor and praise be to you alone, Lord.
0: Mudhalavu sonnen, too much fun is dangerous. Adhigapadiyana inbangal aabathanadhu.
1: First, too much fun is dangerous.
0: Rendavu sonnen, too much fame is dangerous. Romba alavukadhigamana pugalchi prabalam romba aabathanadhu.
1: Second, I told you too much fame is dangerous.
0: பிரபலத்தில் கூட கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
1: So you must be very careful about your fame as well.
0: மூன்றாவது ஒன்று இருக்கு.
1: The third one,
0: பிரசங்கி 1:18.
1: Ecclesiastes 1:18.
0: அதிக ஞானத்திலே அதிக சலிப்புண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். In much wisdom is much grief. He who increases knowledge increases sorrow. The third thing, அளவுக்கு மிஞ்சி போகக்கூடாது. மூணாவது வந்து, too much familiarity with things is dangerous. காரியங்களை பற்றி ரொம்ப தெரிந்து கொள்வதும் ஆபத்து.
1: Too much familiarity is also dangerous.
0: ஞானம் நமக்கு தேவை, புத்தி நமக்கு தேவை.
1: We need wisdom and understanding.
0: நாம் இதை பற்றி ஏற்கனவே நம்ம படித்திருக்கிறோம்.
1: We have already learned about this.
0: அதாவது நீங்கள் நீதிமொழிகள் 16:16 வாசிக்கும் போது,
1: If you read Proverbs 16:16,
0: பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை.
1: How much better it is to get wisdom than gold and to get understanding rather to be chosen than silver.
0: அறிவு நல்லதுதான், புத்தியும் நல்லதுதான், ஞானமும் நல்லதுதான் இல்லைன்னு சொல்லல.
1: So wisdom is good, knowledge is good, understanding is good. I say no to it.
0: ஆனால் அதுவும் ஒரு அளவுல இருந்தா ரொம்ப நல்லது.
1: But that if that is with a limitation then that is good.
0: உங்களுக்கு தெரியுமா, ரொம்ப ரிசர்ச் பண்றேன், ரொம்ப ரிசர்ச் பண்றேன், அப்படியே ஆராய்ஞ்சு கடைஞ்சு எடுக்க போறேன் அப்படின்னு தீவிரமா இறங்கின நிறைய பேர் பைத்தியமா தான் திரும்பி வந்திருக்காங்க.
1: So have you seen people who get into too much of research, who say that I want to research more and more, they always end as fools.
0: சில பேர் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப அதாவது தயவுசெய்து தப்பா நினைக்கிறேன், கேள்வி கேட்கறது தப்பே கிடையாது, ஆனா கேள்வி கேட்கணும்னே கேள்வி கேட்கறதுக்கு பாருங்க. They want to ask questions for the sake of asking questions. Just being discontent with answers. இருக்கிற பதில்கள்ல போதும் அப்படின்னாம சும்மா சும்மா இன்னும் கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு ஒவ்வொரு கமாக்கும் ஃபுல் ஸ்டாப்புக்கும் நீங்க வந்து ரொம்ப அறிவுல தேரணும்னு நினைச்ச நிறைய பேர் இடறி போய் தேவனே இல்லைன்னு சொல்லி மறுதளித்தவங்க ஏராளமான பேர் இருக்காங்க.
1: There are many people who just keep on asking questions for each and everything and at last they are offended and they have even denied God.
0: நடந்தது
1: அதிகாரம்
0: 12 வசனத்துல வாசித்தா,
1: John 16:12 says,
0: அங்க இயேசு சொன்னாரு, நான் உங்கள்ட்ட சொல்ல வேண்டிய நிறைய காரியங்கள் நிறைய இருக்கு, ஆனா நீங்க அதை இப்பொழுது தாங்கிக்க மாட்டீங்கன்னு.
1: Jesus said, I have yet many things to say unto you, but you cannot bear them now.
0: என்னது, நிறைய சொல்ல முடியும்,
1: I can tell you more,
0: தாங்கிறதுக்கு உனக்கு திராணி இல்லப்பா,
1: but you don't have ability.
0: உன் ஞானத்தை வச்சுக்கிட்டு, உன் சின்ன மூளையை வச்சுக்கிட்டு இதெல்லாம் நீ தாங்கிக்க முடியாது. அவ்வளவு ஆழங்கள் அதுல இருக்கு.
1: It is so deep that you cannot bear it with your little brain and little wisdom.
0: நாம நினைக்கிறோம் நம்ம ரொம்ப பெரிய ஞானின்னு சில பேர் நினைக்கிறோம்.
1: We consider ourselves to be a great wise man.
0: 1 கொரிந்தியர் 3:19 சொல்றோம்.
1: 1 Corinthians 3:19 says,
0: மனுஷ ஞானம் அல்லது உலகத்தினுடைய ஞானம் வந்து தேவனுக்கு முன்பாக பைத்தியமா தான் இருக்கான்.
1: For the wisdom of this world is foolishness with God.
0: எப்படி?
1: How it is?
0: நம்ம எடுத்து போய் நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், இவ்வளவு தெரியும், இவ்வளவு அறிவு இருக்கு, எல்லாம் பட்டியல் போய் ஆண்டவர் கொடுத்தா ஆண்டருக்கு வந்து பைத்தியமா தெரியுமா அது.
1: If you take all your qualification, education, you say, see, I have studied so much, but it will be appear like a foolishness to God.
0: எப்படி ஒரு குழந்தை வந்து 26 ஆல்பபெட் இங்கிலீஷ்ல படிச்சுட்டு வந்து உங்ககிட்ட ஒப்பிச்சுட்டு என்ன நினைக்குதுன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் என்ன கரைச்சு குடிச்சிட்டேன்ற எண்ணத்துல அது இருக்கு.
1: Like how a child after learning all the 26 alphabets of English, it comes and says to you and says that it has known everything in English.
0: அதை பார்த்துட்டு பெற்றோர் என்ன, சூப்பர் சூப்பர், எதுக்கு சூப்பர் சொல்றான்.
1: So parents also appreciate saying very super.
0: என் பிள்ளை என்ன மாதிரி படிச்சிருச்சு.
1: See how much my child has learned.
0: ஆனா நமக்கு உள் மனசுல இத போய் பெரிய படிப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு
1: நினைப்போம். But we will have in our inner mind and heart, see, they consider this to be a great education.
0: நம்முடைய ஆண்டவரோ நம்முடைய எல்லா பட்டங்கள், அறிவு, ஞானம், ரிசர்ச், நம்ம பிரசங்கம், அப்பா என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்தேன், ஆண்டவர் மேல திரிப்பாரு, இதெல்லாம் எனக்கு பைத்தியமா இருக்கப்பா அப்படின்னு.
1: Looking at our education, our titles and our sermons, the points that we prepare, the Lord will laugh from above saying, see, these all appear to be foolishness to me.
0: நம்முடைய ஃபெமிலியாரிட்டி, நாம் அறிந்து கொள்ளுகிற காரியங்களை கூட ஒரு போதும் என்ற மனதோடு இருக்கிறது நல்லது.
1: So it is always good to be content with the familiarity, the things that you name.
0: நீங்கள் எபேசியர் 5:12 வாசிப்பீர்களானால்,
1: if you read Ephesians 5:12,
0: அவர் சொல்வாரு, சில காரியங்களை அவங்க ஒளிப்படத்துல செய்கிற கிரியைகளை சொல்லுகிறது கூட அவலட்சணமா இருக்குன்னு சொல்வாரு.
1: For it is a shame even to speak of those things which are done of them in secret.
0: அதாவது எல்லா ஆழங்களையும் ஆராய்ஞ்சு பார்ப்பேன், எல்லா ரகசியங்களையும் அறிந்து கொள்வேன்றது வந்து நமக்கு நல்லது இல்ல.
1: So it's not good to say that I will research all the secret and all the deeper things.
0: எல்லாவற்றையும் விலாவாரியா தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறவங்களுடைய வாழ்க்கையே சிலர் இருள்ல போயிடும். கேர்ஃபுல்லா இருக்கணும்.
1: Sometimes the life of people who want to learn and research everything will end in darkness.
0: சில பேர் சாத்தானின் ஆழங்களை படிக்கிறேன்னு, கேர்ஃபுல்லா இருக்கணும்.
1: Some people want to learn about the depths of Satan. You should be very careful.
0: நீங்க, we don't know everything. We cannot get to everything. எல்லா இடத்துக்கும் நம்ம போயிட முடியாது.
1: We cannot get into everything.
0: நம்மை நாம தற்காத்துக் கொள்வது ரொம்ப முக்கியம்.
1: It is always good for us to safeguard ourselves.
0: ஒருவர் வந்து இந்த தீ அணைப்பு வீரர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பயங்கர பயிற்சி எல்லாம் கொடுக்கப்படுது.
1: So when you see these firefighters, they are trained very much in that.
0: அவங்களுக்கு தீய பற்றி, அது எப்படி எரியும், எப்படி அதை காப்பாற்றணும், எல்லாமே தெரியும்.
1: So they know how this fire accident will occur, how are they supposed to take care in that situation.
0: அவங்களுக்கு இன்னொன்னு தெரியும், எது நம்முடைய எல்லைன்னு தெரியும்.
1: They also know what is their boundary.
0: என்னதான் பயிற்சி பெற்றிருந்தாலும் ஒரு அளவுக்கு மிஞ்சி போச்சுன்னா அதுக்குள்ள போக கூடாது, ஏன்னா போனா உயிரோட அவங்க வெளியே வர மாட்டாங்க.
1: No matter how much they are trained, they cannot go beyond a limit or a boundary, because beyond that they will not return back alive.
0: அறிவையும் ஞானத்தையும் கர்த்தர் தான் தர்றாரு.
1: It is God who gives us wisdom and knowledge.
0: ஆனா அத கூட அறிஞ்சுக்கிறதுலயும் ஞானம் அடைகிறதுலயும் ஒரு அளவு நமக்கு இருக்கணும், இது போதும் அப்படின்னு தெரியணும்.
1: But we should have a contentment even that familiarity to know things.
0: சங்கீதம் 131:1.
1: Psalm 131:1.
0: அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றார், கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமையானவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை.
1: Lord, my heart is not haughty, nor my eyes lofty, neither do I exercise myself in great matters or in things too high for me.
0: அப்போ இந்த சில காரியங்கள் இருக்கு, நமக்கு மிஞ்சின கருமங்கள் இருக்கு, மிஞ்சின காரியங்கள்.
1: There are certain things which is beyond us, too high for us.
0: பெரிய காரியங்கள் இருக்கு.
1: There are certain things called great matters.
0: அது ரொம்ப சர்வசாதாரணமா உள்ள பிளஞ்ச் பண்ணிட கூடாது, ரொம்ப சீக்கிரமா உள்ள முழுகிட கூடாது.
1: You should not plunge into it so easily.
0: அப்புறமா we get into spiritual oblivion. ஆவிக்குரிய ஒரு குருட்டாட்டத்துக்குள்ள போய்டுவோம்.
1: Otherwise we will enter into spiritual oblivion.
0: நமக்கு வந்து தண்ணில நீந்துறது ரொம்ப நல்லதுதான், swimming ரொம்ப நல்லதுதான்.
1: Swimming is always good.
0: கடல்ல ஸ்விம் பண்றது சில பேர் ரொம்ப விரும்பி ஸ்விம் பண்ணுவாங்க.
1: People also like to swim in ocean seas.
0: ஆனா உங்களுக்கு தெரியுமா, கடல்ல நீங்க வந்து ரொம்ப டீப்பா நீங்க போலாம், ஆனா ஒரு அளவுக்கு தான் உங்களுடைய உடம்பு வந்து, நம்முடைய உடம்பு வந்து கடலுடைய தண்ணீர் பிரஷரை தாங்கும். அதுக்கு ஆழத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா மூளை செதறி இறந்து போயிடுவோம்.
1: But you can go only to a little extent in the seas as well, because our body will be able to bear only certain amount of pressure of the sea. Otherwise beyond that you will be totally dead.
0: உங்களுக்கு தெரியுமா, சில இடங்கள்லாம் வந்து மனுஷன் போக முடியாது.
1: There are certain places where man cannot enter.
0: அந்த ஆழத்தை தாண்டிட்டானா சரீரம் வந்து துண்டு துண்டா பிஞ்சு போயிடுமா, அவ்வளவு பிரஷர் இருக்குமா அதுல, வாட்டர் பிரஷர், அதனால தாங்க முடியாது.
1: If he has crossed that depth, then his body will be scattered into pieces because the pressure of water is so much.
0: ஞானத்துக்கும் அதே தான்.
1: The same is similar with wisdom.
0: சில பேர் நான் ரிசர்ச் பண்றேன், கற்றுக்கொள்றேன், படிக்கிறேன், தேவனுடைய துணையோடு போங்க, அவர் உங்களை ஆழங்களுக்கு கூட்டு போட்டோம், நீங்களாம் ஆழத்தை தேடி போகாதீங்க, அதுக்கப்புறம் திரும்பி மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம்.
1: So if you want to research or learn things of great, deep things, then ask for God's guidance, because if you go beyond that you will be totally lost.
0: கடைசியா ஒன்று சொல்லிடுறேன்.
1: So last one.
0: முதல்ல சொன்னேன், too much fun is dangerous. அளவிற்கு அதிகமான இன்பம் ரொம்ப ஆபத்தானது. ரெண்டாவது கவனிச்சோம், too much of fame, புகழ், பிரபலம் ஆபத்தானது. மூன்றாவது, டூ மச் ஆஃப் ஃபெமிலியாரிட்டி, அளவிற்கு அதிகமான ஞானமும் அறிவும் ஆபத்தானது. ஃபோர்த், கடைசியாக எது ரொம்ப எச்சரிப்போடு கையாளப்பட வேண்டும்னு சொன்னால், லூக்கா 3:14 பாருங்கள்.
1: லுக் அட் லூக் 3:14.
0: போர்ச்சேவரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், அதாவது யோவான் ஸ்நானகன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கன் செய்யாமலும், பொய்யாய் குற்றஞ்சாட்டாமலும், உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள் என்றான்.
1: And the soldiers likewise demanded of him, saying, And what shall we do? And John the Baptist said unto them, Do violence to no man, neither accuse any falsely, and be content with your wages.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது.
1: Glory be to the name of Lord.
0: Fourth and the most important thing, too much fortune is dangerous. அளவிற்கு அதிகமான செல்வம் ஆபத்தானது. இது உங்களுக்கு கேட்கற கஷ்டமா இருக்கலாம் சில பேருக்கு, பட் திஸ் இஸ் த ஃபேக்ட், திஸ் இஸ் த ட்ரூத்.
1: This might be hard to accept, but this is the fact and truth.
0: Appa vandu enakitta nariya mara solirukanga, Pastor G Sundaram avargal, the founder of ACA ministry, kalam sendra Pastor G Sundaram avanga solvaangala appaata, too much money is a curse appdin solvaanga. Alavirku minjina panam oru saabam solvaangala. Ennai porutha varalikku adu unmai endru naan nambren.
1: And according to me, that is true.
0: பாஸ்டர் வந்து சொல்லுவாங்களாம், அப்பாட்ட அவன் சொல்லுவாங்களாம், அதாவது உனக்கு ஒரு ரூபாய் வேணும் அப்படின்னா உங்ககிட்ட 95 பைஸ் தான் இருக்கணும்.
1: ஸோ பாஸ்டர் டு சே இட் சீம்ஸ் இஃப் யூ நீட் 1 ரூபீ யூ ஷுட் ஹேவ் ஒன்லி 95 பைஸ்.
0: உனக்கு ஒரு ரூபாய் தேவை இருக்கும்போது உனக்கு ஒரு ரூபாய் உன் கையில் இருந்துட்டா உனக்கு தலகணம் வந்துடும், நீ ஆண்டவரை தேட மாட்டேன். உனக்கு 95 பைஸ் இருந்தால் அந்த 5 பைசாவுக்காக கர்த்தரை நம்புவேன், உன் பணத்தை பற்றி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பேன், நீ கொஞ்சம் தாழ்மையாக இருப்பேன்னு சொல்லுவார்.
1: இஃப் யூ நீட் 1 ரூபீ அண்ட் இஃப் யூ ஹேவ் 1 ரூபீ தென் யூ வில் ஹேவ் ஹெட் வெயிட் அண்ட் யூ வில் நாட் கன்சிடர் காட். பட் இஃப் யூ ஹேவ் ஒன்லி 95 பைஸ் தென் யூ வில் ட்ரஸ்ட் காட் ஃபார் தட் மணி அண்ட் யூ வில் நாட் ஹேவ் மச் ஹெட் வெயிட் அபவுட் தட் மணி.
0: நம்ம வாழ்க்கையில் வந்து இது ரொம்ப முக்கியங்க. இது வந்து பணம் நமக்கு தேவை, செல்வம் தேவை, ஆனால் அதில் வந்து ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும்.
1: பட் வி நீட் மணி அண்ட் ஃபார்ச்சூன் இன் அவர் லைஃப், பட் வி ஷுட் ஹேவ் லிமிடேஷன்ஸ்.
0: ஏன்னா இந்த பண ஆசை மாத்திரம் ஒரு மனுஷனை பிடிச்சிருச்சுன்னா எவ்வளவு கொடுத்தாலும் அவனை திருப்திப்படுத்தவே முடியாது.
1: பிகாஸ் இஃப் அ பர்சன் இஸ் காட் பை திஸ் லஸ்ட் ஆஃப் மணி, நோ மேட் ஹவு மச் ஹி இஸ் கிவன், ஹி வில் நாட் பி கண்டென்ட்.
0: ஒரு முறை ஒரு தொழிலதிபர் ஒரு கம்பெனிக்குள்ள, அவருடைய சொந்த கம்பெனிக்குள்ள திடீர்னு அவர் நுழைந்தாராம். ஏற ஆயிரக்கணக்கான பேர் அவர் கீழே வேலை செய்யறாங்களா, திடீர்னு அவருக்குள்ள நுழைந்தாராம்.
1: ஸோ அ பிஸ்னஸ் மேன் என்டர் இன் டு ஹிஸ் ஓன் கம்பெனி வித் தௌசண்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வேர் ஒர்க்கிங்.
0: அப்போ அவர் உள்ள போகும்போது அப்படியே நடந்து போயிட்டு இருந்தார் அந்த அசம்பிளி லைன்ல. அப்போ யாரோ ஒருத்தர் பேசுறத அவர் கேட்டாராம்.
1: ஸோ ஆஸ் ஹி வாஸ் வாக்கிங் த்ரூ தி அசம்பிளி லைன், ஹி ஹர்ட் சம்வன் ஸ்பீக்கிங் திஸ்.
0: எனக்கு மாத்திரம் ஒரு $100 எக்ஸ்ட்ரா இருந்தா சம்பளத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியா இருக்கும் அப்படின்னு.
1: இஃப் ஒன்லி ஐ ஹேட் $100 இன் மை சாலரி எக்ஸ்ட்ரா, ஐ வுட் பி பெர்ஃபெக்ட்லி கண்டென்ட்.
0: நான் ரொம்ப திருப்தியா இருப்பேன்,
1: ஐ வுட் பி பெர்ஃபெக்ட்லி கண்டென்ட்.
0: இது அந்த எம்ப்ளாயர் வந்து அந்த எம்ப்ளாயி வந்து இன்னொருத்தட்ட பேசிட்டு இருக்காரு.
1: சோ திஸ் எம்ப்ளாயி வாஸ் ஷேரிங் திஸ் வித் அனதர் எம்ப்ளாயி.
0: இதை கேட்டுட்டு போன இந்த ஓனர் வந்து அப்படியே நின்னுட்டு அவனை கூப்பிட்டாராம்.
1: தி ஓனர் ஹூ ஹர்ட் இட் ஹி ஸ்டூட் தேர் அண்ட் கால்ட் ஹர்.
0: பார்ப்பா
1: சுலுக்கியா,
0: நீ திருப்தி இல்லாம வேலை செய்யறதுன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
1: So I have identified that you work without contentment.
0: இன்னொரு $100 இருந்தா நீ திருப்தி ஆயிடுவேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன்.
1: I heard that you will be content if you have $100 more.
0: பாக்கெட்ல இருந்து $100 எடுத்து இந்த வெச்சுக்கப்பா, திருப்தியா வேலை செய் அப்படினு அவர் நடந்து போயிட்டார்.
1: So he took $100 from his pocket, gave it to him and he said, "See, you know, you work with contentment," and he left.
0: இத வாங்கிட்டு பாக்கெட்ல போட்டு அவர் கடந்து போறதுக்கு முன்னாடியே இதே எம்ப்ளாயி பக்கத்துல இருக்கவனை பார்த்து சொன்னானா,
1: சோ ஆஃப்டர் ரிசீவிங் திஸ் $100 பிஃபோர் தட் எம்ப்ளாயர் வெண்ட் அவே, திஸ் மேன் செட் டு தி அதர் ஒன்,
0: தெரியாதனமா 100னு சொல்லிட்ட 200 சொல்லிரலாம் போல இருக்கு.
1: சோ வை டிட் ஐ சே 100, ஐ ஷட் ஹவ் டோல் $200.
0: என்ன தெரியுமா உண்மை, நீங்க 200ல 2000 சொல்லிந்தா கூட திருப்தின்றது வரவே வராது.
1: சோ தி ட்ரூத் இஸ் தட் ஈவன் இஃப் யூ கிவ் $2000 தே வில் நாட் பீ சட்டிஸ்ஃபைட்.
0: ராக்ஃபெல்லர், ஜான் டி ராக்ஃபெல்லர் என்று சொல்லுகிற உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரன், அவருடைய சொந்த வார்த்தைகளில் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், ஐ ஹாவ் மேட் மில்லியன்ஸ் பட் தே ப்ராட் மீ நோ ஹாப்பினஸ். பல கோடிகளை சம்பாதித்து விட்டேன், அவைகள் எனக்கு சந்தோஷத்தை மாத்திரம் கொடுக்கவில்லை. அவருடைய ஸ்டேட்மெண்ட் இது. கொர்னீலியஸ் வேண்டர்பில்ட் என்று சொல்லுகிற ஒரு பெரிய கோடீஸ்வரன் சொன்ன வார்த்தை, த கேர் ஆஃப் மில்லியன்ஸ் இஸ் அ கிரேட் லோட், தெர் இஸ் நோ பிளஷர் இன் இட். பல கோடிகளை சம்பாதித்து சேர்த்தது ஒரு பெரிய பாரம், அதில் நான் இன்பம் காணவில்லை என்று சொன்னார். ஹென்றி ஃபோர்ட் கம்பெனியினுடைய நிறுவனர் பல கோடிகளை சம்பாதித்து முடித்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கையின் முடிவில், அட் தி எண்ட் ஆஃப் இஸ் லைஃப், ஹென்றி ஃபோர்ட் சொன்ன வார்த்தை, ஐ வாஸ் ஹாப்பியர் ஆஸ் அ பாய் ஒர்க்கிங் இன் த மெக்கானிக் ஷாப் தோ வி ஹேட் நத்திங். நான் ஒரு சின்ன பையனாக ஒரு மெக்கானிக் கடையில் ரொம்ப அதிகம் இல்லாவிட்டாலும் நான் வாழ்ந்த நாட்களை வந்து நான் நினச்சி பார்க்குறேன். அன்னைக்கு வந்து நான் இப்போ இருக்கிறத விட ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அப்படின்னு பல கோடிகளை சேர்த்த ஹென்றி ஃபோர்டு வந்து சொன்னாராம். பண ஆசை மாத்திரம் என்றைக்குமே ஒரு மனுஷனுக்கு திருப்தியை தரவே தராது.
1: This love of money will never give satisfaction to a man at any cost.
0: ஒரு முறை ஒரு மனுஷன் வந்து ஒரு அற்புத கப்பு கண்டுபிடிச்சானா, அற்புத கப்.
1: So once a man found a magic cup.
0: மேஜிக் கப், வித்தையான வித்தை செய்கிற ஒரு கப்பு. அதில் ஒரு ஒரு என்ன ரூல் அப்படின்னு கேட்டால், நீ எவ்வளவு கண்ணீர் அதற்குள்ளே வடிக்கிறாயோ அத்தனையும் வந்து pearlsa maruma.
1: So the greatest thing where he can find in the cup is that the more the tears that he shed into that cup, that will turn into pearls.
0: Adavadhu muttukala marum mutta mariyum,
1: that will turn into pearls.
0: Appo ivan vandu romba yelaya irundha kuda ivan oru naalum kannir vadichathe kedaiyadhaan.
1: So though he was a poor man, he never shed a tear, it seems.
0: Adanal indha cup kadachona ivanukku edha vachi aluvuradhune theriyillam.
1: So when he found this cup, he don't know for the reason for which he should cry.
0: Ena ovvoru sottu kannir vilundhalum unukku mutta mariyum,
1: because every tear will turn into a pearl.
0: அப்போ இவன் எப்படியோ ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு அழுது அழுது அழுது கண்ணீர் சிந்தி இருக்கான்.
1: So some of you found many reasons and he began to cry cry and he began to shed tears.
0: ஒவ்வொண்ணுமே முத்தா மாறிட்டே இருந்துச்சான்.
1: And all his tears began to turn into pearls.
0: இத பார்த்து பார்த்து இவனுக்கு ஆசை அடங்கல.
1: So when he saw that, he became very greedy.
0: இன்னும் முத்துக்களை வாங்கணும் வாங்கணும்னு ஆசைப்பட்டான்.
1: So he want to get more pearls.
0: இந்த கதை எப்படி முடிதுன்னு கேட்டா,
1: Now how did the story end?
0: ஒரு நாள் வந்து இந்த கப்பை வச்சிட்டு அழுதுட்டே இருந்தானாம்.
1: One day this man was having this cup and was shedding tears.
0: அந்த கப்ல அந்த முத்துக்கள் வந்து பெருகிட்டே இருந்துச்சான்.
1: So the pearls were increasing in that cup.
0: ஆனா எப்படி தெரியுமா?
1: You know how?
0: தன் கையில கத்தியோட தன்னுடைய மனைவியினுடைய மரித்த சடலத்தோட அவளை குத்தி அவன் மனைவி இழந்து போனேனே அழுதுட்டு கிடந்தானா.
1: So he had a knife in his hand with his beloved wife slain body in his arms, crying that he has lost his wife.
0: எவ்வளவு உண்மை இது.
1: See how true it is.
0: பண ஆசைன்றது நம்மளை எந்த எல்லைக்கும் கொண்டு போயிடும்.
1: This love of money can take us to any boundary.
0: நாமள அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும்.
1: We have to control it.
0: இது போதும்பா.
1: This is enough.
0: இது போதும்.
1: This is enough.
0: இதுக்கு மேல வேணாம்.
1: Beyond this is I no need.
0: இதல சந்தோஷமா இருக்க பழகிடுவோம்.
1: I will get be practice to be happy with this.
0: நீங்க கண்ட்ரோல் பண்ணல அது உங்களை கண்ட்ரோல் பண்ணிடும்.
1: If you don't control it, it will control you.
0: அதுக்கு அப்புறமா நம்ம எந்த சந்தோஷத்தையும் அடையவே முடியாது.
1: And then you cannot attain any happiness.
0: நம்மளுடைய வாழ்க்கையில அதனால தான் இந்த ஞானி வந்து இவ்வளோத்தையும் சம்பாதிச்சு பிடிச்சி ஒரு ஜெபம் பண்ணார் தெரியுமா, ரொம்ப நல்ல ஜெபம் அது.
1: That's why this wise man, after earning all these things, he made a prayer.
0: நீதிமொழிகள் 30:8.
1: Proverbs 30:8.
0: அவர் சொல்லுகிறாரு, மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கூடாதிருப்பீராக.
1: Remove far from me vanity and lies, give me neither poverty nor riches.
0: 9வது வசனத்துல,
1: verse 9,
0: ஒருவேளை நான் வந்து அதிக ஐஸ்வர்யத்தை பெற்று, 9வது வசனம் போடுங்க, 9வது வசனத்துல, நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு என் படியை எனக்கு அளந்து என்னை போஷி தரணும்.
1: Feed me with food convenient for me, lest I be full and deny you and say who is the Lord, or lest I be poor and steal and take the name of my God in vain.
0: இன்றைக்கு காலையில் நம்ம எப்படி நம்ம ஒரு திருப்தியாக வாழணும்னு நம்ம படிச்சுட்டு இருக்கோம்.
1: ஸோ திஸ் மார்னிங் வி ஆர் லேர்னிங் ஹவு டு லிவ் வித் கண்டென்ட்மெண்ட்.
0: நாலு காரியத்தில் திருப்தி இருக்கணும்.
1: வி ஷுட் ஹேவ் கண்டென்ட்மெண்ட் இன் ஃபோர் திங்ஸ்.
0: முதலாவது நமக்கு நாம் அனுபவிக்கிற சந்தோஷங்களில் ஒரு அளவும் ஒரு திருப்தியும் நமக்கு இருக்கிறது நல்லது.
1: ஸோ ஃபர்ஸ்ட் வி ஷுட் ஹேவ் திஸ் கண்டென்ட்மெண்ட் ஆர் லிமிடேஷன் இன் அட் ஃபன்.
0: ரெண்டாவது திருப்தி கொள்ள வேண்டியது வந்து நாம் அறிந்து கொள்ளுகிற அறிவு, ஃபெமிலியாரிட்டியில் ஒரு திருப்தி வேணும்.
1: அண்ட் நெக்ஸ்ட்
0: ஃபேம் ஃபேம் சாரி நம்முடைய புகழ்ச்சியிலேயும் பிரபலத்திலேயும் நமக்கு ஒரு திருப்தி வேணும்.
1: நெக்ஸ்ட் வி ஷுட் ஹேவ் அ கண்டென்ட்மெண்ட் வித் அவர் ஃபேம்.
0: மூன்றாவது நாம் அறிந்து கொள்ளுகிற அறிவில் நமக்கு ஒரு திருப்தி வேணும்.
1: நெக்ஸ்ட் வி ஷுட் ஹேவ் கண்டென்ட்மெண்ட் இன் அ ஃபெமிலியாரிட்டி.
0: நாலாவது நம்முடைய செல்வத்தில் நமக்கு ஒரு திருப்தி வேணும்.
1: நெக்ஸ்ட் வி ஷுட் ஹேவ் கண்டென்ட்மெண்ட் இன் அ ஃபார்ச்சூன்.
0: கர்த்தர் நம்மளை திருப்திக்கு நேரம் நடத்துவாராக.
1: May the Lord lead us towards contentment.
0: இந்த பகுதி இன்னும் எவ்வளவு நாள் தியானிக்க போறோம் தெரியல, பட் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நடத்துறது அப்படியே பேசிடுறேன் நான்.
1: I don't know how long we're going to meditate on this passage, but I'm just speaking whatever the Lord leads me.
0: இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசினதை நாம் ஏற்றுக்கொண்டு இதுல நம்ம வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை நடத்துவாராக.
1: Today let us accept what the Lord has spoken with us and live with that so that the Lord may lead us.
0: நீங்க இப்ப அதனால இப்போ கேட்கலாம், பாஸ்டர் எனக்கு இப்போ நான் இப்போ இருக்கிற நிலையில் நீ அடுத்த 60 வருஷம் வாழட்டுமா
1: So you may ask me a question, Pastor, shall I live in the present stage, in the current stage for the next 60 years?
0: அப்போ எனக்கு வந்து எந்த முன்னேற்றமே இருக்க கூடாதா?
1: So should I not have any kind of progression?
0: அப்படி நான் சொல்லல.
1: I don't say so.
0: மாமிசத்தின்படி நடத்தப்படாம கர்த்தருடைய ஆவியினாலே நீங்க நடத்தப்படுங்கன்னு சொல்றேன்.
1: I tell you, don't be led by flesh but be led by the spirit of God.
0: கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருப்பார்கள்.
1: All who are led by the spirit of God are called the children of God.
0: விருப்பத்தை உண்டாக்குகிறவர் கர்த்தர்.
1: It is God who gives us desires.
0: அவரே செய்கை உண்டாக்குவார்.
1: And he will also make it to prosper.
0: விருப்பத்தை கர்த்தர்ட்ட கொடுங்க.
1: Give your desire to God.
0: அவர் உங்களை விருப்பங்களை ஆளுகை செய்யட்டும் நடத்தட்டும்.
1: Let him rule and lead your desires.
0: நம்மளை எங்க கொண்டு போகணும்னு அவர் நினைக்கிறாரோ அதற்கேற்ற தரிசனங்களையும் விருப்பங்களையும் தருவாரு. அதை மட்டும் பின்பற்றுங்க, அவரை விட்டுறாதீங்க.
1: The Lord will give you the desires and the visions for what he has called us. So you have to follow him alone.
0: நம்முடைய இன்பங்களா இருக்கலாம்.
1: It might be our fun and pleasures.
0: நம்முடைய பிரபலமா இருக்கலாம்.
1: It might be our fame.
0: நம்முடைய ஞானமா இருக்கலாம்.
1: It might be a familiarity.
0: நம்முடைய ஐஸ்வர்யமா இருக்கலாம்.
1: It might be a fortune.
0: கர்த்தர் எந்த லெவல்ல நம்மளை கொண்டு போக விடுறாரோ அதுல நீங்க நடங்க, அதுல திருப்தியா இருக்கு.
1: You walk and go and be satisfied in whatever levels the Lord takes you.
0: எது வந்தாலும் கர்த்தாவே இது உம்மிடத்திலிருந்து வந்தா நான் ஏற்றுக்கொள்றேன்.
1: So whatever comes to me Lord, if that comes from you then I will accept it Lord.
0: அப்படி ஒரு மனப்பான்மையோட போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: When you go with that mindset the Lord will bless you.
0: அதை ஆண்டுகொள்ள, அதை கட்டுப்படுத்த கர்த்தர் பலனும் தருவார்.
1: The Lord will give you strength to rule over it and also control it.
0: கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு கூட வேதனையை அவர் கூட்ட மாட்டார்.
1: The blessing of the Lord gives us riches and he will have no sorrow with that. Let us pray.
0: அன்பின் ஆண்டவரே, ஒரு திருப்தி உள்ள வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கிருபை தாரும்.
1: Lord, our loving God, give us grace to live a content life.
0: போதுமென்று சொல்லுகிற மனதுடைய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம் என்று வாசிக்கிறோம்.
1: Lord, we read godliness with contentment is great gain.
0: அப்படிப்பட்ட ஆதாயங்களை எங்கள் வாழ்க்கையில காண பண்ணும்.
1: Lord, help us to see such kind of great gain in our life.
0: எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில,
1: in our personal life.
0: எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில,
1: in our spiritual life.
0: குடும்ப வாழ்க்கையில,
1: in our family life.
0: உலக வாழ்க்கையில,
1: in our worldly life.
0: பொருளாதார வாழ்க்கையில,
1: in our financial life.
0: சமூகத்தில,
1: in our society.
0: நீர் எங்களை என்ன நோக்கத்தோடு அழைத்தீரோ அந்த நோக்கத்தை பிடித்து கொண்டு உம்முடைய தரிசனத்தை பின்பற்றி உம்முடைய வழிகாட்டுதலின்படி நாங்கள் முன்னேறி உம் சித்தத்தை நிறைவேற்ற கிருபை தா.
1: Give us grace to know the calling and the purpose for which you have called us, to hold on to it, to go according to the vision and Lord be successful in that.
0: எங்களை மகிழ்விக்கிறது நீர்தான் ஆண்டவரே.
1: Lord, it is you who makes us rejoice.
0: எங்களை ஞானவான்களாய் மாற்றுகிறது நீர்தான்.
1: It is you who makes us wise.
0: எங்களுக்கு பேரையும் புகழையும் கொடுக்கிறது நீர்தான்.
1: It is you who gives us fame and familiarity.
0: ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது என்று வாசிக்கிறோம்.
1: Lord, we have read that all the riches and honor comes from you.
0: எங்களுடைய திராணியை அறிந்து நீர் எங்களுக்கு தருகிறீர்.
1: Lord, you give us according to our ability.
0: நீர் எங்களுக்கு தருகிறதில் திருப்தி உள்ளவர்களாக இருக்க கிருபை தாரும்.
1: Give us grace to be content with what you have given.
0: நீர் கொடுக்கிறதற்கு வேண்டிய கிருபையையும் கூடவே சேர்த்து வழங்குகிறீர்.
1: Lord, you also add grace along with the thing that you give us. அதை
0: நிலைத்திருக்க பண்ணும்.
1: Give us grace to remain in that.
0: நாங்கள் பின்பற்றி செல்லுகிற எதுவுமே உம் சித்தத்திற்கு விரோதமாக இருக்கக்கூடாது. உம்முடைய ஆலோசனைக்கும் உம்முடைய பராமரிப்புக்கும் வெளியே இருக்க கூடாது ஆண்டவரே.
1: Lord, anything that we follow should not be beyond your will or beyond your plans or purpose Lord.
0: ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும்.
1: Lord, keep each and every one of us.
0: உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்.
1: Glorify your name.
0: பூரண கிருபை உண்டாயிருக்கும்.
1: Let your perfect grace uphold us.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus name we pray.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17. டோனி ஏப்ரம் என்ற ஊழியர் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிப்பவர். போதகர் பிரசங்கம் செய்வார், அவருடைய மனைவி பாடல்களை பாடுவார். அவரோடு செல்லும் குழுவினர் பல பிரிவுகளாக பிரிந்து சென்று சுவிசேஷ கைப்பிரதிகளை கொடுத்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவார்கள். ஒருமுறை அவர் ஆப்பிரிக்காவில் உள்ள கானாவிற்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அந்த நாட்டு ஜனாதிபதி சுவிசேஷகர் டோனி ஏப்ரம்ஸிடம், நீங்கள் தயவு செய்து தொடர்ந்து எங்கள் நாட்டில் தங்கி பிரசங்கியுங்கள், ஏனென்றால் உங்கள் ஊழியத்தின் மூலம் அநேகருடைய வாழ்க்கை மாற்றமடைந்து கொண்டிருக்கிறது என்றார். அந்த நாட்டின் தலைநகரில் அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்ய தேவன் உதவி செய்தார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் மனிதர்களின் வாழ்வை மாற்றும் வல்லமை உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் எத்தனையோ மனிதர்கள் பிசாசின் கட்டுகளில் இருந்தும், சாபத்தின் வல்லமையில் இருந்தும், பாவத்தின் பிடியில் இருந்தும் விடுதலை அடைந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவார்கள். ஆம், அவர்களுடைய ஆத்மா வாழும், அவர்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வார்கள். பாவ இன்பங்களை அனுபவித்து வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். சில ஆண்டுகள் கழித்து அவருக்கு முன்பு அறிமுகமாயிருந்த ஒரு வேசி அவரை சந்தித்தாள். அவருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டாள். ஆனால் அவரோ அவளுடைய அழைப்பை கண்டுகொள்ளவே இல்லை. அவள் மீண்டும், என்னை உங்களுக்கு தெரியவில்லையா என்று கேட்டாள். அதற்கு அந்த மனிதன், உன்னை எனக்கு தெரியும், ஆனால் நான் இப்போது யார் என்று உனக்கு தெரியாது. உனக்கு அறிமுகமாயிருந்தவன் மரித்து போய்விட்டான். இப்போது வாழ்க்கை நான் புதிதாய் பிறந்தவன் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளால் தொடப்பட்டவர்களுடைய வாழ்க்கை மாறும். இயேசு கிறிஸ்துவை சந்தித்த சவுல் என்ற பவுலும் இதே வாழ்க்கை மாற்றத்தை தான் பெற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பு கிறிஸ்தவர்களை அடிப்பதும் துன்புறுத்துவதும் கொலை செய்வதுமாக இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு அவர் மிஷனரியாக மாறினார். இயேசுவின் சுவிசேஷத்தை பல நாடுகளுக்கும் எடுத்து சென்றார். அநேகருடைய வாழ்க்கை பவுலின் பிரசங்கத்தால் மாற்றப்பட்டது. அநேக மந்திரவாதிகள் ரட்சிக்கப்பட்டார்கள். வியாதிக்காரர் சுகமடைந்தார்கள். இயேசுவை அறியாத அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். நியாயாதிபதி, சிறைச்சாலைக்காரன் மற்றும் ராஜாக்கள் இயேசுவின் சுவிசேஷத்தை பவுலின் மூலமாக கேள்விப்பட்டார்கள். அநேகர் புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் மாறுகிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு நாளும் கெட்டு போக மாட்டார்கள். அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். ஆகவே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வோம். நம் வாழ்க்கையும் மாற்றப்படட்டும். அநேகருக்கு ஆசீர்வாதமாகட்டும். பிரியமானவர்களே, இந்த விடியற்கால வெளிச்ச தின தியான செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் உங்கள் குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் இந்த லிங்கை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக.

எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர். என் வேதனைகள் எல்லாம் அறிந்திருக்கிறேன், துன்பங்களை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை பெரிய காரியங்களுக்காக தெரிந்து கொண்டீர் சுவாமி, பெரிய காரியங்களை செய்யும்படி என்னை தெரிந்து கொண்டீர். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில பல பின்னடைவுகள் ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து ஆராதிக்கும் பொழுதே எல்லா பிற்போக்கான காரியங்கள் மாறும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா.

சொல்ல முடியும் ஆண்டவரே, என் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி உங்க நான் நம்புவேன் ஆண்டவரே, உண்மையே நான் நம்புவேன் ஆண்டவரே, உண்மையே நான் நம்புவேன். இவர் ஒருவர் தான் ஜீவனுள்ள தேவன், இவர் ஒருவர் தான் படைப்பு கர்த்தர், சிருஷ்டி கர்த்தர். Thank you Father, thank you Lord, thank you Jesus. என் தலையை உயர்த்துகிறவர் நீர், தலையை உயர்த்துகிறவர் நீர். நான் கீழே விழும்பொழுது இந்த உலகம் சிரிக்குது, நான் கீழே விழும்பொழுது இந்த உலகம் நினைக்குது அவ்வளவுதான் நினைக்கிறது. என் தலையை உயர்த்துகிறவர் ஒருவர் உண்டு, என் தலையை உயர்த்துகிறவர் ஒரு உண்டு, என் தலையை உயர்த்துகிறவர் ஒரு உண்டு. பாவத்தில் பிடிக்கப்பட்ட பெண் இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது எல்லாரும் அவரை கீழே தள்ளி கீழே பார்த்தார்கள், இயேசு அவளை உயர்த்தினார், இயேசு அவளை உயர்த்தினார், இயேசு அவளை உயர்த்தினார். தலையை உயர்த்துகிறவர், தலையை உயர்த்துகிறவர், தலையை உயர்த்துகிறவர். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. சொல்லுங்க, தலையை உயர்த்துகிறவரே, என் தலையை உயர்த்துகிறவரே, என் தலையை உயர்த்துகிறவரே. உமை நான் துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா.

சொல்லுங்க ஆண்டவரே, உங்க கிருபைக்காக நன்றி, உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. சொல்லுவீங்களா ஆண்டவரே, உடைய கிருபைக்காக நன்றி. Thank you for your grace, thank you for your grace, thank you for your mercies. Hallelujah, hallelujah, hallelujah.

பயத்தோடு பயத்தோடு வந்திருக்கிற தேவ பிள்ளை, சாயங்கால வேளையில உன் கலங்கத்தையும் உன் பயத்தையும் உன் பலவீனத்தையும் கர்த்தர் நீக்குகிறவராயிருக்கிறார். நன்றி சொல்லுவீங்களா? நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. கலங்கி வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அந்த கலக்கத்தை நீக்கி போடுகிறதற்காக, பலவீனத்தை நீக்கி போடுகிறதற்காக, மன சஞ்சலத்தை நீக்கி போடுகிறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சகலவற்றிலும் உடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுக்கிறவராய், ஜெயம் கொடுக்கிறவராய் நீர் இருப்பதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. தேவனால் நான் உயர்வேன், தேவனால் நான் பெருகுவேன், வெட்கப்படுவதில்லை, வெட்கப்படுவதில்லை. அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. சொல்லுங்க, வெட்கப்படுவதே இல்லை ஆண்டவரே, வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.

ஆமென். சோ என் தேவனால் நான் உயர்வேன். ஆமென். என் உயர்வு கர்த்தரிடத்திலிருந்து வரப்போகிறது. உயர்வு கர்த்தரிடத்திலிருந்து வரப்போகிறது. எந்த இடத்துல தலை குனிவும் வெட்கமும் ஏற்பட்டதோ அதே இடத்துல என் தலையை உயர்த்தி வைக்கிறது. ஆமென். ஏதோ வேற இடத்துல, அதே இடத்துல, சேம் பிளேஸ் வேர் வி புட் அவர் ஹெட் டவுன் இன் ஷேம், the Lord will lift us up in that very place. கரங்களிலே கொடுக்கிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.

ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்ல போகிறோம், நல்லவரே உமக்குத்தான், அவரை உயர்த்தி பாடப்போகிறோம். வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, நாதனைவும் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. அன்றைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம், எல்லா சேர்ந்த கரங்களை தட்டி பாடுவோம். அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஹல்லேலூயா.

கர்த்தருடைய ஆவியிலே பலனடையுங்கள், பரிசுத்த ஆவியிலே பலனடையுங்கள். எங்கள் இயேசு நல்லவர், ஆயிரம் பேரிலும் சிறந்தவர்.

அவர் நித்தமும் நம்மை நடத்துகிறவர். அவர் நித்தமும் நம்மை நடத்துகிறவர். நீங்கள் சொல்ல முடியுமா, ஆண்டவர் என்னை நடத்துவார், என்னை நடத்துகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லப்போகிற உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லையே. ஆமென், ஆமென். ஆண்டவரே, உமக்கு முன்பாக சகலமும் வெளியரங்கமாயிருக்கிறது. உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை.

நமக்கு உகந்த பலியாய் ஜீவ பலியாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிற ஆராதனை, ஒரு ஆசீர்வாதமான ஆராதனை. உங்கள் சரீரங்களை பரிசுத்தம், தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள். அதுவே தேவன் அங்கீகரிக்கிற ஆராதனை. இந்த காலவெளியில கர்த்தர் நம்முடைய ஆராதனை அங்கீகரிக்கிறார். ஆமே. நாமே நம்மை கர்த்தர் அங்கீகரிக்கும் பொழுதுதான் நம்முடைய ஆராதனை அங்கீகரிக்கப்படுகிறது. ஆண்டவரே, என்னை ஜீவ பலியாக உம்முடைய கரங்களில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் நம்மளை ஜீவ பலியாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறாராம், ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா.

கூற பயங்கரமான புயலிலும் சேதமடையாதபடி நம்மளை காக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். போற்றி துதிப்போம் எம் தேவதேவனே. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, ஆமென். எல்லாம் சேர்ந்து விடுதலையோடு பாடுவோமா?

உம்மை ஆராதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இதுவரையில் ஆண்டவர்களை நடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய கிருபை எங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிறீங்க, அதற்காக நன்றி. நீர் நல்லவர் என்பது எங்கள் வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறோம். மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்தும், அதிசயங்களை காணப்பண்ணும். ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே.

இரண்டு நாளாகமம் 30 அதிகாரம். அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எஸ்ரேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினதும் அன்றி எப்ராயிம் மெனாசே கோத்திரங்களுக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினான். பஸ்காவை 2ஆம் மாதத்தில் ஆசரிக்கும்படி ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் எருசலேமிலுள்ள சபையார் யாவரும் யோசனை பண்ணியிருந்தார்கள். ஆசாரியர் போதுமான பேர் தங்களை பரிசுத்தம் பண்ணாமலும் ஜனங்களே எருசலேமில் இன்னும் கூடி வராமலும் இருந்தபடியினால் அதன் காலத்தில் அதை ஆசாரிக்க கூடாம போயிற்று. இந்த காரியம் ராஜாவின் பார்வைக்கும் சமஸ்த சபையின் பார்வைக்கும் நியாயமாய் காணப்பட்டது. எழுதியிருக்கிறபடி வெகு காலமாய் அவர்கள் அதை ஆசரிக்கவில்லை. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமுக்கு வாருங்கள் என்று பேர்செபா முதல் தான் மட்டுமல்ல இஸ்ரவேல் தேசமெங்கும் பறைசாற்றுவிக்க தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே ராஜாவும் அவருடைய பிரபுக்களும் கொடுத்த நிருபங்களை அஞ்சக்காரர் வாங்கி ராஜாவுடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் யூதா எங்கும் போய் இஸ்ரவேல் புத்திரரே, ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரவேல் என்பவருடைய தேவனாய கர்த்தருக்கு திரும்புங்கள். அப்பொழுது அசிரியருடைய ராஜாக்களின் கைக்கு தப்பியிருக்கிற மீதியான உங்கள் அண்டைக்கு அவர் திரும்புவார். தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தருக்கு துரோகம் பண்ணின உங்கள் பிதாக்களைப் போலவும் உங்கள் சகோதரரை போலவும் இராதேயுங்கள். அதற்காக நீங்கள் காண்கிறபடியே அவர்கள் பாழாய் போகிறதுக்கு ஒப்பு கொடுத்தாரே. இப்போதும் உங்கள் பிதாக்களைப் போல உங்கள் கழுத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு உடன்பட்டு அவர் சதாகாலத்துக்கும் பரிசுத்தம் பண்ண அவருடைய பரிசுத்தலத்துக்கு வந்து உங்கள் தேவராய கர்த்தரை சேவியுங்கள். அப்பொழுது அவருடைய உக்கிரமான கோபம் உங்களை விட்டு திரும்பும். நீங்கள் கர்த்தருக்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறைப்பிடித்தவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுவதற்கும் இந்த தேசத்துக்கு திரும்புவதற்கும் அது ஏதுவாகும். உங்கள் தேவனாய கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். நீங்கள் அவரிடத்துக்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை என்றார்கள். அப்படியே அந்த அஞ்சல்காரர் எப்ராயிம் மெனாசே தேசங்களில் செபிலோன் மட்டுக்கு ஊரூராக திரிந்தார்கள். ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரிகாசம் பண்ணினார்கள். ஆகிலும் ஆசேரிலும் மெனாசேயிலும் செபிலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. அப்படியே 2ஆம் மாதத்தில் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரிக்க வெகு ஜனங்கள் எருசலேமில் மகா பெரிய சபையாய் கூடினார்கள். அவர்கள் எழும்பி எருசலேமில் உண்டான பலிப்பீடங்களையும் தூபப்பீடங்களையும் அகற்றி கீதரோன் ஆற்றிலே போட்டார்கள். பின்பு அந்த 2ஆம் மாதம் 14ஆம் தேதியில் பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் வெட்கி தங்களை சுத்தம் பண்ணி சர்வாங்க தகன பைகளை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற தங்கள் முறைமையின்படியே தங்கள் ஸ்தானத்திலே நின்றார்கள். ஆசாரியர் லேவியரின் கையிலிருந்த இரத்தத்தை வாங்கி தெளித்தார்கள். சபையிலே அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தார்கள். ஆகையால் சுத்தமில்லாத எல்லாரையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ண லேவியர் அவர்களுக்காக பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடிக்கும் காரியத்தை விசாரித்தார்கள். அதேனென்றால் எப்ராயிம் மெனாசே இசக்கார் செபிலோன் மனுஷரில் ஏராளமான அநேகம் ஜனங்களை தங்களுக்கு சுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தும் எழுதியிராத பிரகாரமாக பஸ்காவை சாப்பிட்டார்கள். எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நீராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கேற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றான்.
கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். அப்படியே எருசலேமிலே காணப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளளவும் மகா ஆனந்தத்தோடே ஆசரித்தார்கள். லேவியரும் ஆசாரியரும் தினம் தினம் கர்த்தருக்கென்று பேரோசையாய் தொனிக்கும் கீத வாத்தியங்களால் கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நல்ல உணர்வுள்ள எல்லா லேவியரோடும் எசேக்கியா பச்சமாய் பேசினான். இப்படி அவர்கள் பண்டிகையின் 7 நாள் அளவும் புசித்து ஸ்தோத்திரப்பர்களை செலுத்தி தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள். பின்பு வேறே 7 நாள் அளவும் ஆசரிக்க சபையார் எல்லோரும் யோசனை பண்ணி அந்த 7 நாளும் ஆனந்தத்தோடே ஆசரித்தார்கள். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சபைக்கு 1000 காளைகளையும் 7000 ஆடுகளையும் கொடுத்தான். பிரபுக்களும் சபைக்கு 1000 காளைகளையும் 10000 ஆடுகளையும் கொடுத்தார்கள். ஆசாரியரில் அநேகம் பேர் தங்களை சுத்தம் பண்ணினார்கள். யூதாவின் சபை அனைத்தும் ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலிலிருந்து வந்தவருடைய சபை அனைத்தும் ஆகிய இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வந்த அந்நியரும் யூதாவில் குடியிருந்தவர்களும் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலுடைய ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடந்ததில்லை. லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவருடைய சத்தம் கேட்கப்பட்டு அவருடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை மல்கியாவின் புஸ்தகம் 3:18. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். என கண்பார்ந்தவர்களே, இந்த நாளில் தேவன் உங்களோடு பேசுகிற வார்த்தை, என்னை ஆராதித்து என்னை கனம் பண்ணி எனக்கு ஊழியம் செய்து உங்கள் குறைவுகளிலும் என் ராஜ்யம் கட்டும்படி காணிக்கைகளை கொடுத்து ஊழியம் செய்த உங்களுக்கும் எனக்கு ஊழியம் செய்யாத மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பீர்கள் என்கிறார். நீங்கள் எனக்கு பிரியமானவர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளிலிருந்து 3 வித்தியாசமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார் என கண்பார்ந்தவர்களே. முதலாவதாக அழைப்பில் வித்தியாசம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 8:22 என் ஜனங்கள் இருக்கிற கோசே நாட்டில் வண்டுகள் வராதபடிக்கு விசேஷப்படுத்துவேன் என்று உள்ளது. இந்த இடத்தில் வண்டுகள் என்பது தொல்லைகள். அடுத்த 23 என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்கிறார். அப்படியாகவே தன் பிள்ளைகள் வாழுகிற தேசத்தை தேவன் வெளிச்சம், வியாபாரம், வரத்து, திரளான செல்வம் எல்லாவற்றிலும் விசேஷப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45:11 உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றுக்கும் வறுமை வராதபடிக்கு ஆசீர்வதிப்பேன் என்கிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12:13 எகிப்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் என்கிறார். 2 அபிஷேகத்தில் வித்தியாசம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 17:30 வாசிக்கும் போது அங்கு ஒரு ஆசாரியனை தேர்ந்தெடுக்கிற நிகழ்வு காணப்படுகிறது. அதில் போட்டிகள் வருகிறது. அந்தபடியே கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி அங்கு செய்கிறார் என்று வாசிக்கின்றோம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 17:8 பார்த்தீர்களானால், சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அதோடு மட்டுமல்லாமல் அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது என்றும் வாசிக்கின்றோம். 3 அன்பினால் வித்தியாசம். 1 புஸ்தகம் 1:4 சொல்லுகிறது, எல்கனா பலியிடும் நாளிலே தன் மனைவி பிள்ளைகளுக்கு பங்குக்கு போட்டு கொடுப்பான் என்று உள்ளது. 5 அண்ணாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான் என்று உள்ளது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 43:34 யோசேப்பு தன் சகோதரனான பென்யமீனுக்கு 5 மற்ற சகோதரர்களை காட்டிலும் அதிகமான பங்கை கொடுத்தான் என்று வாசிக்கின்றோம். அடுத்ததாக உபாகமத்தின் புஸ்தகம் 11:11 நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1,000 அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக என்று உள்ளது. என கண்பார்ந்தவர்களே, நீங்கள் தேவனுக்கென்று எல்லா சூழ்நிலைகளிலும் உறுதியாக நின்றபடியினாலும் வைராக்கியமாய் போராட்டத்தின் வறுமையின் மத்தியில் நீங்கள் ஊழியம் செய்தபடியினாலும் உங்களை தேவன் தன் அழைப்பின் நிமித்தமாய் பெரிய நன்மைகளினால் ஆசீர்வதித்து அபிஷேகத்தினால் உங்களை விசேஷப்படுத்தியும் அன்பினால் உங்களை 1,000 ஆசீர்வதித்தும் காத்துக்கொள்வாராக. நீங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு விசேஷித்தவர்கள். அதனால் சோர்ந்து போகாமல் தேவனுக்கென்று ஊழியம் செய்யுங்கள். உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. செப்பனியா 3:19 இரண்டாவது பகுதியாய் வாசிக்கிறோம். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற இந்த வார்த்தை இந்த நாட்களிலே வெக்கத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, பாடுகளோடு கூட இருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, உங்கள் வாழ்க்கையை தேவன் மாற்ற விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திற்குள் போய் வெக்கம் அனுபவித்து வேதனையோடு கண்ணீரோடு இருந்தார்கள். தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய சிறையிருப்பை திருப்பி எந்த இடத்தில் வெட்கப்பட்டார்களோ அதே இடத்தில் உயர்த்தவும் ஆரம்பிக்கிறார். தேவனாகிய கர்த்தர் செய்கிற இந்த மகத்துவமான காரியத்தை போல இதை பார்க்கிற அருமையான சகோதரா சகோதரி, நீங்கள் வெட்கம் அனுபவித்த எல்லா இடங்களிலும் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஒருவேளை நீங்கள் வேலை ஸ்தலத்தில் வெட்கப்பட்டு கொண்டிருக்கலாம், வேதனை பட்டு கொண்டிருக்கலாம், குடும்ப உறவுகளுக்குள்ளாக வெட்கத்தோடு கூட கடினமான வேதனையோடு கூட நீங்கள் இருக்கலாம், அல்லது தொழிலிலே ஏதோ ஒரு போராட்டம் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போய் வெட்கத்தோடு வேதனையோடு இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த இடத்தில் வெட்கப்பட்டு வேதனைப்பட்டாயோ அதே இடத்திலே நான் உன்னை உயர்த்துவேன், உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக மாற்றுவேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோசேப்பின் வாழ்க்கை பாருங்கள். யோசேப்பின் வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் செய்த மகத்துவமான காரியம், அவன் அடிக்கடி தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைய பாடுகளை சந்தித்து கொண்டே வருகிறான். அப்படி வருகிற போதெல்லாம் அநேக வெக்கமான சூழ்நிலைகள், செய்யாத தவறுக்காக சிறைச்சாலை போகிறான், தன்னுடைய சகோதரர்களாலே விற்கப்பட்டு அடிமைத்தனத்துக்குள்ளாக போகிறான். இப்படி அநேக இடங்களிலே வெக்கத்தோடு இருந்த சூழ்நிலையிலே கர்த்தர் சகோதரர்கள் மத்தியிலும் உயர்த்தினார். சிறைச்சாலையில் எந்த தேசத்தில் அடிமையா இருந்தாலோ அதே இடத்திலே அதிபதியாய் தேவன் உயர்த்தினார். தேவ பிள்ளைகளே, நீங்க சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் ஜெப வாழ்க்கை மிக முக்கியம். தேவனோடு உள்ள ஐக்கியம் மிக முக்கியம். அதை கவனமாய் காத்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்கள் வெட்கப்படுகிறது போல தோன்றலாம், ஆனால் விசுவாசத்தோடு சொல்கிறேன், எந்த இடத்தில் நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ அதே இடத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒரு அருமையான சகோதரன் உண்டு. அவர் ஒரு நல்ல அலுவலகத்திலே ஒரு மிக உயர்ந்த பதவியில் இருந்தார். அவருக்கு விரோதமாய் சிலர் எழும்பி அவரை டீப்ரமோஷன் பண்ணிவிட்டார்கள். மிகுந்த வேதனை அடைந்தார். மற்றவர்கள் எல்லாரும் அவரை பார்க்கும்போது உயர்ந்த பதவியில் இருந்து அப்படியே கீழே போயிட்டாரேன்னு சொல்லி ஏளனமாய் பார்த்தார்கள். ஒரு காலம் வந்தது, தேவனாகிய கர்த்தர் அதே அலுவலகத்திலே எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி வைத்தார். அதே போல உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும், நீங்க எந்த இடத்துல எல்லாம் வைக்க அனுபவிச்சீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை மட்டும் காத்து கொள்ளுங்கள். தேவனோடு உள்ள உறவை காத்து கொள்ளுங்கள். அது முக்கியம். வெக்கம் அனுபவிச்சிட்டோன்னு சொல்லி, வேதனைப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிக்காம இருந்துடக்கூடாது, உபவாசிக்காம இருந்துடக்கூடாது, வசனத்தை வாசிக்காம இருந்துடக்கூடாது, தேவனை தேடாம இருந்துடக்கூடாது. நீங்க இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா தேட தேட தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்து எந்த இடத்தில் வைக்கப்பட்டீர்களோ கர்த்தர் அதே இடத்தில் உயர்த்துவார். சோர்ந்து போகாதிருங்கள். நிச்சயம் ஆண்டவர் செய்வார். சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் இஸ்ரவேல் ஜனங்களை உயர்த்தினது போல உம்முடைய அன்பு பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையின் கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளெஸ் யூ. ஆமென்.

பண்ணினி. இப்பொழுதும் ஆராதிக்கிற ஒவ்வொரு வாழ்வுகளுக்குள்ள அந்த வெற்றி உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், பலவீனங்கள் மறையட்டும். உம்முடைய சிலுவை மரணத்தினாக எல்லாவற்றையும் சம்பாதித்து கொடுத்தவர், உம்முடைய பிள்ளைகளுடைய தலைகளை நீர் உயர்த்துவீராக.

0: அன்பிலே பயமில்லை என்ற தலைப்பில் சகோதரன் சஹரியா பூனன் அவர்கள் வழங்கும் வேத பாடம்
1: பாகம் 10.
2: Once we learn the true fear of God,
3: மெய்யான தேவ பயத்தை நாம் கற்றுக்கொண்டோமானால்,
2: one of the big advantages is that we don't have to fear anybody else.
3: அவருடைய பெரிய நன்மை என்னவென்றால், நாம் வேறு யாருக்கும் பயப்பட தேவையில்லை.
2: In Isaiah chapter 8,
3: ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 8 அதிகாரம்,
2: we read in verse 12 and 13.
3: 12 13 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம்.
2: Chapter 8 verse 12 and 13.
3: ஏசாயா 8 அதிகாரம் 12 13 வசனங்கள்.
2: You're not to say it's a conspiracy in regard to all that this people call a conspiracy. You're not to fear what they fear or be in dread of it.
3: இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்.
2: See, we are not to speak the language of the world.
3: உலகத்தின் பாஷையை நாம் பேசக்கூடாது.
2: People in the world may say this is a burden.
3: இது ஒரு பாரமா இருக்கிறது என்று ஜனங்கள் உலக ஜனங்கள் சொல்லலாம்.
2: We don't say that.
3: நாம் அதை சொல்லுவதில்லை.
2: People in the world say, how can God do this to me?
3: எப்படி தேவனால் இதை எனக்கு செய்ய முடியும் என்று சொல்வார்கள்.
2: We don't say that.
3: நாம் அதை சொல்லுவதில்லை.
2: Nothing is a burden.
3: எதுமே ஒரு பாரம் அல்ல.
2: And we don't fear what they fear.
3: அவர்கள் பயப்படுகிற காரியம் நமக்கு பயப்படுவதில்லை.
2: It says here they are in dread of some things.
3: அவர்கள் சில காரியங்களை குறித்து பயந்து திகைத்து போயிருக்கிறார்கள்.
2: We don't fear that.
3: நாம் அதற்காக பயப்படுவதில்லை. ஏன்?
2: Because verse 13, the Lord of hosts we regard as holy, and he is our fear and he is our dread.
3: சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் அவரே நம்முடைய பயமும் அவரே நம்முடைய அச்சமுமாய் இருப்பாராக.
2: You see the connection there.
3: இங்கே இது இரண்டுக்கும் உள்ள தொடர்பை பார்த்தீர்களா?
2: God is your fear and your dread. Then you don't have any fear or dread what the people in the world fear and dread.
3: தேவனே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருக்கும் பொழுது இந்த உலக மக்கள் பயப்படுகிற அஞ்சுகிற காரியங்களுக்கு நாம் பயப்பட அஞ்ச தேவையில்லை.
2: For more than 30 years this has been a tremendous encouragement to me, this verse.
3: கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு அதிகமாக இந்த வசனமானது எனக்கு அதிக தைரியத்தை கொடுக்க கூடியதாய் இருக்கிறது.
2: And if you come to my house, you'll see a big written in big letters right in my front room.
3: என்னுடைய வீட்டிற்கு வருவீர்கள் என்று சொன்னால் முன் அறையிலே பெரிய ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கும்.
2: I've had it for more than 30 years there.
3: 30 ஆண்டுகளுக்கு அதிகமாக அந்த வாசகம் என்னுடைய வீட்டிலே காணப்படுகிறது.
2: If you fear God, you don't need to fear anything else.
3: தேவனுக்கு பயப்படுவாயானால் வேறு எதற்கும் பயப்பட தேவையில்லை.
2: So many people in the world try to come and create fear in us.
3: இந்த உலகத்திலே अनेक மக்கள் வந்து நமக்குள்ளாக பயத்தை உண்டு பண்ண முயற்சிக்கிறார்கள்.
2: One of these municipal corporation people came to my house.
3: Orumare inda municipal corporation lirundu or adhikariyin veettukku vandar.
2: And they said, we have to revise your building tax.
3: Oriya kattida variyai nangal ippozhudhu maru aayvu seiya vendum endru sonnar.
2: Take some measurements and all that.
3: Agave nangal adellam kurukkum nedukkumaga alakka vendum endru sonnar.
2: Sari, you can do that.
3: Neengal adhai seiyalam endru sonnai.
2: Then he did all that and then he came to the room.
3: Adellam seidhu vittu andha araikku vandar.
2: And he was waiting for a bribe. So that he would reduce the tax.
3: இந்த வீட்டு வரியை குறைப்பதற்காக என்னிடத்திலிருந்து ஒரு லஞ்சத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்.
2: I said, I don't want to reduce any tax. I'll pay whatever is government says, I'll pay.
3: அரசாங்கம் என்ன சொல்லுகிறதோ அந்த வரியை நான் கட்டி விடுகிறேன். அதையெல்லாம் எனக்கு குறைக்க வேண்டாம் என்று சொன்னேன்.
2: And then I said, you see this verse here?
3: இங்கே உள்ள வசனத்தை பார்த்தீர்களா என்று சொன்னேன்.
2: If you fear God, you don't fear anything else.
3: நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களா இருந்தால் எதற்கும் பயப்பட தேவையில்லை.
2: See, that is how I live my life.
3: இப்படித்தான் என் வாழ்நாள் முழுவதுமாய் வாழ்ந்திருக்கிறேன்.
2: So you can write what you like.
3: ஆகவே எது வேண்டுமானாலும் நீங்கள் எழுதுங்கள்.
2: I don't live in fear of you or anybody else.
3: உங்களுக்கோ யாருடைய காரியத்துக்கும் பயப்படுவதில்லை.
2: He went away.
3: அவர் போய்விட்டார்.
2: I never saw him again.
3: அதற்கு பிறகு அவரை பார்க்கவே இல்லை.
2: You know, it doesn't matter what situation you face yourself in.
3: நீங்கள் எவ்விதமான சூழ்நிலையிலே அகப்பட்டு கொண்டாலும் சரி.
2: So many people try to put fear in you.
3: அநேக ஜனங்கள் உங்களுக்குள்ளாக பயத்தை வைக்க முயலுகிறார்கள்.
2: In some places in North India, some of our brothers and sisters face fear from the RSS and police and so many people.
3: நம்முடைய சகோதரர்களிலே அநேகர் வட இந்தியாவிலே RSS மூலமாகவும் போலீஸ் மூலமாகவும் எவ்வளவு பயப்படுத்தப்படுகிறார்கள்.
2: Some of them are being killed.
3: சிலர் கொல்லவும் படுகிறார்கள்.
2: They are being beaten. Their houses are burned.
3: அடிக்கப்படுகிறார்கள். அவருடைய வீடு எரிக்கப்படுகிறது.
2: They cannot keep their children with them in school there because they'll kidnap them.
3: பிள்ளைகளை கடத்தி கொண்டு போய்விடுகிறபடினாலே தங்களுடைய பிள்ளைகளை தங்களோடு கூட வைத்துக் கொள்ள முடியாத நிலைமை.
2: I'm talking about India.
3: நான் இந்தியாவை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
2: We don't face these things in Tamil Nadu.
3: தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்திப்பதில்லை.
2: But it is spreading.
3: ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக பரவி கொண்டிருக்கிறது.
2: We never had any problems in Bangalore for so many years.
3: அநேக ஆண்டுகளாக பெங்களூர்ல எங்களுக்கு எந்த வித ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது.
2: But now we have a new government in Karnataka.
3: இப்பொழுது கர்நாடகா மாநிலத்திலே ஒரு புது அரசாங்கம் வந்திருக்கிறது.
2: And some of these RSS people have become a little bolder.
3: இப்பொழுது சில RSS மக்கள் தைரியமுள்ளவர்களாய் மாறி விட்டார்கள்.
2: And I read the other day that in outskirts of Bangalore they caught some pastors and beat them up.
3: பெங்களூர்லயே கொஞ்சம் சற்று தூரத்திலே வெளிப்புறத்திலே எல்கையிலே சில பாஸ்டர்களை பிடித்து அடித்திருக்கிறார்கள்.
2: So it is coming to the south also.
3: ஆகவே இப்பொழுது தென்னகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது.
2: Now Jesus never said I will protect you from all this persecution.
3: இந்த எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் நான் உங்களை பாதுகாப்பேன் என்று இயேசு சொல்லவில்லை.
2: What did he tell his disciples?
3: நம்முடைய சீஷர்களுக்கு என்ன சொன்னார்?
2: In the world you will have tribulation.
3: இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு.
2: But don't be afraid.
3: ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்.
2: Because I have overcome the world.
3: நான் உலகத்தை ஜெயித்தேன்.
2: And that is a word that we must remember in the coming days.
3: வரக்கூடிய நாட்களிலே நாம் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய வார்த்தை இதுதான்.
2: In the church we hear a prophetic word that prepares us for the future.
3: எதிர்காலத்துக்கு என்று நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய தீர்க்கதரிசன வார்த்தைகளை நாம் சபையிலே கேட்கிறோம்.
2: So please listen to this.
3: தயவு செய்து இதை கவனித்துக் கொள்ளுங்கள்.
2: John 16:33.
3: யோவான் 16:33
2: The Lord says
3: ஆண்டவர் சொல்கிறார்
2: John 16:33
3: யோவான் 16:33
2: I am saying this to you so that you can have peace in me
3: நீங்கள் என்னிடத்தில் சமாதானம் வைத்திருக்கும்படியாக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்
2: What do I promise you in the world
3: இந்த உலகத்திலே நான் உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணுகிறேன்
2: Tribulation
3: உபத்திரவம்
2: What did God promise the Israelites in the world
3: இந்த உலகத்திலே இஸ்ரவேலுக்கு தேவன் என்ன வாக்களித்தார்
2: Prosperity
3: செழிப்பு
2: defeat of the enemies
3: சத்துருக்கள் இடத்திலே உள்ள ஜெயம்
2: no man will be able to stand before you
3: யாரும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது
2: they will come one way and run seven ways
3: ஒரு வழியாய் வருவார்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள்
2: earthly enemies
3: பூமிக்குரிய பகைஞர்கள்
2: and as long as Israel obeyed God it was true
3: இஸ்ரவேல் கீழ்ப்படியும் வரை அது மெய்யாக இருந்தது
2: but when Jesus came
3: ஆனால் இயேசு வரும்பொழுது
2: he didn't say all that
3: இவைகளெல்லாம் இயேசு சொல்லவில்லை
2: he said now we are coming into a new covenant
3: இப்பொழுது நாம் ஒரு புது உடன்படிக்கைக்குள்ளாக வருகிறோம்
2: where we are trying to establish the kingdom of heaven on earth
3: பரலோக ராஜ்யத்தை பூமியிலே நாம் ஸ்தாபிக்கும்படியாக வந்திருக்கிறோம்
2: and the people on earth don't like that
3: பூமியில் உள்ள மக்களுக்கு அது பிடிக்கவில்லை
2: they don't like the kingdom of heaven coming and being established on the earth
3: பரலோக ராஜ்யமானது இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்படும்படியாக உலக மக்களுக்கு பிடிக்கவில்லை
2: their ruler is the devil
3: ஏனென்றால் அவருடைய அதிபதி பிசாசு
2: The world they don't want to love their enemies.
3: அவர்கள் சத்துருக்களை சிநேகிக்க விரும்பவில்லை.
2: But in the kingdom of heaven you love your enemy.
3: ஆனால் பரலோக ராஜ்யத்திலே நீங்கள் உங்கள் சத்துருக்களை சிநேகிப்பீர்கள்.
2: And you share what you have with other people who are in need.
3: தேவையிலே உள்ள மக்களுக்கு உங்களுக்கு உள்ளதை பகிர்ந்து கொடுப்பீர்கள்.
2: If you have more money you please help that poor brother who is not even related to you but who loves Jesus.
3: உங்களுக்கு சொந்தக்காரரே இல்லை ஆனாலும் அவர் தேவனை இயேசுவை நேசிக்கிறபடினாலே உங்களுடைய பணத்தை அவருக்கு பகிர்ந்து கொடுக்கிறீர்கள்.
2: Because that is the kingdom of heaven
3: idan paraloga rajyam
2: but people in the world don't want that
3: anal ulagathil ulla makkalukku idellam theviyillai
2: if I have money I only give it to my children that's all
3: enakku panam irundal pilligalukku mattume kodupen avlavu dhaan
2: not for these strangers
3: annirulukku naan kodukka maten avargal yaar
2: that is the kingdom of earth
3: adu bhoomikuriya rajyam
2: so this message of the kingdom of heaven people in the world don't want it
3: agave inda paraloga rajyathinudaiya seidhi inda bhoomiyila ullavargal yaarukkum theviyillai
2: because their ruler is the devil
3: என்றால் அவருடைய அதிபதி பிசாசு
2: the kingdom of heaven says we don't want all these filthy movies and serials on television in our home
3: நம்முடைய குடும்பங்களிலே டிவியிலே அசுத்தமான காட்சிகள் சீரியல் எல்லாம் தேவையில்லை என்று பரலோக ராஜ்யம் சொல்கிறது
2: in our homes
3: நம்முடைய குடும்பங்களிலே
2: there is one outlet for all the rubbish to go out
3: நம்முடைய வீடுகளிலே கழிவு நீர்கள் எல்லாம் வெளியே போவதற்கு ஒரே ஒரு குழாய் இருக்கிறது
2: that is a toilet
3: அதுதான் கழிவறை
2: we don't want through television something to come inside the house also
3: நாம் டிவியின் மூலமாக அந்த கழிவு பொருட்கள் வீட்டுக்குள்ளாக வருவதற்கு நாம் விரும்புவதில்லை
2: you want that
3: உங்களுக்கு அப்படி கழிவு பொருட்கள் எல்லாம் டிவியின் மூலமாக வீட்டுக்குள்ளே வந்து கொட்ட வேண்டுமா
2: or you want it only to go out from the toilet
3: அல்லது கழிவறை மூலமாக மட்டுமே கழிவுகள் வெளியே போக விரும்புகிறீர்களா
2: you use the toilet pour the water and flush it out
3: நீங்கள் கழிவறையிலே நீங்கள் சென்று தண்ணீரை ஊற்றி சுத்தம் பண்ணி அதெல்லாம் வெளியே அனுப்புகிறீர்கள்
2: you wanted to come back inside the house through the television
3: அதற்கு பதிலாக அந்த கழிவு பொருட்கள் எல்லாம் டிவியின் மூலமாக உள்ளே வந்து கொட்ட வேண்டுமா
2: you be careful
3: கவனமாக இருங்கள்
2: we preach that the kingdom of god there is purity
3: தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது அங்கே பரிசுத்தம் இருக்க வேண்டும்
2: and The world doesn't like that.
3: உலகம் அதை விரும்பவில்லை.
2: No, we need entertainment and all this.
3: இல்லை இல்லை, எங்களுக்கு பொழுது போக்கு வேண்டும், எங்களுக்கு அசுத்தமான காட்சிகள் வேண்டும் என்று சொல்கிறது.
2: I'm talking particularly about all these filthy cinemas nowadays.
3: குறிப்பாக இன்றைக்கு காணப்படுகிற அசுங்கியமான சினிமா காட்சிகளை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
2: It's like poison.
3: அது விஷத்தை போல இருக்கிறது.
2: What she is saying, oh, only 5 seconds they show like those scenes.
3: இப்படிப்பட்ட அசுத்தமான காட்சிகள், ஆபாசமான காட்சிகளை 5 வினாடிகள் மட்டும் தானே காண்பிக்கிறார்கள்.
2: Most of the 2 hours, 3 hours it is good.
3: 2 3 மணி நேரங்கள் நல்ல காட்சிகளை தானே காண்பிக்கிறார்கள்.
2: It's like saying most of this glass is milk, only 2 drops of poison, that's all.
3: இந்த டம்ளர்லே அதிகபட்சம் பால் தான் இருக்குது, 2 3 சொட்டு தானே விஷம் இருக்குது என்று சொல்வதை போல.
2: You'll drink it or not?
3: நீங்கள் குடிப்பீர்களா இல்லையா?
2: Only 2 3 drops of poison.
3: 2 3 சொட்டு தானே விஷம் இருக்குது, முழுமையாய் விஷம் இல்லை.
2: All glasses milk only.
3: முழு டம்ளருமே பால் தான்.
2: That is how the devil fools people with today's cinemas.
3: இன்றைய சினிமா காட்சிகளை வைத்துக்கொண்டு இப்படி தான் சாத்தான் ஜனங்களை வஞ்சிக்கிறான்.
2: Don't say that, oh, your brother Zach, you're 67 years old, you can talk like that.
3: சகோதர ஜாக் அவர்களே, உங்களுக்கு என்ன 67 வயது ஆகிவிட்டது, நீங்கள் வேண்டுமானால் அப்படி பேசலாம் என்று சொல்ல வேண்டாம்.
2: I said the same thing when I was 23 years old.
3: 23 வயதா எனக்கு இருக்கும்போது இதே காரியத்தை தான் நான் சொன்னேன்.
2: I'm not preaching a different message today than then.
3: அன்றைக்கு காட்டிலும் இன்றைக்கு நான் வித்தியாசமான செய்தியை பிரசங்கிக்கவில்லை.
2: I brought up my children in my home without television.
3: டிவியே இல்லாமல் தான் என் பிள்ளைகளை வீட்டிலே வளர்த்தேன்.
2: And I don't regret it. I never took them to a cinema.
3: நான் சினிமாவுக்கு அவர்களை கூட்டிக் கொண்டு சென்றதில் அதற்காக வருத்தப்படுவதும் இல்லை.
2: I did not even take them to a circus because all those women dress so badly over there.
3: சர்க்கஸ்க்கு கூட என்னுடைய பிள்ளைகளை கூட்டி சென்றதில்லை, ஏனென்றால் அங்கே ஆபாசமான விதத்திலே அங்கே உள்ள ஸ்திரீகள் ஆடை அணிந்திருக்கிறார்கள்.
2: I told my children,
3: என் பிள்ளைகளை பார்த்து சொன்னேன்,
2: when you set up your own home you can run it as you like, but in my home I run it as I like.
3: உங்களுடைய குடும்பங்களை நீங்கள் ஸ்தாபிக்கும் பொழுது நீங்கள் விரும்புகிறபடி குடும்பத்தை நீங்கள் நடத்தலாம், ஆனால் இது என்னுடைய குடும்பம், நான் விரும்புகிறபடி தான் நான் நடத்துவேன்.
2: I cannot, the same thing I say in a church.

0: இவைகளை குறித்து தீமையாய் பேசுவது.
1: I don't want all that.
0: இவைகளெல்லாம் எனக்கு தேவையில்லை.
1: So what will God give me in the world?
0: ஆகவே இந்த உலகத்திலே தேவன் எனக்கு எதை கொடுப்பார்?
1: Tribulation.
0: உபத்திரவம்.
1: People will hate me.
0: ஜனங்கள் என்னை பகைப்பார்கள்.
1: The devil will hate me more than anybody else.
0: எல்லாரை காட்டிலும் பிசாசு என்னை வெறுப்பான் பகைப்பான்.
1: They will tell lies about me.
0: என்னை குறித்து பொய்களை ஊதுவான்.
1: They may take me to court.
0: வழக்கு மன்றத்துக்கு எடுத்து செல்வான்.
1: They may take me to jail.
0: சிறைச்சாலைக்கு எடுத்து செல்வான்.
1: They may kill me.
0: என்னை கொலையும் கூட செய்வான்.
1: That's what Jesus said.
0: இயேசு இதைத்தான் சொன்னார்.
1: You want to follow me?
0: என்னை பின்பற்ற வேண்டுமா?
1: I'm not offering you prosperity and comfort.
0: செழிப்பையும் சுகசியும் நான் உனக்கு வாக்களிக்கவில்லை.
1: If you follow me, you'll have tribulation.
0: என்னை பின்பற்றுவாயானால் உனக்கு உபத்திரவம் உண்டு.
1: But you'll have a glorious entrance into God's kingdom.
0: ஆனால் மகிமையான பிரவேசம் உனக்கு தேவனுடைய ராஜ்யத்திலே காத்திருக்கும்.
1: And if you don't want to face tribulation,
0: உபத்திரவத்தை சந்திப்பதற்கு மனமில்லை என்றால்,
1: don't speak the truth.
0: சத்தியத்தை பேச வேண்டாம்.
1: Just keep quiet and be friendly with everybody.
0: அமைதியாக இருந்து எல்லாரோடும் சிநேகிதராக இருந்து போய்விடு.
1: And don't stand up for the truth.
0: சத்தியத்துக்கு எழுந்து நிற்க வேண்டாம்.
1: Then the devil will also be your friend.
0: அப்படியானால் பிசாசும் உங்களுக்கு சிநேகிதனாகி விடுவான்.
1: He will not trouble you.
0: உங்களை தொந்தரவு செய்ய மாட்டான்.
1: I want the devil to hate me with all his heart.
0: என்னுடைய முழு இதயத்தோடு கூட பிசாசு என்னை எதிர்க்க முடியாது நான் விரும்புகிறேன்.
1: No, I want the devil to hate me with all his heart.
0: பிசாசு தன்னுடைய முழு இதயத்தோடு கூட என்னை வெறுக்க முடியாது பகைக்க முடியாது நான் விரும்புகிறேன்.
1: Then I know I'm on the right track.
0: அப்படியானால் நான் சரியான பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம்.
1: If the devil doesn't trouble me,
0: பிசாசு என்னை தொந்தரவு செய்யவில்லை என்றால்,
1: say what's wrong? Have I become his friend?
0: என்ன நடந்தது? நான் அவனுக்கு சிநேகிதனாய் மாறி விட்டேனோ?
1: He's got to hate me with all his heart.
0: அவன் முழு இதயத்தோடு என்னை பகைக்க வேண்டுமே.
1: But I'm not afraid of him.
0: ஆனால் அவனை குறித்து நான் பயப்படுவதில்லை.
1: There was a time in my life when I was afraid of the devil.
0: பிசாசை குறித்து பயந்த நாட்கள் என்னுடைய வாழ்நாளில் உண்டு.
1: Even after being born again.
0: இரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட.
1: I would be afraid if I met a demon possessed person.
0: பிசாசு பிடித்தவனை பார்த்தாலே நான் பயந்து நடுங்குவேன்.
1: I was afraid if the devil would come into my room.
0: என்னுடைய அறைக்குள்ளாக பிசாசு வந்து விடுமோ என்று பயந்து நடுங்குவேன்.
1: Catch me by the throat or something.
0: என்னை தொண்டையை பிடித்து நெரித்து விடுமோ பிசாசு?
1: But not now.
0: ஆனால் இப்பொழுது எனக்கு அந்த பயம் இல்லை.
1: Now the devil is afraid that I'm going to catch him by his throat.
0: இப்பொழுது பிசாசு தன்னுடைய தொண்டையை நான் பிடித்து நரசிக்கி விடுவோம் என்று அவன் பயப்படுகிறான்.
1: Because my life has become pure.
0: என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறி இருக்கிறது.
1: I want to be free from the love of money because then only I'll have power over the devil.
0: பண ஆசையிலிருந்து நான் விடுதலை ஆகிவிட்டேன் அப்பொழுது மட்டுமே பிசாசின் மீது எனக்கு அதிகாரம் இருக்கும்.
1: Why do we keep on saying don't love money?
0: ஏன் பணத்தை நேசிக்க வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறோம்?
1: Then only you have power over Satan.
0: அப்பொழுது மட்டுமே சாத்தானின் மீது உங்களுக்கு அதிகாரம் இருக்கும்.
1: Love of money is like a hole with all your power will leak out from there.
0: பண ஆசை என்பது உங்களுடைய வலிமை எல்லாம் வழிந்து ஓடக்கூடிய ஓட்டைகளாக இருக்கும்.
1: Why do we say you must love everybody?
0: ஏன் எல்லாரையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறேன்?
1: Hatred is like a hole from which all your power will leak out.
0: உங்களுடைய வல்லமை எல்லாம் வழிந்து ஓடக்கூடிய துவார அந்த பகைப்பது இருக்கிறது.
1: Think of people who hate you.
0: உங்களை பகைக்கிற ஜனங்களை எண்ணி பாருங்கள்.
1: Maybe Christians who hate you.
0: கிறிஸ்தவர்கள் உங்களை வெறுக்கலாம்.
1: Love them.
0: அவர்களை நேசியுங்கள்.
1: Do good to them.
0: அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்.
1: That way you make sure there is no leakage of your power.
0: அப்படியானால் உங்களுடைய வல்லமையானது வழிந்து போகாதபடிக்கு உங்களுக்கு நீங்கள் நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம்.
1: If you have little bit of hatred towards somebody.
0: உங்களுக்கு யார் மீதாவது கொஞ்சம் பகை இருந்தாலும் சரி.
1: You wish some evil for that man who does some harm to you.
0: உங்களுக்கு தீமை செய்கிற அந்த நபருக்கு ஏதாவது தீமை நடக்க வேண்டும் என்று உங்களுக்கு விரும்பினால்.
1: Somebody who is spreading false stories about you.
0: உங்களை குறித்து தவறான கதையை பரப்பி விடுகிறார்கள்.
1: You wish some evil for him.
0: அவர்களுக்கு ஏதாவது கேடு நிறைவேறாதா நடக்காதா என்று எண்ணுகிறீர்கள்.
1: Like you know these Old Testament psalms, some of them are like that.
0: பழைய ஏற்பாட்டின் சங்கீதங்களிலே சில அப்படி இருக்கின்றன.
1: Oh, smite that fellow.
0: அவனை பாறையிலே மோதி அவனை கொன்று போடும்.
1: Kill his children.
0: அவனுடைய பிள்ளைகள் பாறையில மோதி சாகுவார்களாக.
1: Have you read all this in the psalms?
0: சங்கீதங்களிலே இவளை வாசித்திருக்கிறீர்களா?
1: When you read those psalms, what do you think?
0: அப்படிப்பட்ட சங்கீதங்களை வாசிக்கும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
1: When you read some psalm like this, let me read one.
0: நான் அப்படிப்பட்ட ஒரு சங்கீதத்தை வாசிக்கிறேன்.
1: Lord of psalms are like this.
0: அநேக சங்கீதங்கள் அப்படி தான் இருக்கிறது.
1: Lord, finish that man.
0: ஆண்டவரே, இந்த மனிதனை ஒரே அடியாய் அடித்து விடும்.
1: And trouble him, kill him.
0: அவனை தொந்தரவு செய்யும், அவனை கொன்று போடும்.
1: In Psalm 35.
0: சங்கீதம் 35.
1: Contend, O Lord, with those who contend with me, fight against them.
0: ஆண்டவரே, என்னோடு கூட சண்டை போடுகிறவர்களோடு நீர் சண்டை போடுவீராக.
1: Let all of them, verse 5, be like chaff in the wind.
0: அவர் எல்லாரும் பதரை போல காற்றினாலே ஓடி போவார்கள்.
1: And let the angel of the Lord chase them, verse 5.
0: ஐந்தாம் வசனத்திலே தேவ தூதர்கள் அவர்களை துரத்துவார்கள்.
1: Let their way be dark and slippery.
0: ஆறாம் வசனம் அவருடைய வழி இருளும் சறுக்கலுமாய் இருப்பதாக.
1: Angel chasing them.
0: கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடருவானாக.
1: They dug a pit for me.
0: முகாந்திரம் இல்லாமல் எனக்காக குழியை வெட்டி விட்டார்.
1: Let destruction come upon them without any warning.
0: எந்த ஒரு எச்சரிப்பும் இல்லாதபடி அழிவு அவர்கள் மேல் வருவதாக.
1: And then my soul, verse 9, will rejoice.
0: என் ஆத்மா அப்பொழுது கர்த்தரிலே களிகூரும்.
1: Who are you thinking of now?
0: இப்பொழுது நீங்கள் யாரை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்?
1: Who are you thinking of?

0: that this should happen to them.
1: இது போல இன்னாருக்கு நடக்க வேண்டும் என்று யாரை குறித்து எண்ணிக் கொண்டிருக்கிறீர்கள்?
0: I hope you are thinking of the lusts in your flesh.
1: உங்களுடைய மாம்சத்தில் இருக்கக்கூடிய இச்சைக்கு அப்படி நடக்க வேண்டும் என்று எண்ணிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
0: That is how we read it in the New Testament.
1: புதிய ஏற்பாட்டில் அப்படி தான் நாம் வாசிக்க வேண்டும்.
0: The devil,
1: பிசாசு,
0: the lust in my flesh.
1: என்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய இச்சைகள்,
0: these are my enemies.
1: இவைகள் தான் என்னுடைய
0: சத்துருக்கள். Lord, chase them, finish them, kill them.
1: ஆண்டவரே, அவர்களை கொன்று போடும், அவர்களை கர்த்தாவே துரத்தும்.
0: And when those lusts are killed, my soul will rejoice.
1: அந்த இச்சைகள் கொன்றுபடப்படும் பொழுது என்னுடைய ஆத்மா களிகூரும்.
0: But if you are thinking of some human being,
1: ஆனால் ஏதோ ஒரு மனிதனை நீங்கள்
0: எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்,
1: உங்களுக்கு தீமை செய்தவர்கள் இப்படி ஆக வேண்டும் என்று எண்ணினால்,
0: Lord of believers, when they read these psalms, they are thinking of some boss in their office or some neighbor or some relative who cheated them of their property.
1: அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய எஜமானுக்கு அப்படி நடக்க வேண்டும், அல்லது இன்னும் நம்முடைய சொத்தில் ஏமாற்றினவருக்கு இப்படி நடக்க வேண்டும், நடந்தால் நல்லது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
0: You know, you will destroy yourself if you read it like that.
1: இப்படி நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள்.
0: There are some churches where they have the habit of reading one psalm every morning, every Sunday.
1: சில சபைகளிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு சங்கீதத்தை வாசிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது.
0: I don't do it.
1: நான் அதை செய்வதில்லை.
0: Because I say these poor young believers may be thinking of some enemy of theirs and it will really spoil their life.
1: இந்த சில ஏழை விசுவாசிகள் தங்களுடைய சத்துருக்களை இது போல நடக்க வேண்டும் என்று எண்ணி தங்களுடைய வாழ்க்கை அழித்துக் கொள்ள கூடுமே.
0: A lot of Pentecostal churches, I know.
1: அநேக பெந்தகோஸ்த சபைகளிலே.
0: In Kerala, it is an absolute habit in every Pentecostal church. Get up and read one psalm.
1: Kerala-vile kandippaga vaasithe aagavendum elundirundu or sangeethai vaasikkavendum.
0: And they don't even explain to them this is about your lusts and not about your human enemies.
1: Ippadi patta kaaryangal manushiga sathrukal alla, idu ungalude ichchigalai kurithu dhaan neengal ippadi sollapattirukkeenga
0: endru solluvathillai. That's one reason there's so much carnality in those churches.
1: Aagave thaan ippadi patta sabaigalile evlovo maamsigam kaanapadugirathu.
0: I said instead of reading a psalm, I wish you would get up and read an epistle in the New Testament every morning. That would have changed your life.
1: சங்கீதத்தை வாசிப்பதற்கு பதிலாக ஒரு நிருபத்தை வாசியுங்கள், அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்.
0: So we don't have any human enemies.
1: ஆகவே நமக்கு மனுஷிக சத்துருக்கள் யாரும்
0: இல்லை. We don't wrestle with flesh and blood.
1: மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை.
0: If I wrestle with flesh and blood, I cannot wrestle with Satan.
1: மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் எனக்கு போராட்டம் பண்ணினேன் என்று சொன்னால் பிசாசோடு கூட போராட முடியாது.
0: Yeah, the Lord told me that years ago.
1: அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் எனக்கு
0: சொல்லி இருக்கிறார். You have a choice in your life.
1: நீங்கள் ஒரு தீர்வை செய்து கொள்ளுங்கள்.
0: You can either fight with human beings or fight with the devil. You can't fight with both.
1: ஒன்று மனிதனோடு கூட வேண்டுமானால் சண்டை போடலாம், அல்லது பிசாசோடு கூட வேண்டுமானால் சண்டை போடலாம். இரண்டு பேரோடும் கூட நீ சண்டை போட முடியாது.
0: Lord, I will never in my life fight with human beings.
1: ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே ஒரு முறை கூட நான் இந்த மனிதனோடு கூட போராட மாட்டேன் என்று தீர்மானித்திருக்கேன்.
0: Let people cheat me of my property, let people cheat me of anything.
1: என்னுடைய சொத்தை ஏமாற்றறோம், என்னுடைய எது வேண்டுமானாலும் ஏமாற்றப்படட்டும், நான் சண்டை போட மாட்டேன்.
0: Curse me, take me to court, do whatever.
1: எனக்கு தீங்கு செய்யட்டும், என்னை சபிக்கட்டும், வழக்கு மன்றத்துக்கு இழுத்து செல்லட்டும்.
0: I will bless them.
1: நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன்.
0: I will not speak evil of them.
1: அவர்களை குறித்து தீமையாய் பேச மாட்டேன்.
0: I will not wish evil for them.
1: அவர்களுக்கு தீமை நேரிட வேண்டுமே என்று வஞ்சிக்க மாட்டேன்.
0: So there's no hole in my vessel.
1: அப்படியானால் என்னுடைய பாத்திரத்தில் எந்த துவாரமும் இல்லை.
0: Then the devil will be afraid of me.
1: அப்படி இருக்கும் பொழுது பிசாசு என்னை பார்த்து பயப்படுவான்.
0: In the world you will have tribulation.
1: இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு.
0: But
1: anal
0: in me you can have peace.
1: என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம்
0: உண்டு. John 16:33.
1: யோவான் 16:33.
0: In Christ I have peace.
1: கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கு சமாதானம் உண்டு.
0: Peace means no anxiety.
1: சமாதானம் என்று சொன்னால் பதற்றம் இல்லை, பயம் இல்லை.
0: Even though there's tribulation.
1: உபத்திரவம் இருந்தாலும் கூட.
0: Why?
1: ஏன்?
0: Because Jesus verse 33 has overcome the world.
1: இயேசு இந்த உலகத்தை ஜெயித்தார் என்று 33
0: வசனம் வாசிக்கிறோம். That is why he says you can be bold.
1: நீங்கள் தைரியமுள்ளவர்களாய் இருக்க முடியும்.
0: He says, be bold, I have overcome the world.
1: நீங்கள் தைரியமாய் இருங்கள், ஏனென்றால் நான் உலகத்தை ஜெயித்தேன்.
0: I believe that's what the Lord says to us today.
1: இன்றைக்கு நம்மோடு கூட ஆண்டவர் இதைத்தான் சொல்கிறார் என்று நான் நம்புகிறேன்.
0: You will have tribulation.
1: இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு.
0: Be bold.
1: தைரியமாயிருங்கள்.
0: I have overcome the world.
1: நான் உலகத்தை ஜெயித்தேன்.
0: There is no fear in love.
1: அன்பிலே பயம் இல்லை.
0: In God's love for me.
1: என்னிடத்திலே தேவன் வைத்திருக்கிற அன்பிலே.
0: I have no fear what people will do to me.
1: ஜனங்கள் எனக்கு என்ன செய்வார்கள் என்கிற பயமே எனக்கு இல்லை.
0: You know, Herod wanted to kill the baby Jesus.
1: இயேசு குழந்தையா இருந்த பொழுது ஏரோது கொல்ல வகை தேடினான்.
0: So he planned.
1: ஆகவே ஒரு திட்டம் தீட்டினான்.
0: Herod has got tremendous power.
1: ஏரோதுக்கு எவ்வளவு பயங்கர வல்லமை சக்தி இருந்தது.
0: So many soldiers.
1: எத்தனையோ படைவீரர்கள் இருந்தார்கள்.
0: Jesus is a poor little baby.
1: இயேசு சிறு குழந்தையா, உதவிட்ட குழந்தையா.
0: He's got one poor carpenter Joseph and Mary taking care of them.
1: ஏழை தச்சர்களாகிய யோசேப்பும் மரியாள் அந்த குழந்தையை பராமரிக்கிறார்கள்.
0: Mary is poor, 18 or 19 years old, she doesn't know much.
1: மரியாளுக்கும் விவரம் தெரியாத வயது 17-18 வயதாகிறது.
0: And Herod says, I'm going to kill him. I'll kill all the children in Bethlehem and he'll be killed.
1: பெத்லகேமில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் நான் கொன்று போக போகிறேன், அப்பொழுது இந்த இயேசு என்ற குழந்தையும் கொல்லப்படும்.
0: But you think God doesn't know that?
1: Yesuvukku adu theriyadhu
0: endru nenikkira? You think God doesn't know what plan Herod is going to make next week?
1: Adutha vaaram Herod enna thittam theetta pogiran endru aandavarukku theriyadha?
0: So before Herod makes the plan,
1: agave Herod indha thittathai theettuvadharku munbadhagave
0: God takes away Jesus to Egypt.
1: Yesuvai Egyptukku devan kondu poi vidugirar.
0: And Herod goes and kills all the children. Jesus is not there.
1: Herod andha pillaigal ellam kolai seigiran alla anga Yesu illai.
0: Now as a human being,
1: manushana irukkira oru,
0: my ways are not God's ways.
1: Ennudaiya vazhigal thinudaiya vazhigal alla.
0: I would think, Lord, it's better to kill Herod. Why isn't that a better way to solve the problem?
1: Andavare prachnai thirpadharku elidana vazhi Herodai kondrukkalame ivlo pillaigal kolai seiyapoduvarku badhalaga.
0: I bow to God and say, God, your ways are different from mine.
1: ஆனால் தேவனுக்கு முன்பாக பணிந்து ஆண்டவரே என்னுடைய வழிகளை காட்டிலும் உடைய வழிகள் வித்தியாசமானது என்று சொல்கிறேன்.
0: You know all these people who started false religions in the world.
1: இந்த உலகத்திலே பொய்யான மதங்களை எல்லாம் ஆரம்பித்தவர்கள்
0: which has led so many people astray.
1: எவ்வளவோ ஜனங்களை வழி தப்பி போக செய்து விட்டது.
0: I say Lord why didn't you kill those founders of false religions when they were little babies?
1: ஆண்டவரே இந்த பொய்யான மதங்களை ஸ்தாபித்தவர்கள் சிறு குழந்தையாய் இருக்கும் பொழுதே ஏன் அவர்கள் அவர்களை கொன்றிருக்க கூடாது?
0: Because you knew this fellow will grow up and start a false religion.
1: இந்த குழந்தை வளர்ந்து பொய்யான மதத்தை ஸ்தாபிக்க கூடிய ஸ்தாபகராய் மாற போகிறது என்று உமக்கு தெரியுமே.
0: And lead so many people astray.
1: அநேக ஜனங்களை தவறான வழியிலே நடத்தி விடுகிறார்களே.
0: God allows them to be born, allows them to grow up, allows them to start a false religion.
1: அவர்கள் பிறக்கும் தேவன் அனுமதிக்கிறார், வளர தேவன் அனுமதிக்கிறார், பொய்யான மதத்தை ஸ்தாபிக்க தேவன் அனுமதிக்கிறார்.
0: What does that teach me?
1: இது எதை நமக்கு போதிக்கிறது?
0: That I am a stupid man. I don't know God's ways.
1: தேவனுடைய வழிகளை அறியாத ஒரு புத்தியீனன் நான் என்பதை போதிக்கிறது.
0: If I were God, I would have done things very differently.
1: நான் தேவனாக இருந்திருந்தால் காரியங்களை வித்தியாசமாக செய்திருந்திருப்பேன்.
0: But when I go to heaven,
1: ஆனால் நான் பரலோகத்துக்கு செல்லும்பொழுது,
0: I look at the history of the world in 6000 years.
1: 6000 ஆண்டுகளாக உலக சரித்திரத்தை நான் அங்கிருந்து கண்ணோக்கும் பொழுது,
0: I say Lord, you did it right.
1: ஆண்டவரே நீர் சரியாக செய்தீர் என்று
0: சொல்கிறேன். You did it absolutely right. When I was a stupid man on earth, I thought there was a better way.
1: நான் புத்தியனாய் இந்த உலகத்தில் இருந்த பொழுது இதுதான் சிறந்த வழி என்று எண்ணினேன். ஆனால் நீர்தான்
0: சிறந்தது. But now when I see your wisdom, I say your way was perfect.
1: ஆனால் இப்பொழுது உம்முடைய ஞானத்தை நான் கண்ணோக்கும் பொழுது உம்முடைய வழி பூரணமான வழி என்று நான் சொல்ல முடியும்.
0: Look at all the deceivers and people who deceive poor believers and take their money.
1: எத்தனையோ வஞ்சகர்கள், ஏழை மக்களுடைய பணத்தை பறித்துக் கொள்கிற வஞ்சகர்களை நீங்கள்
0: பாருங்கள்.
1: எத்தனையோ போதகர்கள், பிரசங்கியார்கள்.
0: Why doesn't God kill them all?
1: ஏன் தேவன் அவர்களை எல்லாம் கொல்ல கூடாது?
0: So at least these poor people will not be deceived.
1: இந்த ஏழை மக்களாவது வஞ்சிக்கப்படாமல் இருப்பார்களே.
0: I don't know.
1: எனக்கு தெரியாது.
0: God is wise.
1: தேவன் ஞானமுள்ளவர்.
0: One of the things the Lord told me is this.
1: எனக்கு தேவன் சொன்ன ஒரு காரியம் இதுதான்.
0: I allow these deceivers to exist among my people so that I can test my people.
1: என்னுடைய ஜனங்களை நான் சோதித்து பார்க்கும்படியாக தான் நான் வஞ்சகர்கள் இருக்கும்படியாக அனுமதித்து இருக்கிறேன்.
0: I allow these deceivers to come.
1: இந்த வஞ்சகர்கள் வருவதற்கு அனுமதிப்பேன்.
0: So that people can be tested.
1: ஜனங்கள் சோதிக்கப்படும்படியாக.
0: So you're being tested.
1: ஆகவே நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள்.
0: I am being tested.
1: நானும் சோதிக்கப்படுகிறேன்.
0: All these false preachers come.
1: பொய்யான போதகர்கள் எல்லாம் வரும்பொழுது
0: he is testing us.
1: அவர் நம்மை சோதிக்கிறார்.
0: In the world we'll have deception.
1: இந்த உலகத்திலே வஞ்சனை இருக்கிறது.
0: We'll have tribulation.
1: உபத்திரவம் உண்டு.
0: We'll have persecution.
1: உபத்திரவங்கள், நெருக்கங்கள் உண்டு.
0: But
1: பாடுகள் உண்டு.
0: He said he will take care of our food and clothing and provide enough for us.
1: ஆனால் நம்முடைய உணவையும் நம்முடைய ஆடை போன்ற காரியங்களை அவர் பொறுப்படுத்திக் கொள்கிறார்.
0: He will take care of our children.
1: நம்முடைய பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்வார்.
0: David said in Psalm 37 verse 25, it's a wonderful verse.
1: சங்கீதம் 37:25 இலே தாவீது சொல்கிறார், அற்புதமான ஒரு வசனம்.
0: Psalm 37.
1: சங்கீதம் 37.
0: All those who are righteous here can take this verse.
1: இங்கே நீதிமானாய் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை உங்களுக்கு என்று எடுத்துக்கொள்ளலாம்.
0: If you are living a righteous life,
1: நீங்கள் நீதியுள்ள வாழ்க்கை வாழ்வீர்களானால்,
0: you are not cheating anybody,
1: யாரையும் நீங்கள் ஏமாற்றாமல் இருந்தால்,
0: you are living an upright life,
1: நீங்கள் நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்தால்,
0: you are earning an honest living,
1: நீங்கள் நேர்மையாக சம்பாதிப்பீர்களானால்,
0: Psalm 37:25 is for you.
1: சங்கீதம் 37:25 உங்களுக்காக தான்.
0: David says,
1: தாவீது சொல்கிறான்,
0: maybe David wrote this maybe 68-69 years old.
1: 68-69 வயதாய் இருக்கும் பொழுது ஒருவேளை தாவீது இதை
0: எழுதியிருக்கலாம்.
1: அவர் 70 வயதாய் இருக்கும் பொழுது மரித்தார்.
0: And he says,
1: அவர் சொல்கிறார்,
0: I was once a young man.
1: நான் இளைஞனாய் இருந்தேன்.
0: Now I'm an old man.
1: இப்பொழுது நான் முதிர் வயதுள்ளவனுமானேன்.
0: For 50 years I watched lot of things.
1: 50 ஆண்டுகளாக அநேக காரியங்களை நான் கவனித்திருக்கிறேன்.
0: I'll tell you something I've never seen till today.
1: இன்றை வரை நான் காணாததை ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன்.
0: I have never till today seen God forsaking a righteous man.
1: தேவன் ஒரு நீதிமானை கைவிட்டதை நான் இதுவரை கண்டதில்லை.
0: I have never till today seen even his children or grandchildren begging for bread.
1: அவருடைய பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ சாப்பாட்டுக்காக பிச்சை எடுத்ததை நான் பார்த்ததில்லை.
0: Do you want to take care of your children and grandchildren?
1: உங்களுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் நீங்கள் பொறுப்பெடுக்க வேண்டுமா?
0: Be a righteous man.
1: நீதிமானாயிருங்கள்.
0: Be a righteous woman.
1: நீதிமானாகிய ஒரு ஸ்திரீயாயிருங்கள்.
0: And the world will wonder how it is going with your children and grandchildren.
1: உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்படி இவ்வளவு நன்மை நடக்கிறது என்று இந்த உலகம் பார்த்து ஆச்சரியப்படும்.
0: Where did this man get all this money?
1: இந்த மனிதனுக்கு இந்த பணம் எல்லாம் எங்கிருந்து வந்தது?
0: He didn't get any money.
1: அவன் பணம் எல்லாம் எங்கிருந்தும் பெறவில்லை.
0: He got the blessing of God.
1: அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்.
0: God gave his children some intelligence to do some work and earn a living.
1: அவருடைய பிள்ளைகள் பிழைப்புக்காக ஒரு வேலை செய்யும்படியாக புத்தியை தேவன் தான் கொடுத்தார்.
0: Because the father was righteous.
1: தகப்பன் நீதிமானாய் இருந்தபடியாலே.
0: Because the grandfather was righteous.
1: தாத்தா நீதிமானாய் இருந்தபடியாலே.
0: You know, you can bless your children and grandchildren long after you have died and gone.
1: நீங்கள் எப்பொழுதோ மரித்து போவதற்கு முன்பதாகவே மரித்து போனாலும் கூட உங்கள் பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்க முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா?
0: You don't have to be afraid.
1: நீங்கள் பயப்பட தேவையில்லை.
0: God will not make them the richest people in the world.
1: இந்த உலகத்திலே மிகுந்த ஐஸ்வர்யவான்களாய் உங்களுடைய பிள்ளைகளை மாற்ற மாட்டார்.
0: That's good. Otherwise they may go astray.
1: அது நல்லதுதான், இல்லாவிட்டால் அவர்கள் வழிவிலகி போய்விட முடியும்.
0: But he will give them enough for their needs.
1: அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக போதுமான காரியத்தை அவர்களுக்கு தருவார்.
0: He will give them enough intelligence to get a job.
1: நல்ல வேலை கிடைக்கும்படியாக போதுமான புத்தி கூர்மையை தருவார்.
0: You be righteous, that's all.
1: ஆனால் தேவையெல்லாம் நீங்கள் நீதிமானாய் இருந்து விடுங்கள்.
0: You make sure there's no hole in your vessel.
1: உங்களுடைய பாத்திரத்திலே ஒழுகி போக கூடாத துவாரம் இல்லை என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள்.
0: That means what?
1: அவனுடைய பொருள் என்ன?
0: That means you don't hate anybody.
1: யாரையும் நீங்கள் பகைக்காமல் இருப்பது.
0: You're not jealous of somebody.
1: யார் மீதும் பொறாமை கொள்ளாது
0: இருப்பது. You're not trying to compete with somebody in the church to show that you're better than him.
1: அவர்களை காட்டிலும் நான் தான் சிறந்தவன் என்று சொல்லி போட்டியின் ஆவி இல்லாமல் இருப்பது.
0: You're willing to step back and let that younger brother come up and be a blessing in the church.
1: இந்த வாலிப சகோதரன் எழும்பி சபையிலே அனைவருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியாக நான் சட்ட இறங்கி விடுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஆவி.
0: Always willing to step back so that other people may go forward whom God has anointed.
1: தேவன் அபிஷேகம் பண்ணின மற்ற ஜனங்கள் முன்னுக்கு செல்லும்படியாக நான் பின்னாக போய் விடுகிறேன் என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு ஆவி.
0: And everybody may forsake you one day.
1: ஒரு நாளில் எல்லாரும் உங்களை கைவிடலாம்.
0: Makes no difference.
1: எந்த வித்தியாசமும் உங்களுக்கு இல்லை.
0: Be of good courage.
1: திடன் கொள்ளுங்கள்.
0: I have overcome the world.
1: நான் உலகத்தை ஜெயித்தேன்.
0: Now what did Jesus say?
1: இயேசு என்ன சொல்கிறார்?
0: John 16:33.
1: யோவான் 16:33.
0: These things I have spoken to you.
1: இவைகளை நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன்.
0: What did he tell them?
1: என்ன சொன்னார்?
0: Please read carefully.
1: கவனமாய் வாசி.
0: Verse 32.
1: 32ஆம் வசனம்.
0: An hour is coming and has already come when all of you will run away to your own home.
1: இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை விட்டுவிடும் காலம் வரும்.
0: I'll be alone.
1: அது இப்பொழுதே வந்திருக்கிறது, நான் தனித்திரேன்.
0: I'm not alone.
1: ஆனாலும் நான் தனித்திரேன்.
0: I can never be alone.
1: ஒரு காலம் நான் தனித்திருப்பதில்லை.
0: Because my father is with me.
1: என்னுடைய பிதா என்னோடு கூட இருக்கிறார்.
0: You are my closest 11 disciples.
1: நீங்கள் என்னோடு நெருங்கிய 11 சீஷர்கள்.
0: I know you are willing to lay down your life for me.
1: எனக்காக உங்கள் ஜீவனையே கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும்.
0: But the Roman soldiers will put so much fear in you when they come.
1: அவர்கள் வரும்பொழுது ரோம போர்ச்சவர்கள் அதிகமான பயத்தை உங்கள் உள்ளத்திலே வைப்பார்கள்.
0: Even though you love me, you'll run away.
1: நீங்கள் என்னை நேசித்தாலும் கூட என்னை விட்டு நீங்கள் ஓடிவிடுவீர்கள்.
0: Because you don't realize how weak you are.
1: நீங்கள் எவ்வளவு பலவீனமானவர்கள் என்பதை உணராமல் இருக்கிறீர்கள்.
0: You will run away.
1: நீங்கள் ஓடிவிடுவீர்கள்.
0: And I'll be alone.
1: நான் தனித்திருப்பேன்.
0: I am not alone.
1: ஆனாலும் நான் தனித்திரேன்.
0: I can never be alone.
1: ஒரு காலம் நான் தனித்திருப்பதில்லை.
0: My father is with me.
1: என் தாப்பன் என்னோடு கூட இருக்கிறார்.
0: I am saying these things to you now.
1: இப்பொழுது இவைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
0: Verse 33.
1: 33ஆம் வசனம்.
0: Because one day other people may run away from you also and leave you alone.
1: ஒரு நாளிலே மற்ற ஜனங்கள் உங்களை விட்டு ஓடி போய் உங்களை தனியே விட்டுவிடும் காலம் வரும்.
0: Your 11 closest disciples may leave you and run away.
1: உங்களுடைய சொந்த 11 சீஷர்கள் உங்களை தனியே விட்டுவிட்டு ஓடி விடுவார்கள்.
0: Some brothers you think are so loyal to you in the church may leave you and run away.
1: சபையில் உங்களுக்கு எவ்வளவோ உண்மையுள்ளவர்களாய் இருக்க கூடிய இருப்பது போல இருக்கக்கூடிய சகோதரர்கள் உங்களை விட்டு ஓடி விடுவார்கள்.
0: And remember what I tell you in that day.
1: அந்த நாளிலே நான் உங்களுக்கு சொன்னதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள்.
0: You will not be alone.
1: நீங்கள் தனித்திருப்பதில்லை.
0: I'll be with you.
1: நான் உங்களோடு கூட இருப்பேன்.
0: That was Paul's experience.
1: இதுதான் பவுலுடைய அனுபவம்.
0: I told you the other day he went to court in Rome and everybody ran away.
1: ரோமாபுரியிலே உள்ள சிறைச்சாலை வழக்கு மன்றத்துக்கு சென்றார். எல்லாரும் அவரை விட்டு ஓடி விட்டார்கள் என்று நாளிலே சொன்னேன்.
0: He said I was not alone, the Lord stood with me.
1: ஆனாலும் அங்கே நான் தனியாக இல்லை, கர்த்தர் எனக்கு துணையாக நின்றார்.
0: That's what the Lord is saying.
1: இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார்.
0: See my own experience, he says.
1: என்னுடைய சொந்த அனுபவத்தை பார் என்று சொல்கிறார்.
0: You are such good disciples.
1: நீங்கள் நல்ல சீஷர்கள் தான்,
0: சந்தேகமில்லை. But in that moment you'll run away.
1: ஆனால் அந்த நேரம் வரும்போது ஓடி விடுவீர்கள்.
0: You don't want to run away.
1: நீங்கள் ஓட விரும்பவில்லை.
0: But you are so weak.
1: ஆனால் நீங்கள் பலவீனமானவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஓடி விடுவீர்கள்.
0: But I won't be alone.
1: நான் தனித்தேன்.
0: Remember that when your time comes.
1: உங்களுடைய நேரம் வரும்பொழுது இதை ஞாபகத்தில் வைத்துக்
0: கொள்ளுங்கள். All these people who say nice things to you may run away.
1: உங்களைப் பற்றி நல்ல பல காரியங்களை சொல்லுகிறவர்கள் எல்லாம் ஓடிப் போய் விடுவார்கள்.
0: They may even turn against your church.
1: உங்கள் சபைக்கு விரோதமாக கூட மாறி விடுவார்கள்.
0: I have experienced that.
1: நான் அதை அனுபவித்திருக்கிறேன்.
0: People who are very close loyal workers they turn against the church.
1: மிகவும் நெருங்கிய உண்மையுள்ள ஊழியர்கள் சபைக்கு விரோதமாய் மாறிவிட்டார்கள்.
0: They even take us to court.
1: வழக்கு மன்றத்துக்கு கூட இழுத்துச் சென்றார்கள்.
0: But you think we are alone?
1: நாங்கள் தனியாக இருக்கிறோம் என்று நினைக்கிறீர்களா?
0: I'm not alone.
1: நான் தனியாக இல்லை.
0: It is impossible for me to be alone.
1: நான் தனியாக இருப்பது கூடாத காரியம்.
0: Because Jesus said,
1: என்னால இயேசு சொன்னார்,
0: I will never leave you.
1: நான் உன்னை கைவிடுவதில்லை.
0: I will never forsake you.
1: உன்னை விட்டு விலகுவதும் இல்லை.
0: That is the word the Lord gives each of us.
1: நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை தான் தேவன் கொடுக்கிறார்.
0: Thank God for good brothers.
1: நல்ல சகோதரர்களுக்காக தேவனுக்கு நன்றி.
0: Thank God for all the brothers who will stand by us.
1: நம்மோடு கூட நிற்கக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கும் தேவனுக்கு நன்றி.
0: But
1: anal
0: don't let your dependence be on them.
1: உங்களுடைய சார்பு அவர்களை சார்ந்திருக்க வேண்டாம்.
0: Only Jesus can say to you, I will never leave you nor forsake you.
1: நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று இயேசு மட்டுமே உங்களுக்கு சொல்ல முடியும்.
0: Many of these brothers may be very loyal to you.
1: அநேக சகோதரர்கள் உங்களுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கலாம்.
0: Maybe they don't want to forsake you.
1: உங்களை விட்டுவிட அவர்கள் விரும்பவில்லை.
0: But in your time of need they may not be in your town.
1: உங்களுடைய தேவை என்று வரும்பொழுது உங்களுடைய பட்டணத்திலே அவர்கள் இல்லாமல் இருக்கலாம்.
0: They may be somewhere else 1000 miles away.
1: ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் அவர்கள் போய் விடலாம்.
0: Then who's going to stand with you?
1: அப்பொழுது உங்களுக்கு துணையாக நிற்பது யார்?
0: I'll tell you.
1: நான் சொல்கிறேன்.
0: Jesus.
1: இயேசு.
0: You should be able to say I'm not going to be alone.
1: நான் தனித்திருப்பதில்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டும்.
0: Even if everybody leaves me.
1: எல்லாரும் என்னை கைவிட்டாலும் சரி.
0: I'm not going to be alone.
1: நான் தனித்திருப்பதில்லை.
0: I have with me somebody who has overcome the world.
1: இந்த உலகத்தை ஜெயித்தவர் நடுவில் இருக்கிறார்.
0: Therefore I'm not afraid.
1: ஆகவே நான் பயப்படுவதில்லை.
0: I want to say to all of you.
1: எல்லாருக்கும் நான் சொல்கிறேன்.
0: We live in villages where people are afraid of black magic.
1: மந்திர தந்திரங்களை பார்க்கும் பொழுது ஜனங்கள் பயப்படுகிற மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
0: They are afraid of what the devil can do.
1: செய்வனை பிளிசுனியம் போன்ற பிசாசு ஏதாவது செய்து விடுமோ என்று பயப்படுகிறார்.
0: Yeah, I know the devil has got power.
1: பிசாசுக்கு வல்லமை இருக்கிறது எனக்கு தெரியும்.
0: You must remember this verse.
1: ஆனால் நீங்கள் இந்த வசனத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
0: 1 John 4.
1: 1 யோவான் 4 அதிகாரம்.
0: And verse 4.
1: 4 வசனம்.
0: You are from God, little children, and you have overcome them because greater is he who is in you than he who is in the world.
1: பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்.
0: How shall we look at all these people who do black magic?
1: இந்த மந்திரத்தை செய்கிற மந்திரவாதிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நாம் எப்படி அவர்களை பார்க்க
0: முடியும்? Somebody has got something against you in your village and wants to do some black magic on you.
1: உங்களுக்கு விரோதமாக உங்கள் கிராமத்தில் யாரோ ஒருவர் இருந்து உங்களுக்கு விரோதமாய் செய்வினை செய்கிறார்கள் அல்லது ஏவி விடுகிறார்கள்.
0: Yeah, there is a lot of power in black magic.
1: ஆம், இந்த பில்லி சுனையத்தில் ஏவி விடுகிறதிலே அதிக வல்லமை இருக்கிறது.
0: I don't deny that.
1: அதை நான் மறுக்கவில்லை.
0: It's like a dog.
1: ஒரு நாயை போல.
0: Supposing there's a fierce dog.
1: ஒரு நாய் மீது பயம் வந்தால்,
0: ஒரு
1: கொடூரமான நாய்
0: coming to bark at you,
1: உங்களை குறைத்து கொண்டே உங்களை கடிக்க வருகிறது.
0: Yeah, I'm afraid of such dogs.
1: அப்படிப்பட்ட நாய்களை பார்க்கும்போது நான் பயப்படுகிறேன்.
0: You know, if a dog comes like that to attack me, I don't want to be around there.
1: ஒரு நாய், வெறிபிடித்த நாய் பயங்கரமா என்னை கடிக்க வரும்பொழுது நான் அங்க இருக்க விரும்பவில்லை.
0: But supposing I've got with me a fierce lion walking with me.
1: ஆனால் என்னோடு கூட நடப்பதற்கு ஒரு கொடூரமான சிங்கம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம்.
0: I and the lion are walking down the road.
1: நானும் அந்த சிங்கமும் அந்த சாலையில் நடந்து போகிறோம்.
0: And this dog comes.
1: நாய் வந்து குறைக்கிறது.
0: What's going to happen?
1: என்ன நடக்க போகிறது?
0: The lion lets out one roar.
1: அந்த சிங்கம் ஒரே ஒரு கர்ஜனையை வெளியிடுகிறது.
0: And all these 10 dogs will put their tails behind their leg and run.
1: 10 நாய்களும் வாளை சுருட்டி பின்னால் வைத்துக்கொண்டு ஓடியே போய்விடும்.
0: I keep walking like a maharaja.
1: நான் ஒரு ராஜாவை போல மகாராஜாவை போல நடந்து செல்வேன்.
0: Let any dogs come, let anybody.
1: இந்த நாய் வேண்டுமானாலும் வரட்டும், யார் வேண்டுமானாலும் வரட்டும்.
0: That's what the Bible says.
1: இதைத்தான் வேதம் சொல்கிறது.
0: Jesus is called the lion of Judah.
1: இயேசு யூதாவின் சிங்கம் என்று அழைக்கப்படுகிறார்.
0: I'll be with you. Why are you afraid?
1: நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுகிறாய்?
0: The one who is with you is greater than the one who is in the world.
1: உன்னிலே இருக்கிறவர் உலகத்திலே இருக்கிறவரை காட்டிலும் பெரியவர்.
0: And the wonderful thing is he is not with me, he is in me.
1: அற்புதமான காரியம் என்னவென்றால் அவர் என்னோடு கூட இல்லை, எனக்குள்ளாக இருக்கிறார்.
0: So wherever I go he is there.
1: ஆகவே நான் எங்கெல்லாம் செல்கிறேனோ அங்கெல்லாம் அவர் இருக்கிறார்.
0: Because he is in me.
1: அவர் எனக்குள்ளாக இருக்கிறார்.
0: And because Jesus has conquered the devil.
1: இயேசு பிசாசை ஜெயித்தபடினாலே
0: we have no fear of Satan.
1: சாத்தான் மீது நமக்கு பயம் இல்லை.
0: I have in the last many years encountered many people who are demon possessed.
1: கடந்த ஒரு சில வருடங்களாக பிசாசினால் பிடிக்கப்பட்ட அநேகரை நான் சந்தித்து இருக்கிறேன்.
0: Not only in India, in other countries also.
1: இந்திய தேசத்திலே மட்டுமல்ல பிற நாடுகளிலேயும் கூட.
0: I'll tell you something.
1: ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன்.
0: Till today
1: இன்று வரை
0: I have never seen a demon that doesn't go in the name of Jesus.
1: இயேசுவின் நாமத்தினாலே நான் போக மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிசாசையும் நான் பார்த்ததில்லை. ஒரு பிசாசு கூட போக மறுத்ததில்லை.
0: And you can do that.
1: நீங்கள் அதை செய்ய முடியும்.
0: You can stand against Satan in the name of Jesus.
1: நீங்கள் பிசாசுக்கு விரோதமாக இயேசுவின் நாமத்தினாலே நிற்க முடியும்.
0: He was defeated on the cross.
1: அவன் சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டவன்.
0: Don't ever forget that.
1: அதை ஒரு காலம் மறந்து போக வேண்டாம்.
0: There was once somebody brought a lady to my house for prayer.
1: ஒரு முறை ஒருவர் ஒரு ஸ்திரியை ஜெபிக்கும்படியாக என்னுடைய வீட்டிற்கு கொண்டு வந்தார்கள்.
0: I never met that lady before.
1: அதற்கு முன்பதாக அந்த ஸ்திரியை நான் சந்தித்ததில்லை.
0: She said every time somebody prays for me I fall down.
1: ஒவ்வொரு முறையும் யாராவது ஜெபித்தால் நான் விழுந்து விடுகிறேன் என்று அந்த ஸ்திரீ சொன்னாள்.
0: I said I'll make sure you don't fall down, you sit on this chair.
1: நீ விழாதபடிக்கு நான் பார்த்துக் கொள்கிறேன், ஆகவே இந்த நாற்காலியிலே நன்றாக உட்கார்ந்து கொள் என்று சொன்னேன்.
0: If you sit on a chair you can't fall down, you know that.
1: நாற்காலியிலே உட்கார்ந்து கொண்டால் கீழே விழ முடியாது தெரியுமா?
0: So I said you sit on this chair and I'll pray for you, you won't fall down.
1: நீ இந்த நாற்காலியிலே உட்கார்ந்து கொள், நான் உனக்காக ஜெபிப்பேன், நீ விழ மாட்டாய் என்று
0: சொன்னேன். So my wife and I were talking to her.
1: நானும் என்னுடைய மனைவியும் அந்த ஸ்திரீயோடு கூட பேசிக்கொண்டிருந்தோம்.
0: I said now you ask Jesus to come into your heart.
1: இயேசுவின் உள்ளத்திலே வாரும் என்று கேள்.
0: And you tell the devil.
1: பிசாசை பார்த்து சொல்.
0: Satan.
1: சாத்தானே.
0: You were defeated on the cross.
1: நீ சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய்.
0: And she changed her voice.
1: உடனே சத்தம் மாறிவிட்டது.
0: Looked at me.
1: என்னை பார்த்தது.
0: Said I was not defeated on the cross.
1: நான் சிலுவையிலே தோற்கடிக்கப்படவில்லை என்று சொன்னது.
0: Oh-ho. This is somebody else.
1: வேற யாரோ இப்பொழுது வந்து விட்டார்கள்.
0: I thought I was talking to the woman. There's somebody else here.
1: நான் இப்பொழுது இந்த பெண்ணிடத்தில் தான் பேசிக்கொண்டிருந்தேன் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். இப்பொழுது வேற யாரோ வந்து விட்டார்கள்.
0: Inside her there is another person.
1: அந்த ஸ்திரீக்குள்ளாக வேற ஒரு நபர் வந்து விட்டான்.
0: Who is telling me?
1: அவன் என்ன சொல்கிறான்?
0: He was not defeated on the cross.
1: சிலுவையிலே நான் தோற்கடிக்கப்படவில்லை.
0: So I speak to the person who spoke to me. That is the devil.
1: நான் பிசாசு, அந்த பிசாசோட தான் நான் இப்பொழுது பேசிக்
0: கொண்டிருக்கிறேன்.
1: நீ ஒரு பொய்யன்.
0: Not the woman, this other person inside.
1: அந்த ஸ்திரீ அல்ல, அந்த ஸ்திரீக்குள்ளாக இருக்கக்கூடிய பிசாசு.
0: I said you're a liar.
1: நீ ஒரு பொய்யன்.
0: You were defeated on the cross.
1: நீ சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்ட.
0: Get out of her in Jesus name.
1: இயேசுவின் நாமத்தினால் இந்த ஸ்திரீயை விட்டு புறப்பட்டு செல்.
0: Gone.
1: போய்விட்டது.
0: Now I told the woman.
1: இப்பொழுது அந்த பெண்ணை பார்த்து
0: சொன்ன. Now you tell the devil.
1: இப்பொழுது பிசாசை பார்த்து
0: சொன்ன. You were defeated on the cross.
1: நீ சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய்.
0: She said it immediately.
1: உடனடியாக சொன்னாள்.
0: And I learned one thing that day.
1: அந்த நாளிலே நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன்.
0: The devil does not like to hear that he was defeated on the cross.
1: தான் சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்ட காரியத்தை குறித்து கேள்விப்பட கேட்கதற்கு மனமே இல்லை.
0: If there's a Pakistan India cricket match, do you like to hear that India was defeated in the match?
1: இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் விளையாடும் பொழுது இந்தியா தோற்கடிக்கப்பட்டது என்ற செய்தியை கேட்பதற்கு உங்களுக்கு விருப்பமா?
0: No.
1: இல்லை.
0: Devil also does not like to hear that he was defeated on.
1: அதே போல பிசாசுக்கும் தான் தோற்கடிக்கப்பட்டேன் என்று கேட்பதற்கு விருப்பமில்லை.
0: When I learned that day.
1: அந்த நாளிலே நான் அதை கற்றுக்கொண்ட பிறகு.
0: Aha. Now I know.
1: இப்பொழுது எனக்கு தெரியும்.
0: Then I am going to remind the devil all the time that he was defeated on the cross.
1: எல்லா நேரங்களிலுமே பிசாசை பார்த்து நீ தெல்வாரி சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டவன் என்று நினைப்பிட்டுக் கொண்டே இருப்பேன்.
0: Not only that.
1: அது மட்டுமல்ல.
0: Wherever I go, I am going to teach people to tell the devil you were defeated on the cross.
1: நான் எங்கெல்லாம் செல்லுகிறேனோ அங்கெல்லாம் ஜனங்களை பார்த்து பிசாசே நீ சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய் என்று அவனுக்கு சொல் என்று சொல்லப் போகிறேன்.
0: That demon made a big mistake when he spoke to me and said he was not defeated on the cross.
1: நான் தோற்கடிக்கப்படவில்லை என்று அந்த நாளிலே பிசாசு எனக்கு சொன்னதே அப்பொழுது அது ஒரு தவறு செய்து விட்டது.
0: Because I learned something.
1: என்ன நான் இப்பொழுது ஒன்றை கற்றுக்கொண்டேன்.
0: And what I learned I have taught thousands of people around the world.
1: இப்பொழுது நான் கற்றுக்கொண்ட காரியத்தை உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சொல்லி கொடுத்து
0: கொண்டிருக்கிறேன். Tell the devil you were defeated on the cross.
1: பிசாசே பார்த்து சொல்லுங்கள் நீ கல்வாரி சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய்.
0: I remember once I saw another fierce demon type person.
1: இன்னும் ஒரு கொடூரமான பேய் பிடித்த ஒரு நபரை பார்த்தேன்.
0: And I asked myself,
1: என்னை பார்த்து கேட்டேன்,
0: was this one of the demons that escaped on Calvary or was he defeated?
1: இந்த பிசாசு கல்வாரி சிலுவையில் எப்படியாவது தப்பித்துக் கொண்டதா அல்லது தோற்கடிக்கப்பட்டதா என்று கேட்டுக்கொண்டேன்.
0: No, no, no. Every demon was defeated.
1: எல்லா பிசாசுமே தோற்கடிக்கப்பட்டது.
0: I'm not afraid of him.
1: இப்பொழுது நான் இதை பார்த்து பயப்படுவதில்லை.
0: Because greater is he that is in me.
1: உலகத்திலே இருக்கிறவனை காட்டிலும் என்னிலே இருக்கிறவர் பெரியவர்.
0: I met one lady in America.
1: அமெரிக்காவிலே ஒரு ஸ்திரீயை
0: சந்தித்தேன். Told her to say ask Jesus to come into your heart.
1: இயேசுவே உள்ளத்திலே வாரும் என்று சொல்ல சொன்னேன்.
0: She moved her mouth and said I can't say that name. I can't say that name.
1: ஐயோ அந்த பெயரை மட்டும் நான் சொல்ல முடியாதுங்க. பெயரை மட்டும் சொல்ல முடியாதுங்க என்ற அந்த ஸ்திரீ சொன்னாள்.
0: This American woman has also got a demon.
1: ஓ அமெரிக்க ஸ்திரீக்கும் கூட பிசாசு பிடிக்குமோ?
0: She okay get out in Jesus name.
1: சரி நாமத்தினாலே வெளியே போ.
0: And it went out.
1: வெளியே போய் விட்டது.
0: Then she could say the name of Jesus.
1: அதற்கு பிறகு இயேசு என்ற நாமத்தை அதனாலே சொல்ல முடிந்தது.
0: No, it's not me.
1: நான் அல்ல.
0: I'll tell you something.
1: ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன்.
0: If that lion is with you,
1: அந்த சிங்கம் உங்களோடு கூட இருக்கும் பொழுது
0: you also have that power.
1: உங்களுக்கும் அந்த வல்லமை கிடைக்கிறது.
0: This is not only for some special believers, full time workers.
1: இது ஏதோ முழுநேர ஊழியர்களுக்கோ விசேஷித்த விசுவாசிகளுக்கோ அல்ல.
0: You are an ordinary young brother.
1: நீ சாதாரணமான வாலிப சகோதரனா இருக்கறாயா?
0: You have the authority in the name of Jesus.
1: இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது.
0: There was a man in China, a very godly man.
1: சீனா தேசத்திலே ஒரு தேவபக்தியில மனிதர் இருந்தார்.
0: He had a great ministry of casting out demons.
1: பிசாசு விரட்டுவதிலே பெரிய ஊழியம் அவருக்கு இருந்தது.
0: He was called conqueror of demons.
1: பிசாசுனுடைய அதிபதி அல்லது பிசாசை ஜெயிக்கிறவர் என்ற பெயர் இருந்தது.
0: So people, any demon possessed person, they would bring him to the house and he would cast out the demon.
1: எங்கே பிசாசு பிடித்துள்ள இருந்தாலும் இவரிடத்திலே கூட்டி கொண்டு வருவார்கள். இவர் அந்த பிசாசை விரட்டி விடுவார்.
0: So one day they brought one demon possessed person to the house.
1: ஒரு நாளில் அந்த வீட்டிற்கு பிசாசு பிடித்தவனை கொண்டு வந்தார்கள்.
0: And this man was not there, he had gone out somewhere.
1: அந்த மனிதர் அங்கே இல்லை, அவர் வெளியே போய் விட்டார்.
0: So his 12 year old son was there.
1: ஆகவே அவங்க 12 வயது பையன் அங்கே இருந்தான்.
0: His son had seen the father doing this many times.
1: அநேக சமயங்களிலே அப்பா பேய் விரட்டுறதை பையன் பார்த்திருக்கிறான்.
0: So he came out, 12 year old boy.
1: 12 வயது பையன் அங்க வெளிய வந்தான்.
0: In the name of Jesus, who my father preaches, get out.
1: எங்க அப்பா பிரசங்கிக்கிற அந்த இயேசுவின் நாமத்தினாலே போ வெளியே என்று
0: சொன்னான். Demon went.
1: சாசு போய் விட்டது.
0: 12 year old boy.
1: 12 வயது பையன்.
0: The lion is the same whether it's a 12 year old boy or the father.
1: 12 வயது பையனோ அல்லது அப்பாவோ அந்த சிங்கம் அதே சிங்கம் தான்.
0: Jesus.
1: இயேசு என்ற சிங்கம்.
0: Mighty power in the name of Jesus.
1: இயேசுவின் நாமத்தினாலே அவ்வளவு வல்லமை உண்டு.
0: You must know that power.
1: நீங்கள் அந்த வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டும்.
0: We have not used that power enough.
1: நாம் போதுமான அளவு அந்த வல்லமையை நாம் இன்னும் பயன்படுத்தவில்லை.
0: You young people,
1: வாலிபர்களே,
0: you sisters,
1: சகோதரிகளே,
0: in the name of Jesus,
1: இயேசுவின் நாமத்தினாலே,
0: the demons will tremble.
1: பிசாசுகள் நடுங்கும், பேய்கள் நடுங்கும்.
0: They will not tremble at the name of Zach Poonen.
1: Zach Poonen என்ற பெயரினாலே பேய்கள் நடுங்கப் போவதில்லை.
0: They will tremble at the name of Jesus.
1: இயேசுவின் நாமத்தினாலே இந்த பேய்கள் நடுங்கும்.
0: And you are a child of God just as much as me.
1: என்னை போல நீயும் ஒரு தேவ பிள்ளை தானே.
0: When you go into those villages,
1: இந்த கிராமங்களுக்குள்ளாக போகும்போது,
0: so many people,
1: அநேக ஜனங்கள்,
0: afraid of witchcraft,
1: பில்லி சூனியத்தை பார்த்து பயப்படுகிறார்கள்.
0: I don't go to those villages.
1: நான் அந்த கிராமங்களுக்கு
0: செல்லவில்லை. How can I come to all the villages where you are?
1: நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் எப்படி நான் வர முடியும்?
0: God doesn't need me there.
1: எனக்கு தேவன் அங்கே நான் அங்கே தேவைப்படுவதில்லை.
0: Because God says he's put you there.
1: உங்களை அந்த இடத்திலே தேவன் வைத்திருக்கிறார் எனக்கு பதிலாக.
0: And you can go and take the authority in the name of Jesus and set these people free.
1: நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உள்ள அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அங்கே உள்ள மக்களை விடுதலையாக்குங்கள்.
0: Don't think the devil will harm you.
1: பிசாசுங்களை சேதப்படுத்துவான் என்று
0: என்ன வேண்டாம். I remember in the early days we used to have the meetings in our house.
1: ஆரம்ப நாட்களிலே என்னுடைய வீட்டிலே தான் சபை நடந்து கொண்டிருந்தது.
0: So people say, oh brother, don't cast out demons inside the house, the devil will get inside your small children.
1: சகோதரே, உங்க வீட்டுல வச்சு நீங்க பிசாசு விரட்டாதீங்க, பிசாசு விரட்டப்பட்ட பிசாசு உங்க வீட்டுல போய் குழந்தைங்களுக்குள்ள போயிடும் என்று சொல்வார்கள்.
0: I said rubbish.
1: அதெல்லாம் குப்பை என்று சொன்னேன்.
0: The devil will be scared of me and of my children also.
1: பிசாசு என்னை பார்த்தும் பயப்படுவான், என்னுடைய பிள்ளைகளை பார்த்தும் பயப்படுவான்.
0: So we used to cast out the demons house because that's where we had the meeting.
1: எங்க வீட்டுக்குள்ளேயே கூட்டம் நடந்தபடினாலே வீட்டுக்குள்ளே பிசாசை விரட்டுவோம்.
0: No, it didn't trouble my children. They got faith when they saw it.
1: என்னுடைய பிள்ளைகளை அது தொந்தரவு செய்யவில்லை. அதை பார்த்த மாத்திரத்தில் என்னுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் உண்டானது.
0: Don't be afraid.
1: பயப்பட வேண்டாம்.
0: Don't think the devil will come into some family member of yours because you cast out a demon.
1: நீங்கள் பிசாசு விரட்டுவதனால் உங்களுடைய குடும்பத்தாரிலே ஒருவருக்குள்ளாக பிசாசு புகுந்து விடும் என்று நீங்கள் நம்ப வேண்டாம், பயப்பட வேண்டாம்.
0: Don't think when you have some problem, oh, is the devil doing this to me?
1: ஏதோ பிரச்சனை வந்துவிட்டால் பிசாசு தான் எனக்கு செய்கிறான் என்று பயப்பட வேண்டாம்.
0: No.
1: இல்லை.
0: In my younger days I used to think like that.
1: என்னுடைய இளம் நாட்களிலே அப்படி நான் எண்ணிக் கொண்டிருந்தேன்.
0: Ah, lights went off.
1: கரண்ட் போயிருச்சு.
0: Demon.
1: ஓ, பேய்.
0: Not demon. Somebody switched on the motor there. That's why it.
1: யாரோ ஒருத்தர் மோட்டார் போட்டாங்க, அப்பதான் எல்லாம் வோல்டேஜ் டிராப் ஆகி கீழே ஆஃப் ஆயிருச்சு.
0: Don't give the devil the glory for everything.
1: எல்லா காரியத்துக்கும் பிசாசுக்கு மகிமையை கொடுக்க வேண்டாம்.
0: No, he is defeated.
1: இல்ல, அவன் தோற்கடிக்கப்பட்டவன்.
0: This is not devil.
1: இது பிசாசு அல்ல.
0: Jesus has conquered everything.
1: இயேசு எல்லாவற்றையும் ஜெயித்தார்.
0: And devil cannot hinder our work.
1: நம்முடைய வேலையை ஒரு காலம் பிசாசு தடை செய்ய முடியாது.
0: He may hurt me, he may kill me like he killed all the apostles.
1: அப்போஸ்தலரை கொலை செய்தது போல எனக்கு தீங்கு செய்யலாம், கொலை செய்யலாம். ஆனால்
0: he'll be able to kill them only after they finish their work.
1: தங்களுடைய வேலையை செய்து முடித்த பிறகு தான் அவளை கொலை செய்தான்.
0: Have you read of one time when 40 people decided we are not going to eat till we kill Paul?
1: பவுலை கொலை செய்யும் வரை நாங்கள் உணவு உண்ணப் போவதில்லை என்று தீர்மானம் எடுத்துக் கொண்டார்கள்.
0: I don't know what happened to them because Paul lived for another 5-6 years.
1: அடுத்த 5-6 ஆண்டுகள் பவுல் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்றார். இவர்களுக்கெல்லாம் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை.
0: You know, like these politicians who say fast unto death.
1: அரசியல்வாதிகள் சாகும் வரை உண்ணாவிரதம் என்று எடுப்பார்கள்.
0: Then after 2 weeks they'll say
1: இரண்டு வாரங்கள் கழித்து
0: some people have agreed for negotiation, so I'll drink now.
1: பேச்சுவார்த்தைக்கு சிலர் ஒத்துக்கொண்டபடினால என்னுடைய உண்ணாவிரதத்தை இதோடு முடித்துக் கொள்கிறேன்னு சொல்வார்கள்.
0: Those fellows also may have made some excuse and started eating like that.
1: இப்படி அவர்களும் சாக்குப்போக்கு சொல்லி கொண்டு அந்த 40 பேரும் சாப்பிட்டுப்பார்கள்.
0: You cannot kill Jesus before his time.
1: இயேசுவினுடைய காலத்துக்கு முன்பாக அவரை கொலை செய்ய முடியாது.
0: You cannot kill Paul before his time.
1: பவுலையும் தன்னுடைய காலத்துக்கு முன்பாக அவனை கொலை செய்ய முடியாது.
0: They cannot kill you and me before our time.
1: உங்களையும் என்னையும் கூட நம்முடைய காலத்துக்கு முன்பதாக யாரும் கொலை செய்ய முடியாது.
0: Remember this, my brothers and sisters.
1: God
0: is in control.
1: தேவன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார்.
0: God is ruler of this universe.
1: தேவனானால் இந்த அண்ட சராசரத்தை ஆளுகை செய்கிறார்.
0: See what Jesus said in Matthew chapter 10.
1: மத்தேயு 10 ஆம் அதிகாரத்தில் இயேசு என்ன சொன்னார் என்று பாருங்கள்.
0: Matthew's Gospel chapter 10.
1: மத்தேயு சுவிசேஷம் 10 ஆம் அதிகாரம்.
0: We read there.
1: அங்கே வாசிக்கிறோம்.
0: The same thing which we read in Isaiah chapter 8.
1: இயேசு 8 ஆம் அதிகாரத்தில் வாசித்த அதே காரியம்.
0: What is that?
1: அது என்ன?
0: Don't fear these people but fear God.
1: நீங்கள் இந்த மனிதருக்கு பயப்பட வேண்டாம், தேவனுக்கு பயப்படுங்கள்.
0: That's what Jesus said here.
1: அதை தான் இயேசு இங்கே சொல்கிறார்.
0: Verse 25 last part.
1: 25 ஆம் வசனத்தின் கடைசி
0: பகுதி. They call the head of the house Beelzebul, they'll call you by worse names than that.
1: வீட்டு எஜமானையே பெயெல்செபூல் என்று சொன்னார்களானால் அதை காட்டிலும் மோசமாக உங்களை கூப்பிடுவார்கள்.
0: They'll call you the devil and try to harm you.
1: உங்களை பேய் என்று அழைத்து உங்களுக்கு தீமை செய்வார்கள்.
0: But
1: ஆனால்
0: don't fear them. Verse 26
1: 26 ஆம் வசனம் அவர்களுக்கு பயப்படாதிருங்கள்.
0: All their secret plans which they cover up will be revealed.
1: அவர்கள் செய்யக்கூடிய மறைவாயிருந்து செய்யக்கூடிய திட்டங்கள் எல்லாம் வெளிப்படும்.
0: Don't be afraid.
1: பயப்பட வேண்டாம்.
0: What I tell you in darkness go out into the light and speak it.
1: இருளிலே நான் சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே போய் சொல்லுங்கள்.
0: And what you hear in prayer stand on the housetops and proclaim it.
1: ஜெபத்திலே கேட்கிற காரியங்களை வீட்டின் மேலே நின்று அதை அறிவியுங்கள்.
0: And don't be afraid of those who can kill your body.
1: உங்களுடைய சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவர்களுக்கு பயப்பட வேண்டாம்.
0: But fear him who can even destroy your soul.
1: உங்கள் ஆத்துமாவையும் கொல்ல வல்லவருக்கே பயப்படுங்கள்.
0: Same thing we read in Isaiah.
1: ஏசாயாவிலும் இதே தான்
0: வாசித்தோம். Don't be afraid of them but fear God.
1: அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், தேவனுக்கு அஞ்சுங்கள்.
0: If you fear God you don't have to fear anybody else.
1: தேவனுக்கு பயந்தால் வேறு யாருக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை.
0: Aren't there two sparrows sold for 1 cent?
1: ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? 29 வசனம்.
0: Not even one of them will fall to the ground.
1: ஆயினும் உங்கள் பிதாவின் சுத்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையில் விழுவதில்லை.
0: You know how often do you see a dead bird on the ground?
1: எவ்வளவு அடிக்கடி நீங்கள் தரையிலே செத்த குருவிகளை பார்த்திருக்கிறீர்கள்?
0: Almost never.
1: ஒரு காலம் நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள்.
0: I don't know where they get their food from.
1: அவைகளுக்கு எங்கிருந்து தான் சாப்பிடுகிறது என்று தெரியவில்லை.
0: We don't throw food for all the birds of the air.
1: வானத்தில் உள்ள எல்லா பறவைகளுக்கும் நாம் ஆகாரத்தை வீசுவதில்லை.
0: But God feeds them.
1: ஆனால் தேவன் அவைகளை உணவூட்டுகிறார்.
0: It really surprises me where all these millions of birds get their food from.
1: லட்சக்கணக்கான இவ்வளவு பறவைகளுக்கெல்லாம் எங்கிருந்து தான் சாப்பாடு கிடைக்கிறது என்று என்னும் பொழுது ஆச்சரியமாக
0: இருக்கிறது.
1: எப்படியோ எங்கேயோ போய் சாப்பிட்டு விடும்.
0: God cares for them.
1: தேவன் அவைகளுக்காக கவலைப்படுகிறார்.
0: You think he won't care for you?
1: உங்களுக்காக கவலைப்பட மாட்டாரா?
0: He said even the hairs on your head are all numbered.
1: உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார்.
0: God knows exactly how much hair there is on your head.
1: உங்களுடைய தலையில் எத்தனை முடிகள் இருக்கிறது என்று அவருக்கு தெரியும்.
0: You know that is one of the most unimportant things in life when one hair falls from our head.
1: நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமில்லாத காரியம் ஒன்று இருக்குமானால் தலையிலிருந்து ஒரு முடி கீழே விழுகிறது.
0: No, supposing you wake up one morning.
1: ஒரு நாள் காலையில் நீங்கள் எழுந்திருக்கிறீர்கள்.
0: And you see one hair on your pillow.
1: உங்கள் தலையணையிலே ஒரு முடி விழுந்து விட்டது.
0: What happens?
1: என்ன நடக்கிறது?
0: You worry.
1: ஐயோ
0: ஐயோ
1: ஐயோ என்று கவலைப்படுகிறீர்கள்.
0: One hair is gone.
1: ஒரு முடி போய் விட்டதே.
0: I don't have much hair but even I don't worry about such.
1: எனக்கு அவ்வளவு முடி இல்லை, நானே கவலைப்படுவதில்லை.
0: Go what's there, one hair.
1: நான் போகட்டும், ஒரு முடி தானே.
0: And Jesus took that most insignificant thing.
1: முக்கியமில்லாத இந்த ஒரு காரியத்தை அவர் எடுத்துக்கொண்டு.
0: You didn't know when that hair fell from your head in the night.
1: அந்த முடி எப்பொழுது இரவிலே விழுந்தது என்று உங்களுக்கு தெரியாது.
0: But God knows.
1: ஆனால் தேவன் அதை அறிந்திருக்கிறார்.
0: At 27 minutes past 2 o'clock at night.
1: 2 மணி 27 நிமிடம் அதிகாலையிலே
0: this child of mine in Nannilam one hair fell from the head.
1: நன்னிலத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய இந்த பிள்ளைக்கு ஒரு முடி கீழே விழப் போகிறது.
0: He knew it.
1: அவருக்கு தெரியும்.
0: He saw it.
1: அதை பார்த்தார்.
0: That is the extent to which God cares for us.
1: இந்த அளவுக்கு தான் தேவன் நம்மை பராமரிக்கிறார், கரசனைப்படுகிறார்.
0: He said don't be afraid.
1: ஆகவே பயப்படாதீர்கள் என்று சொல்கிறார்.
0: You know just love God and fear him.
1: தேவனை நேசித்து அவருக்கு பயப்படுங்கள்.
0: And even verse 36 even if your enemies are in your own family
1: உங்களுடைய சத்துருக்கள் உங்கள் வீட்டிலேயே இருந்தாரளே ஆனாலும் கூட
0: that may happen
1: அது நடக்கலாம்.
0: Your own relatives may turn against you.
1: உங்கள் சொந்த உறவினர்கள் உங்களுக்கு விரோதமாய் மாறிவிடலாம்.
0: I have experienced that. Relatives turning against me.
1: என்னுடைய உறவினர்கள் எனக்கு விரோதமாய் மாறிவிட்டார்கள். அதை நான் அனுபவித்து இருக்கிறேன்.
0: I don't hate them. I love them.
1: ஆனால் நான் அவர்களை பகைப்பதில்லை. அவர்களை நேசிக்கிறேன்.
0: They are spiritually sick.
1: அவர்கள் ஆவிக்குரிய ரீதியிலே வியாதிப்பட்டிருக்கிறார்கள்.
0: If you go to the hospital and you see a sick person, do you get angry with them?
1: நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு சென்று ஒரு வியாதிப்பட்டவரை பார்க்கும் பொழுது அவர் மீது உங்களுக்கு கோபம் வருகிறதா?
0: You feel sorry for them.
1: அவர்காக வருத்தப்படுவீர்கள்.
0: All these people who hate you, they are sick.
1: உங்களை பகைக்கிறவர்கள் எல்லாருமே அவர்கள் வியாதிப்பட்டிருக்கிறார்கள்.
0: They've got a terrible sickness called hatred.
1: பகை என்கிறதான கொடிய வியாதி அவர்களை பிடித்திருக்கிறது.
0: That's worse than leprosy.
1: அது குஷ்ரோகத்தை காட்டிலும் கொடிய வியாதி.
0: Supposing you see somebody with leprosy.
1: யாருக்காவது தொழுநோய் வந்துவிட்டால் அவர்களை
0: பார்க்கும்போது
1: உங்களுக்கு அவர்களை பார்த்தால் கோபம் வருகிறதா?
0: Do you feel sorry?
1: நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள், துக்கப்படுகிறீர்கள்.
0: Whenever I see a person with hatred.
1: ஆகவே யா எப்பொழுதெல்லாம் நான் பகையோடு கூட ஒருவரை பார்க்கிறேனோ.
0: I say, poor man.
1: பாவம்.
0: He's got something worse than leprosy.
1: தொழுநோயை காட்டிலும் மோசமான வியாதி
0: வந்திருக்கிறது. Don't get angry with such people.
1: அப்படிப்பட்ட நபர்களை பார்க்கும்போது நீங்கள் கோபப்பட வேண்டாம்.
0: Feel sorry for them.
1: அவர்களுக்காக வருத்தப்படுங்கள்.
0: Hatred.
1: பகை.
0: Jealousy.
1: பொறாமை.
0: There are a lot of people in the world who are jealous of me.
1: இந்த உலகத்திலே அநேகர் என்னை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள்.
0: Because the devil instigates them.
1: என்னால் பிசாசு அவர்களை தூண்டுகிறான்.
0: I am not jealous of them. I am not in competition with anybody in the whole world.
1: இந்த முழு உலகத்திலே யாரோடும் கூட நான் போட்டிப்படுவதில்லை, யாரோடும் கூட பொறாமைப்படுவதும் இல்லை.
0: I quietly do my ministry. God put some blessing on it and they are jealous of that.
1: நான் அமைதியாக ஒரு ஊழியத்தை செய்கிறேன். தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை அதன் மீது வைக்கிறார். அதனாலே மற்றவர்கள் பொறாமைப்படுகிறார்கள்.
0: But I don't hate them.
1: ஆனால் நான் அவர்களை பகைப்பதில்லை.
0: They are sick.
1: அவர்கள் வியாதிப்பட்டிருக்கிறார்கள்.
0: They got a sickness called jealousy.
1: பொறாமை என்கிறதான ஒரு வியாதி அவர்களுக்கு வந்திருக்கிறது.
0: It is worse than AIDS.
1: AIDS வியாதியை காட்டிலும் கொடூரமான வியாதி.
0: If you see somebody with AIDS, you feel sorry for them.
1: யாராவது AIDS வியாதியோடு நீங்கள் அவர்களை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக வருத்தப்படுவீர்கள்.
0: When I see somebody who hates me, I feel sorry for him.
1: என்னை யாராவது பகைக்கிறவர்களை நான் பார்த்தால் அவர்களை பார்த்து வருத்தப்படுகிறேன்.
0: When somebody leaves our church and tries to stab us in the back,
1: நம்முடைய சபையில் இருந்து கொண்டு முதுகிலே குத்துகிறவர்களை பார்க்கும் பொழுது
0: I feel sorry for them. I don't hate them.
1: நான் அவர்களை பகைப்பதில்லை, அவர்களுக்காக வருத்தப்படுகிறேன்.
0: God is my witness. I don't hate them.
1: நான் அவர்களை பகைப்பதில்லை என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சியாக
0: இருக்கிறார். I said, poor man.
1: பாவம், ஏழை மனிதன்.
0: He's got a sickness.
1: அவருக்கு ஒரு வியாதி இருக்கிறது.
0: He's got hatred.
1: பகை என்ற வியாதி.
0: He's got jealousy.
1: பொறாமை என்ற வியாதி.
0: He's got backbiting.
1: புறங்கூறுகிற வியாதி.
0: I thought he only had leprosy. He's got leprosy, he's got AIDS, he's got tuberculosis, he's got everything. Poor man.
1: இவருக்கு தொழுநோய் மட்டும் தான் இருக்கிறது என்று நான் எண்ணினேன். இப்பொழுது அவருக்கு சயரோகம் இருக்கிறது, அவருக்கு புற்றுவியாதி இருக்கிறது.
0: Love them.
1: அவர்களை நேசியுங்கள்.
0: Bless them.
1: ஆசீர்வதியுங்கள்.
0: Pray for them.
1: ஜெபியுங்கள்.
0: Lord.
1: ஆண்டவரே.
0: Poor man has got so many sicknesses.
1: பாவம், இவ்வளவு வியாதி இந்த மனிதனுக்கு இருக்கிறது.
0: Please have mercy on him.
1: அவன் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே.
0: How healthy you have made me.
1: ஆண்டவரே, என்னை இவ்வளவு ஆரோக்கியமுள்ளவனாய் மாற்றியிருக்கிறீர்.
0: No hatred.
1: பகை இல்லை.
0: No jealousy.
1: பொறாமை இல்லை.
0: No bitterness.
1: கசப்பு இல்லை.
0: God, this is not me. You only made me so healthy.
1: ஆண்டவரே, இது நான் அல்ல. நீர்தான் என்னை ஆரோக்கியமுள்ளவனாய் மாற்றியிருக்கிறீர்.
0: Man has got not only one sickness, he's got five sicknesses.
1: அந்த ஏழை மனிதன் பாவம், அவருக்கு ஒரு வியாதி இல்ல, ஐந்து வியாதிகள் இருக்கிறது.
0: Please have mercy on him.
1: அவன் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே.
0: Heal him.
1: குணமாக்கும் ஆண்டவரே.
0: That's how we must look at people.
1: இப்படி தான் நாம் ஜனங்களை பார்க்க வேண்டும்.
0: You don't have to be afraid of them.
1: அவர்களை குறித்து பயப்பட தேவையில்லை.
0: Here is the word of the Lord.
1: இங்கே தேவனுடைய வார்த்தை வருகிறது.
0: In the world you shall have tribulation.
1: இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு.
0: But be bold.
1: ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்.
0: I have overcome the world.
1: நான் உலகத்தை ஜெயித்தேன்.
0: You will never be alone.
1: நீங்கள் இனிமாய் தனியாய் இருப்பதில்லை.
0: I will never leave you.
1: நான் உங்களை கைவிடுவதில்லை.
0: I am in you.
1: உங்களுக்குள்ளாய் இருக்கிறேன்.
0: And I am greater than all the forces in the world.
1: இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சக்திகளை காட்டிலும் நான் பெரிய சக்தியாய் இருக்கிறேன்.
0: You will not be afraid of the devil.
1: பிசாசை பார்த்து பயப்பட தேவையில்லை.
0: You will not be afraid of black magic.
1: பில்லி சுனைத்தி மந்திரத்தை பார்த்து பயப்பட தேவையில்லை.
0: No black magic can touch you or your house or your children.
1: உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் எந்த ஒரு மந்திரமும் தாக்க முடியாது.
0: In one sentence.
1: ஒரு வாக்கியத்திலே.
0: In the name of Jesus.
1: இயேசுவின் நாமத்தினாலே.
0: Demons will run.
1: பேய்கள் ஓடிவிடும்.
0: Jesus said they go like lightning.
1: மின்னலை போல அவைகள் ஓடிவிடும் என்று இயேசு சொன்னார்.
0: How fast does the devil go?
1: பிசாசு எவ்வளவு வேகமாய் ஓடுவான்?
0: Like lightning.
1: மின்னலை போல.
0: So fast he'll go.
1: அவ்வளவு வேகமாய் ஓடிவிடுவான்.
0: Resist the devil in the name of Jesus.
1: இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
0: We don't hate anybody.
1: நாம் யாரையும் பகைப்பதில்லை.
0: We hate our own lusts.
1: நம்முடைய சொந்த இச்சைகளை நாம் பகைக்கிறோம்.
0: We fight against them.
1: அவைகளை விரோதமாய் போராடுகிறோம்.
0: We fight against the devil.
1: பிசாசுக்கு விரோதமாய் போராடுகிறோம்.
0: We do not fight with human beings.
1: ஆனால் மனுஷர்களோடு கூட நாம் போராடுவதே கிடையாது.
0: Because those are people for whom Jesus died.
1: ஏனென்றால் அவர்களுக்காக இயேசு மரித்திருக்கிறார்.
0: Many times when I look at people.
1: அநேக சமயங்களில் நான் ஜனங்களை பார்க்கும் பொழுது,
0: Lord help me. ஆண்டவரே, help me to see them as people for whom Jesus died.
1: இயேசு இவர்களுக்காக மரித்தார் என்ற கண்ணோட்டத்தோடு கூட பார்க்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டிருக்கிறேன்.
0: Young brothers.
1: வாலிப சகோதரர்கள்.
0: When you see a girl and you are tempted.
1: நீங்கள் ஒரு ஸ்திரியை பார்த்து சோதிக்கப்படும் பொழுது,
0: say this.
1: நீங்கள் இதை சொல்லுங்கள்.
0: That is a girl for whom Jesus died.
1: இந்த பெண்ணுக்காக இயேசு மரித்தார்.
0: Jesus wants her body to be pure.
1: இந்த பெண்ணுடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
0: Lord, let her be saved.
1: ஆண்டவரே, இந்த பெண் ரட்சிக்கப்படட்டும்.
0: Let her body be pure.
1: அவளுடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்கட்டும்.
0: You will not be tempted with her anymore.
1: இனிமேலும் நீங்கள் அந்த ஸ்திரீனாலே சோதிக்கப்பட மாட்டீர்கள்.
0: If you don't believe me, you try it.
1: நீங்கள் நான் சொல்கிறதை நம்பாவிட்டால் முயற்சி செய்து பாருங்கள்.
0: You cannot be tempted with somebody for whom you are praying that she'll be pure.
1: அவள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒருவரனாலே நீங்கள் சோதிக்கப்பட மாட்டீர்கள்.
0: See how we can overcome temptation?
1: பார்த்தீர்களா சோதனை எப்படி நாம் ஜெயிக்க முடியும்?
0: May God help us.
1: தேவன் நமக்கு உதவி செய்வாராக.
0: Let's pray.
1: நாம் ஜெபிப்போம்.
0: Heavenly Father,
1: பரலோக பிதாவே,
0: we thank you for these three wonderful days.
1: ஆண்டவரே, இந்த அருமையான மூன்று நாட்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
0: You have given us a foretaste of heaven.
1: ஆண்டவரே, பரலோகத்தின் மூன்று சீங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்.
0: You have given us a word from your throne.
1: ஆண்டவரே, உம்முடைய சிங்காசனத்திலிருந்து வார்த்தையை கொடுத்திருக்கிறீர்.
0: Prepare us for the days to come.
1: வரக்கூடிய நாட்களுக்காக எங்களை ஆயத்தப்படுத்தி அருளும்.
0: We give you thanks.
1: ஆண்டவரே, உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம்.
0: We give you thanks for the rich food you have given us.
1: நீர் எங்களுக்கு கொடுத்த திரவிய ஐஸ்வரிய வார்த்தைகளுக்காக ஆகாரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
0: We will not be like those 9 lepers who didn't give thanks.
1: ஆண்டவரே, நன்றி சொல்லாத அந்த குஷ்டரோகியைப் போல நாங்கள் இருக்க மாட்டோம்.
0: We give you thanks.
1: மக்க நன்றி செலுத்துகிறோம்.
0: In Jesus name.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: Amen.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: இந்த படத்தை பாருங்க. இது என்ன தெரியுமா? இது டிவி இல்ல, மீன் தொட்டியும் இல்ல. இது திரவ வடிவில் மரம், உயிருள்ள மூச்சு விடுற மரம்.

இந்த மரத்தை நாம குடிக்கிற டீ காஃபி மாதிரி ஒரு கப்ல ஊத்தலாம். கேட்கவே ஆச்சரியமா இருக்குது இல்லையா? இத கண்டுபிடிச்சவரு சர்பியா விஞ்ஞானியான டாக்டர் ஐவன். மிகப்பெரிய நகரங்கள்ல வாழ்ற மக்கள் மரங்களை நட்டு காற்றை சுத்தப்படுத்த முடியாத நிலையில இருக்காங்க. பெரிய நகரங்கள்ல பல மாடி கட்டடங்கள், பல சிலைகள், பல நடைபாதைகள் இருக்கிறதுனால மரங்களை நட இடம் இல்ல. டாக்டர் ஐவன் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சாரு. பெஞ்சுக்குள்ள ஒரு மரத்தை வைக்க முடிவு செஞ்சாரு. அது மரம் மாதிரி காற்றை சுத்தப்படுத்தும், மரம் மாதிரி பச்சை நிறத்துல இருக்கும், ஆனா இதுக்கு வேர்களோ இலைகளோ கிடையாது. இந்த மரத்துக்கு லிக்விட் ட்ரீனு பெயர் வச்சாரு. இது எப்படி செயல்படுதுன்னா, இதுல தண்ணியும் ஒரு ரகசிய மூலப்பொருளும் கலந்திருக்குது. அதோட பேரு மைக்ரோ ஆல்கே. மைக்ரோ ஆல்கே அப்படிங்கிறது நீர், சூரிய ஒளி, கார்பன் டை ஆக்சைட்ல வாழும் உயிரினங்கள். தொட்டில இருக்கும் இந்த உயிரினங்கள் மூச்சு விடும்போது காற்றுல உள்ள மாசுத்தன்மை தொட்டிக்குள்ள வருது. சுத்தமான காற்று வெளியே போகுது. இந்த லிக்விட் ட்ரீய நாம வீட்டுக்குள்ளயும் வைக்கலாம், வெளியிலையும் வைக்கலாம். இது காற்று சுத்தப்படுத்த இதோட நிறம் இன்னும் பச்சை பசேல்னு மாறுது. 20 வருஷம் வாழும் மரம் காற்றை சுத்தப்படுத்தும் அளவுக்கு ஒரு லிக்விட் ட்ரீ சுத்தப்படுத்துமா? மரங்களுக்கு பதிலா இதை வச்சுக்கோங்கன்னு டாக்டர் ஐவன் சொல்லல. மரம் நட முடியாத இடங்கள்ல இதை வைக்க சொல்றாரு. நம்ம வீட்டுல உள்ள பார்க்ல உள்ள பெஞ்ச்ல இதை வைக்கலாம். இந்த பெஞ்ச் உட்காரும் இடமா இருக்கும், ஒரு மரமா இருக்கும், காற்றையும் சுத்தப்படுத்தும். அது மட்டும் இல்ல, நம்ம போனையும் இதுல சார்ஜ் பண்ணிக்கலாம். சீக்கிரமா இது நம்ம நாட்டுக்கு வரப்போகுது. இத கேள்விப்படும் போது எனக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது தெரியுமா? கர்த்தர் மோசே காலத்துல பெசலேயேல பேர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும், ரத்தனங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும், மரத்தில் சித்திரவேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும், அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார்னு வேதாகமத்துல வாசிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கும் கர்த்தர் பல ஞானிகளுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருள்கிறார்னு தெரிய வருது.

ரெண்டு கரத்தை உயர்த்தி தாவீது சொல்றாரு. நான் சொன்னல, நீ கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும், சங்கீதம் 77 வாசது போல கர்த்தர் செய்த நன்மைகள் நினைவு கூறுவேன். அதே தாவீது சங்கீதக்காரன் 66:12 சொல்றாரு, மனிதர்கள் எங்க தலைக்கு ஏறி போனாலும் ஆண்டவரே, நாங்க தண்ணீர நடந்தாலும் அதை மேற்கொள்ள கிருபை கொடுத்தீங்களே. நினைச்சு பாத்தீங்களா, ஆண்டவர் மட்டும் இல்லைன்னு சொன்னா மனிதர்கள் எத்தனை பேர் உங்களை முடிச்சிருப்பாங்க. ஆண்டவர் மட்டும் இல்லனா யோசிச்சு பாருங்க, 7 வழியாய் ஆண்டவர் ஓட செல்லின வாழ்க்கையில என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாத்தீங்களா. இன்னைக்கு ஆண்டவர் நிக்க வைத்திருக்கிறதுனால திரும்பி பார்த்து ஆண்டவரை பார்த்து நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, ஆண்டவரை பார்த்து இத்தனை வருஷம் உங்க வாழ்க்கையில கத்தர் செய்த நினைத்து பார்த்து நீங்க திரும்பி பார்த்து, ஆண்டவர் நீங்க அதை செய்யல, ஆண்டவர் நீங்க இதை செய்யல, ஆண்டவர் எனக்கு குழந்தை தரல, எனக்கு கஷ்டம் மாறல, துயரம் மாறல, அதையெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. திரும்பி பார்த்து ஆண்டவரை பார்த்து ஒண்ணு நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, ஆண்டவரே நீ எனக்கு எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறீங்க, நன்றி சொல்ல வார்த்தை இல்லப்பா, திருப்பி தரதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா, ஆனாலும் ஒண்ணு பண்ணுவேன், உமக்காக மரண பரியந்தம் அவனுக்காய் பாடுவேன், நன்றி சொல்லுவேன்.

0: கருத்து உயர்த்த
1: வசனம் சொல்லுது, அவரை நீங்க உயர்த்த உயர்த்த அவர் உங்களை உயர்த்திக்கிட்டு இருப்பார். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்துல வீற்றிருக்கிற கர்த்தர் நீ உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை உயர்த்துவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவரை நீங்க வாழ்த்த வாழ்த்த, ஆண்டவரை நீங்க துதிக்க துதிக்க, எல்லா காரியங்களும் மாறுதலாம் உங்களுக்கு முடியும். நீங்க ஆண்டவரை பார்க்க பார்க்க, நீங்க ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க போக போக, நீங்க ஆண்டவருடைய அந்த அன்பை ருசிக்க ருசிக்க உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் என்னை பார்க்கிறார், ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறார். நான் என்ன போராட்டத்தின் மத்தியில இல்ல நெருக்கடியின் மத்தியில் நடந்தாலும் எல் ரோகி என்னை காண்கிறார், எல் ரோகி என்னை சுமக்கிறார், எல் ரோகி என்னை தப்புவிக்கிறான்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையில நீங்க பார்க்கல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால நல்லா கையை தட்டி ஆண்டவரை துதிக்க துதிக்க அவருடைய மகிமை கடந்து வரும். ஓ நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்பெல்லாம் நல்லவரே வல்லவரே போதுமானவரே எழுந்தாதான் பாடுறாங்க. ஆனா அந்த காலத்துல பாருங்க,

புரியுதா? ஆண்டவரை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போனா என்ன பண்றீங்க, என்ன பண்றீங்க, நல்லா இருங்க. நீ இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லப்படுங்க, ஆண்டவரே இத்தனை நாள் நான் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கல்ல, இன்னைக்கு ஆண்டவர் எனக்காக செய்த உங்களை நாங்க வாழ்த்துறோம்ப்பா. ஐயோ எனக்காக ஆனா வாழ்த்துறது எங்களுக்கு, நாங்களும் பெரியாளோ இல்ல உங்களுடைய ரேஞ்சுக்கெல்லாம் நாங்கெல்லாம் துக்கடா, ஒரு தூசி தான். கழுதன் கூட சொல்ல, கழுத கூட பெருசு, நான் ஒரு சின்ன ஒரு தூசி தான். உங்களை போய் நான் வாழ்த்த, ஆனாலும் நீங்க செய்த நன்மைக்கு நான் வாழ்த்துறேன், நீங்க செய்த அந்த அனுக்கிரகத்திற்கு நான் வாழ்த்துறேன். நீங்க யாரு நிற்காத போது எனக்காய் நின்று எனக்கு பணிந்து பேசி எனக்காக பரிந்து பேசின பிரதான ஆசாரியராய் நீங்க நின்றது நிமித்தமாய் நான் இன்னைக்கு வணங்குகிறேன். வணங்குறதா தெரியுமா, எப்படி தெரியுமா வணங்க, ஏதாவது வாங்கிட்டு ஏதாச்சும் ஆசீர்வாதம் வந்துச்சுனா ஆண்டவரே சூப்பர், ஆண்டவரே சூப்பர் ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவேன். ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே உங்களை நான் வாழ்த்துறேன், உங்களை நான் துதிக்கிறேன்னு சொல்ற ரெண்டு கரத்தை உயர்த்தி

அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான இரண்டாம் நிருபம் மூன்றாவது அதிகாரம். பிரியமானவர்களே, இந்த இரண்டாம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவுகூரும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் அங்கே பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதென்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனந்திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்தி உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதாய் இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதியில்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஹல்லேலூயா.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. எபேசியர் 6:4. ஒருவர் எத்தன்மையுடைய தகப்பன் என்று அறிய அவரை நேரில் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. அவருடைய பிள்ளைகள் தங்கள் தகப்பனை பற்றி அடுத்தவர்களிடம் என்ன சொல்லுகிறார்கள் என்று கவனித்தாலே போதும். ஒரு பெற்றோர் எந்த அளவுக்கு மரியாதைக்கு பாத்திரவான்கள் என்பதை அந்த மனிதனுடைய பிள்ளைகள் அவருக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கிறார்கள் என்பதை வைத்தே அறிந்து கொள்ள முடியும். உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று வேதம் கூறுகிறது. ஆனால் பெற்றோராகிய நாம் எந்த அளவிற்கு கனத்திற்கு பாத்திரமாக நடந்து கொள்கிறோம்? தங்கள் பிள்ளைகள் தங்களை மரியாதை குறைவாய் நடத்தும் சூழ்நிலையில் எந்த பெற்றோரும் வாழக்கூடாது. இது என்னுடைய தாய், இது என்னுடைய தகப்பன் என்று சொல்ல எந்த பிள்ளைகளும் வெட்கப்படும் சூழ்நிலையில் எந்த பெற்றோரும் நடந்து கொள்ளக்கூடாது. கூட்டமான ஒரு இடத்தில் ஒரு பிள்ளை தகப்பனை கை காட்டி இதுதான் என் அப்பா என்று சொல்லுவதிலும் வேற எந்த மகிழ்ச்சியும் ஒரு தகப்பனுக்கு இருக்க முடியாது. எதிர்காலத்தில் என்னை போலவே என் மகனும் வர வேண்டும். நான் செய்வதைத்தான் என் மகனும் செய்ய வேண்டும். நான் செல்லும் இடங்களுக்கு என் மகனும் செல்ல வேண்டும் என்று ஒரு தகப்பன் சொல்லக்கூடுமானால் அதுவே உங்கள் பிள்ளைகள் உங்களை மதிக்கும் சூழ்நிலையில் அவர்களை வளர்க்கிறீர்கள் என்பதற்கு ஆதாரம். முன்பு ஒருபோதும் இல்லாத அளவிற்கு இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு பெற்றோரின் அன்பும் வழிகாட்டுதலும் மிக அதிகமாக தேவைப்படுகிறது. இது என் தகப்பன் என்று ஒவ்வொரு பிள்ளையும் சந்தோஷமாக சொல்லும் அளவிற்கு நடந்து கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய பலனையும் ஞானத்தையும் தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ரேகாபியர்கள் என்ற ஒரு வம்சம் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே இருந்தது. அந்த வம்சத்தினர் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் என்று தங்கள் தகப்பனை பற்றி மிக பெருமையாக எரேமியா தீர்க்கதரிசியிடம் கூறினார்கள். எங்கள் தகப்பனாகிய யோனதாப் எங்களை, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமல் இருங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்று மிக பெருமையாக தங்கள் தகப்பன் யோனதாபை பற்றி கூறினார்கள். எனவே தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆம் பிரியமானவர்களே, ரேகாபியரை போல சந்ததி சந்ததியாய் நம் பிள்ளைகளும் நம் வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளும் அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை தெய்வ பயம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். நாம் பின்பற்றும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மாதிரியை வைத்து சென்றிருப்பதைப் போல நம் பிள்ளைகளும் பின்பற்றும்படியாக நாமும் நல்ல மாதிரியை விட்டு செல்ல வேண்டும். இது என் தாய், இது என் தகப்பன் என்று நம் பிள்ளைகளும் நம்மை பார்த்து சந்தோஷமாய் சொல்லட்டும்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு, இது ஏன் நடந்தது? Why did this happen? 9-11. இன்றைய வேத பகுதி லூக்கா 13 அத்தியாயம் முதல் 9 வசனங்கள். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடே கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை விட அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனந்திரமாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே எருசலேமில் குடியிருக்கிற மனிதர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனந்திரமாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். அப்பொழுது அவர் ஓர் ஓமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்திலே ஓர் அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருடமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த ஆண்டும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இன்றைய மனப்பாட வசனம் ஏசாயா 54:8. பொங்கி எழும் சீற்றத்தால் இமைப்பொழுதே என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆயினும் என்றுமுள்ள பேரன்பால் உனக்கு இரக்கம் காட்டுவேன். In a moment of anger, I turned my face away for a little while, but with everlasting love, I will have compassion on you. உலகெங்கிலும் மிகவும் துக்ககரமாக நினைவுகூரப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நாள் இது. இன்றுதான் அமெரிக்காவில் The Twin Towers, உலக வர்த்தக மையத்தினுடைய 2 பெரிய கோபுரங்களும் விழுந்த நாள். என் மனைவியும் நானும் அமெரிக்காவில் கிழக்கு கடலோரத்தில் உள்ள நியூ ஜெர்சி மாநிலத்திற்கு நண்பர்களை சந்திக்கவும் இடங்களை சுற்றி பார்க்கவும் 2001 செப்டம்பர் 10 அன்று விமான பயணம் செய்தோம். 11 அன்று நியூயார்க் மற்றும் வாஷிங்டன் செல்லவிருந்தோம். காலை சிற்றுண்டி முடித்து தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த போது 9 ஆயிரங்களுக்கு நடந்ததையும் கர்த்தர் எங்களை காப்பாற்றியதையும் கண்டவர்களாய் கண்ணீரில் மூழ்கினோம். தங்கள் நாட்டின் மீது ஆண்டவர் கோபமாய் இருக்கிறார் என்று அமெரிக்காவில் உள்ள ஏறத்தாழ எல்லா கிறிஸ்தவர்களுமே கிறிஸ்தவ தலைவர்களுமே ஒத்துக்கொள்கின்றனர். ஏகோவா தேவன் மீதும் அவரது வேதத்தின் மீதும் அடித்தளமிட்டு எழுப்பப்பட்ட நாடு இன்று அவரை விட்டு விலகி போய்கொண்டிருக்கிறது. தேவனது துக்கத்தை கவனியுங்கள். என் மக்கள் 2 தீமைகளை செய்திருக்கிறார்கள். ஜீவத்தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு செய்து கொண்டார்கள். இது அன்று எரேமியாவின் புலம்பல் 2:13. அமெரிக்க நாடு புதிய தெய்வங்களை கண்டுபிடித்துள்ளது. உலக வர்த்தக மையத்தின் மீதான தாக்குதல், செல்வச்சருக்கு என்னும் தேவதை அதட்டப்பட்டதாகும். இட் வாஸ் ரெபியூக் ஆன் தி காடஸ் ஆஃப் மெட்டீரியலிசம். கோபுரத்தின் உச்சியில் உள்ள ஒளிபரப்பு சாதனம் விழுந்ததில் உல்லாச பொழுதுபோக்கு என்னும் தேவதை தனது எச்சரிப்பை பெற்றாள். தி காடஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் ரிசீவ் ஹேர் வார்னிங். இராணுவ பலத்தின் மீது சார்ந்திருக்க கூடாது என்று எச்சரிப்பு பென்டகன் என்ற இராணுவ தலையகம் தாக்கப்பட்டதில் மக்களுக்கு கிடைத்தது. விமானங்கள் கடத்தி செல்லப்பட்டதிலிருந்து நாம் நமது விஞ்ஞான அறிவின் முன்னேற்றங்களை எல்லாம் தலையணையாக்க முடியாது என்பது தெளிவாகியுள்ளது. அமெரிக்க நாணயத்தில் காணப்படும் In God we trust, அதாவது நாங்கள் கடவுளையே நம்பியிருக்கிறோம் எனும் வாசகம் மக்களுடைய இருதயங்களில் பொறிக்கப்பட வேண்டும். அறிவிலும் செல்வத்திலும் நிகரற்று விளங்கிய மன்னன் சாலமோன் சொன்னதே சரி. நீதிமொழிகள் 3:5, உன் சொந்த புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. 2005 July 7 அன்று லண்டன் மாநகர் குண்டுவெடிப்பினால் அதிர்ந்துள்ளது. உலகிலேயே வல்லரசு என்றிருக்கும் ஒரே நாட்டில் இத்தகைய சம்பவம் நடக்க தேவன் அனுமதித்தால் அவர் பூவுலகெங்கும் உள்ள மனுக்குலம் முழுவதற்கும் சொல்லுகிறதாவது, அசைக்கப்பட முடியாதவை மட்டுமே நிலைத்திருக்கும்படி அசைக்கப்படக்கூடிய யாவும் அசைக்கப்பட வேண்டும். Everything that can be shaken must be shaken, that only that which cannot be shaken may remain. வல்லரசு அல்ல பிரியமானவர்களே, வல்லவர் அரசே என்றும் நிலை நிற்கும். It is not the super power, but the supernatural power that alone will stand forever. அதே மாதம் 25 அன்று சென்னை நகரில் ரிச்சர் ஸ்கேலில் 5.9 அளவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்தியாவின் எருசலேம் சென்னை தான். இராணுவ பலத்திலோ செல்வ பெருக்கிலோ பாதுகாப்பு இல்லை. உலகில் எந்த இடமும 100% பாதுகாப்பானது என்று சொல்லுவதற்கில்லை. 17th century இறுதியிலும் 18th century முதல் பாதியிலும் வாழ்ந்த எட்வர்ட் மோட் என்ற தேவ பக்தன் இயற்றிய காலம் போற்றும் பாடல் வரிகளையே நமதாக்குவோம்.

அடுத்த உலக மகா யுத்தத்தை எதிர்நோக்கி இருக்கிறோமா என்பது பலரது கேள்வி. தெரியாது. ஆனால் நாம் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் விண்ணப்பிக்க வேண்டும். பொங்கி எழும் சீற்றத்தால் இமைப்பொழுதே என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆயினும் என்றும் உள்ள பேரன்பால் உனக்கு இரக்கம் காட்டுவேன். எங்கள் மகாபெரிய தேவனே, அமெரிக்க நாட்டிற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உலகம் முழுவதிலும் ஏராளம் வேதாகமங்களையும் வேதாகம ஆராய்ச்சி நூல்களையும் கர்த்தாவே எத்தனையோ ஆசீர்வாதமான ஆவிக்குரிய நன்மைகளையும் உலகிற்கு அளித்த, உலகிற்கு இன்னும் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த பெரிய நாட்டிற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த நாட்டிலிருந்து இந்திய நாட்டிற்கும் உலகமெங்கும் சென்ற ஏராளமான அர்ப்பணிக்கப்பட்ட அபூர்வ மனிதரான மிஷினரிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த நாட்டிற்கு கர்த்தாவே நாங்கள் பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த நாளிலே அந்த நாட்டிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற அந்த நாட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, உம்மை விட்டு அங்குமெங்கும் வழிவிலகி செல்லுகிற எல்லா காரியங்களையும் தேவரீர் அடைத்து நிறுத்தி திரும்பவும் அமெரிக்க கர்த்தாவை உயிருள்ள தேவனை மட்டுமே வணங்கி கர்த்தாவே வேத புத்தகத்திற்கு கொடுக்க வேண்டிய இடத்தை தங்களுடைய எல்லா துறைகளிலும் அது கொடுத்து திரும்பவுமாக ஆண்டவரே அந்த நாட்டை நீர் கர்த்தாவே என்ன நோக்கத்தோடு நிறுவி இவ்விதமான ஒரு வல்லரசாய் நீர் எழுப்பினரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்தியாவிலிருந்தும் மற்ற நாடுகளிலிருந்தும் அநேக கிறிஸ்தவர்கள் கர்த்தாவே அமெரிக்க நாட்டிலே குடியேறியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் அமெரிக்கர்களுக்கு கர்த்தாவே அமெரிக்க திருச்சபைகளுக்கு ஒரு பெருத்த ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே தாக்குதலை குறித்த எச்சரிப்புகளினால் கர்த்தாவே கதிகலங்கி இருக்கிற இந்த அமெரிக்க நாட்டை கர்த்தாவே நீர் உம்முடைய திருவசனத்திற்கு திருப்பி நான் நிற்கும் பாறை கிறிஸ்து தான், வேர் அஸ்திபார மணல்தான் என்று எல்லா தெருக்களிலும் எல்லா மூலைகளிலும் ஆண்டவரே திரும்பவும் ஒலிக்க செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்திய நாட்டிற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஏனோ தானோ என்று இருக்கிற திருச்சபையை கர்த்தர் ஒலிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை இந்த தலைமுறையில் நாங்கள் அத்தனை பேரும் மகிமைப்படுத்த உதவி தாரோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

0: அஞ்ஞானிகள் யார்?
1: மத்தேயு 6:7. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். When you pray, don't babble on and on as the Gentiles do. They think their prayers are answered merely by repeating their words again and again. பிரியமானவர்களே, யார் அஞ்ஞானி? ஜெபத்தில் வீண் வார்த்தைகளை அளப்புகிறவனே அஞ்ஞானி. பேட்டலோகியா என்கிற அந்த கிரேக்க வார்த்தையை பேபிள் என ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதனுடைய சரியான அர்த்தம் உளறுதல், அர்த்தமில்லாத வார்த்தைகளை பேசுதல் என்றெல்லாம் நாம் பொருள் கொள்ள முடியும். நம்பர் 2, மத்தேயு 6:31-32. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். So do not worry saying what shall we eat or what shall we drink or what shall we wear. For the pagans run after all these things and your heavenly father knows that you need them. உண்மையிலே யார் அஞ்ஞானி? உணவுக்கும் உலகப் பொருளுக்கும் அலைகிறவனே அஞ்ஞானி. காக்கை குருவிகளையும் பிழைப்பூட்டும் நம் தேவன் நம்மை விட்டுவிடுவாரா என்ன? அப்பத்திற்காக மட்டும் இயேசுவினிடம் வந்த கூட்டமும் உண்டு. ஆனால் தேவன் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், பின்பு நம் தேவைகள் எல்லாம் நிச்சயம் சந்திக்கப்படும். நம்பர் 3, மத்தேயு 15:15-16. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொண்டாய். அவன் செவி கொடாமல் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி 2-1 உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. If they still refuse to listen, tell it to the church. And if they refuse to listen even to the church, treat them as you would a pagan or a tax collector. பிரியமானவர்களே, யார் அஞ்ஞானி? பிரிந்து போகிறவன், யாருக்கும் கீழ்ப்படியாதவன், அடங்காதவன், நன்றாய் விசாரணை செய்யும் மேய்ப்பர்களுக்கு கட்டுப்படாதவன், ஒப்புரவாகுதலை வெறுக்கிறவன், இப்படிப்பட்டவனே அஞ்ஞானி என புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. நம்பர் 4, யார் அஞ்ஞானி? 1 Corinthians 12:2. நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்த போது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. When you were pagans, somehow or other, you were influenced and led astray to mute idols. யார் அஞ்ஞானி? விக்கிரகங்களை வழிபடுகிறவர்களை வேதம் அஞ்ஞானி என்கிறது. அதே போல தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான் என்றும் வேதம் அழைக்கிறது. இதன் அடிப்படையில் தேவன் இல்லை என்று நம்புகிறவர்கள் எப்படி அஞ்ஞானியோ, அதே போல தவறான தேவனை நம்புகிறவர்களும் அஞ்ஞானிகளே. நம்பர் 5, 1 Thessalonians 4:3-6. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தப்படி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகியிருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன்தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டுகொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார். யார் அஞ்ஞானி? தேவனை அறியாதவன் அஞ்ஞானி என்று வேதம் சொல்லுகிறது போல மோக இச்சைக்குட்படுகிறவனும் அஞ்ஞானியே. தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டுகொள்ள வேண்டும் என்பதனுடைய அர்த்தம் தன் மனைவிக்கு துரோகம் இழைக்க கூடாது என்பதே. ஆக வேசித்தன பாவம், உபச்சார பாவம், இப்படிப்பட்ட பாவங்களின் மூலம் தன் மனைவிக்கு அல்லது கணவனுக்கு துரோகம் செய்கிறவர்கள் அஞ்ஞானிகளே.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: அவள் ஒரு நர்சிங் மாணவி. அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள். பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று எண்ணினாள். 1928 திடீரென்று அவளுடைய உடலில் ஏற்பட்ட எலும்புரிக்கி நோய் கண்டுபிடிக்கப்பட்டது. அது அவளுக்கு மிகவும் மனவேதனையை கொடுத்தது. அவள் சிகிச்சைக்காக அமெரிக்க நாட்டில் உள்ள சாரநாத் ஏரி என்ற இடத்திற்கு அவளுடைய குடும்பத்தால் அனுப்பி வைக்கப்பட்டாள். அவளோ 21 படுக்கையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவள் பெயர் எலிசபெத் ஸ்மித். பொதுவாக சிலர் இவளை போன்ற சூழ்நிலை வரும்போது தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த எலிசபெத் வித்தியாசமானவள். அவள் படுக்கையில் மரணத்தின் விளிம்பு வரை சென்றவள். ஆனால் வாழ்க்கையில் கசப்புணர்ச்சியே அடைந்ததில்லை. அவள் அதிகமான புத்தகங்களை படித்தாள், கடிதங்களை எழுதினாள், பூகோளம் படித்தாள், மற்ற நோயாளிகளுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்தாள். அவள் படுக்கையிலிருந்து ஒரு இளம்

இயற்பியல் அறிஞரின் மூலமாக அணுசக்தி பற்றி கூட தெரிந்து கொண்டாள். அதே மருத்துவமனையில் எலும்புருக்கி நோயினால் பாதிக்கப்பட்ட மற்றும் ஒரு நோயாளி இருந்தார். அவர் அன்புள்ளவர், மிகவும் நல்லவர். இந்த எலிசபெத் அவரை திருமணம் செய்து கொள்வது போலவும் மலையடிவாரத்தில் ஒரு சிறிய வீட்டை கட்டிக்கொண்டு அவரோடு வாழ்வது போலவும் அவள் கனவு கண்டாள். 1948 கனவு கண்டது போலவே அவரை திருமணம் செய்து கொண்டாள். என் வாழ்வில் நான் கண்ட பல நன்மைகள் என்பதை பற்றி ஒரு புத்தகம் எழுதினாள். அது 1955 வெளியிடப்பட்டது. விற்பனையில் அது சிகரத்தை எட்டியது. அந்த விற்பனை மூலம் அவளுக்கு நல்ல வருமானமும் கிடைத்தது. அவள் நினைத்தது போலவே அவள் மலை அடிவாரத்தின் நிலம் வாங்கி ஒரு சிறிய வீட்டையும் கட்டினாள். அவளுடைய வாழ்க்கை சோகமானதா? இல்லவே இல்லை. எதையெல்லாம் செய்து முடிக்க வேண்டும் என்று எண்ணினாளோ அதையெல்லாம் அவளால் செய்து முடிக்க முடிந்தது. வாழ்வில் வரும் சிக்கல்கள் நம் குறிக்கோளை தடுத்து நிறுத்த அனுமதிக்க கூடாது. 21 ஆண்டுகள் நாம் படுக்கையில் இருக்கவில்லை. அப்படியானால் நல்ல ஆரோக்கியத்துடன் நடமாடும் திறனுள்ள நாம் எவ்வளவு பெரிய காரியங்களை சாதிக்க முடியும்? நம் வாழ்க்கையில் குறிக்கோள்கள் உண்டா? அவை ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு செயல்படுத்துகின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறோம் என்று பரிசுத்த வேதமும் நம்மை ஊக்கப்படுத்துகிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வாழ்ந்தாலும் நம் குறிக்கோள்களை நிறைவேற்ற எல்லா முயற்சிகளையும் எடுப்போமா?

0: ஊழியர் ஜோன் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: தாவீதின் ஜெப அனுபவத்தை நம்ம தியானிக்க போகிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையில் தாவீதுனாலே நமக்கு ஜெபம்லாம் ஞாபகத்துக்கு வராது. தாவீதுனாலே நமக்கு என்னதான் வரும்? பாட்டு. ஆனால் தாவீதின் சங்கீதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் அத்தனை ஜெபங்களையும் பாட்டாக்கிட்டான். அல்லேலூயா. ஜெபங்கள் எல்லாம் பாட்டா மாத்திட்டார். என்ன அதன் அர்த்தம்? ஆமென். தேவை தன் காரியங்களை ஜெபத்தில் வைக்கிறார். பெற்றுக்கொண்டதை பாடி மகிமைப்படுத்துகிறார். அப்போ நம்முடைய ஜெபம் பாடுகளிலே ஜெபம் பிறக்கலாம், ஆனால் ஜெபம் முடியும் போது பாட்டோட தான் முடிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். நான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். எல்லாம் சொல்றான். ஆமென். ஆண்டவரே, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் நம்முடைய செட்டை நிலையில இருக்கிற சொல்லிட்டு, ஏ வீணையே விழி அப்படிங்கிறார். எங்க என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை காண்டல, எடு பாடு. அதான் தாவீது. அதான் இருதயத்துக்கு ஏற்றவன். அவன் ஜோம் பண்ணி பாடி எழும்பான். அல்லேலூயா. கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். கர்த்தர் தூக்கி கண்மலை மேல் நிறுத்த